0: நிகழ எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 26 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆடி மாதம் முதல் நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 17 தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் 5:54. வந்தே மாதரம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயுதாடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 900,000,000,000 ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மை பாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடர்பான தேசிய கருத்தரங்கை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 11,21,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடங்களை அதிகரிக்கவும் அரசு மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் அவற்றை ஏற்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின்

0: நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 100.1. நேரம் 6:02. நிகழ்ச்சி நிரல். நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள், தொடர்ந்து காந்தி அஞ்சலி. 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை. தொடர்ந்து பொது அறிவு வினாவிடை. செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00 மற்றும் இரவு 10:00. இன்று காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட விவரம் அறியலாம். 8:30 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027. மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாடு இயக்குநர் எம் சுந்தரேஷ் பாபு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இன்று காலை 9:02 3-in-1, 9:07 வசந்த இழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேரலை. 10:02 இளஞ்சாரல், இது எழுத்தாளனாய் எனது பயணம் கருத்துக்கோவை. 10:30 மீனாட்சி விலாசம் குடும்பத்தொடர். 10:45 திரை இசை. முற்பகல் 11:00 இலக்கியம் பேசுவோம், இதில் புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள். பங்கேற்கிறார் முனைவர் ஜபஜோதி புஷ்பம் அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் படைப்பு சென்னை வானொலி நிலையம். 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்பிணிகள் ஏன் போலிக் ஆசிட் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். 12:55 திரை இசை. 1:00 செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் தேவையானதை பேசுங்கள், அதுவும் தேவைப்படும் போது பேசுங்கள் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by V.C. Pramod. Prime Minister Narendra Modi will visit Haryana, Chandigarh and Punjab today. During his visit to Haryana, the Prime Minister will flag off India's first hydrogen train between Jind and Sonipat at Jind railway station. He will also lay the foundation stone and dedicate to the nation various development projects worth around 14,700 crore rupees at the Eklavya Stadium in Jind and address the gathering on the occasion. Our correspondent reports that the launch of the first hydrogen-powered train marks an important step towards the adoption of clean and sustainable mobility in the railway sector.
2: India has set a new global benchmark with this project. While countries like Germany and China usually run 2 or 3 coach hydrogen trains, India has developed a 10 coach formation. It is designed to carry nearly 2,600 passengers, which is the highest capacity among compared hydrogen trains globally. This hydrogen train is powered by a 3,200 horsepower propulsion system, making it one of the most powerful hydrogen powered train sets in operation. The train is powered by hydrogen fuel cell technology, which converts hydrogen into electricity to propel the train. The process produces only water vapor as a byproduct, resulting in zero carbon emissions during operation. Anand Kumar, Akashvani News, Jind.
1: From Jind, the Prime Minister will travel to Chandigarh and then visit Jalandhar in Punjab to lay the foundation stone and inaugurate multiple development projects. Prime Minister Modi will inaugurate 6 redeveloped Amrit railway stations in Keralam through video conferencing today, along with 75 other Amrit stations across the country. The 6 stations in Keralam are expected to significantly enhance railway infrastructure and passenger amenities across the state. Ahead of the monsoon session of Parliament beginning on 20th July, the BJP-led NDA is set to finalise its floor strategy at a meeting of senior alliance ministers chaired by Defence Minister Rajnath Singh today. The meeting is likely to focus on the NDA's legislative agenda, coordination among alliance partners, and a unified strength.

0: strategy to counter the opposition during the session. Union Home Minister Amit Shah will be on a three-day visit to West Bengal beginning today. Sources said that during the visit, he will participate in programs focused on border security, governance, law and order and development. Tomorrow, Mr. Shah will visit the Jumagarh border outpost in Siliguri and interact with BSF personnel at the 18th Battalion border outpost. The National Testing Agency has declared results of NEET UG 2026 re-exam. Over 11 lakh candidates have qualified for admission to undergraduate medical, dental, Ayush and allied programs. Scorecards of all candidates are available on the official website neet.nta.nic.in. NTA said that the result has been declared in time so that the medical admission and counselling calendar for candidates stays on track. Prime Minister Narendra Modi held a conversation with the Amir of Qatar, Sheikh Tamim bin Hamad Al Thani, and conveyed his condolences on the passing of the father Amir, Sheikh Hamad bin Khalifa Al Thani. In a social media post, Mr. Modi said that the father Amir of Qatar's enduring legacy will continue to guide the two countries as they further strengthen their strategic partnership. He also recalled father Amir's deep affection for India, his warmth towards the Indian community in Qatar, and his steadfast commitment to India-Qatar relations. Gujarat Anti-Terrorist Squad, ATS, arrested five persons in connection with its probe into a terror module of the Pakistan-based Jaish-e-Mohammed, JEM outfit. The arrested persons were identified as Bilal Abid Bhai Shera, Mohammed Ayub Kadiwala, Mohammed Palanpuri, alias Khali Ayub Sunsara, Shafia Raiz Mukti and Mohammed Hassan Kardia. They were apprehended from Khadiyal village in Siddhpur Taluka. In men's cricket, host England defeated India by 4 wickets in the second ODI of 3-match series at Sophia Gardens in Cardiff last night to level the series 1-1. After being invited to bat first, Shubman Gill, led men in blue, got bundled out for just 233 runs in 44 overs. Both the teams will now face each other in the series decider on Sunday at the iconic Lord's Cricket Ground. And that is the end of this news bulletin.
1: இப்பொழுது காலை 6:10.
2: எனித்தானும் நல்லவை கேட்க வீடும் நாடும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
3: எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர். வாழிய பாரத மணித்திருநாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்றவாறு நம் கவிதை சூரியன் பாரதி நாட்டின் சிறப்புகளை நாட்டுப்பற்றும் தேசபக்தியும் மேலோங்க படைத்துள்ளான். இத்தகு நாட்டுக்கு அடிப்படை குடும்பங்களால் உருவாக்கப்படும் வீடுகளே. ஒரு வீட்டை சார்ந்த உறுப்பினர்கள் தங்களது வீட்டினை சொந்தமாக எண்ணி பராமரிப்பது போன்று ஒரு நாட்டை சார்ந்த மக்களும் தங்கள் தாய் திரு நாட்டினை சொந்தமென்று கருதி அதனை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் ஆற்றும் பணியை தங்கள் கடமையாக கருதி செய்தல் நல்லது. நாடும் வீடும் நல்ல நிலையில் இருந்தால் சுதந்திரமும் சமத்துவமும் சகோதரத்துவமும் பெற்று முன்னேற்ற நிலை அடையுமானால் உலக அரங்கில் தனி புகழும் பெருமையும் அந்தஸ்தும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. வீட்டின் அடிப்படை குடும்பம். பல வீடுகள் சேர்ந்து உருவாக்குவதே நாடு. பல நாடுகளும் பலவித மக்களும் ஒருங்கிணைய பெற்றதுதான் உலகம். வீட்டில் வாழும் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு ஆதரவு காட்டி வாழ்வதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதாரமாகும். வாழ்வாதாரத்தை தொலைத்த பின்னர் சேதாரம் இல்லாத செம்மையான வாழ்வை தேடினால் எப்படி கிடைக்கும்? தேடினாலும் கண்டுகொள்ள முடியாது. நம் புத்தியும் சித்தமும் நேர்கோட்டில் பயணித்தால்தான் நாம் செய்யும் செயல்கள் நல்லனவாக அமையும். செயல்கள் நல்லவையாக இருக்கும்.

0: இருக்கும்போது அதனால் நமக்கு கிடைக்கும் பலன்களும் பல மடங்கு நன்மைகளையும் மன மகிழ்ச்சியையும் கிடைக்கச் செய்யும். இதனால் நாம் உயர நம் வீடு உயரும், வீடு உயர நாம் வாழும் நமது தாய்நாடும் உயரும், நாடு உயர உலகம் உயரும் என்பது தெளிவு. ஒரு தாயானவள் தான் பெற்ற மக்களிடையே பாரபட்சம் பார்ப்பதில்லை. எல்லா குழந்தைகளும் அவளுக்கு ஒன்றுதான். அவர்கள் தங்களுக்குள் வேற்றுமை பாராட்டாமல் சண்டை சச்சரவு ஏதுமின்றி ஏற்ற தாழ்வுகளை கடந்து எல்லோரும் ஒரு தாய் பெற்ற மக்கள் என்ற எண்ணத்தை மனத்தராசில் ஏற்றி அதற்கு நிகராக அன்பையும் விட்டு கொடுத்தலையும் ஒற்றுமையாக இருத்தலையும் சமர்ப்பணம் செய்து ஒற்றுமையே வெற்றிக்கு வழி என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு தாயுள்ளமும் விரும்பும். ஈன்று பிறந்தறுதல் தாயின் கடனே, சான்றோனாக்குதல் தந்தையின் கடனே என்பதை தாயும் தந்தையும் உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் குழந்தைகள் நலனிலும், அதாவது மனநலனிலும் உடல் நலனிலும் விழமார்ந்த அக்கறை செலுத்தி வளர்த்தார்களே ஆனால் அந்த வீடும் அந்த வீட்டைச் சேர்ந்த அத்தனை உறவுகளும் வான வீதியில் மின்னும் தாரகை கூட்டமென வளமோடு பிரகாசமாக வாழ்வார்கள். இதுபோலவே நாட்டு மக்கள் அனைவரும் நாடானது உலக அரங்கில் புகழ்பெற மற்றவர்கள் போற்றத்தகுந்த செயற்கரிய செயல்களை செய்வதில் மாறுபடாமல் நின்று செயலாக்க நிகழ்வுக்கு துணை புரிதல் வேண்டும்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான அறங்களை கூறும் பொதுமறையாம் திருக்குறளை குமரி பண்பலை 101 கேட்கலாம். குறள் அமுதமாய்

0: மனைவியின் தோல் அழகிலே மயங்கி அவளுக்கு அஞ்சி நடப்பவர் தேவர்களைப் போல எல்லா சிறப்பும் பெற்றிருந்தாலும் பெருமையில்லாதவரே ஆவர். குறள் எண் 906 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: இமையாரின் வாழினும் பாடிலரே இல்லாள் அமையார் தோல் அஞ்சுபவர்.
0: மனைவியின் தோல் அழகிலே மயங்கி அவளுக்கு அஞ்சி நடப்பவர் தேவர்களைப் போல எல்லா சிறப்பும் பெற்றிருந்தாலும் பெருமையில்லாதவரே ஆவர். குறள் எண் 906 அதிகாரம் பெண்வழி சேரல்.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள்.

இறைவனை நோக்கிய சிந்தனையானது மன அமைதியை தரும். அன்றாட வாழ்வில் சிறு நேரத்தை ஆன்மீக சிந்தனைகளுக்காக ஒதுக்கும் போது நம் மனம் தெளிவடைந்து நேர்மறை ஆற்றல் பெருகும். நற்சிந்தனைகளோடு வாழ்வில் பயணிக்க இறைவனை துதிப்போம். பக்தி மாலையாய் நேரம் சரியாக 6:17 குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் முதலில் கே எஸ் சித்ரா பாடிய பாடல்.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066.
2: நேரம் 6:29. குமரி பண்பலை நோட்டு ஒன்றில் வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜிக்கி பாடியிருக்கும் பாடல்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

சரியாக 6:38:30. குமரி பண்பலை 101.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. இனி வரும் பாடல் நாகூர் இ.எம். ஹனிஃபா குழுவினருடன் பாடியது.

0: நிறைவு பெற்றது பக்தி மாலை. தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ள இந்த ரயில் நிலையங்களை பஞ்சாபின் ஜலந்தரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். தமிழகத்தின் சென்னை பூங்கா, சின்னசேலம் மற்றும் குன்னூர் ரயில் நிலையங்கள் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படுகிறது. புறநகர் மின்சார ரயில்களுக்கான முக்கிய நிலையமாக உள்ள பூங்கா ரயில் நிலையம் 14 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் நடைமேடைகள் மற்றும் காத்திருப்பு பகுதிகள் மேம்படுத்தப்பட்டு மின்தூக்கி வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ரயில் நிலையம் 15 கோடி ரூபாய் மதிப்பில் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 15.14 கோடி மதிப்பீட்டில் சின்னசேலம் ரயில் நிலையம் முழுமையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. சேலம் ரயில்வே கோட்டத்தின் கீழ் வரும் இந்த நிலையம் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களின் முக்கிய போக்குவரத்து மையமாக மாற்றப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட இந்த ரயில் நிலையத்தை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இந்த ரயில் நிலையத்தில் மேம்படுத்தப்பட்ட வசதிகள், ரயில் நிலையத்தில் பயணிகள் நிழற்குடை, மேம்பாலம், மேம்படுத்தப்பட்ட நடைமேடை, மின் தூக்கிகள், பயணிகள் இருக்கை, மின் விளக்குகள், மின் விசிறிகள், பயணிகள் காத்திருப்போர் அறை, மாற்றுத்திறனாளிகள் அறை, நவீன கழிப்பறை, நுழைவாயில், முகப்பு, தரைத்தளம், டிஜிட்டல் அறிவிப்பு பலகைகள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், வாகன நிறுத்தமிடம், சுற்றுச்சுவர் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகள் செய்து முடி

0: அறிவிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முரியசன்.
1: குன்னூர் ரயில் நிலையம் 12 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: குன்னூர் ரயில் நிலையம் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் 12.18 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. நவீன முன்பதிவு அலுவலகம், மேம்படுத்தப்பட்ட காத்திருப்போர் அறை மற்றும் ஓய்வு அறை, நீலகிரி மாவட்ட வனப்பகுதிகளில் வாழும் வனவிலங்குகள் மற்றும் பறவைகளின் ஓவியங்கள், எல்இடி மின்னொளி அலங்காரங்கள் உள்ளிட்ட வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் குன்னூர் ரயில் நிலையத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற, பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்கின்றனர். பாரத பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் மாலை 3:45 மணிக்கு துவங்க உள்ள நிலையில் குன்னூரில் 2 மணி முதல் நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. உதகையிலிருந்து சரவணன்.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக எமது செய்தியாளரிடம் பேசிய தமிழக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு, வரும் 31ஆம் தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும் என்றார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று விவரங்களை சேகரிக்கும் பணி நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். இந்த பணிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.
3: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 என்பது இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் வழியில் நடத்தப்படக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பாகும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முக்கிய அங்கமாக சுய கணக்கெடுப்பு வசதி கூட அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு என்பது ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை உள்ள 30 நாட்கள் கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக சுய கணக்கெடுப்பு வசதி ஜூலை 17ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை உள்ள 15 நாட்களுக்கு சுய கணக்கெடுப்பு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. சுய கணக்கெடுப்பு வசதி என்பது முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை கூட மக்கள் பெருவாரியாக பயன்படுத்தி தங்களை பற்றிய தகவல்களை தாமாக பதிவு செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறது.
1: இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் சுமார் 20 லட்சம் பேர் எழுதிய இந்த தேர்வில் சுமார் 11,21,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. neet.nta.nic.in என்ற இணையதளத்தில் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சென்னையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 430 கிலோமீட்டர் நீளத்தில் மழைநீர் வடிகால்கள் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். ஆவடி மற்றும் தாம்பரம் மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவிக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ள கேள்வியை வரவேற்பதாக கூறியுள்ளார். இதில் முந்தைய திமுக அரசின் பிடிவாதத்தை தாவிக அரசு தொடரக்கூடாது என்றும் தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க மாநில அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு நைனா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நாகர்கோவிலில் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆதிதிராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம் செய்திருப்பதை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த ஆண்டு நடைபெற வேண்டிய சீருடை பணியாளர்களுக்கான தேர்வு ஒராண்டு தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் வயது வரம்பில் தளர்வு அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் திரு திருமாவளவன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் ஈரோடு, கரூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை

0: ஒட்டிய சில இடங்களிலும் வடகடலோர மாவட்டங்களின் ஒரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். நியூசிலாந்தில் நேற்று மாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.3 பதிவானது. RSS அமைப்பின் 100 ஆண்டுகால பணிகள் குறித்த நூலை புதுதில்லியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். மை பாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 நாள் கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடர்பான தேசிய கருத்தரங்கை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய புவி அறிவியல் துறையின் புதிய செயலாளராக திரு ஸ்ரீனிவாசகுமார துமாலா நியமிக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுடிவாக்கத்தில் உள்ள சிட்கோ தொழிற்பேட்டையில் 3 நாட்கள் நடைபெறும் தொழில்துறை வணிக கண்காட்சி அரங்குகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு பார்வையிட்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த ஆய்வுக்கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டத்தில் காணாமல் போன 116 மொபைல் போன்களை மீட்டு அவற்றை உரியவர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வகுமார் வழங்கினார். திருவள்ளூரில் இ சேவை மையங்களின் நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நடைபெற்றது. சென்னையில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வில் சுமார் 2800 தெரு விளக்குகள் எரியாமல் இருப்பது கண்டறியப்பட்டு அவற்றை ஒளிர செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்தி. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் குகேஷ் அர்ஜுன் எரிகேசி ஆகியோர் தங்களது ஆட்டங்களை டிரா செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் முதல் நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் 6:56. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
3: phone 233-066.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கால்நடை பராமரிப்புத்துறை கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி 9வது சுற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கால்நோய் வாய்நோய் பிளவுபட்ட குளம்புள்ள கால்நடை இனங்களான பசு மற்றும் எருமைகளுக்கு பரவும் நோயாகும். இந்நோய் தாக்கப்படும் கால்நடைகளுக்கு கால், வாய் மற்றும் மடிக்காம்புகள் இவற்றில் கொப்பளங்கள் ஏற்படும். இதனால் நோய் தாக்கப்பட்ட பசுக்களில் பாலருந்தும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்த நோயிலிருந்து கால்நடைகளை காத்திட தடுப்பூசி போடுவது ஒன்றே சிறந்த வழியாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை 8 சுற்று கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி பணி நடைபெற்றுள்ளன. இந்த 9வது சுற்றில் சுமார் 58,400 கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்திட இலக்கு நிர்ணயித்து அனைத்து பகுதிகளிலும் உள்ள கால்நடை பராமரிப்பு துறையை சார்ந்த கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் ஆகியோர்களை கொண்ட 23 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கால்நோய் வாய்நோயினால் தங்களுக்கு ஏற்படும் உற்பத்தி இழப்பை தடுத்திட இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களிடம் உள்ள 4 மாத வயதிற்கு மேலான அனைத்து பசு மற்றும் எருமைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். 2026ஆம் ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ பருவத்தின் நெற்பயிர்களை பிரதம மந்திரி

0: பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 11 பிற்காக்கள் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பேரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்யப்படுவர். கடன் பெறா விவசாயிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனமான அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெடால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாகவோ, பொது சேவை மையங்கள் மூலமாகவோ, வங்கிகள் அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவோ விருப்பத்தின் பேரில் பதிவு செய்து கொள்ளலாம். கன்னிப்பூ பருவத்தில் பதிவு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 31 தேதி. விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர் காப்பீட்டுத் தொகை ஏக்கருக்கு 702.43 ரூபாய் ஆகும். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்கள் அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் பெற்றுக் கொள்ளலாம். கன்னிப்பூ நெற்பயிருக்கான இழப்பீட்டுத் தொகை ஏக்கருக்கு 37,741 ரூபாய் ஆகும். வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சேதங்கள் ஏற்பட்டுவிட்டால் அதன் பின்னர் பயிர் காப்பீடு செய்ய இயலாது. எனவே முன்கூட்டியே காப்பீட்டுத் தொகையினை செலுத்தி பயிர் காப்பீடு செய்ய நாகர்கோவில் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. வட்டார செய்திகள். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அகஸ்தீஸ்வரம் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் நேற்று முன்தினம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு இன்று முதல் தொடங்குகிறது. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அகஸ்தீஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெற்றுக் கொண்டார். இனி விரிவான செய்திகள். அகஸ்தீஸ்வரம் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் நேற்று முன்தினம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் கன்னியாகுமரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் அகஸ்தீஸ்வரம் வட்டத்திற்குட்பட்ட கன்னியாகுமரி பழத்தோட்ட வளாகத்தில் அமைந்துள்ள சூழலியல் பூங்கா ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்றும், பூங்கா வளாகத்தில் அமைந்துள்ள சாக்லேட் தயாரிக்கும் இடத்தையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும், இங்கு தயாரிக்கப்படும் சாக்லேட்டுகள் முழு தரத்துடன் மற்றும் சுகாதாரத்துடன் உள்ளதா என ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும், இங்கு தயாரிக்கப்படும் சாக்லேட்டுகளை வெளிச்சந்தைக்கு கொண்டு சென்று வர்த்தகம் செய்வதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள துறை சார்ந்த அலுவலருக்கு அறிவுறுத்தப்பட்டது என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். வட்டக்கோட்டை சுற்றுலா தளத்தினை பார்வையிட்டதோடு வட்டக்கோட்டையின் அருகிலுள்ள ஒத்தப்பனை குளம் பார்வையிட்டப்பட்டது என்றும், மேலும் கொட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நல்லூர் கால்நடை மருந்தக வளாகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் 17,10,000 ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அங்கன்வாடி மைய கட்டிடம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்றும், சுசீந்திரம் வழியாக செல்லும் பழையாற்றினை ஆய்வு மேற்கொண்டு தூர்வார துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 இரண்டு கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இதன்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுய கணக்கெடுப்பு இன்று முதல் வரும் 31 தேதி வரை நடைபெறுகிறது. இதில் பொதுமக்கள் தாங்களாகவே https://sc.census.gov.in என்கிற இணையதளம் வாயிலாக தங்கள் விவரங்களை பதிவு செய்யலாம். எனவே அனைத்து குடும்பங்களும் இந்த டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்று குறிப்பிட்ட காலத்திற்குள் சுய கணக்கெடுப்பை நிறைவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சுய கணக்கெடுப்பை நிறைவு செய்த பின்னர் ஒரு தனித்துவமான சுய பதிவு, அதாவது SEID உருவாக்கப்படும். ஆகஸ்ட் 1 முதல் 30 தேதி வரை கணக்கெடுப்பாளர்கள் கணக்கெடுப்பிற்கு

0: வீட்டிற்கு வருகை தரும்போது மக்கள் தங்களின் SEIDயை வழங்க வேண்டும். துல்லியமான தரவுகளும் முழுமையான பங்கேற்பும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் என செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அகஸ்தீஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் அகஸ்தீஸ்வரம் வட்டத்திற்குட்பட்ட பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு பேசினார். அகஸ்தீஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்த பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை, சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், சாலை சீரமைப்பு, மின்சார வசதி, குடிநீர் இணைப்பு, குளங்களை தூர்வாருதல், பேருந்து வசதி, முதியோர் உதவித்தொகை, ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல், இலவச வீட்டுமனை பட்டா, குடும்ப அட்டையினை வறுமை கோட்டுக்கு கீழ் மாற்றுதல், வேளாண்மை துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பாக விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்துள்ளார்கள் என்றும், தகுதியான அனைத்து கோரிக்கை மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைகின்றன.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: AMB ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
7: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
8: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
7: போன் 233-066.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101. நேரம் 7:05.
1: காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சுயசரிதையான சத்திய சோதனை.
2: பம்பாயில் ஹர்த்தால் பூரண வெற்றியுடன் நடந்தது என்பதை சொல்ல தேவையில்லை. சாத்விக சட்டமறுப்பை ஆரம்பிப்பதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தோம். இதன் சம்பந்தமாக 2-3 விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன. பொதுமக்களால் எளிதில் மீறக்கூடியவைகளாக இருக்கும் சட்டங்கள் விஷயத்தில் மாத்திரமே சட்ட மறுப்பு செய்வது என்று முடிவாயிற்று. உப்பு வரி மீது மக்களுக்கு மிகுந்த வெறுப்பு இருந்தது. அச்சட்டத்தை ரத்து செய்யும்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு பலமான இயக்கம் ஒன்றும் கொஞ்ச காலமாக நடந்து வந்தது. ஆகையால் உப்பு சட்டங்களை மீறி மக்கள் தங்கள் வீடுகளிலேயே கடல் நீரை கொண்டு உப்பு தயாரிக்கும்படி செய்யலாம் என்று யோசனை கூறினேன். என்னுடைய மற்றொரு யோசனை, அரசாங்கம் தடுத்திருக்கும் பிரசுரங்களை விற்கலாம் என்பது. நான் எழுதிய புத்தகங்களில் 2, ஹிந்த் சுவராஜ், சர்வோதயா, இவை இரண்டையும் அரசாங்கம் தடுத்திருந்தது. இக்காரியத்திற்கு அவ்விரு புத்தகங்களையும் உடனே எடுத்துக்கொள்ளலாம். அவற்றை அச்சிட்டு பகிரங்கமாக விற்பனை செய்வது சாத்வீக சட்டமறுப்பு செய்வதற்கு எளிதான வழி என்று தோன்றியது. ஆகவே இதற்கு போதுமான பிரதிகள் அச்சிடப்பட்டன. பட்டினி விரதம் முடிந்த பிறகு அன்று மாலை நடக்கவிருந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் அப்புத்தகங்களை விற்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி 6 மாலை தடுக்கப்பட்டிருந்த அப்புத்தகங்களை பொதுமக்களிடையே விற்பதற்கு அப்பிரசுரங்களுடன் ஏராளமான தொண்டர்கள் வெளிவந்தனர். ஸ்ரீமதி சரோஜினி தேவியும் நானும் மோட்டாரில் வெளியே சென்றோம். எல்லா பிரதிகளும் உடனே விற்றுப்போயின. விற்று வந்த பணத்தை சட்டமறுப்பு இயக்கத்திற்காகவே செலவிடுவது என்பது ஏற்பாடு. இவ்விரு புத்தகங்களுக்கும் பிரதி 4 என்ற விலை வைத்தோம். ஆனால் அந்த பிரதிகளை என்னிடமிருந்து யாரும் 4 மாத்திரமே கொடுத்து வாங்கியதாக எனக்கு நினைவில்லை. ஏராளமானவர்கள் தங்கள் கையில் இருந்த பணம் முழுவதையும் அப்படியே கொடுத்துவிட்டு அப்புத்தகங்களை வாங்கினார்கள். ஒரு பிரதியை வாங்க 5 ரூபாய், 10 ரூபாய் நோட்டுகள் வந்து குவிந்தன. ஒரு பிரதியை 50 ரூபாய்க்கு நான் விற்றதாகவும்

நினைவிருக்கிறது. தடுக்கப்பட்டிருக்கும் இப்புத்தகங்களை வாங்குவதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்படக்கூடும் என்பதும் பொதுமக்களுக்கு எடுத்து கூறப்பட்டது. ஆனால் அத்தருணம் அவர்கள் சிறை செல்லும் பயம் முழுவதையுமே அடியோடு ஒழித்திருந்தார்கள். தான் தடுத்திருந்த இப்புத்தகங்கள் இவ்வாறு விற்பனை செய்யப்பட்டது சம்பந்தமாக அரசாங்கம் தனக்கு சௌகரியமானதோர் கருத்தை மேற்கொண்டது என்பதை நான் பிறகே அறிந்தேன். உண்மையில் விற்கப்பட்ட புத்தகங்கள் தன்னால் தடுக்கப்பட்ட புத்தகங்கள் அல்ல என்றும், ஆகவே நாங்கள் விற்றவை தடுக்கப்பட்ட புத்தகங்கள் என்ற விளக்கத்தின் கீழ் வந்தவை என்று கருதப்படவில்லை என்றும் அரசாங்கம் கருதியதாம். புதியதாக அச்சிட்டது தடுக்கப்பட்டிருந்த புத்தகத்தின் மறு பதிப்பேயாகையால் அவற்றை விற்பது சட்டப்படி குற்றமாகாது என்று அரசாங்கம் கருதியது. இச்செய்தி பொதுவாக ஏமாற்றத்தையே அளித்தது. மறுநாள் காலை சுதேசி இந்து இஸ்லாமியர் ஒற்றுமை பிரதிஞைகளை செய்து கொள்வதற்காக மற்றொரு கூட்டம் நடந்தது. மின்னுவதெல்லாம் தங்கமாகிவிடாது என்பதை முதல் தடவையாக விட்டல்தாஸ் ஜெயராஜானி உணர்ந்து கொண்டார். அக்கூட்டத்திற்கு மிகச் சிலரே வந்திருந்தார்கள். அச்சமயம் வந்திருந்த சில சகோதரிகளை எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அக்கூட்டத்திற்கு வந்த ஆண்களும் ஒரு சிலரே. நான் பிரதிஞை நகலை முன்னதாக தயாரித்துக் கொண்டு வந்திருந்தேன். அப்பிரதிஞையை எடுத்துக் கொள்ளுமாறு வந்திருந்தவர்களிடம் சொல்லுவதற்கு முன்னால் அதன் பொருளை அவர்களுக்கு நன்றாக விளக்கிச் சொன்னேன். கூட்டத்திற்கு சிலரே வந்திருந்தது எனக்கு வியப்பையோ ஆச்சரியத்தையோ உண்டாக்கவில்லை. ஏனெனில் பொதுஜன போக்கில் இருக்கும் வழக்கமான ஒரு தன்மையை நான் கவனித்து வந்திருக்கிறேன். ஆவேசம் தரும் வேலையென்றால் பிரியப்படுவார்கள். அமைதியான ஆக்க வேலை என்றாலோ அவர்களுக்கு வெறுப்பு. அந்த தன்மை இன்றைக்கும் இருந்து வருகிறது. ஆனால் இவ்விஷயத்தை குறித்து நான் ஓர் அத்தியாயமே எழுத வேண்டும். எனவே தொடர்ந்து கதைக்கே திரும்புவோம். டெல்லிக்கும் அமிர்தசரஸுக்கும் போக 7ஆம் தேதி இரவு புறப்பட்டேன். 8ஆம் தேதி மதுராவை அடைந்ததும் நான் கைது செய்யப்படலாம் என்ற வதந்திகள் இருப்பதாக முதன்முதலாக அறிந்தேன். மதுராவுக்கு அடுத்தபடி ரயில் நின்ற இடத்தில் என்னை பார்க்க ஆச்சாரிய கித்வானி வந்திருந்தார். என்னை கைது செய்யப் போகிறார்கள் என்ற திடமான செய்தியை அவர் சொன்னதோடு நான் இடும் வேலையை செய்ய தாம் தயாராக இருப்பதாகவும் கூறினார். இதற்காக அவருக்கு நன்றி கூறினேன். அவசியமாகும் போது அவருடைய சேவையை பயன்படுத்திக் கொள்ள தவறமாட்டேன் என்றும் அவருக்கு உறுதி சொன்னேன். ரயில் பால்வால் ஸ்டேஷனை அடைவதற்கு முன்னாலேயே எழுத்து மூலமான உத்தரவு ஒன்றை எனக்கு கொடுத்தார்கள். பாஞ்சாலத்திற்குள் நான் போனால் அங்கே அமைதி கெட்டுவிடுமாகையால் பாஞ்சாலத்தின் எல்லைக்குள் நான் போகக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருப்பதாக அந்த உத்தரவு கூறியது. ரயிலிலிருந்து இறங்கும்படியும் என்னிடம் போலீசார் கூறினார். வற்புறுத்தி அழைக்கப்பட்டிருப்பதன் பேரிலேயே நான் பாஞ்சாலத்திற்கு போகிறேன். நான் அங்கே போவது அமைதியை உண்டாக்குவதற்கு, அமைதியை கெடுப்பதற்காக அல்ல. ஆகையால் இந்த உத்தரவுக்கு உடன்பட என்னால் முடியாமல் இருப்பதற்காக வருந்துகிறேன் என்று கூறி வண்டியிலிருந்து இறங்க மறுத்துவிட்டேன். கடைசியாக ரயில் பால்வாலை அடைந்தது. மகாதேவ் என்னுடன் இருந்தார். டெல்லிக்கு நேரே போய் என்ன நடந்தது என்பதை சுவாமி ஸ்ரத்தானந்தஜியிடம் கூறி மக்களை அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளுமாறு அவருக்கு சொன்னேன். எனக்கு பிறப்பித்த உத்தரவை மீறியதற்குரிய தண்டனையை ஏற்றுக்கொள்ள நான் முடிவு செய்தேன் என்பதையும், எனக்கு எந்த தண்டனை விதிக்கப்பட்டாலும் ஜனங்கள் மாத்திரம் பூரண அமைதியுடன் இருந்து வருவார்களானால் அதுவே நமக்கு வெற்றியை அளிக்கும் என்பதையும் மக்களுக்கு அவர் விளக்கிச் சொல்ல வேண்டும் என்றும் கூறினேன். பால்வால் ரயில்வே ஸ்டேஷனில் என்னை ரயிலிலிருந்து இறக்கி போலீஸ் பாதுகாப்பில் வைத்தார்கள். கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் டெல்லியிலிருந்து ரயில் வந்தது. என்னை ஒரு 3ஆம் வகுப்பு வண்டியில் ஏற்றினார்கள். போலீஸ் கோஷ்டியும் என்னுடன் வந்தது. மதுராவை அடைந்ததும் என்னை போலீஸ் முகாமுக்கு கொண்டு போனார்கள். என்னை என்ன செய்யப் போகிறார்கள், என்னை அடுத்தபடி எங்கே கொண்டு போகப் போகிறார்கள் என்பதை சொல்ல எந்த போலீஸ் அதிகாரியாலும் முடியவில்லை. அடுத்த நாள் காலை 4 மணிக்கு என்னை எழுப்பினார்கள். பம்பாயை நோக்கி போய்கொண்டிருந்த சாமான்கள் ரயில் ஒன்றில் என்னை ஏற்றினார்கள். மத்தியானம் சாவாய் மாதப்பூரில் என்னை இறக்கினர்.

0: நான் தான்.
1: என்ன வேணும்?
0: செய்தி வேணும்.
1: என்ன செய்தி?
0: குறுஞ்செய்தி எப்ப வரும்?
2: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.
3: நேர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:50 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் ஜூலை 16 முதல் 20 வரை. வாழ்வின் வழிகாட்டி போல என்றென்றமுடன் பயணிக்கும் இனிய பண்பலை தினம் குமரி பண்பலை 101. நேரம் சரியாக 7:14:30. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்னும் சில நடிகர்கள் வரவிருப்பது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 9,00,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இன்று காலை ஹரியானா செல்லும் அவர் அம்மாநிலத்தில் 17,700 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்படும் ரயில் ஹைட்ரஜன் மின்சாரமாக மாற்றி செயல்படக்கூடிய ரயிலாகும். உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் எஞ்சின் நவீன பொறியியல் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள 158 கிலோமீட்டர் நீள நெடுஞ்சாலை திட்டப்பணிகளை அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இது தவிர பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். ஹரியானாவில் உள்ள பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மேம்பாட்டு வசதிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார். குருஷேத்ராவில் சீக்கிய அருங்காட்சியகத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பின்னர் சண்டிகர் செல்லும் பிரதமர் அங்கு 4,700 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சண்டிகரில் உள்ள மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நவீன தாய்சேய் பராமரிப்பு மையத்தை அவர் திறந்து வைக்கிறார். சண்டிகரில் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு இணைப்பை அதிகரிக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் இன்று மாலை பஞ்சாபில் ஜலந்தர் செல்லும் பிரதமர் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள 5,470 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். அமிர்தசர் வாரணாசி இடையிலான புதிய ரயில் சேவையை அவர் கொடியசைத்து அவர் தொடங்கி வைக்கிறார். தில்லி அமிர்தசர் கத்ரா 4 வழி

0: விரைவு சாலையையும் அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். பஞ்சாப் மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு தேசிய நெடுஞ்சாலை திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார். இந்த நிகழ்ச்சியின் போது நாடு முழுவதும் 20 மாநிலங்களில் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களையும் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கவுள்ளார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 900,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் கண்காட்சியில் நேற்று 3 நாள் நிகழ்வில் பங்கேற்று பேசிய அவர், ஜவுளித்துறையில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக கூறினார். பாரத் டெக்ஸ் போன்ற நிகழ்வுகள் இந்தியாவின் வளமான ஜவுளித்திறனை உலக அளவில் கொண்டு செல்லும் என்று அவர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களுடன் பாரம்பரிய முறைகளையும் ஜவுளித்துறையில் பயன்படுத்துவதன் மூலம் சர்வதேச சந்தைகளில் இந்திய தயாரிப்புகள் நிலையான வளர்ச்சியை எட்டும் என்று அவர் கூறினார். நாட்டின் ஜவுளித்துறையை உலக அளவில் போட்டித்தன்மை மிக்கதாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் பொருளாதார விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜகாரி உடன் இணைந்து அந்நாட்டு தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் திரு பியூஷ் கோயல் பங்கேற்றார். வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே வலுவான ஒத்துழைப்பு நிலவி வருவதாக கூறினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வாய்ப்புகளை மேலும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். பசுமை எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர், விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிக்க ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்புகளின் 2 கூட்டம் பெங்களூருவில் நேற்று தொடங்கியது. இதில் பேசிய திரு பிரகலாத் ஜோஷி, தர நிர்ணயத்தில் பல்வேறு நாடுகளின் மாறுபட்ட தேவைகளும் வளர்ச்சிக்கான முன்னுரிமைகளும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று கூறினார். இதில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருமித்த கருத்து தேவை என்று அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தர நிர்ணய அமைப்பு சர்வதேச அளவிலான அறிவு பகிர்வுக்கு சிறப்பான பங்களிப்புகளை செய்து வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். பருவநிலை சவால்களை எதிர்கொண்ட போதும் நடப்பாண்டில் 37,60,00,000 டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழும விஞ்ஞானிகள் கிராமப்புறங்களுக்கு நேரடியாக சென்று விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களுக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ICAR 100 என்ற இயக்கத்தை தொடங்கி 100 இளம் விஞ்ஞானிகளை பணியில் ஈடுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். டாமனில் இருந்து புதுதில்லிக்கான விமான போக்குவரத்தை நேற்று மாலை அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த விமானம் டாமன் பகுதி மக்களுக்கு தில்லியுடன் இணைப்பை வலுப்படுத்தும் என்றார். இதன் மூலம் இப்பகுதியில் சுற்றுலா மற்றும் வர்த்தகம் மேம்படும் என்று திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். உயிரி பொருளாதாரம் மூலம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் சுகாதாரத்துறை நோய் தடுப்பு மருந்து மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த உயிரி பொருளாதாரம் முக்கிய பங்காற்றும் என்று கூறினார். உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உலக நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 19,500 கோடி டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டுக்குள் இது 30,000 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் ஜவுளித்துறையில் ஏராளமான முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறினார்

கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் கண்காட்சியில் நேற்று பேசிய அவர், இந்த மாநாட்டின் போது மாநிலத்தில் 1600 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் 15,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று திரு மோகன் யாதவ் கூறினார். தில்லியில் புதிய புத்தொழில் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. நாட்டின் முன்னணி புத்தொழில் மையங்களில் ஒன்றாக தில்லியை நிலைநிறுத்தும் நோக்கத்துடன் இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். தில்லியில் உள்ள கல்வி நிறுவனங்களில் வலுவான புத்தாக்க சூழலை உருவாக்க இந்த கொள்கை வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அல்ஜீரியாவில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 குழந்தைகள் உயிரிழந்தனர். 19 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இச்சம்பவம் வேதனை அளிப்பதாக அல்ஜீரியா அதிபர் திரு அப்தல் மஜித் தெரிவித்துள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பல இடங்களில் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் மற்றும் தில்லியிலும் அடுத்த 3 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர ஆந்திரா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் சண்டிகரில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்தாடை ஏற்றுமதியை 2030 9,00,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் சில இடங்களில் கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.

மலைக்கடை ஆயிரம் தெங்கு அருள்மிகு தானிமூடு இசக்கியம்மன் திருக்கோவில் முப்பெரும் விழாவில் இன்று காலை 7:30 தீபாராதனை, 8:00 கலச பூஜை, 9:00 கலசாபிஷேகம், பகல் 12:30 தீபாராதனை, பிற்பகல் 3:00 லட்சுமி பூஜை, இரவு 8:00 பூஜையும் தீபாராதனையும், நாளை காலை 5:00 மகா கணபதி ஹோமம், 7:00 பூஜை. முருகன் குன்றம் அருள்மிகு வேல்முருகன் திருக்கோயிலில் இன்று காலை 8:30 முற்பகல் 11:00 மாலை 6:30 வழிபாடு. மின்தடை பற்றிய அறிவிப்பு. மாதாந்திர சிறப்பு பராமரிப்பு பணிகள் காரணமாக தெங்கம்புதூர் ராஜாக்கமங்கலம் உபமின் நிலையத்திற்குட்பட்ட தெங்கம்புதூர் பறக்கை ISED மேலமணக்குடி முகிலன்விளை மணிக்கட்டி பொட்டல் ஒசரவிளை காட்டுவிளை புதூர் ஈத்தாமொழி தர்மபுரம் பழவிளை பொட்டல் வெள்ளாளன்விளை மேலகிருஷ்ணன்புதூர் பள்ளம் பிள்ளையார்புரம் புத்தளம் வீரபாகுபதி அழத்தங்கரை முருங்கவிளை புத்தந்துறை ராஜாக்கமங்கலம் ஆலன்கோட்டை காரவிளை பருத்திவிளை வைராகுடி கணபதிபுரம் தெக்கூர் தெக்குறிச்சி காக்காத்தோப்பு பழவிளை ஆகிய இடங்களுக்கு

நாளை காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. மேலும் மின் பாதைகளில் மின்னோட்டம் இருக்காது என்று கருதி பொதுமக்கள் மின்னூட்டிகளின் அருகில் செல்ல வேண்டாம் என்றும், பராமரிப்பு தினத்தன்று மின்பாதைக்கு இடையூறாக நிற்கும் மரக்கிளைகளை அகற்றுவதற்கு மற்றும் பழுதடைந்த மின்கம்பங்களை மாற்றும் பணிகளுக்கும் வாரிய பணியாளர்களுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு நல்குமாறும் நாகர்கோவில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழக செயற்பொறியாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் கலிங்கராஜபுரம் ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் காலியாக உள்ள ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வேதியியல் பணியிடத்திற்கு மாதம் 18,000 ரூபாய் வீதம் தொகுப்பூதியத்தில் முற்றிலும் தற்காலிகமாக ஆசிரியர்களை நியமித்திட தகுதியான நபர்களிடமிருந்து இம்மாதம்

0: ஆசிரியர்களை நியமித்திட தகுதியான நபர்களிடமிருந்து இம்மாதம் 22ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை எழுத்து மூலமாக, நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ உரிய கல்வி தகுதி சான்றுகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இயங்கி வரும் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் இம்மாதம் 22ஆம் தேதி அன்று மாலை 5:45 விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் மற்றும் நாகர்கோவில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 2026 வரும் 25ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் 2 மணி வரை நாகர்கோவில் பயோனியர் குமாரசுவாமி கல்லூரியில் வைத்து நடைபெறவுள்ளது. இம்முகாமில் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளனர். மேலும் இதில் பங்கேற்க விரும்பும் மாணவர்கள் https://www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் முன்னதாகவே பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இவ்வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ளும் வேலை நடுநர்கள் தமிழ்நாடு தனியார் துறை வேலை இணையம், தமிழ்நாடு பிரைவேட் ஜாப் போர்ட்டல் www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் கேண்டிடேட் லாகினை கிளிக் செய்து யூசர் ஐடி உருவாக்கி தங்கள் கைபேசிக்கு வரும் ஓடிபியை பயன்படுத்தி பதிவு செய்து மீண்டும் லாகின் செய்து கல்வி தகுதி உட்பட இதர விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்து நிறைவு செய்து கொள்ளவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் நாகர்கோவில் என்ற டெலிகிராம் சேனலில் இணைந்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:50 சருமரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: நேர்கள் கேட்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம்.
5: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
6: காலை வணக்கம் வார் மந்திரியாரே.
5: மன்னா, நமது ஒற்றர்கள் ஓலை அனுப்பி இருக்கிறார்கள்.
6: அப்படியா, எங்கே? இப்படி தாரும் பார்ப்போம். நம் நாட்டு ஒற்றர்கள் ஓலையில் எழுதுவதற்கு பதிலாக ஏதோ மஞ்சள் நிற மொட்டை தலை உருவங்களை அனுப்பி வைத்திருக்கிறார்களே, என்ன இது?
5: மன்னா, அதுதான் எமோஜி.
6: எமோஜி என்றால் இது என்ன மொழி?
5: இது ஒரு ஜப்பானிய வார்த்தை. இ என்றால் படம், ஓவியம் என்று அர்த்தம். மோஜி என்றால் எழுத்து என்று பொருள். இன்று உலகமே உலக எமோஜி தினத்தை கொண்டாடுகிறது. வார்த்தைகள் இல்லாமல் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் டிஜிட்டல் குறியீடுகள் மன்னா.
6: வியப்பாகத்தான் இருக்கிறது, இவ்வளவு அற்புதமான ஒன்றை முதலில் கண்டுபிடித்த அந்த புண்ணியவான் யார்? அவருக்கு நம் நாட்டில் ஒரு நற்பெயர் சூட்டுவோம்.
5: அவர் ஒரு ஜப்பானியர் மன்னா, ஷிகேடாகா குரிதா. அவர்தான் எமோஜியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். 1999 மொபைல் போன்களுக்காக வெறும் 176 எமோஜிகளை முதன் முதலில் இவர்தான் உருவாக்கினார் மன்னா.
6: ஓஹோ, குரிதாவா? அருமை அருமை. சரி, இந்த 2026ஆம் ஆண்டில் உலக மக்கள் மத்தியில் எத்தனை எமோஜிக்கள் ட்ரெண்டிங்கில் இருக்கின்றன
5: மன்னா? இந்த 2026 புதிதாக அறிமுகமாகி ட்ரெண்ட் ஆகும் எமோஜி முகமே கோணலாக மாறும் எமோஜி. மக்கள் தங்களின் அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் காட்ட இதைத்தான் அதிகம் பயன்படுத்துகிறார்களாம். அடுத்ததாக ஒரு சண்டை மேகம் மற்றும் திமிங்கலம் எமோஜிகளும் செம ட்ரெண்டிங்கில் இருக்கின்றன மன்னா. இருப்பினும் இப்போது உலக அளவில் முதலிடத்தில் இருப்பது ஆனந்த கண்ணீர் வடிக்கும், அதாவது டியர்ஸ் ஆஃப் ஜாய் எமோஜி தான்.
6: ஆச்சரியம்தான். சரி மந்திரியாரே, நம் நாட்டு ஆண்களும் பெண்களும் இதில் எதை அதிகம் பயன்படுத்துகிறார்கள்? ஏதாவது ரகசிய உளவு குறிப்பு இருக்கிறதா?
5: இருக்கிறது மன்னா.

0: ஆய்வுகளின்படி பெண்கள் தங்கள் அன்பையும் பாசத்தையும் காட்ட இதயம் சார்ந்த எமோஜிக்களையும் மற்றும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த அழுவது கண் கலங்குவது போன்ற எமோஜிக்களையும் அள்ளி தெளிக்கிறார்களாம்.
1: அப்படி என்றால் ஆண்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் வீரத்தை காட்ட வாள் ஈட்டி போன்ற எமோஜிகளை அனுப்புகிறார்களா?
0: அங்கேதான் காமெடி மன்னா. ஆண்கள் தங்களின் கெத்தை காட்ட கூலிங் கிளாஸ் எமோஜியையும் எதற்கெடுத்தாலும் ஓகே சொல்லும் எமோஜிகளையும் பயன்படுத்துகிறார்களாம். ஆச்சரியம் என்னவென்றால் நிஜ வாழ்க்கையில் அன்பை வெளிப்படுத்த சொல்ல பயப்படும் ஆண்கள் சாட்டிங்கில் பெண்களை விட அதிகமாக இதயம் மற்றும் கிண்டல் செய்யும் குரங்கு எமோஜிகளை அனுப்புகிறார்கள் என்று ஆய்வு முடிவு தெரிவிக்கிறது.
1: என்ன கூறுகிறீர் மந்திரியாரே? போர்க்களத்தில் எதிரியை பார்த்து பயப்படாத என் இளம் சிங்கங்கள் சாட்டிங்கில் குரங்கு எமோஜியை அனுப்புகிறார்களா?
0: மன்னா, காலம் மாறிவிட்டது மன்னா. இப்போது வார்த்தைகளை விட இந்த குட்டி எமோஜிகள் தான் உலகில் அன்பை வளர்க்கின்றன, சண்டையை நிறுத்துகின்றன, சில சமயங்களில் புதிய சண்டையையும் தொடங்கி வைக்கின்றன.
1: ஓஹோ, அப்படி என்றால் நாமும் இனி அரசாணைகளை எமோஜிகளில் வெளியிடுவோம். தளபதிக்கு கத்தி எமோஜியையும் உமக்கு வாயை மூடும் எமோஜியையும் நான் அனுப்புகிறேன். அரசவை கலைந்தது.
0: என்ன? ஓஹோ, அப்படியா விஷயம். முதலில் இந்த மன்னருக்கு மன்னர் தூங்கு மூஞ்சி மன்னர் என்ற எமோஜி அனுப்பி வைத்து விட்டுதான் எனக்கு மறுவேலை.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

தட்சிணாயனா தினம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு ஆடி மாதம் முதல் நாள் இல்லையா? சூரியன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் இன்னைக்கு தொடங்குது. இந்த காலத்தை தான் தட்சிணாயனம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வருடத்துல வரக்கூடிய மாதங்கள் தட்சிணாயன காலம், உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமா பிரிக்கப்படுது. ஆடி மாதம் துவங்கி மார்கழி மாதம் வரை 6 மாதங்கள் தட்சிணாயன காலம், தை மாதம் தொடங்கி ஆனி மாதம் வரை 6 மாதங்கள் உத்தராயண காலம். வடதிசை நோக்கிய பயணத்தை நிறைவு செய்துவிட்டு ஆடி மாதம் முதல் நாள் சூரியன் தென் திசை நோக்கிய பயணத்தை தொடங்குகிறது. தட்சிணாயனம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இதுல தட்சிணம் அப்படின்னா தெற்கு, அயனம் அப்படின்னா பயணம், அதுவே தட்சிணாயனம். யாராவது தட்சிணாயன காலம் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? சூரியன் வடக்குல இருந்து தெற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த ஒரு 6 மாத காலம் தான் தட்சிணாயன காலம். வாழ்வின் வழிகாட்டி போல என்றென்றும் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. ஆரம்பமாகின்றது தென்குமரி தேனலை. இன்னைக்கும் உங்களுக்காக சூப்பரான திரைப்பட பாடல்கள், முக்கியமா பொது அறிவு கேள்வி பதில், கூடவே தேதியும் செய்தியும் என பல தகவல்கள் காத்துட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு தென்குமரி தேனலையில முதல்ல இன்றைய பொது அறிவு கேள்வி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? பழங்குடியினரின் கலை, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய அறிவை கற்பதற்காக அறிமுகப்படுத்திய டிஜிட்டல் கற்றல் தளத்தின் பெயர் என்ன? இன்றைய பொது அறிவு கேள்வி இதுதான். பழங்குடியினரின் கலை, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய அறிவை கற்பதற்காக அறிமுகப்படுத்திய டிஜிட்டல் கற்றல் தளத்தின் பெயர் என்ன? இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சே இருங்க. நம்ம நிகழ்ச்சியில விருமன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் யுவன் சங்கர் ராஜா மற்றும் அதித்தி சங்கர் பாடிய விருமன் திரைப்பட பாடல். இந்த பாடலின் வரிகள் ராஜ்முருகன்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: நிகழ்ச்சியில இனி இன்றைய பொதறிவு கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ளும் நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி கேள்வியை ஒரு முறை ஞாபகப்படுத்திடலாம். பழங்குடியினரின் கலை, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய அறிவை கற்பதற்காக அறிமுகப்படுத்திய டிஜிட்டல் கற்றல் தளத்தின் பெயர் என்ன? இதற்கான சரியான பதில் ட்ரைப் எக்ஸ். இந்த ட்ரைபெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு தளம் வந்து பழங்குடியினர் நல அமைச்சகத்தால அறிமுகப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் தளம். இத்தளத்தின் மூலம் பழங்குடியின கைவினைஞர்கள் மற்றும் நிபுணர்களிடமிருந்து இலவச சான்றிதழ் படிப்புகள் மற்றும் யுஜிசி அங்கீகாரம் பெற்ற பட்டய படிப்புகளை மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் கற்கலாம். பழங்குடியினரின் மொழிகள், வாய்வழி மரபுகள், கலைகள் மற்றும் பல தகவல்களை எதிர்கால சந்ததியினருக்காக டிஜிட்டல் ஆவணங்களுக்காக சேமிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் உள்ள ஆர்வலர்கள் பழங்குடியின கலாச்சாரத்தை நேரடியாகவும் முறையாகவும் இணையம் வழியாக அறிந்து கொள்ள இந்த ஒரு தளம் வந்து உதவுது. நேயர்களுக்காக இன்றைய பொதறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒரு முறை. பழங்குடியினரின் கலை, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய அறிவை கற்பதற்காக அறிமுகப்படுத்திய டிஜிட்டல் கற்றல் தளத்தின் பெயர் என்ன? இதற்கான சரியான பதில் ட்ரைபெக்ஸ். நேரம் சரியாக 7:45. இனி கேட்கலாம்
1: தேதியும் செய்தியும்.
2: இன்று ஜூலை 17
3: சர்வதேச நீதி நாள் இன்று.
2: நீதியை நிலைநாட்டவும் நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை கொள்ளவுமே ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 17 சர்வதேச நீதி நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
3: இதே நாளில் ரோமில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டதை நினைவு கூறுவதற்காகவே ஐநா சபை இந்த நாளை சர்வதேச நீதி நாளாக தேர்ந்தெடுத்தது.
2: நாடுகளை தாண்டியும் சர்வதேச அளவிலும் ஒரு நாட்டுக்கான நீதியை பெற்றுக்கொள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்பதையும் அது நிச்சயம் நீதியை அளிக்கும் என்பதையும் நினைவுறுத்தவே நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
3: தமிழ் திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா அவர்கள் பிறந்த தினம் இன்று.

0: 1941 இதே நாளில் பிறந்த பாரதி ராஜா அவர்கள் தமிழ் திரையுலகின் குறிப்பிடத்தக்க இயக்குநர்களுள் மிகவும் முக்கியமான ஒருவராவார்.
1: அரங்கத்திற்கு உள்ளேயே எடுக்கப்பட்டு வந்த தமிழ் திரைப்படங்களை வெளிப்புற படப்பிடிப்பு பகுதிகளுக்கு கொண்டு சென்றவர் என்ற பெருமைக்குரிய இவர் பெரும்பாலும் உணர்வு நிறைந்த நாட்டுப்புற கதைகளை படமாய் எடுத்தவராவார்.
0: நடிகைகள் ராதிகா, ராதா, ரேவதி போன்ற பல கதாநாயகிகளை அறிமுகம் செய்து வைத்த பெருமைக்குரியவர் இவரே.
1: 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில், அலைகள் ஓய்வதில்லை உள்ளிட்ட பல்வேறு வெற்றி திரைப்படங்களை கொடுத்த இவர் பத்மஸ்ரீ விருது, சிறந்த இயக்குநருக்கான தமிழக அரசு விருது, நந்தி விருது, பிலிம்பேர் விருதுகளோடு 6 முறை தேசிய விருதினையும் பெற்றுள்ளார்.
0: வேதியியலாளர் சர் ஃபிரெட்ரிக் அகஸ்டஸ் ஏபல் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: 1827 இதே நாளில் பிறந்த ஆங்கிலேய வேதியியலாளர் சர் ஃபிரெட்ரிக் அகஸ்டஸ் ஏபல் அவர்கள் வெடிபொருட்களின் முன்னணி நிபுணராக போற்றப்படுபவர் ஆவார்.
0: இவரது சிறந்த கண்டுபிடிப்பாக கார்டைட் அறியப்படுகிறது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பொதுவான பயன்பாட்டிற்கு வந்த புகையற்ற வெடிமருந்து தயாரிப்பதற்கு இந்த பணி ஒரு முக்கியமான அளவிற்கு வழிவகுத்தது.
1: 1955 இதே நாளில் வால்ட் டிஸ்னி அவர்கள் கலிபோர்னியாவில் டிஸ்னிலாண்டை திறந்து வைத்தார்.
0: இதே நாளில்தான் அமெரிக்காவின் அப்பல்லோ விண்கலமும் சோவியத்தின் சோயூஸ் விண்கலமும் விண்வெளியில் ஒன்றாக இணைந்தன.
1: இரண்டு நாடுகளின் விண்கலங்கள் ஒன்றாக இணைந்தது இதுவே முதல் தடவையாகும்.
0: 1939 கிருஷ்ணன் அவர்கள் நினைவு தினம் இன்று.

0: இரட்டை இயக்குநர்களான கிருஷ்ணன் பஞ்சு ஆகிய இருவரும் இணைந்து சுமார் 50-க்கும் மேற்பட்ட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட இந்திய மொழி திரைப்படங்களை இயக்கியுள்ளனர்.
1: இந்த இரட்டையர்களில் இயக்குநர் ராகிருஷ்ணன் அவர்கள் 1997 இதே நாளில் காலமானார்.
0: குழந்தையும் தெய்வமும், பெற்றால்தான் பிள்ளையா, சர்வர் சுந்தரம் போன்றவை இவர்களது இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்களுள் சிலவாகும்.
2: தேதியும் செய்தியும் பம்டி பம்டி பம்டி பட்டி பட்ட

0: கேட்டது அனிருத் ரவிச்சந்தர் இசையில் விக்னேஷ் சிவன் வரிகளில் அந்தோனிதாசன் மற்றும் அனிருத் பாடிய காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்பட பாடல்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: என்னடி எங்க வரணும்
5: அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா.
4: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
5: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்க்கா.

0: ஞாயிற்றுக்கிழமை கடல் லீவு.
1: வா வா சீக்கிரம் போகலாம்.
2: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
6: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
7: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
6: போன் 233-066.
8: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
9: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
10: நேற்றிலே நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் ஜூலை 16 முதல் 20 வரை.

காலை 7:55 குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது தென்குமரி தீநிலை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஐயன் திரைப்பட பாடல்.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வரை பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வரை பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வரை பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
3: போன் 233-066.
5: தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 900,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மை பாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 நாள் கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 1,121,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் காணாமல் போன 116 மொபைல் போன்களை மீட்டு அவற்றை உரியவர்களிடம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வகுமார் வழங்கினார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
7: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
5: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:03. தினையில் இனி வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி விலை விபரம். நாட்டு கத்தரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 50 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 38 ரூபாய், நாட்டு தக்காளி கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 45 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், நாடர் மிளகாய் 90 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 240 ரூபாய், சீனி அவரைக்காய் கிலோ ஒன்றுக்கு 48 ரூபாய், வெள்ளரிக்காய் 40 ரூபாய், பாகற்காய் 70 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், உருளைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாய்.

0: ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 45 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 70 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 90 ரூபாய், பூசணி 15 ரூபாய், தடியங்காய் 22 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 43 ரூபாய், பீன்ஸ் 115 ரூபாய், சௌசௌ 150 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், மாங்காய் 35 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 80 ரூபாய், நார்த்தங்காய் 60 ரூபாய், காலிஃபிளவர் 60 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 50 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 53 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 90 ரூபாய், புதினா 100 ரூபாய், பால் சேம்பு 80 ரூபாய், வழுதுலங்காய் 65 ரூபாய், கோவைக்காய் 58 ரூபாய், சுரைக்காய் 22 ரூபாய், காராமணி 48 ரூபாய், ஒட்டு மாங்காய் 40 ரூபாய், நூல்கூல் 75 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். நேந்திரன் வாழைப்பழம் கிலோ ஒன்றிற்கு 56 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய். காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விவரம் அறிந்தோம். இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாய். உள்ளூர் சந்தையில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1700 ரூபாய். இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம். இன்று காலை நிலவரப்படி பேச்சுப்பாறை அணை 32.48 அடி, பெருஞ்சாணி அணை 65.20 அடி, சிட்டாறு 1 12.79 அடி, சிட்டாறு 2 12.89 அடி, பொய்கை அணை 15.90 அடி, மாம்பழத்துறை ஆறு அணை 38.30 அடி. அணைகளின் நீர்மட்ட விவரம் அறிந்தோம். நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா அவங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
6: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
7: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
6: போன் 233-066.

0: 8:30 குமரி பண்பலை நூற்றொன்றில் வலம் வந்து கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் தூள் திரைப்பட பாடல்.
1: ஓ பல்லி, ஓ ஷேரா, ஓ சித்தே.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது

0: ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் ஜூலை 16 முதல் 20 வரை.
1: நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
2: போன் 233-066.
0: இத்துடன் இன்றைய தென்குமரி தேனலை நிறைவு பெறுகிறது. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி என்ற

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 8:30.
1: ஆகாஷ்வாணி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027. மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாடு இயக்குநர் எம் சுந்தரேஷ் பாபு அவர்களுடன் நேர்முகம்.
2: நாடு முழுவதும் சார், இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இப்போ துவங்கி இருக்குது. எவ்வளவு நாள் பொறுத்து இந்த பணி இப்போ துவக்கப்படுது? இதனுடைய முக்கியத்துவம் என்ன? தமிழ்நாட்டில் நம்ம என்ன செய்ய போறோம்?
3: நம்ம இந்தியாவில் முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் த்ரோ அவுட் கண்ட்ரி கவர் ஆகுற மாதிரி சென்சஸ் பண்ணது 1881 வந்து த்ரோ அவுட் இந்தியா கவர் பண்ணுற மாதிரி சென்சஸ் பண்ணாங்க. அந்த சீரீஸில் இப்போ 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது வந்து 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுதந்திரம் அடைந்த பின்பு நம்ம பார்த்தோம்னா இது வந்து 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்க போகுது. ஸோ இந்த 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான அரசாணை வந்து ஜூன் மாதம் 2025 வந்து இதை வெளியிட்டாங்க. மத்திய அரசாங்கத்திலிருந்து இது வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அரசாணையிலும் இது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு 16 வருடங்களுக்கு அப்புறம் வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இதுக்கு முன்னாடி வந்து 2011 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சு. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறுவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. பட் கோவிட் தொற்றின் காரணமாக அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து அப்போ நடைபெறவில்லை. இது வந்து நம்ம 15-16 கழிச்சு நம்ம இதை பண்றோம். நார்மலா வந்து 10 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு வர்றோம். கோவிட்னால இந்த டைம் வந்து கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்குண்டான ப்ரிப்பரேட்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எப்பயுமே 2 ஃபேஸாக நடக்கும். இதில் முதல் கட்டமாக வந்து இந்த வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு, நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இரண்டாவது கட்டமாக நடைபெறுவ அந்த எக்ஸசைஸுக்கு பேர் வந்து பாப்புலேஷன் எனுமரேஷன், அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு வரும். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து தமிழ்நாட்டில் இப்போ 1 ஆம் தேதியிலிருந்து 30 ஆம் தேதி வரையிலான தொடர் 30 நாட்கள் அந்த ஒரு கால அவகாசத்தில் நடக்கணுன்றது தான் வந்து இப்போதைக்கு முடிவாயிருக்கு. 30 நாட்கள் திட்டம். அந்த 30 நாட்களில் தான் முதல் கட்டம் சென்சஸ் 2027 முதல் கட்டமான வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்புக்கான களப்பணி நடைபெறுவது 1 மாத காலத்தில் 1 ஆம் தேதியிலிருந்து 30 ஆம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது. இந்த சென்சஸ் 2027 என்ன சிறப்பம்சங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுதான் வந்து நம்ம இந்தியாவில் நடைபெற இருக்கிற முதல் முழுமையான டிஜிட்டல் வழியில் இந்த சென்சஸ் நடக்க போகுது. இது வந்து 100% டிஜிட்டல் சென்சஸ். இது வந்து ஒரு மெயினான ஸ்பெஷல் ஃபியூச்சர் இந்த சென்சஸ். இது இல்லாமல் முதல் முறையாக வந்து இந்த சென்சஸில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு வந்து சுய கணக்கெடுப்புன்னு ஒரு வசதி வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. சுய கணக்கெடுப்புனா மக்கள் வந்து அவங்கள பற்றின விவரங்களை அவங்களாவே பதிவு செய்கிற மாதிரி ஒரு வசதி வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து 1 August ஆகஸ்ட் 30ஆம் தேதி களப்பணி நடைபெறுவதற்கு முந்தைய 15 நாட்கள் கால அவகாசத்தில் இது நடக்கவிருக்கு, சுய கணக்கெடுப்பு அப்படின்றது தமிழ்நாட்டில்.
4: ரெண்டு வார்த்தை சொன்னீங்க சார், 3 கூட சொன்னீங்க. முதல்ல 2க்கு ஒரு விளக்கம் வேணும். வீட்டு பட்டியலிடல் ஒன்னு சொன்னீங்க, அப்புறம் வீட்டு வசதி கணக்கெடுப்புன்னு சொன்னீங்க, 2 அப்படின்னா என்ன சார்?
3: சென்சஸ்னுடைய முதல் கட்டத்தை வந்து நம்ம ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ். ஹவுஸ் லிஸ்டிங்றது தான் வந்து வீட்டு பட்டியல், ஹவுசிங் சென்சஸ் அப்படின்றது தான் வீட்டு வசதி கணக்கெடுப்பு. இது ரெண்டும்

0: சேர்ந்துதான் முதல் கட்டம், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் சென்சஸ்ன்றது வந்து இது ரெண்டும் சேர்ந்துதான். இந்த ஃபேஸ்ல வந்து நம்ம மெயினா வீடுகளை பத்தின தகவல்களை சேகரிக்கிறோம். வீட்டுல என்ன மாதிரி வசதிகள் இருக்கு, வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கு, வீட்டுல வேற என்னென்னலாம் அவங்க கிட்ட வந்து வசதிகள் இருக்கு அப்படின்ற தகவல்களை தான் வந்து நம்ம இந்த முதல் கட்டத்துல வந்து சேகரிக்கிறோம். அதனால இந்த பெயர். எவ்வளவு வீடுகள் இருக்குன்னு நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்றோம், சென்சஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எல்லா பில்டிங்ஸுக்கும் நம்ம நிலத்து மேல இருக்கிற எல்லா பில்டிங்ஸையுமே இதுல லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். எத்தனை கட்டடங்கள் இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்றோம். அதனால அந்த வீட்டு பட்டியலிடல்ன்றது. அது இல்லாம நம்ம இந்த வீட்டுல என்னென்ன வசதிகள்லாம் இருக்குன்ற தகவலை நம்ம சேகரிக்கிறதுனால இந்த பெயர் வந்திருக்கு, வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு அப்படின்ற பெயர் வந்திருக்கு.
1: மூணாவது ஒண்ணு சொல்லி சார், டிஜிட்டல்.
0: ஆமா,
1: இது உலகமே டிஜிட்டல் உலகம் தான். இந்த டிஜிட்டல் உலகத்துல டிஜிட்டல் வசதியை நாம வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பயன்படுத்தலன்னா தான் ஆச்சரியம். இருந்தாலும் அந்த டிஜிட்டல் கணக்கெடுப்பு பத்தி சொல்லணும்.
0: இதுக்கு முன்னாடி நடந்த சென்சஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, அது ஃபுல்லாவே டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி நடந்த சென்சஸ் 100% எப்பயுமே டிஜிட்டல் தொழில் முறையை பயன்படுத்தி நடக்கல. மேனுவலா வந்து அவங்க பேப்பர்ஸ் கேரி பண்ணுவாங்க. சென்சஸ்க்குனே ஸ்பெஷலா பெரிய சீட் இருக்கும், அதுல க்வெஸ்சன்ஸ் எல்லாம் டைப் பண்ணிருப்பாங்க. அந்த சீட்ஸை தான் கணக்கெடுப்பாளர்கள் எடுத்துட்டு போய் வீடு வீடா போய் அதுல வந்து தகவல்களை வந்து சேகரிப்பாங்க. இந்த சென்சஸ் 2027 பொறுத்த மட்டுக்கும் இதுல வந்து எப்படி பண்றாங்கன்னா, இதுல பேப்பரே இல்லை. இது வந்து 100% டிஜிட்டல் தொழில் நுட்பத்தை பயன்படுத்தி தான் இந்த சென்சஸ் நடக்க போகுது. கணக்கெடுப்பாளர்கள் வந்து மொபைல் எடுத்துட்டு போவாங்க. மொபைல்ல அந்த என்ன கேள்விகள்லாம் கேட்கப்பட இருக்கோ அதுக்குண்டான செயலிகள்லாம் ஆல்ரெடி வந்து எல்லாம் டெவலப் ஆகி டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் வேற வேற மாநிலங்கள் ஆல்ரெடி பயன்படுத்திட்டாங்க. முழுக்க முழுக்க கணக்கெடுப்பாளர்னுடைய அலைபேசி மொபைல்ல இந்த மொபைல் செயலிகள் மூலமாவே இந்த தகவல்கள் எல்லாம் சேகரிக்கிறாங்க. நேரடியா மக்கள்கிட்ட இருந்து சேகரிக்கிற தகவல்கள் அங்கிருந்து அவங்களோட இதுல இருந்து சர்வர்ல போய் நேரடியா சேவ் ஆயிரும். இது ஒரு பகுதி. இது இல்லாம அந்த சுய கணக்கெடுப்பு, நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர், இந்த சென்சஸ்க்கு வந்து ஒரு சிறப்பம்சம் சுய கணக்கெடுப்பு அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். அந்த சுய கணக்கெடுப்பு கூட வந்து இதுக்காகவே ஒரு ஸ்பெஷலா வந்து ஒரு போர்ட்டல் டெவலப் பண்ணியிருக்காங்க, செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி SE.census.gov.in அப்படின்னு ஒரு போர்ட்டல் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டலினுடைய அட்ரஸ், இது இணையதளத்தினுடைய அட்ரஸை நான் வந்து மக்களோட பயன்பாட்டுக்காக வேண்டி நான் இன்னொரு முறை சொல்கிறேன். எஸ்இ செல்ஃப் எனுமரேஷன், அதுக்கு வர்ற SE.census.gov.in, இதுதான் இந்த போர்ட்டல், SE.census.gov.in. மக்கள் வந்து இந்த போர்ட்டலை அவங்களோட மொபைல் நம்பர் மூலமா இதை அக்சஸ் பண்ணலாம். மொபைல் நம்பர் போட்டால் உள்ளே போகும், அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அது மொழியை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லும். 16 மொழியில் இருக்கு, அவங்களுக்கு என்ன மொழி வேணுமோ, இங்கிலீஷ் தமிழ் என்ன மொழி வேணுமோ அதையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து அவங்களோட வீடுக்குண்டான அந்த சேட்டலைட் இமேஜஸ்லாம் அதில் ஓப்பன் ஆகும். அவங்க அவங்களோட வீட்டை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி பின் பண்ணணும். அது பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்டுக்குண்டான அந்த கேள்விகள்லாம் அதில் வரும். அந்த 33 கேள்விகளுக்கு இந்த வீட்டுக்கு அவங்க பதில் அளிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து அவங்க கரெக்டாக பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணாங்கன்னா ஒரு நம்பர் வரும், ஒரு கோடு மாதிரி வரும். அது அவங்க மொபைலுக்கு மெசேஜாகவும் வந்துடும். அவங்க மொபைல் நம்பர் என்ன மொபைல் நம்பர் போடுறாங்களோ அந்த மொபைல் நம்பரை மெசேஜாகவும் வந்துடும். அதை வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுக்கணும். இது எப்போ அப்ரூவல் ஆகும்னா இவங்க சேவ் பண்ணி வச்சிடணும். இதுக்குண்டான டைம் பீரியட் வந்து July 17 முதல் July 31 வரை 15 நாட்கள் மட்டும்தான் இந்த போர்ட்டல் வந்து ஓப்பனாக இருக்கும். அதுக்கப்புறம் அது க்ளோஸ் ஆயிரும். August 1 August 30 நடுவில் கணக்கெடுப்பாளர்கள் வந்து செல்ஃப் எனுமரேஷன் பண்ணியிருந்தாலும் அந்த வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தப்போ இவங்க என்ன சொல்லணும், நாங்கள் சுய கணக்கெடுப்பு வசதியின் மூலமா நாங்க ஆல்ரெடி பண்ணிட்டோம் சொல்லிட்டு அந்த கோடை வந்து அவங்க கிட்ட காட்டணும். அவங்க காட்டினாங்கன்னா அந்த கணக்கெடுப்பாளர்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம், இவங்கெல்லாம் செல்ஃப் எனுமரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு. அதை வச்சு அவங்க ஒரு டைம் அதை கிராஸ் வெரிஃபை பண்ணிடுவாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக கொடுத்துருக்காங்களான்னு கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணிட்டா அந்த டேட்டா அப்படியே சேவ் ஆயிரும். மறுபடியும் அந்த வீட்டில் வந்து 33 கேள்விகளை வந்து கேட்க வேண்டிய அவசியம் வராது, கேட்க மாட்டாங்க.
1: மக்கள் படித்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால இந்த செல்ஃப் எனுமரேஷன்ங்கிறதுல நிச்சயமாக அவங்களே அதை பயன்படுத்தி ரெடி பண்ணிட்டாங்கன்னா வரக்கூடிய அலுவலர்களுக்கு இன்னும் உதவிகரமாக இருக்கும், வேகமாக அந்த வேலையை முடிச்சிருவாங்க. அதனால செல்ஃப் எனுமரேஷனுக்கான அந்த போர்ட்டல் வந்து அந்த 15 நாள்
0: மட்டும்தான், July 17 முதல் July 31 வரை
1: திறந்திருக்கும்.
0: இதனால இந்த மாதிரி செயலிகள், போர்ட்டல், ஈவன் ஒரு டேஷ்போர்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த சென்சஸ் மானிட்டர் பண்றதுக்கு சென்சஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் சொல்லி ஒரு பெரிய சிஸ்டமே டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுல எல்லா A to Z எல்லாமே டிஜிட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கணக்கெடுப்பாளர்கள், மேற்பார்வையாளர், சூப்பர்வைசர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் நம்ம கண்டக்ட் பண்றது, அந்த ட்ரைனிங் மாடியூல் நம்ம பண்றது, ட்ரைனிங் பேட்சஸ் கிரியேட் பண்றது, அவங்களுக்குண்டான அட்டெண்டன்ஸ் பண்றது, இது எல்லாமே வந்து அந்த போர்ட்டல் மூலமா தான் பண்றோம். அது இல்லாமல் இந்த ஒரு இதில் வந்து நம்ம ஜிஐஎஸ் மேப்ஸை வந்து வரைபடங்களை பயன்படுத்தி தான் வந்து அந்த ஏரியாவெலாம் நம்ம டிமார்க்கேஷன் பண்ணுறோம். அதனால் துல்லியமான தகவல்கள், துல்லியமான அந்த ஏரியாவை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு

0: ஹெல்ப் பண்ணுது, ட்ரைனிங் கொடுக்கறது. ஈவன் மெயினா நம்ம சென்சஸ்ல வந்து அந்த வில்லேஜ் ரிஜிஸ்டர்ன்றது வந்து ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். வில்லேஜ் ரிஜிஸ்டர், டவுன் ரிஜிஸ்டர், சார்ஜ் ரிஜிஸ்டர், இது மூணு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். இதுக்கு முன்னாடி நடந்த சென்சஸ்ல எல்லாம் இது எல்லாமே மேனுவலா தான் தயார் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த போர்ட்டல் மூலியமாவே தான் இது எல்லாமே தயார் பண்ற மாதிரி வசதிகள் வந்து பண்ணிருக்கோம். அதனாலதான் இதை வந்து முழுக்க முழுக்க டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்னு சொல்றோம்.
1: ஒரு பயம் உண்டாகாதா, பய உணர்ச்சி ஏற்படாதா? எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்னு சொல்லிட முடியாது சார். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சரி, அல்லது நம்முடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும், படித்தவர்கள் மெத்த படித்தவர்களும் இருக்காங்க, படிப்பறிவு இல்லாதவர்களும் இருக்கிறாங்க. படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு நீங்க போய் டிஜிட்டல் நாங்க கணக்கெடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா நிச்சயமா ஒரு பய உணர்ச்சி ஏற்படும். இந்த மாதிரி களப்பணியில இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதை எப்படி நாம சால்வ் பண்ணுவோம்?
0: மெயினா சென்சஸ்ல வந்து கணக்கெடுப்பாளர்கள் வந்து அரசு ஊழியர்களாக தான் இருக்கிறாங்க. அதுல மெயினா டீச்சர்ஸ், வேற வேற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், இவங்க தான் வந்து கணக்கெடுப்பாளர்களா சூப்பர்வைசர்களா நம்ம பயன்படுத்துறோம். இவங்க எல்லாருக்குமே இந்த டிஜிட்டல் சென்சஸ் ஆயிருக்கிறதுனால தான் முன்னாடி எல்லாம் ஒரு நாள் ட்ரைனிங் இருக்கும், இல்ல ரெண்டு நாள் ட்ரைனிங் இருக்கும். இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்றதுனால இவங்களுக்கு மூன்று நாட்கள் ஃபுல் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். அதுல ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்கே ஒரு நாள் இருக்கு. எல்லாம் அந்த ஆப்ஸ், போர்ட்டல், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து நல்லா யூஸ் பண்ணி ஃபெமிலியரைஸ் ஆகணுன்ற மாதிரி அந்த ட்ரைனிங் இதெல்லாம் டெவலப் பண்ணியிருக்கிறோம். இப்போ எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, ஓரளவுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. அதனால அந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுல இதுவும் வந்து வேற ஒரு ஆப் மாதிரி தான். நம்ம நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், செயலிகள். இதுவும் வந்து ஒரு செயலி மாதிரி தான் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம பேப்பரில் என்ன கேள்வி இருக்கோ அதே கேள்வி வந்து அதில் வரப்போது, அவ்வளோதான். அவங்களோட நேமு பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போக போகிறாங்க, அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த செயலியை அதை ஓப்பன் பண்ணோடனே அதே தான் வரும். அந்த பேப்பர் மாதிரியே தான், ஆனால் மொபைலில் வரும். இந்த வீடுனா அந்த வீட்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்கணுன்றக்கு நம்பர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே எதுவும் எழுத வேண்டியதெல்லாம் இல்லை, எல்லாமே கோடு வேர்டாக தான் இருக்கும். எஸ்னா ஒன், நோனா டூ, இந்த மாதிரி தான் இருக்கு. அவங்க அதை கரெக்டாக டிக் பண்ணிட்டு இல்லாட்டி வந்து அந்த டூன்ற இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அவங்க போயிடலாம். அந்த செயலி வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். ரெண்டாவது, இவங்க வீடுகளுக்கு போறப்ப அவங்க ப்ராப்பரா அந்த ஐடென்டி கார்டு அதெல்லாம் பண்ணிட்டு தான் போறாங்க. இப்போ இந்த போர்ட்டலை பத்தியும் நான் சொன்னேன், அந்த செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டலை பத்தியும் சொல்லியிருக்கிறேன். அந்த செல்ஃப் எனுமரேஷன் போர்ட்டல்ல மக்கள் பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு பழக்கம் இல்லாம இருந்தா அது வந்து நான் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. அவங்க வீட்டில் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்சவங்க, ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க, அவங்க மூலியமாகவும் அதை வந்து பண்ணிடலாம். அதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நார்மலாக நம்ம ஒரு இன்டர்நெட் பேங்கிங் எப்படி பண்ணுறோமோ, யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உள்ள போகிறோமோ, அதே மாதிரி தான் நம்ம மொபைல் நம்பரை யூஸ் பண்ண போகிறோம், லாகின் பண்ண போகிறோம், ஓடிபி வரும், அதை வச்சுட்டு நம்ம அது ஓப்பன் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்துடும், அதிலே நம்ம ஃபில் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வேண்டிய அதில் வர டவுட்ஸ், இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், இந்த மாதிரிலாம் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அதுலேயே இருக்கு. அந்த போர்ட்டல்லேயே வந்து அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்து அதெல்லாம் இருக்கு.
1: ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய விவரங்களும் தேவைப்படுமா சார்?
0: இந்த முதல் கட்டத்தில் வந்து நம்ம மெயினாக குடும்பத்தில் இருக்கிற நபர்களை பற்றின விவரங்களை வந்து நம்ம சேகரிக்கிறது இல்லை. குடும்ப தலைவரின் பெயர் கேட்குறோம், அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை கேட்குறோம். இதுதான் அந்த பர்சனல் ரிலேட்டடான டீடைல்ஸ். அந்த குடும்ப தலைவரோட அவர் மேலா ஃபீமேலா அதோட நின்றும். மிச்சது எல்லாமே அந்த வீட்டை பற்றின டீடைல்ஸ் தான் வரும். அந்த வீட்டில் வந்து எத்தனை அறைகள் இருக்கு, அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அங்கே கழிப்பறை டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கா, குடிநீர் வசதி இருக்கா, அவங்களோட ஃப்ளோரிங் இருக்குன்னா தரை வந்து பிரதானமாக எந்த பொருளை தரை போட்டிருக்கிறாங்க, டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா, சிமெண்ட்ல பண்ணியிருக்காங்களா, மதில் சுவர் இருக்குன்னா சுவரில் வந்து பிரதானமான பொருள் என்ன, ரூஃப்ல வந்து பிரதானமான பொருள் என்ன, அவங்களுக்கு கழிப்பிட வசதி இருக்குன்னா அது வந்து உள்ளேயே இருக்கா இல்லை வெளியில இருக்கா, ட்ரிங்கிங் வாட்டர் குடிநீர் இருக்குன்னா உள்ள இருக்கா இல்லை வெளியில இருக்கா இல்லை கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பண்ணணுமா, இது இல்லாமல் அவங்க வீட்டில் கிச்சன் இருக்கா, கேஸ் கனெக்ஷன் பயன்படுத்துறாங்களா, டிவி இருக்கா, மொபைல் இருக்கா, லேப்டாப் இருக்கா, சைக்கிள், டூ வீலர், ஃபோர் வீலர், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இதில் நம்ம வந்து கேட்குறோம். அந்த நபர்களை பற்றின முழுமையான தகவல்கள் வந்து இரண்டாம் கட்டத்தில் சேகரிக்கிறோம். அது அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் இரண்டாம் கட்டம் நடைபெறும். அந்த பாப்புலேஷன் எனுமரேஷன் ஃபேஸில் அந்த குடும்ப நபர்களை பற்றின எல்லா டீடைல்ஸுமே நம்ம செகண்ட் ஃபேஸில் கலெக்ட் பண்ணுவோம். அதில் வந்து எத்தனை நபர்கள் இருக்காங்க, அவங்களோட பேர் என்ன, அவங்களோட வயது என்ன, அவங்களோட பாலினம் என்ன, அவங்க வேலைக்கு போகிறாங்களா இல்லையா, அவங்களோட கல்வி தகுதி என்ன, இந்த மாதிரி எல்லாமே அந்த ஃபேஸ்ல வந்து கவர் ஆகும்.
1: இதெல்லாம் ரகசியம் பாதுகாக்கப்படுமா சார்?
0: ஆமா, சென்சஸ் ஆக்ட்லயே வந்து இதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. என்ன தகவல்கள் நம்ம சேகரிக்கிறோமோ அது வந்து 100% செக்யூர், வேற எங்கேயுமே இது பயன்படுத்தப்பட மாட்டாது. அது ஆக்ட்லயே இன்பில்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. நம்ம நார்மலா டேட்டா செக்யூரிட்டிக்கு என்ன ப்ரொவிஷன் இருக்கும், அந்த டிஜிட்டல் ஆக்ட் இதெல்லாம் சொல்றோம்னா அதுபடி என்னென்னலாம் அதுல பேசிக்கான சேஃப்டி ஃபியூச்சர்ஸ், செக்யூரிட்டி என்னெல்லாம் மெசர்ஸ் இருக்கும், அது எல்லாமே வந்து இதுல இருக்கு. ஸோ இது வந்து யாருமே அதை சேவ் பண்ணவும் முடியும். முடியாது. நேரடியாக அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து இவங்க மொபைலில் இவங்க ரெக்கார்ட் பண்ணோன்னே நேரடியாக அது சர்வருக்கு தான் போகும், அதை யாரும் சேவ் பண்ணிக்கிற முடியாது, சர்வருக்கு தான் போகும். ரெண்டாவது, இந்த தகவல்களை வந்து பர்சனல், அது தனித்துவம் வாய்ந்த தகவல்கள், அவங்களுக்கு தனிப்பட்ட விவரங்களை வந்து எங்கேயுமே, ஈவன் டிபார்ட்மெண்ட்ஸுமே அதை எங்கேயுமே வெளியிட மாட்டாங்க.

0: இப்போ நான் ஒரு பேரே ரெக்கார்ட் பண்ணுறேன்னா அந்த பேரோ அவங்க வீட்டில் இந்த பர்டிகுலர் வீட்டில் இத்தனை ரூம் இருக்குது அந்த மாதிரி தகவல்களை வந்து எங்கேயுமே நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு பேஸ், ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக தான் இது பயன்படுத்த போகிறோம் நம்ம. இப்போ ஓவராலாக தமிழ்நாட்டில் இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, இத்தனை வீட்டில் கழிப்பறை வசதி இருக்குது, இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்த போகிறோமே ஒழிய இவங்க பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட தகவல்கள் வந்து இன்னார் வீட்டில் அந்த மாதிரிலாம் வந்து எங்கேயுமே இது பயன்படுத்தப்பட மாட்டாது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் பப்ளிஷும் பண்ண மாட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் டேட்டா பப்ளிஷ் பண்ணுறப்ப கூட இந்த ஃபார்ம் ஆஃப் டேபிள்ஸ் டேபிளேஷன் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. இந்த மாவட்டங்கள் வாரியா இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு, இவ்வளவு தமிழ்நாட்டில் மொத்தம் இவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு, இந்தியாவில் இவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு, இத்தனை மொபைல் இருக்கு, இப்படி தான் பண்ணுவாங்களே ஒழிய ஸ்பெசிஃபிக்கான எந்த ஒரு பர்சனல் டீடைல்ஸும் எங்கேயுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அதுக்குண்டான எல்லா சேஃப் கார்ட்ஸும் இருக்கு.
1: இது ஒரு பக்கம் சார். இன்னொரு பக்கம் நீங்க கணக்கெடுக்க போறீங்க, அந்த குடும்பத்தில் இருக்கிறவர் அந்த நபர் உண்மையும் சொல்லலாம் பொய்யும் சொல்லலாம்.
0: ஸோ நம்ம இந்த சென்சஸ் ஆக்ட் படி என்ன இருக்குன்னா, மக்கள் வந்து சரியான தகவல்களை கொடுக்கறது வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு தான் இருக்கு. அது அவங்களோட பொறுப்பு, கடமை, பொறுப்பு அப்படின்னு இருக்கு. தே ஆர் பவுண்ட் டு கிவ் தி கரெக்ட் இன்ஃபர்மேஷன். அவங்க சரியான தகவல்களை தான் கொடுக்கணும். பட் அதே சமயம் அவங்க சரியான தகவல்களை தான் கொடுக்குறாங்களா, அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் நம்ம எதுவும் கலெக்ட் பண்றது இல்லை. இப்போ நீங்க மொபைல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, மொபைல் இருக்குன்னா அந்த மொபைலை காட்டுங்க, இல்லாட்டி என் வீட்டில் வந்து 4 அறைகள் இருக்குன்னு சொல்றாங்கன்னா நான் 4 அறை வந்து பாக்குறேன், அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்றது இல்ல. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கேக்குறது, அந்த ஆத்தென்டிசிட்டியை செக் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம். பர்பஸ்ஃபுல்லா அவங்க வந்து தப்பான தகவல்களை கொடுக்கறாங்க, இல்ல சரியான தகவல்களை வழங்கல, இல்ல ஒத்துழைக்காம இருந்தாங்கன்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆக்ட்ல வந்து ப்ரொவிஷன் இருக்கு. ஆனா நாங்க நம்மளோட கணக்கெடுப்பாளர்களுக்கு எல்லாருக்கும் என்ன வந்து நாங்க ட்ரைனிங்ல சொல்லியிருக்கோம்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட ஒத்துழைப்பை நீங்க வாங்கிட்டு சரியான தகவல்களை நீங்க பதிவு செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா ஏதாவது பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும்னா தான் நம்மளுக்கு எக்ஸாக்ட் டீடைல்ஸ் தேவைப்படுது. இது வந்து பேஸ் ஃப்ரேம் ஒர்க்காக தான் இருக்கிறதுனால இதையே பேஸாக வச்சு எந்த ஒரு ப்ரோக்ராம் நேரடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம அதோட ஆத்தென்டிசிட்டி இதெல்லாம் செக் பண்ணுறது இல்லை.
1: கணக்கெடுப்பாளர் வீட்டுக்கு போறாங்க, ஆவணங்கள்லாம் பாக்குறாங்க அல்லது கேக்குறாங்க. நம்மள்ட்ட ஏற்கனவே ஒரு ஆவணம் இருக்கு சார், ஆதார் ஒன்று வச்சிருக்கோம். அப்புறம் எல்லாருமே இப்ப பேன் வச்சிருக்காங்க. அப்புறம் பெரும்பாலான இடங்கள்ல கேட்கக்கூடிய இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. அப்புறம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ரேஷன் கார்டு இருக்கான்னு கேட்பாங்க. இதெல்லாம் இதற்கு பயன்படுமா?
0: இல்லை, இந்த முதல் கட்டத்தில் இந்த மாதிரி எந்த கேள்விகளுமே இல்லை. முதல் கட்டத்தில் வந்து உங்களுடைய மொபைல் எண் அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் இருக்கு, அது வந்து ஆப்ஷனல். 33 கேள்விகளில் அந்த கேள்வி மட்டும்தான் ஆப்ஷனல். மிச்ச எல்லாத்துக்கும் வந்து அவங்க கட்டாயம் பதில் கொடுக்கணும். அந்த மொபைல் நம்பர் விருப்பம்னா நீங்க வந்து தெரிவிக்கலாம், அதை மட்டும் பதிவு பண்ணிக்கிறாங்க. விருப்பம் இல்லைங்க, எனக்கு நான் ஷேர் பண்ண விரும்பல அப்படின்னா அதுவும் தேவையில்லை. இரண்டாம் கட்டத்தில் இந்த மாதிரி கேள்விகள் இருக்கலாம். இரண்டாம் கட்டத்தில் என்னென்ன கேள்விகள்லாம் வந்து இருக்க போகுது அப்படின்ற இன்னும் அரசாணையும் வெளியிடப்படலை. அதில் வந்து நம்மளுக்கு தெரிய வரும் வேற ஏதாவது ஆதார் டீடைல்ஸ், இந்த மாதிரி பேன் டீடைல்ஸ், பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் கேட்கலாம் இல்லை கேட்காமலும் இருக்கலாம். அதுக்குண்டான அந்த கேள்விகள்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ முதல் கட்டத்தில் 33 கேள்விகள்ன்றது இந்தியா முழுக்க இதே 33 கேள்விகள் தான் கேட்குறாங்க.
1: காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும்
0: இதே 33 கேள்வி தான். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கெசட்லையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எல்லா ஸ்டேட்லையும் அவங்கவுங்க கெசட்லையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டினை விட்டுட்டு நம்ம வேற கேள்விகளை கேட்க முடியாது. அதே மாதிரி இரண்டாம் கட்டத்துக்கான கேள்விகள் வந்து தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேபி செப்டம்பர் மாதத்தில் அதை வெளியிடும்.
1: ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து உள்ளூர்ல இருப்பார் சார், இன்னொருத்தர் வந்து வெளியூர்ல இருப்பார், அது எப்படி சொல்றதுன்னு தெரியல.
0: நம்ம நார்மலா வந்து எல்லாருக்குமே பேஸ் வந்து என்னவா பண்றோம்னா, அவங்க நார்மலா வசிக்கும் இடம், வழக்கமாக வசிக்கும் இடத்துல தான் அவங்கள வந்து நம்ம கணக்கெடுக்கணும். அதுதான் வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிற ஒரு பேஸ். அவங்க அதிகமான டைம் இங்கேயே இருக்கிறாங்க, ஒருத்தர் வந்து வேற ஊர்ல இருக்கிறாரு, அவர் மேக்சிமம் அங்கேயே தான் இருக்காரு, அப்பப்போ ஊருக்கு வந்துட்டு போறாருன்னா அவர் அங்கதான் கணக்கெடுப்பாங்க. வழக்கமான வசிப்பிடத்துல அவங்க பண்ணணும். நான் 2 நாள் வந்து விருந்தாளியா ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா அவங்களை வந்து அங்க நம்ம கணக்கெடுக்க மாட்டோம். நீங்க உங்க வீட்டுக்கு அங்க வர்றப்ப நீங்க கணக்கெடுத்துக்கங்க, நீங்க உங்க இதை கொடுத்துக்கங்கன்னு நம்ம சொல்லுவோம்.
1: இது உள்ளூர்ல உள்நாட்டுல இருக்கிறவங்க, வெளிநாடா இருந்தா சார்?
0: வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம கணக்கெடுக்க மாட்டோம். வெளிநாட்டுக்கு வந்து இங்கதான் இந்தியாவிலதான் இருக்கிறாங்க. அப்போதைக்கு இந்த 30 நாள் பீரியட்ல வந்து அவங்க ஒரு 10 நாள் வந்து ஒரு வெளிநாடு ட்ரிப்பு போறாங்கன்னா அவங்க இங்க வந்துருவாங்க. ஆனா அவங்க மேக்சிமம் வெளிநாட்டிலே தான் இருக்கிறாங்க, NRI மாதிரி இருக்கிறாங்க, அங்கே செட்டில் ஆயிட்டாங்க, அந்த மாதிரி டயத்துல அவங்கள நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்களோட வழக்கமான வசிப்பிடம் வந்து வெளிநாடாயிருது, இந்தியா இல்ல.
1: இந்த மாதிரி கணக்கெடுக்கிறதுலாம் சார் எந்த வகையில வந்து அரசாங்கத்துக்கும் சரி ஒரு தனி மனிதனுக்கும் சரி உதவிகரமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
0: இப்ப இந்த நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலமா நம்ம சேகரிக்கக்கூடிய தகவல்கள் வந்து கல்வி, சுகாதாரம், சாலை வசதிகள், குடிநீர் வசதி, வேற தொழில் ரிலேட்டடான வசதி, அடிப்படை தேவைகளுக்குண்டான வசதி, இதுக்குண்டான திட்டமிடலுக்கு வந்து இது பயன்படும். இப்போ நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யோசிச்சிருந்தோம்னா, இப்போ நம்ம எல்லா வீட்லையும் பார்க்குறோம் கேஸ் கனெக்ஷன், நிறையா வீடுகளில் இப்போ கேஸ் கனெக்ஷன் வந்துருச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவ்வளோ பேர்கிட்ட கேஸ் கனெக்ஷன் இல்லை. அப்போ நிறையா பேர் விறகடுப்பு

0: எல்லாம் சமைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அதை வந்து நம்ம இப்ப கேஸ் கனெக்ஷன் எல்லாரும் கொடுக்கணும்னா நம்ம கேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும் இல்ல இம்போர்ட் பண்ணணும், அதுக்குண்டான தேவைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்தியாவில வந்து மொத்தம் எத்தனை வீட்டுல வந்து கேஸ் கனெக்ஷன் இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு ரஃபா ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கேத்த பிளான் பண்ணலாம். அடுத்த 10 வருஷத்துல 10 கோடி கனெக்ஷனா இருக்கதை நான் 20 கோடி பண்றேன், 30 கோடி பண்றேன் அப்படின்னு பண்ணா நம்ம ப்ரொடக்ஷனையும் பார்க்கணும். இந்த மாதிரி திட்டமிடலுக்கு வந்து இந்த டேட்டா வந்து ஃப்ரேம் ஒர்க் யூஸ் ஆகும்.
1: எந்த அளவுக்கு மக்கள் இதற்கு ஒத்துழைப்பார்கள் நீங்க நினைக்கிறீங்க?
0: நம்ம தமிழ்நாடு வந்து எல்லா விஷயத்திலயுமே வந்து ஒரு முன்மாதிரியான மாநிலமாக தான் திகழ்ந்துகிட்டே வருது. அதனால மக்கள் வந்து எல்லா விஷயத்திலையும் வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதுக்குண்டான விழிப்புணர்வும் வந்து நம்ம எல்லா மாவட்ட ஆட்சியர்கள் மூலியமாகவும் எல்லா தாசில்தார்கள் மூலியமாகவும் அங்க மாவட்டங்கள்ல தாலுக்கு லெவல்ல ஈவன் நகர்ப்புற இதுல இருக்கிற நகராட்சிகள் எல்லாத்திலயுமே நம்ம விழிப்புணர்வு இந்த பப்ளிசிட்டி எல்லாம் நிறைய பண்றோம். சோ அதனால நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்.
1: இது சம்பந்தமா தொடர்பு கொள்ளலாமா யாரையாச்சும்? அதுக்குன்னு நீங்க ஏதாச்சும் அலுவலர்கள் அங்கங்க வச்சிருப்பீங்க அல்லது பொதுவா?
0: இல்ல, தமிழ்நாடு முழுக்க இந்த பணியில வந்து 160,000 பேர் ஈடுபடுறாங்க.
1: 160,000
0: பேர் ஈடுபடுறாங்க. ஒரு கணக்கெடுப்பாளருக்கு வந்து ஒரு பகுதியின் கொடுப்போம். ஒரு கணக்கெடுப்பாளர் வந்து நார்மலா ஒரு 250 வீடுகளில் இந்த 33 கேள்விகளை கேட்டு அதுக்குண்டான பதில்களை வந்து அவர் சேகரிக்கணும். 250 வீடுகள் இல்லைன்னா ஒரு 800-900 மக்கள் தொகை அளவு, அதுதான் வந்து ஒரு ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக்னு நம்ம சொல்றோம். அந்த ஏரியாவில் இருக்கிற வீடுகளில் வந்து அவங்க வந்து அந்த தகவல்களை சேகரிக்கணும். அதனால அவங்கவுங்க அவங்கவுங்க ஏரியாவை கவர் பண்ணுவாங்க.
1: இந்த துறையினுடைய ஒரு இயக்குனரா, தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய சென்சஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய இயக்குனரா, பொதுமக்களுக்கு விழிப்புணர்வா நீங்க சொல்லலாம் இந்த சென்சஸ் பணிகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் மக்கள் பங்கேற்கணும், அது உங்களுடைய கடமை பொறுப்புன்னு சொல்லியிருக்கீங்க, அதை வரவேற்று உங்களுடைய கருத்தை பொது கருத்தா சொல்லலாமே.
0: நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் தமிழ்நாட்டில் August 1 to August 30 வரை நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக சுய கணக்கெடுப்பிற்கான வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் தாமாக முன்வந்து இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை பயன்படுத்தி தங்களை பற்றிய விவரங்களை பதிவு செய்தால் சோ அது இயக்குநரகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் உதவியாக இருக்கும். அதே சமயம் கணக்கெடுப்பாளர்கள் தங்களது வீட்டிற்கு வருகை தரும்போது அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து சரியான தகவல்களை கொடுத்தால் நாட்டினுடைய வளர்ச்சி மற்றும் திட்டமிடலுக்கு அது உறுதுணையாக இருக்கும். ஆகவே மக்கள் அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு தங்களுடைய முழு ஒத்துழைப்பை அளிக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: வேற ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியாத தகவல் சார்?
0: தேதிகளை வந்து மக்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சுய கணக்கெடுப்பிற்கான தேதி July 17 முதல் July 31 வரை 15 நாட்கள் மட்டுமே இந்த கால அவகாசம் உள்ளது. அதுக்கப்புறம் அந்த போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் களப்பணி, முதல் கட்டத்திற்கான களப்பணி நடைபெற தேதிகள் August 1 முதல் August 30 வரை உள்ள 30 நாட்கள் மட்டுமே, இந்த 45 நாட்கள் மட்டுமே இது நடைபெற உள்ளது. ரெண்டையும் சேர்த்தோம்னா இந்த தேதிகளை வந்து மக்கள் நினைவில் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: சனி ஞாயிறு வீக் டேஸ் எல்லா நாளும் இது நடைபெறும் சார்.
0: ஆமா, அந்த கணக்கெடுப்பாளர் அவங்களுக்கு வகிச்ச பணியை வந்து அவங்க முடிக்கணும். அந்த 30 நாளைக்குள்ள அவங்க முடிச்சுக்கலாம். அவங்க எப்போ வேணாலும் போய்க்கலாம். சனி ஞாயிற்றுக்கிழமையும் போகலாம், ஒர்க்கிங் டேஸ்லையும் போகலாம், ஆஃப்டர் ஒர்க்கிங் அவர்ஸ் போகலாம், ஈவினிங். இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஈவினிங் போகலாம், 6 மணி 7 மணி அந்த மாதிரி டயத்து கூட போய்க்கலாம். இந்த டைமு இந்த டே அப்படின்ற எதுவும் கிடையாது. இந்த 30 நாளைக்குள்ள 290 வீட்டில் நீங்கள் இந்த 33 கேள்விகளுக்கு உண்டான பதில்களை சேகரிக்கணும். அதுதான் நம்ம சொல்கிறோம்.
1: அதனால நிச்சயமாக பயப்படக்கூடாது.
0: ஆமாம்,
1: சார் சொன்ன மாதிரி எல்லாரும் அவங்களுடைய அந்த கார்டோட தான் வருவாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்புலேருந்து வந்திருக்கிறோன்னு சொன்னால் நிச்சயமாக எல்லா மக்களும் ஒத்துழைப்பு தரணும். இது நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது அப்படிங்கறத நினைவில் வச்சுக்கிட்டு பொதுமக்கள் அனைவரும் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். மத்திய அரசாங்கத்தினுடைய முக்கியமான பணி இந்த மக்கள் கணக்கெடுப்பு பணி. இயக்குனர் சொன்னது போல ஒத்துழைப்பு கொடுக்கும்படி வானொலி நிலையத்தின் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நேர்முகம். பங்கேற்றவர் மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தமிழ்நாடு இயக்குனர் எம் சுந்தரேஷ் பாபு அவர்கள். உடன் உரையாடியவர் பி சரவணன். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: இனி காதலுக்கு மரியாதை படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியுள்ள பாடல்.
1: நேர்கள் கேட்டு

0: கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:54. இனி கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்
2: சைபால்.
5: ஒரு இளைஞன், வசதியான குடும்பம், அவனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, வாழவே பிடிக்கல, எல்லாம் வெறுத்து போச்சு. என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணான். ஒரு குருவை தேடிட்டு போனான். அவர்கிட்ட தான் வந்த விவரத்தை சொல்லி ஏதாவது வழி சொல்லுங்க சுவாமின்னு கேட்டான். அவர் பார்த்தார், சரி அதுக்கு முன்னாடி உன்னை பற்றி கொஞ்சம் சொல், எவ்வளவு படிச்சிருக்கிற, என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு கேட்டார். சுவாமி, நான் ஒழுங்காக படிக்கலை, எதுவும் தெரியாது, ஆனால் ஒன்று கொஞ்சம் சதுரங்கம் ஆட தெரியும் எனக்கு, அவ்வளவுதான். குரு கொஞ்சம் யோசனை பண்ணார். பக்கத்தில் இருந்த ஒரு சீடனை கூப்பிட்டார். அவங்ககிட்ட ஒரு பேரை சொல்லி, நீ உடனே போய் அந்த பிக்ஷுவை இங்கே கூப்பிட்டுக்கிட்டு வா அப்படின்னார். வரும்பொழுது ஒரு சதுரங்க பலகையும் அதில் விளையாடுறதுக்கான காய்களையும் எடுத்துகிட்டு வா, அப்படியே நம்ம சீடர்கள் எல்லாரையும் இங்கே வர சொல்லு அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. சதுரங்க பலகையை கொண்டாந்து வச்சாங்க. அந்த பிக்ஷுவும் வந்து சேர்ந்தார். குரு முன்னாடி அடக்கமாக நின்னார். குரு அவரை கிட்டத்தில் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் சதுரங்கம் ஆடணும்னார். அந்த பிக்ஷுவுக்கு சதுரங்கம்னா என்னன்னு தெரியாது, இருந்தாலும் மறுப்பு எதுவும் சொல்லலை. குரு சொன்னார், பிக்ஷுவே, நீர் என்னுடைய சீடர், என்னுடைய பேச்சை மறுக்காதவர், உம்முடைய அடக்கத்தையும் பணிவையும் நான் அறிவேன், எனக்காக உயிரையும் கொடுக்கறதாக சொல்லியிருக்கிறீங்க, இப்போ அதுக்கான வாய்ப்பு வந்திருக்குது, நீங்கள் இந்த இளைஞனோட சதுரங்கம் ஆடணும், தோற்று போனால் இந்த வாளால் தலையை சீவி விடுவேன், ஆனால் இறந்தால் உமக்கு சொர்க்கம் நிச்சயம், நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டா தோற்று போன இந்த இளைஞனின் தலையை சீவி விடுவேன், சரி இப்போ நீங்கள் ஆட ஆரம்பிக்கலாம்னார். ஆட்டம் ஆரம்பமாச்சு. அந்த பிக்ஷு முகத்தில் சலனமே இல்லை, சாவை பற்றி கவலைப்பட்டதாகவே தெரியல. எதுவும் புரியலன்னாலும் குருவின் கட்டளைங்கிறதுனால ஏதோ ஒரு காயை நகர்த்திக்கிட்டு இருந்தார். சுற்றி இருந்த சீடர்கள் முகத்தில் திகில், பயம், பாவம், நம்ம பிக்ஷு நிலைமை இப்படி ஆயிட்டுதே அப்படிங்கிற கவலை. குரு கையில் பெரிய வாள் பளபளப்பாக தயாராக இருக்குது. பிக்ஷு காயை நகர்த்துறது ஆரம்பத்துலேயே ஆச்சரியமாக தெரிஞ்சாலும் அவருக்கு சதுரங்கம் பற்றி எதுவுமே தெரியாதுங்கிறது இளைஞனுக்கு புரிஞ்சு போச்சு. அவனுக்கு உற்சாகம் வந்துட்டுது. சுறுசுறுப்பாக காய்களை நகர்த்த ஆரம்பித்தான். பிக்ஷு கொஞ்சம் கொஞ்சமாக தோத்துக்கிட்டே வந்தார். சுற்றி இருக்கிற சீடர்கள் முகத்தில் சொல்ல முடியாத வேதனை, இளைஞன் முகத்தில் மகிழ்ச்சி. நிமிர்ந்து பார்த்தான் எதிரில் இருந்த பிக்ஷுவை. அவர் முகத்தை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப பாவமாக இருந்தது. அந்த முகத்தில் தான் எவ்வளவு சாந்தம், எவ்வளவு இனிமை, அவர் கண்களில் எவ்வளவு கருணை. இவர் சாகத்தான் வேணுமா, இளைஞன் யோசிக்க ஆரம்பித்தான். நாம் இறந்து போனால் யாருக்கும் எந்த இழப்பும் இல்லை, வீணாகி போன தன்னுடைய வாழ்வும் சாவும் யாரையும் பாதிக்க போகிறதில்லை, ஆனால் துறவியும் ஞானியுமான கருணை மிக்க இந்த பிக்ஷு இறந்தா அது எவ்வளவு பெரிய இழப்பு, அதுக்கு நாம் காரணமாக இருக்கிறதா அப்படின்னு நினச்சி பார்த்தான் அந்த இளைஞன். உடனே கண்ணாபின்னான்னு விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதாவது தான் தோற்று போகணுங்கிறதுக்காகவே. ஆட்டத்தை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்த குரு திடீர்னு சதுரங்க பலகையை கவிழ்த்து தள்ளினார். காய்கள்லாம் செதறி போட்டுது, எல்லாரும் தகச்சு போயிட்டாங்க. யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லைன்னு அறிவிக்கிறேன்னார் குரு. தம்பி, உன்னுடைய மன ஒருமைப்பாட்டை கவனித்தேன், முழுமையாக ஆட்டத்தில் மூழ்கி போனதையும் பார்த்தேன், கடைசியில் உயிர் தியாகம் பண்ண முடிவெடுத்து தாறுமாறாக ஆட ஆரம்பித்ததையும் கவனித்தேன். வாழ்க்கை என்னங்கிறதும் எந்த வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கைங்கிறதும் உனக்கு புரிஞ்சுட்டுது. இப்போ இங்கே அதை நீ கற்றுக்கிட்ட, உன்னுடைய மனம் பக்குவ நிலையை அடைஞ்சுட்டுது, தியாகம் உன்னுடைய இதயத்தில் குடி வந்துட்டுது. அது எங்கே இருந்தாலும் நல்லது தான், உனக்குள்ளே இருந்து தான் அந்த தியாகம் வந்திருக்கு, அதை நீ வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிட்ட. நீ இனிமேல் கொஞ்ச காலம் இங்கேயே இருந்துட்டு போகலாம், உன்னுடைய வாழ்வு பயனுள்ள வாழ்வாக மாறும் அப்படின்னு சொல்லி அந்த குரு ஆசீர்வாதம் பண்ணார். இந்த காலத்திலையும் ஒருத்தர் அது மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக்கணும்னு ஆசைப்பட்டார். உடனே சதுரங்கம் ஆட ஆரம்பித்தார், அப்புறம் சீட்டாட ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் கழித்து அவரை பார்த்த நண்பர் ஒருத்தர் கேட்டார், என்னங்க சீட்டாட ஆரம்பித்த பிறகு வாழ்க்கை பயனுள்ளதாக ஆச்சா அப்படின்னு கேட்டார். ஆச்சுன்னார் அவர். யாருக்கு, உங்களுக்கான்னு கேட்டார். இல்லைங்க, நான் யாரோட ஆடுனனோ அவருக்கு வாழ்க்கை பயனுள்ளதாக ஆச்சு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாராம். அதனால் வாழ்க்கைங்கிறது ரொம்ப

0: நுட்பமான ஒன்று. அந்த நுட்பமான வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டியது மனிதர்களுடைய கடமை.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 900,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தர நிர்ணய நடைமுறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். மை பாரத் தன்னார்வலர்கள் பங்கேற்கும் 2 நாள் கருத்தரங்கை லக்னோவில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 11,21,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் மக்கள் தங்களது விவரங்களை தாங்களாகவே இணைய வழியாக பதிவு செய்யும் நடைமுறை இன்று தொடங்குகிறது. சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உரிய காலத்தில் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ராதவ அர்ஜுனா அறிவுறுத்தியுள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 9:02.
3: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே,
4: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கான தமிழ் வார்த்தை இடங்கனி. இடங்கனி அப்படின்னா சங்கிலி, அதாவது சங்க காலத்துல அரண்கள், மதில்கள் அல்லது பெரிய யானை குதிரைகளை கட்டி வைக்க பயன்படக்கூடிய இரும்பு சங்கிலிகளை தான் இடங்கனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க.
3: உதாரணமா, கடுங்கழிற்று இடங்கனி மாண்ப அப்படிங்கிற ஒரு செய்யுள் வரி என்ன சொல்லுது அப்படின்னா, மதம் பிடித்த வலிமை வாய்ந்த யானைகளை கட்டுப்படுத்தும் சங்கிலியின் பெருமை அப்படிங்கிற பொருளை தருதுங்க. இதுல இருந்து இடங்கனி அப்படிங்கிற சொல் சங்கிலி அப்படிங்கிற பொருளை தருத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட். இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்க போற புதிய வார்த்தை என்ன அப்படின்னா அபரேஷன். ABERATION அபரேஷன் அப்படின்னா இயல்புக்கு மாறான செயல் அப்படின்னா.
4: இந்த வேர்டை வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். Owing to a strange mental aberration, he forgot his own name. அதாவது ஒரு விசித்திரமான மனக்கோளாறின் காரணமா அவன் தன்னுடைய சொந்த பெயரையே மறந்துட்டான் அப்படிங்கறதுதான் இந்த வாக்கியத்தை.

0: என்பதற்கான அர்த்தம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ்.
1: நம்ம மொபைல் போன்ல நாம டெலிட் பண்ற போட்டோஸ் எல்லாம் எங்க போகுது, உண்மையிலேயே அதெல்லாம் அழிஞ்சிடுமா அழியாதா, இந்த டவுட் வந்து நம்மள நிறைய பேருக்கு நிறைய டைம்ஸ் வந்துட்டே இருந்திருக்கும் இல்லையா. அதை பத்தின ஒரு சின்ன கிளாரிட்டி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். நாம சம்டைம்ஸ் தவறுதலா கூட ஒரு போட்டோவை டெலிட் பண்ணிடுவோம், ஆனா அது நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. அதுக்காக தான் ஸ்மார்ட் போன்ல டெலிட் அப்படின்னு கொடுத்ததும் உடனே அந்த போட்டோ வந்து முழுசா டெலிட் ஆகாம ரீசைக்கிள் பின் அல்லது ரீசென்ட்லி டெலிட்டட் அல்லது ட்ராஷ் அப்படிங்கிற ஒரு போல்டருக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் போகுது. எதனால இந்த இடத்துக்கு போகுது அப்படின்னா, உனக்கு இன்னொரு தடவை இந்த போட்டோ வேணுமா நீ யோசிச்சுக்கோ அப்படின்னு நம்ம மொபைல் போன் நமக்கு கொடுக்கற மற்றும் ஒரு சான்ஸ் தான் இது. சப்போஸ் நம்ம தவறுதலா டெலிட் பண்ணிட்டோம், நமக்கு வேணும் அப்படின்னா இந்த போட்டோ வந்து இந்த ரீசைக்கிள் பின்ல ஒரு 30 days வரைக்கும் அப்படியே இருக்க போகுது. நம்ம வேணும்னா திருப்பி நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை நமக்கு தேவையில்லை அப்படின்னா அதை வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணாம அப்படியே விட்டுரலாம். அப்போ அந்த போட்டோஸ் எல்லாம் எங்க போகுது தெரிஞ்சுக்கலாம்.
2: அதாவது போன் ஸ்டோரேஜ்ல இருக்கிற போட்டோ டேட்டாவை உடனே அழிக்காம இந்த இடத்துல இனிமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போனோட மெமரி மார்க் பண்ணி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் தான் அந்த போட்டோஸ் இந்த போன் வந்து டெலிட் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ் ஆரம்பிக்குது. என்ன தெரியுமா, நாம லைப்ரரியில ஒரு புக்க இனி தேவையில்லைன்னு ஒரு லேபிள் ஒட்டி அது தனியா தூக்கி வச்சிருவாங்க. தேவையில்லைன்னு எழுதி ஒட்டப்பட்ட அந்த புக்கு இனிமே புழக்கத்துக்கு வராதே தவிர அந்த புக்கு வந்து எங்கேயுமே மறைஞ்சு போகாது. அதே மாதிரிதான் இந்த போட்டோக்கு பதிலா அந்த ஸ்பேஸ்ல வேற டேட்டா வரலாம் அப்படின்னு இந்த மொபைல் வந்து அந்த ஸ்பேஸ ஃப்ரீ பண்ணி கொடுக்கும்.
1: ஒருவேளை புதிய டேட்டா அந்த இடத்துக்கு வரல அப்படின்னா சில டேட்டா ரெக்கவரி சாப்ட்வேர் யூஸ் பண்ணி திரும்பவும் நம்மளால அந்த போட்டோ வந்து ரெக்கவர் பண்ண முடியும், இன் கேஸ் அந்த ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீயா இருக்கிற பட்சத்துல. ஆனா புதிய போட்டோஸ் வீடியோஸ் ஆப்ஸ் அப்படின்னு நம்ம நிறைய திருப்பியும் அந்த ஸ்டோரேஜ ஓவர் ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டெலிட்டட் போட்டோவை நம்மளால ரெக்கவர் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு அது போயிடுச்சு.
2: இப்ப இருக்கிற மாடர்ன் ஸ்மார்ட் போன்ஸ்ல இன்னொரு சேஃப்டி என்னன்னா ஸ்டோரேஜ் என்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. சோ இதனால பெர்மனன்டா டெலிட் ஆன போட்டோ டேட்டாவை நாம எப்பவுமே ரெக்கவர் பண்ணவே முடியாது. சோ போன்ல டெலிட் பண்ண பட்டனை அழுத்தின உடனே போட்டோ மாயமா மறைஞ்சு போகாது, முதல்ல ட்ராஷுக்கு போகுது. அந்த டைம்ல தவறுதலா டெலிட் ஆன போட்டோவை நாம திரும்பவும் ரெக்கவர் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அந்த போட்டோவுடைய ஸ்டோரேஜ் அழிக்கப்பட்டு புதிய டேட்டா அது மேல ஓவர்ரைட் ஆகுது.
1: இன்னைக்கான 3 புதிய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்.
2: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

0: நேரம் 9:07. வசந்த் அழைப்பு. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கிறீங்க தானே? நேயர்கள் அனைவருக்கும் ஃபேண்டாஸ்டிக்கான குட் மார்னிங். ஃப்ரெஷ் குட் மார்னிங் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். இனியவர்களுக்கு இனியவளின் அன்பான காலை வணக்கம். வசந்த் அழைப்பு ஆரம்பமாயாச்சு. நேர்களே, உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு அப்படியே ரசிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா 2602-24-0, அதுக்கப்புறம் 2107-22 இணைப்பு 0465-2 அப்படியே சூப்பரா பிரஸ் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா ஒரு மொபைல் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, 8903-25-7309. இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க. சூப்பரான பாடல்கள் கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ண போறோம். நேர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்க வந்து காலை நேரத்துல வந்து அருமையான பாடல்கள், அதாவது சூப்பரான வைபான பாடல்கள் கேட்குமாறு மிகவும் அன்புடன் குமரி பண்புடன் இணைந்து கேட்டுக்கொள்கிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் முதல் நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: தமிழ் சொல்லுக்கு சுவை பல ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் வசந்த அழைப்பு எனும் அற்புதமான நிகழ்ச்சியை திறம்பட நிறைவடுத்தி உறவுகளுக்கு விரும்பிய பாடலை தந்து மகிழ்விக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரண்டு.
0: வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் அருணாச்சலம், பாடல் மாத்தாடு மாத்தாடு மல்லிகை.
0: ஓகே, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படியே உங்களை தேடிக்கிட்டே வருது கிட்ட என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
1: நன்றிங்க.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
6: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
7: அப்போ கார் வாங்க போறோமா?
6: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
7: வாவ், கிரேட்.
8: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
9: நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பர தர நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேயர்களே. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16 to 20 வரை. நேரம் அப்படியே சூப்பரா வசந்த அழைப்போட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:17 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
10: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்க?
9: வணக்கம், நலமாக இருக்கிறேன் ஐயா. நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? வெல்கம், பேசுங்க.
10: தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு சொல்லு.
9: சூப்பர் சார், உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படியே உங்களை தேடிட்டு வந்து கிட்ட என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: 4233066.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
3: ஒரே கிளிக்லயா அற்புதம்
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, ஆர்பிஐ சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: நாகர்கோவில்
10: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 இளஞ்சாரல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16-20 வரை. நேர்களுக்கு நினைவுபடுத்தலாம், அதாவது நம்மளுடைய ஹாய் ஸ்நேகிதியை பெண் மணிகளுக்கு நினைவுபடுத்தலாம். இன்னைக்கு என்ன டாபிக், அதாவது 1:10 இன்று மதியம் என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேள்வி கேட்டா வேற ஏதாவது பதில் சொல்லுவாங்க, இல்லை நம்ம ஏதாவது கேட்கும் போது எங்கேயாச்சும் யோசிச்சுட்டு எதையாச்சும் பேசிட்டு இருப்பாங்க.

0: அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு டாபிக். அதாவது தேவையானதை பேசுங்கள், அதுவும் தேவைப்படும் பொழுது பேசுங்கள் அப்படின்ற நேரில் நிகழ்ச்சியில் பெண்மணிகளே நீங்க என் கூட பேசலாம். தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 260-2400, அதுக்கப்புறமா 2907-0722, இணைப்பு எண் 046-5-2. மொபைல் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, 8903-2570-0039. நேரம் அப்படியே சூப்பரா வசந்தாளி போட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:24 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், வெல்கம். யார் பேசுறீங்க? பேசுங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பூரண்யா உன்னை
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்மா, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படியே உங்களை தேடிக்கிட்டே வருது கேட்டேன். என்ஜாய் பண்ணலாம். நன்றி.

0: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்க்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
1: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
5: அப்போ கார் வாங்க போறோமா?
4: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
5: வாவ், கிரேட்.
6: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
5: அப்போ கார் வாங்க போறோமா?
4: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
5: வாவ், கிரேட்.
6: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
9: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று காலை 10 இளஞ்சாரல் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட் சேல் July 16-20 வரை. நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 9:32 ஆகிவிட்டது. வசந்த அழைப்பு கேட்டு அப்படியே ரசித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
10: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
9: வணக்கம் சார், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? வெல்கம், சொல்லுங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
10: சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ராஜா சின்ன ராஜா திரைப்படம். அந்த ராஜா சின்ன ராஜா பிறந்த இருந்து சூப்பர் ஸ்டார் யாருன்னு ஒரு பலகான பாடல் உண்டு. பாடல் இந்த பேட்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள்.
9: நன்றி சார், உங்களுக்கு பிடித்தமான பாடல் அப்படியே உங்களை திருக்கிட்டே வரதுக்கிட்டே என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: நேர்களுக்கான் ஒரு முறை கூட நினைவுபடுத்தலாம். இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இந்த நிகழ்ச்சியில என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையானதை பேசுங்கள், அதுவும் தேவைப்படும் பொழுது பேசுங்கள். அதாவது இந்த வளகுலா சலகுலா இந்த பேச்சுக்கு இடமே கிடையாது அப்படின்ற டாபிக் தான் இன்னைக்கு. அதுக்கு வந்து கூடவே அதுக்கப்புறமா 3:00 வாராய் தொழில் நிகழ்ச்சியில இதுவும் பெண்மணிகளுக்கான ப்ரோக்ராம் தான். இதுல வந்து வேலை குடும்ப சமநிலை இரண்டையும் எப்படி பேணுவது, மொபைல் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, 8901 2570309. நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்கு. நேரம் 9:39 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம். யார் அந்த வணக்கத்திற்குரியவர்?
7: ஐயோ,

0: என்ன ஆச்சு உங்களுக்கு?
1: இல்ல இல்ல, இந்த புன்னதாயில இருந்து
0: வெல்கம் சொல்லுங்க சார். ஒரு வழியா வந்துட்டீங்க அப்படியே குமரி பண்பலை குள்ளாடி. இனி உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: அவரு சகோதரர்கள் படத்தில்
0: இருந்து
1: ராஜா கேவேஜா.
0: நீங்க பேசின பேச்சுல நீங்க உங்க பாட்டை மறந்துட்டீங்களோ நினைச்சேன். ஓகே சார், உங்களுக்கு எக்கோ அடிக்குதுங்களா? சரி பரவாயில்ல, அப்ப எக்கோ அடிக்காத இடத்துல வச்சுட்டு பேசு. வால்யூம் கம்மி பண்ணி வச்சு பேசுங்க சார். நன்றி. உங்களுக்கு பிடித்தமான பாடல் இதோ உங்களுக்காக வருது, கேட்டேன் சே பண்ணுங்க.
2: துக்கிரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாளம் தான் போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாளமா போடுற?
3: சொன்னத கேட்டு தான் தாளம் போடுறேன்.
2: கண்ண வரைக்கும் கீழிது வாய் துடுக்கு,
3: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
2: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
3: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
2: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைப்பிக்குதா?
3: தெரு வச்ச ஆத்தாவ மறப்பேனா?
2: பம்பு பண்ணுன பொண்ணு
3: புடுவேன். நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன்?
2: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
3: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்ச ஏண்டட அது ராங்கா போடு மேடம். நான் போடுன்றீங்களா? போதுன்றீங்களா? அப்படி சொல்லு. ராஜா கைய வச்ச அது ராங்கா போனதில்லை.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
0: போன் 233-066.
2: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
3: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
4: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
5: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
6: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
7: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
8: காற்றின் அலைகளில் தவிழ்ந்த நேர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் குமரி பண்பலை 101 அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. நேரம் 9:48 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
9: வணக்கம்.
8: வணக்கம். யாருமா, எங்க இருந்து பேசுறீங்க?
9: என்னன்னு
8: பேர்
9: என்ன?
8: ஓகே, பேசுங்க, வெல்கம். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
9: வேல் படத்திலிருந்து
8: 1000 ஜன்னல் வீடு.
9: நன்றி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது.
1: ஓவியா காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
4: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
5: இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ, கேட்டு பாருங்க.

0: ரொம்பவே பிடிக்கும். நம்ம அப்படியே நிறைய பகுதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் இல்லையா. நேரம் 9:55 ஆகிவிட்டது. வசந்த அழைப்புல நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். அந்த நிறைவு நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, பேசுங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? ஓகேங்க ஐயா, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படி உங்களை தெரிகிட்டே வருது. கேட்டு என்ஜாய் பண்ணலாம் ஐயா. நன்றி.
1: நன்றி.

இதுவரை வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார். ஜின் சோனிபட் இடையே நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 900,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்து அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் மூத்த பிரதிநிதிகள் பங்கேற்கும் கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நாட்டில் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 11,21,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தவிக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே கிராமங்களில் சுற்றித் திரியும் சிறுத்தையை வனப்பகுதிக்குள் விரட்ட சென்சார் மூலம் சைரன் ஒலி எழுப்பும் கருவியை பொருத்தி வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். மயிலாடுதுறையில் கடைகள் மற்றும் உணவகங்களில் நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனைகளில் தடை செய்யப்பட்ட 4 டன் பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,04,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 10:02. இளஞ்சாரல்
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா.
4: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், போர்டிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில் 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: இளஞ்சாரல்
5: வணக்கம் நேயர்களே. உண்மையில குறைவில்லை அப்படின்னா உயர்வு உங்களை தேடி வரும். இந்த சிந்தனை துளிகளோட இன்றைய இளஞ்சாரல் நிகழ்ச்சி கொள்ள போலாமா? விரைவா ஓடிக்கிட்டு இருக்க இந்த காலத்துல சவாலான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு முக்கியமான

0: என்ன அப்படின்னா வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது. இதையும் தாண்டி நிறைய எழுத்தாளர்கள் இன்றைய காலகட்டத்திலயும் உருவாகி இருக்காங்க, அவங்களையும் நம்ம கௌரவிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எழுத்தாளனாய் எனது பயணம் அப்படிங்கிற தலைப்புல சில எழுத்தாளர்களை நாம சந்திக்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் நேரா எந்த எழுத்தாளர் வராங்க அப்படிங்கறத பாக்கலாம்.
1: வணக்கம், நான் உங்கள் ரசூல் முஹிதீன். எல்லாருக்கும் ரசூல் முஹிதீன் அப்படிங்கிற பெயரை விட இப்படிக்கு பேனா அப்படிங்கிற பெயர் தான் ரொம்ப நெருக்கமான பெயரு. ஸோ எல்லாரும் என்னை அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா, நான் எழுத தொடங்கும் போது அந்த பெயர்ல தான் எழுத ஆரம்பிச்சேன். ஸோ என்னுடைய எழுத்து பயணம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளையோ கஷ்டப்பட்டு வந்தவன் அப்படின்லாம் இல்லை. நான் யதார்த்தமான சூழ்நிலைகளை யதார்த்தமா விளையாட்டா பேனா தூக்குனது தான் இன்னைக்கு வரை அந்த பேனா என் கையொட்டி இறங்கவே இல்லை. பல இடங்கள்ல அந்த பேனா வந்து பல பெயர்களை வாங்கி கொடுத்துருக்கு. என்னோட பயணத்துல மொத்தம் 3 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து காலாவதியான கவிதைகள் அப்படின்னு சொல்லிவிடுறேன். என்னடா பேரே இப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? ஸோ என்னுடைய புத்தகத்துக்கு வித்தியாசமா பெயர் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலாவதியான கவிதைகள் அப்படிங்கிற புத்தகம் வச்சேன். இப்போ நான் நிறைய புத்தகங்கள் படிப்பேன். ஸோ அந்த ஆசிரியர் மாதிரி நானும் ஆகணும் அப்படிங்கிற ஆசைப்படுறது என்னோட தப்பு இல்லல. ஸோ அப்படி ஆசைப்படும் போது எனக்கு யாரும் எந்த வாய்ப்பும் கொடுக்கவே இல்லை. ஸோ பெரிய ஷகல் இந்த ஒரு இதுவும் தெரியாம தான் வந்து நான் முதல் புத்தகத்தை வெளியிட்டேன். ஆனா இரண்டாவது புத்தகத்துல எனக்கு ரொம்பவே தெளிவு கிடைச்சிட்டு. ஸோ இதை எப்படி எழுதணும், எப்படி புத்தகமா மாத்தணும், எந்த துறையில கொண்டு சேர்க்கணும், யார்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவு கிடைச்சி, அதனால ரெண்டாவது புத்தகத்தை கவிதைகளை எழுதாம சிறுகதைகளை எழுத ஆரம்பிச்சேன். இரண்டாவது புத்தகம் மண் தொடாத வேர்கள் அப்படிங்கிற புத்தகம். ஸோ இணையத்துலலாம் இருக்கு, வாங்கி படிச்சு பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் மூணாவது புத்தகம் வந்து மறுபடியும் கவிதையை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்தின் மத்தாப்பு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து எழுதினேன். ஸோ அது வந்து ஹைக்கு கவிதைகள், ஒரு பக்கத்துக்கு ஒரு கவிதைகள் வச்சு வாழ்க்கையோட யதார்த்தத்தையும் அன்பையும் நேசத்தையும் இப்படி பல இடங்கள்ல நான் சந்திச்ச அனுபவங்களை வந்து கவிதைகளா எழுதியிருக்கேன். ரெண்டாவது புத்தகத்துல எப்படி அந்த சிறுகதைகள் வந்து என் வாழ்க்கையோட ஒட்டி பயணிச்ச பல வரிகளையும் பல சம்பவங்களையும் ஞாபகப்படுத்துதோ, ஸோ எங்க ஊர்ல நடந்த சில சம்பவங்கள், எனக்கு கிடைச்ச அனுபவங்கள், ஏமாற்றங்கள், இதெல்லாம் வச்சுதான் நான் அந்த கதை புக்கை எழுதினேன். ஸோ ரெண்டாவது புத்தகமும் அதே மாதிரி தான். என்னுடைய எல்லா கவிஞர்களும் வந்து எல்லா எழுத்தாளர்களும் முதல்ல வந்து அவங்களோட வாழ்க்கையை தானே முதல்ல பேப்பருக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தானே மற்றவங்களை பத்தி யோசிப்பான். ஸோ அதே வரிசையில தான் நானும் முதல்ல இப்படி எழுத ஆரம்பிச்சேன். ஸோ இப்படிக்கு பேனா அப்படிங்கிற பேர்ல தான் வந்து எழுதிட்டு இருக்கேன். இப்போ தொடர்ந்து வந்து இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அடுத்த புத்தகத்துக்கு தயாராகிட்டு இருக்கேன். இப்போ நாலாவதா ஒரு சிறுகதை புத்தகத்தை எழுதணும் அப்படிங்கிற மாதிரி, அதுவும் பல விருதுகளை வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, பல இடங்களில் போய் சேரணும் ஆசை. எல்லா எழுத்தாளனுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கனவு வந்து எனக்கும் இருக்குது, சாகித்ய அகாடமி விருது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு. ஸோ அந்த கனவு வந்து எல்லா எழுத்தாளரும் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி எனக்கும் இருக்கு, கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகளும் அமையும், அதற்கான முயற்சிகளும் நான் பண்ணிட்டு இருக்கேன். மூணு புத்தகம் எழுதும் போது நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து சும்மா பேப்பர்ல எழுதி வச்சிருப்போம், அதை எப்படி அச்சடிக்கணும், அதை யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதை எப்படி விற்கணும், எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்து இந்த புதிதாக வரக்கூடிய தலைமுறை எழுத்தாளர்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து அவங்களுக்குலாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சோசியல் மீடியாவில் இப்படிக்கு பேனா அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து ஆரம்பிச்சேன். அதில் வந்து புதிய புதிய வாசகர்கள், புதிய எழுத்தாளர்கள், புதுசாக கவிதை எழுதக்கூடியவங்க, புதுசாக கதை எழுதக்கூடியவங்க அப்படிங்கிற பல பேரை வந்து நான் சந்திச்சிருக்கேன். ஸோ அது மூலமாக புத்தக விமர்சனங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு புத்தகத்தை வாசகரோட பார்வையில் அதை நான் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறேன். ஏன் நான் வாசகரோட பார்வை அப்படின்னா, எந்த இடத்துலையும் வந்து ஒரு சமுதாயத்துக்கு இது ஒரு தவறான பாதையில ஒரு எழுத்தாளர் உருவாயிடக்கூடாது அப்படிங்கறத நான் உறுதுமையா இருக்கேன். நான் சரியான பாதைக்கு போகிறதுக்கு எனக்கு ஏதோ ஒரு எழுத்தாளர் ஏதோ ஒரு துணையில இருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு புதிய எழுத்தாளர் வந்து ஒரு தவறான பாதையில நான் எழுதுறது சரி அப்படிங்கிற ஒரு பாதையில போகக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் எழுதின புத்தகத்தை வந்து நான் விமர்சன ரீதியாகவும் அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் புத்தகத்துல என்னென்ன மாற்றங்கள் தேவை, எனக்கு என்ன தேவை, இதுக்கு அடுத்தவுடைய புத்தகங்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து வெளிப்படையான ஒரு ஹானரபுளான ரிவ்யூ வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கேன், நீங்களும் வந்து புத்தகம் வெளியிடணும், புத்தகம் எழுதணும் ஆசைப்படுறேன், அதை எப்படி எழுதணும்னு தெரியல, நான் எழுதி வச்சிருக்கேன் ஆனா அதை எப்படி வெளியிடணும்னு தெரியல, நான் வெளியிட்டுட்டேன் ஆனா அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் தெரியல. ஸோ இப்படி நிறைய டவுட்ஸ் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும், புதிய எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு வழிகாட்டியா தான் இப்படிக்கு பயனா இருக்கும். உங்களுக்கான ஒரு வழிமுறையாகவும் புதிய எழுத்தாளருக்கு நல்ல வழிகாட்டுதலாகவும் இருக்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய மிகப்பெரிய கனவு. ஸோ அடுத்தடுத்த நல்ல புத்தகங்களை வந்து சமூகத்துக்கு அடையாளப்படுத்தணும், நானும் நல்ல புத்தகங்கள் எழுதணும், நிறைய புதிய புதிய எழுத்தாளர்களை உருவாக்கணும். ஏன்னா எழுத்து அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சமுதாயத்தில் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா பேச்சு அப்படிங்கிறது காதோட காதா அது கடந்து போயிடும், ஆனால் எழுத்து அப்படிங்கிறது அப்படி இல்லை, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பத்திட்டே இருக்கும். அது மறுபடியும் பிரிண்ட் போட்டோ இல்லை வாசிச்சோ ஞாபகப்படுத்தோ எழுத்து மாற்றத்தை உண்டு பட்டே இருக்கும். ஸோ அதை வந்து என்னோட எழுத்து பண்ணணும், மற்றவங்க எழுத்து பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் குறிக்கோளாக இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது வந்து நடக்கும் அப்படிங்கிற நம்புறேன். ஸோ நீங்களும் நம்புங்க.

0: எழுத்தாளனா எனது பயணம் அப்படிங்கிற தலைப்புல யார் என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு பாப்போமா.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் இனியாள். சமூக வலைதளங்களில் இனியாள் ரீட்ஸ் அப்படிங்கிற பக்கத்தின் மூலமாக புத்தகங்கள் பற்றிய எனது வாசிப்பு அனுபவங்களையும் விமர்சனங்களையும் பகிர்ந்து வருகிறேன். ஒரு புத்தக விமர்சகராக நான் என்ன உணர்கிறேன் என்றால்,

0: புத்தகங்களை விமர்சிப்பது என்பது குறைகளை சுட்டிக்காட்டுவது மட்டுமல்ல, ஒரு எழுத்தாளர் தனது எண்ணங்களையும் உணர்வுகளையும் வாசகர்களிடம் எப்படி கொண்டு சேர்த்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தும் ஒரு பொறுப்பாக நான் பார்க்கிறேன். எனது வாசிப்பு பயணம் பள்ளி பருவத்திலேயே தொடங்கியது. அந்த வயதில் எனக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளர் ராஜேஷ்குமார். அவருடைய நாவல்கள் தான் புத்தகங்கள் மீது எனக்கு முதல் ஈர்ப்பை ஏற்படுத்தின. ஒரு கதையை முடித்தவுடன் அடுத்த புத்தகத்தை தேடிச் செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் அங்கேயே பிறந்தது. நான் ஒரு தமிழ் வழி கல்வி மாணவி, ஆங்கிலம் சரளமாக பேச வேண்டும், என்னுடைய தொடர்பு திறனை அதாவது கம்யூனிகேஷன் மேம்படுத்த வேண்டும் என்ற ஆசை எனக்குள் இருந்தது. அதற்காகத்தான் ஆங்கில புத்தகங்களை படிக்க தொடங்கினேன். ஆரம்பத்தில் சுய முன்னேற்ற புத்தகங்களை தான் வாசித்தேன், அதாவது செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் முதல்ல படிக்க ஆரம்பிச்சேன். ஏனெனில் அவை எளிய மொழியிலும் வாழ்க்கைக்கு பயன்படும் கருத்துக்களுடனும் இருந்தன. கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தைகளும் அதிகமானது, தன்னம்பிக்கையும் வளர்ந்தது. அதன் பிறகு மெதுவாக புனைக்கதை அதாவது ஃபிக்ஷன் உலகத்திற்குள் பயணம் தொடங்கியது. ஒவ்வொரு நாவலும் ஒரு புதிய வாழ்க்கையையும் புதிய மனிதர்களையும் புதிய உணர்வுகளையும் எனக்கு அறிமுகப்படுத்தியது. ஒரு நல்ல புத்தகம் நமக்கு தெரியாத உலகத்தை காட்டுவதோடு நம்மையே நமக்கு புதிதாக அறிமுகப்படுத்துகிறது என்பதை நான் அப்போது உணர்ந்தேன். புத்தகங்கள் நமக்கு அறிவை மட்டும் கொடுப்பதில்லை, ஒருமையை கற்றுத்தருகின்றன, மற்றவர்களின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்க்கின்றன, சிந்திக்கும் திறனை விரிவுபடுத்துகின்றன, நமது கற்பனைக்கு எல்லையே இல்லாமல் செய்கின்றன. ஒரு நல்ல புத்தகத்தை மூடும் போது நாம் அதே மனிதராக இருப்பதில்லை, ஏதோ ஒரு வகையில் நாம் வளர்ந்திருப்போம், நம் சிந்தனையும் மாறியிருக்கும். இன்றைய காலத்தில் எல்லாமே சில வினாடிகளில் கிடைக்கிறது. குறும்படங்கள், ரீல்ஸ், உடனடி தகவல்கள் என்று நாம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் புத்தகம் மட்டும் நம்மை மெதுவாக அமர வைத்து சிந்திக்க வைக்கிறது. அந்த அமைதியான நேரம்தான் நம் மனதுக்கும் அறிவுக்கும் மிகப்பெரிய முதலீடு. ஒரு புத்தக விமர்சகராக இருப்பது எனக்கு மிகவும் பிடித்த விஷயம். ஏனென்றால் நான் வாசித்த ஒரு நல்ல புத்தகத்தை என்னுடைய விமர்சகத்தின் மூலம் இன்னொருவர் வாங்கி படிக்கிறார் என்றால் அது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தானே. ஒரு புத்தகம் இன்னொரு வாசகரை சென்றடைவதில் நானும் ஒரு சிறிய பாலமாக இருக்கிறேன் என்ற உணர்வு அளவிட முடியாத திருப்தியை தருகிறது. என்னை பொறுத்தவரை புத்தகங்கள் என்பது வெறும் காகிதத்தில் அச்சிடப்பட்ட வார்த்தைகள் அல்ல, அவை வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் ஆசிரியர்கள். சில நேரங்களில் நண்பர்கள், சில நேரங்களில் ஆறுதல், சில நேரங்களில் நமக்கே தெரியாத நம்மை அறிமுகப்படுத்தும் கண்ணாடி. அனைவரிடமும் நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான், தினம் 10 நிமிடங்களாவது புத்தகங்கள் படியுங்கள். எந்த மொழியில் படித்தாலும் பரவாயில்லை, நீங்கள் படிக்கும் ஒவ்வொரு புத்தகமும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும்.
1: புத்தக விமர்சனத்தை விரும்பி செய்வதா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. அடுத்ததா நிகழ்ச்சியில எந்த எழுத்தாளரை சந்திக்க போறோம் அப்படிங்கறத பாக்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மு. ஸ்ரீமன். கவிதையுள் பொருளுண்டு, கவிதைக்கு பொருளுண்டோ என எண்ணத்தில் உதித்தது, பொருளுக்கு பொருளறியா வயதது, என் சிந்தையில் சிறப்பாய் நிலைத்தது, அதுதான் இந்த பேனாமுனையின் தொடக்கம். என் சிறு வயதில் சரியாக சொல்ல போனால் 6ஆம் வகுப்பு என நினைக்கிறேன். விளையாட்டாய் வாலிப கவிஞர் வாலியின் கவிதையை புத்தகத்தை பார்த்து தேர்வுக்கு விட்டடிப்பது போல் காகிதத்தில் கிறுக்கியது இந்த பேனா. கிறுக்கியது மட்டுமல்லாமல் மறுநாள் பள்ளியில் சக தோழனிடம் நான் எழுதியது என கூறி அதனை காண்பிக்க கூடியது கூட்டம். ஸ்ரீமனின் கவிதையா இது என வியப்பில் வகுப்பின் மற்ற மாணவர்கள். பொலிச்சிட்ட மாப்பிள என்றார்கள் தோழர்கள். ஆனால் சற்று நேரத்தில் வெடித்தது பிரளயம். ஏனென்றால் அதில் ஒரு நண்பனுக்கு தெரிந்துவிட்டது நான் எழுதியது கவிஞர் வாலியின் பாடல் வரி என்று. சட்டென்று பாடினான், நாளை நாளை நாளை என்று இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே என்று. எனக்கு தூக்கி வாரி போட்டது. அனைவரும் சிரிக்க நான் மட்டும் ஆழ்ந்தேன் சோகத்தில். அன்றுதான் ஒன்று புரிந்து கொண்டேன், கவிதைக்கு மட்டும் பொய் அழகல்ல, கவிதை எழுதுவதற்கும் பொய் அழகு என்று. அப்படி பொய்யால் அவமானத்தில் விழுந்து மனதளவில் வெகுண்டெழுந்து தொடங்கியது இந்த பேனாமுனையின் பயணம். தொடர்ந்து தோற்றேன் ஒவ்வொரு கவிதையிலும். ஏனென்றால் எனக்கு கவிதையின் அழகும் நடையும் அந்த வயதில் புரியவில்லை. கவிதையின் வழியே என் வழியை எழுதத் தொடங்கினேன். வருடங்கள் உருண்டோடின. அடியெடுத்து வைத்தேன் 10ஆம் வகுப்பில். எழுதத் தெரியாமல் எழுத்தாளன் என்று பெயர் உருவானது. இந்த நண்பர்கள் ஸ்ரீமன் என்ற பெயரை ட்ரீம் மேன் என்று மாற்றினார்கள். என் தமிழ் ஆசிரியரும் அவ்வாறே என்னை அழைத்தார். ஏனென்றால் 10ஆம் வகுப்பின் பாடத்திட்டத்தில் கவிதை எழுதும் கேள்வி இருந்தது. அதில் எனக்கு தெரிந்த கிறுக்கல்களை எழுதினேன். அதன்பின் நேர்ந்ததுதான் கொடுமை. வழியை தாங்க வழி தெரியாமல் தவித்தேன். பாவம் செய்யாதே மானுடா, சாதியம் என்ன

0: பார்ப்பது நியாயமோ, கோபம் நெஞ்சில் பொங்கிய உரிமை காக்க என்றும் போராடி நிற்பேன் என்று எழுத தோன்றியது. பின் அதிலிருந்து மீண்டும் வந்தேன். ராஜா என்னும் மாமனிதனை, என் அருமையான நண்பனை சந்தித்தேன். மீள முடியா துயரிலிருந்த என் மனதுக்கும் அந்த மனதில் இருந்த வலிக்கும் நிவாரணியாக அமைந்தது கல்லூரி வாழ்க்கை. அந்த அழகிய நாட்களில் உடைந்த என் பேனாமுனையை ஒட்ட வைத்து என்னை மீண்டும் எழுத வைத்தான் என் ராஜா. பேரளவில் மட்டுமில்லை, என் வாழ்க்கையை உருவாக்கியதும் ராஜா என்னும் அவன்தான். மீண்டும் ஓர் பேரிடி எனக்கு மட்டும் அல்லாமல் உலகெங்கும் இடித்தது, கொரோனா என்னும் பெயரில். அந்த கொரோனா ஊரடங்கு நாட்கள் என்னை தனிமையில் ஆழ்த்தினாலும் சிறுகதையையும் குறும்பட கதைகளையும் எழுத தூண்டியது. கொரோனா தடுப்பூசி பற்றி நான் எழுதி இயக்கிய கோவிட் என்ற குறும்படத்தை பார்த்த இயக்குநர்கள் சேரன் மற்றும் சீனுராமசாமி எங்கள் குழுவை பாராட்டினார்கள். அது எனக்கு வாழ்நாள் பரிசாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து என் கவிதைகளின் மூலம் சிறு சிறு கருத்துக்களை என்னால் முடிந்தவரை நான் தெளிவுபடுத்தி கொண்டே இருந்தேன். இப்படி மகிழ்ச்சியிலும் சோகத்திலும் கண்ணீரிலும் வேதனைகளிலும் அடிபட்டு அதனை சாதனையாக மாற்றப் போராடும் இந்த பேனாமுனை என்றாவது ஒரு நாள் அதன் இலக்கை தொடும் என்ற நம்பிக்கையுடன் எனது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும். அதனை வெளிக்கொண்டு வர சாதி, மதம், இனம் போன்ற கலைகளை அறுக்க வேண்டும். அனைவருக்கும் சமமான, சமத்துவமான, சமூக நீதி உள்ள சமூகம் உருவாக வேண்டும்.
1: குறும்படங்கள், சிறுகதைகள் அப்படின்னு உங்களோட வாழ்க்கை பயணம் தொடர்வதா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

0: நிகழ்ச்சியில அடுத்ததா எந்த எழுத்தாளர் வரப்போறாங்க அப்படிங்கறத பாப்போமா.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் ஜென்ஸ்லி மேரி. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஸ்டோரிஸ்னா ரொம்ப பிடிக்கும். கதையை கேட்கவும் ரொம்ப பிடிக்கும், கதையை சொல்லவும் ரொம்ப பிடிக்கும். நான் சின்னதா இருக்கும்போது ஸ்டோரி புக்ஸ் நிறைய பிக்சர்ஸ்லாம் இருக்குமே, அந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸ்லாம் தேடி தேடி படிச்சிருக்கேன். தமிழில் இருக்கிற ஃபேமஸ் ரைட்டர்ஸ் எழுதிய இனிப்பும் கரிப்பும் ஜெயகாந்தன் அவர்களோட புக்கு, சுஜாதா அவர்கள் எழுதிய பெண் இயந்திரம் அப்படிங்கிற புக்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் சேம் டைம் கவிதை புக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுல எனக்கு பா விஜய் அவர்களோட கவிதை புக்னா ரொம்ப விரும்பி படிப்பேன். அவர்கள் எழுதிய நிழலில் கிடைத்த நிம்மதி அப்படிங்கிற புக்லாம் படிச்சுட்டே இருக்கணும்னு தோணும். இந்த புக்ல ஆதர் வந்து ரொம்ப பெரிய விஷயத்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சென்டென்ஸ் அமைச்சு ரசனையோட தேன் கலந்து எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் படிக்கும் போது நாமளும் இப்படி உருகிற மாதிரியான லைன்ஸ் எல்லாம் வச்சு எப்படியாவது எழுதணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு வெறி வரும் பாருங்க. அதை இன்ஸ்பயர் பண்ணி நிறைய கவிதை போட்டிகள்ல கலந்து பிரைசஸ் வின் பண்ணியிருக்கேன். நான் ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய எழுதியிருக்கிறேன், பிரைசஸ் வாங்கியிருக்கேன். முக்கியமா நான் எம்எஸ்சி படிக்கும் போது 2025 ஸ்டேட் லெவல்ல நடந்த வரதட்சணை ஷார்ட் ஸ்டோரிஸ் காம்படிஷன்ல கலந்து பிரைஸ் வின் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்ச விஷயத்துல கொஞ்சம் ஆர்வமா தேடி துரத்தி சென்றதுனால தான் என்னால பிரைஸ் வின் பண்ண முடிஞ்சது. சோ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு பெரிய பயணமும் தொடங்குறது முதல் அடியில். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த அனுபவமும் இல்லைனாலும் பரவாயில்ல. எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை ஃபர்ஸ்ட் தெளிவா நினைச்சுக்கணும். அடுத்து ஒரு சின்ன கதையையோ இல்லைனா ஒரு கேள்வியோ வச்சு தொடங்கணும். டெய்லியும் கொஞ்சமா சின்னதா எழுதுற பழக்கத்தை வழக்கமாக்கிக்கோங்க. அந்த எழுத்துக்கள்ல கொஞ்சம் கற்பனையையும் யதார்த்தத்தையும் கலந்து ரசனையோடு உருவாக்கிக்கோங்க. அவ்வளோதான், சின்ன சின்னதா தொடர்ந்து அடி எடுத்து வச்சுக்கிட்டா கண்டிப்பா பெரிய முன்னேற்றம் வரும். நம்மளோட ஆசை என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல முழு கவனத்தோடு முயற்சி செய்தா எந்த தடைகளை நம்மள நிறுத்த முடியாது. நம்முடைய நம்பிக்கையும் கரெக்டான திட்டமிடலும் நம்மளோட ஒவ்வொரு சவாலையும் வென்று நம்மள நம்பிக்கையோட முன்னேற்றோம். இறுதியில நம்மோட கனவை நிஜமாக்கி நம்ம வாழ்க்கையே மாற்று.
0: சிறுகதை புத்தகங்களை படிச்சதுலதான் எழுத்தாளனாய் மாறணும் அப்படிங்கிற ஆசை வந்ததா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி. தொழில்நுட்பத்துல சிறந்து விளங்கக்கூடிய இன்றைய கால இளைஞர்கள் எழுத்துலகிலையும் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும் கூட. இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு ஜி எம் தர்ஷினி, நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா. இளஞ்சாரல்.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா.
2: 1978 வாங்கினால் தந்த நாணயம் இலவசம், எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன்

0: என்றும் உங்கள் வசந்த் & கோ.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: மாமா, என்னாச்சு?
6: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

மீனாட்சி விலாசம் குடும்பத்தொடர். இதில் பங்கேற்போர் மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி பாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக ஈ சுந்தர்ராஜ். நிகழ்ச்சியில் சுந்தர பாகவதராக பங்கேற்று தொடரை எழுதி அமைப்பவர் டாக்டர் சுந்தர ஆவுடையப்பன்.

0: மீனாட்சி, மீனாட்சி.
1: ஐயோ மாமா, என் கண்ணே பற்று போல இருக்கே.
2: அந்த ஜிப்பாவோட அழகு என்ன, கட்டி இருக்கிற வேட்டிக்கிற சரிகையோட சொலிப்பு என்ன, தோல்ல போட்டிருக்கிற துண்டோட கலர் என்ன,
3: நெத்தியில கோடு போட்ட மாதிரி இட்டு இருக்கிற திருநீரோட மனம் என்ன,
2: வழுக்க விழுந்த தலையில ஒட்டி இருக்கிற அஞ்சாறு தலைமுடியோட அசைவு என்ன,
3: மொத்தத்துல அழகுன்னா அழகு, நீங்க தாங்க அழகு.
0: ஏதாவது போற போக்க பார்த்தா அக்காலும் தம்பியும் சேர்ந்து என்னை அதல பாதலத்தில் தள்ளி விட்டுறதா திட்டம் போட்டுருங்க போல் இருக்க.
3: ஏதோ மனசு வந்து பாராட்டினா உங்களுக்கு பிடிக்காதே.
2: மாமா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். மாமா.
0: ஆமா, நீயே ஒரு சந்தேகம், உனக்கே ஒரு சந்தேகமா, என்ன கேளு.
2: மாமா, உங்க நெத்தியில பூசி இருக்கீங்களே திருநீரு, அது நீங்க வச்சிருக்கிறதுனால அந்த வாசனையோட இருக்கா, இல்ல அதை நான் வச்சுக்கிட்டாலும் அந்த வாசனை வருமா?
0: தில்லானா மோகனாம்பாள்ல மனோரமா சிவாஜி கணேசன் கேக்குற மாதிரி இல்ல இருக்கு உன் கேள்வி?
4: கட்ட கடக்கிற கடைய பாரு, கழுத குதிக்கிற குதிய பாரு.
2: மாமா, பழமொழி வந்தாச்சு, மனோரமான்னு சொன்னீங்கல்ல, நேர்லயே ஆஜராயிட்டாங்க.
3: வாங்க பாக்கித்தம்மா, ஏதோ ரொம்ப கோபமா வர்றீங்க போல் இருக்கே.
4: பின்ன என்ன மீனாட்சி, காலம் கலிகாலமா போச்சு. நேத்து ராத்திரி ஆக்குன சோத்துக்கு உப்பு இல்லன்னு உப்ப கடங்கேட்டு வந்தா அந்த மோகனா. இன்னைக்கு காலையில பாக்குறேன், அவ கட்டி இருக்கிற பட்டு என்ன, காதுல போட்டிருக்கிற லோலாக்கு என்ன, பின்னி கட்டி இருக்கிற ஜடை என்ன.
3: ஓ, அதான் இம்புட்டு கோவமா? விடுங்க பாக்கியத்தம்மா, அவளோட புருஷன் சம்பாதிக்கிறாரு, போட்டு அனுபவிக்கிறார், இதுக்கு நாம கோவப்பட்டு என்ன ஆக போகுது?
0: மீனாட்சி, அந்த பையடு, நான் வெளியில கிளம்புறேன்.
4: என்னங்க பாகவதரே, தங்க சிலைக்கு பட்டு சொக்கா போட்ட மாதிரி ஜம்முன்னு கிளம்பிட்டீங்க? எங்க யாரையாவது முக்கியமான ஆளை பார்க்க போறீங்களா?
2: மாமா, பாத்தீங்களா, உங்களோட கெட்ட பாத்து நாங்க பாராட்டுனதுக்கு திட்டீங்களே. இப்ப பாருங்க, பழமொழியே உங்களை தங்கச்சலை பட்டு சொக்கான்னு பழமொழியிலேயே பாராட்டுது. இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப என்ன பண்ணுவீங்க?
0: என்னோட கெட்டப்பு எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியும்டா. சரி சரி மீனாட்சி, அந்த பைய எடுத்துட்டு வா.
4: பாகவதரே, நான் அந்த மோகனவல்லியோட டாம்பீகத்தை பத்தி சொன்னதுக்கு நீங்க ஏன் ஒண்ணுமே சொல்லலையே?
3: பாக்கியத்தம்மா, மோகனா ட்ரெஸ் பண்ணி போறத பாத்துட்டு இங்க வந்து திட்டுறீங்க, இப்ப எங்க வீட்டுக்காரர் ட்ரெஸ் பண்ணி இருக்கிறத பாத்து எங்க போய் திட்டுவீங்களோ?
2: எல்லாம் ஒரு தற்காப்பு நடவடிக்கைக்காக மாமா ஒண்ணும் சொல்லல.
4: கடுக்கன் ஜோடியும் காளமாட்டு ஜோடியும் அமையறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க மீனாட்சி. ஆமா, எங்க நம்ம சங்கர பாண்டி, ஒரு ஜோடி கால மாட்டுல ஒரு மாடு குறையுதே.
2: என்னது, ஒரு ஜோடி மாட்டுல ஒரு மாடா? அப்ப நான் என்ன மாடா?
3: பாக்கித்தம்மா, இன்னைக்கு காலையில நான் சமைக்கல, சங்கரபாண்டிய ஓட்டலுக்கு அனுப்பியிருக்கேன், பார்சல் வாங்கிட்டு வர.
2: இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டுல இருக்கிறவங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுட்டுமேன்னு அக்கா தாராள மனசோட சமைக்காம விட்டாச்சு.
5: ஒன்னும் எடுத்து வரலையா? வரேன்டா, வரேன், இந்த அருவா எடுத்து வரேன். ஏ ஆத்தா, ஏ மீனாட்சி ஆத்தா.

0: டேடே, உன்னை நாங்க எங்க அனுப்பிச்சா நீ எப்படி வர்ற? போன காரியத்தை விட்டு விட்டு எவன் கூட அம்பளத்துட்டு வர்ற?
1: அம்பளத்துக்கு நான் என்ன சும்மா பயலா? எல்லாம் போன காரியத்துல வந்த கோபம் தான் இது.
2: கோபத்துல தெரியும் குணத்தோட வேகம்னு சொல்லுவாங்க. சங்கரபாண்டிய கோபிக்காதீங்க பாகவதரே. இன்னைக்கு மோகனாவை பார்த்து நான் கோவப்பட்டது மாதிரி நம்ம சங்கரபாண்டி வேற யாரையாவது பார்த்து கோவப்பட்டிருக்கோம்.
3: யாரை பார்த்து கோவப்பட்டானோ? இவன் இப்ப இப்படி வெறுங்கையோட திரும்பி வருவான்னு எனக்கு போறப்பவே தெரியும்.
4: மாமா, எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மாப்பிள்ள சங்கரபாண்டியோட வம்புளுத்தோன ஒரு கை பார்க்காம விடக்கூடாதாமா? என்ன கிளம்புங்க, என்ன யோசிக்கிறீங்க? நீட்டா உடுத்திருக்கிற ட்ரெஸ் கசங்கிருமேன்னு பாக்குறீங்களா?
1: போட்டுக்கிற சட்டையை பத்தி சட்டம் பண்ண கூடாதுப்பா. சரி சரி, நீ ஒண்ணு வர வேணா, நீ எங்கயோ ஜம்முன்னு கிளம்பிட்டு இருக்க. சரி கிளம்பு கிளம்பு, என்னோட பிரச்சனை நானே பாத்துக்கிறேன்.
0: ஏய், இங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க என்னடானா நான் ஜம்முன்னு துணி உடுத்திருக்கிறது உங்க கண்ணை உறுத்துது, அங்க என்னடானா யாரோ மோகனா துணி உடுத்திருக்கிறது பாக்கியத்தம்மா கண்ணை உறுத்திருக்கு.
2: ஊர் காக்கா கரையில வந்தட்டி காக்கா வரப்புலங்கிற கதையா உள்ள இருக்கு பாகவதரே. நீங்க பேசுறது உங்களுக்கு இருக்கிற அந்தஸ்துக்கும் பணத்துக்கும் நீங்க இதை விட இன்னும் அதிகமாவே உடுத்தலாம். ஆனா அடுத்த வேளை சோத்துக்கு உப்பு இல்லாம அலையிற மோகனாவுக்கு அந்த டாம்பிகம் தேவையா?
3: ஜாடிக்கு ஏத்த மாதிரி தானே மூடி இருக்கணும்.
4: மூடியே இல்லாத ஜாடியா இருந்தா?
1: இல்ல, ஜாடியே இல்லாத மூடியா இருந்தா?
2: அதானே குடிக்கிறத கூடு கொப்புளிக்கிறது பன்னீர் அப்படிங்கிற கதையா தானே நான் திட்டுறேன்.
3: இருந்தாலும் பாக்கியத்தம்மா, துணிமணி உடுத்துறதுங்கிறது ஒரு கலை, அது எல்லாருக்கும் சரிப்பட்டு வராது. எங்க வீட்டுக்காரரை எடுத்துக்கோங்க. வீட்டுக்குள்ள சாதாரணமா திரியிற அவரு ஒரு சந்தன கலர் ஜிப்பாவை எடுத்து போட்டு வெளியில கிளம்பினாருன்னு வச்சுக்கங்க, அவருக்கு அந்த டிரெஸ் தர்ற கெட்டப்பே தனிதான்.
4: ஏன் பாக்கியத்தம்மா மட்டும் என்னவா, அவங்க அந்த வெங்காய கலர் சேலையை கட்டிட்டு கிளம்பினாங்கன்னா அதோட கிட்டப்பே தனிதான்.
1: நான் அருளை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க எல்லாரும் துணிமணி உடுத்துற பத்தியே பேசிட்டு இருக்கீங்களா?
2: பாகவதரே, அப்போ அந்த மோகனா உடுத்துறதுல தப்பு இல்லையா?
0: பழமொழி, உங்க பழமொழி என்ன சொல்லுது? ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு தானே சொல்லுது.
3: எல்லாரும் நீட்டா சுத்தமா உடுத்தணும் அப்படிங்கறதுக்காகத்தான் கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லுது.
0: ஒரு மனுஷனுக்கு பாதி தன்னம்பிக்கையை தர்றது அவன் உடுத்தி இருக்கிற துணிமணிக்கை தான்.
4: டே மாப்பிள்ள, அதான்டா நீ கிளம்புற போதே சொன்னேன், இந்த கைலி வெட்டியை கட்டிட்டு ஹோட்டலுக்கு போகாதான்னு கேட்டியா? கையிலே பார்த்தது யாரோ ஏப்ப சாப்பேன்னு வம்புழுத்துட்டாங்க.
0: மீனாச்சி, இப்போதைக்கு நிலைமை சீரடியாத போல இருக்கு, என்னோட பையன் எடு, நான் போற வழியிலேயே சாப்பிட்டுக்கிறேன்.
1: ஆமா, ஊருக்கே பஞ்சாயத்து பண்ணுவாரு, பெத்தமே பஞ்சாயத்து மட்டும் கேட்க மாட்டாரு. ஆத்தா, அவரோட அருவமான அந்த மஞ்சள் பைய கொடுத்து விடு. ஆத்தா கொடுத்து விடு.
3: இந்தாங்க உங்க மஞ்சள் பை, போயிட்டு வாங்க, நாங்க இங்க எங்க காலாச்சாப்பாட்ட எப்படியாவது முடிச்சுக்கிறோம்.
4: மாமா கவுத்து புட்டிங்களே, மாமா கவுத்து புட்டிங்களே, உங்க ஜிப்பா என்ன, துண்டு என்ன, சரியக்கார வேட்டி என்ன, நெத்தியில விபூதி பட்ட என்ன, படு சோரான இந்த கெட்டப்பெல்லாம் இந்த மஞ்ச பைய கையில பிடிச்சு கவுத்துட்டீங்களே கவுத்துட்டீங்களே.
2: கட்டுச்சோத்து மூட்டையில பெருச்சாலைய வச்சு கட்டின மாதிரி இது என்னங்க பாகவதர, இப்படி ஒரு பழா போன மஞ்ச பைய கையில புடிச்சுக்கிட்டு கிளம்பிட்டீங்க?
0: ஏய் மாப்பிள்ள, உனக்கு இந்த மஞ்ச பையோட அருமை தெரியுமாடா?
1: அவ என்ன சொல்றது, நானே சொல்றேன், இது என்ன அம்புட்டு அருவமான மஞ்சள் பையி? ஜவுளி கடையில துணி வாங்க போனா நூத்து கணக்குல ஓசியா கொடுக்கற பையி.
4: அதானே மாமா, ஓசியா கிடைக்கிற பைய, அதுவும் இதை துவச்சி எத்தனை வருஷம் ஆச்சோ தெரியல, இத பெருமையா கையில வச்சிட்டு கிளப்புல என்ன?
3: டேய் தம்பி, உங்க மாமா வச்சிருக்கிற மஞ்சள் பைய லேசா நினைச்சிடாதடா, அந்த பைக்கு 100 வருஷ வரலாறு இருக்கு.
4: ஆமா, 100 வருஷமா துவைக்கல, அதான் பக்கத்திலேயே நெருக்கினாவே கப்புன்னு அடிக்குத.
2: அது என்னங்க பாகவதரே 100 வருஷ வரலாறு? அந்த பையில ஏதோ துணி கடை பேர்லாம் எழுதிருக்கு, வேற வரலாறு எதுவும் எழுதின மாதிரி தெரியலையே.
1: அந்த வரலாறு எனக்கு தெரியும், எங்க அப்பனுக்கு அப்பேன், அவங்க அப்பனுக்கு அப்பேன், அவங்க அப்பனுக்கு அப்பேன் அப்படின்னு வழி வழியா ஒவ்வொரு அப்பனும் இந்த மஞ்சள் பைய கையில பிடிக்கிறதே இந்த குடும்பத்தோட பழக்கம்.
4: அப்படியா? டேய் மாப்பிள்ள, எனக்கு கூட தெரியாது இந்த மஞ்சள் பையோட வரலாறு, உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிச்சு?
1: இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஹோட்டலுக்கு பார்சல் வாங்க கிளம்பினப்ப எங்க ஆத்தா பேசின வரலாற்று வசனம் தான் இது.
2: பக்கத்து வீட்டு பையா பாம்பப்புடி பனிக்கட்டி மாதிரி குளிர்ந்திருக்கும்னு சொன்ன கதையாவில் இருக்கு. ஏன் மீனாட்சி, ஏற்கனவே உன் புள்ள கிட்ட இந்த வரலாற்றை சொல்லிட்டியா? இருந்தாலும் பாகவதரே, அந்த காலத்துக்கு மஞ்சள் பை சரி, ஆனா இந்த காலத்துக்கு அது பொருந்தி வருமா?
0: என்னங்க பாக்கியம், இந்த மஞ்சள் பை மட்டும் நம்மளோட கையாதரவுக்கு இருந்தா போதும், இந்த உலகத்துல வாங்க முடியாத பொருளை கூட வாங்கிடலாம். கடத்தருல நடந்து வர்றப்ப என்னென்ன கண்ணில் போடுதோ அம்புட்டி வாங்கிட்டு வரலாம்ல. ரெண்டு கத்திரிக்காயை வாங்கி போட்டுக்கலாம், ரெண்டு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி போட்டுக்கலாம், ஏன் 10 பவுன் சங்கிலியை கூட வாங்கி போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லையா, நடக்கிற போது காலில் போட்டுருக்கிறது டக்குன்னு அறுந்து போச்சுன்னு வச்சுக்க, சத்தம் இல்லாமல் அதை கூட கரட்டி இதுக்குள்ள போட்டுக்கலாம்.
4: அதான் இம்புட்டு அழுக்கு ஏறி இருக்கா?
3: பாக்கித்தம்மா, இப்ப எங்க வீட்டுக்காரரு கையில வச்சிருக்கிற மஞ்ச பைய எம்புட்டு ராசியானது தெரியுமா? சங்கிலி சங்கிலியா எம்புட்டு தங்கத்தை கொண்டு வந்திருக்கு தெரியுமா? லட்ச லட்சமா எம்புட்டு பணத்தை

0: வந்திருக்கு தெரியுமா?
1: என்ன மீனாட்சி, நீயும் பாகவதரோட சேர்ந்து பழைய கர்நாடகமாவே மாறி போயிட்ட. இப்பெல்லாம் கடத்தெருவுக்கு போனா எம்புட்டு வசதி பெருகி போயிருக்கு தெரியுமா? எட்டனாவுக்கு ஒரு பொருளை வாங்கினா கூட நாலனா மதிப்புள்ள பாலித்தீன் கவர்ல போட்டு கொடுக்கறாங்களே.
2: பலசரக்கு கடை, சாப்பு கடை, மருந்து கடை, ஹோட்டல், இப்படி எங்க போனாலும் வெறுங்கையை விசிக்கிட்டு போனா போதும், எல்லாத்தையும் பாலித்தீன் பையில போட்டு டீசெண்டா கொடுத்துறாங்க கட்டி. ஆனா இந்த ஹோட்டல் கடைக்காரன் மட்டும் இன்னைக்கு லடாய் பண்ணி விட்டேன். இன்னைக்கு அவனை நான் பாத்துக்கிறேன் ஒரு கைய.
1: ஹோட்டல்காரரு என்ன தகராறு பண்ணாரு சங்கர பாண்டி?
0: அதை நான் சொல்றேன் பாக்கியத்தம்மா.
3: ஹோட்டலுக்கு பார்சல் வாங்க போனது மாப்பிள சங்கர பாண்டி, நீ இங்க தானே இருந்த? அப்புறம் எப்படி அங்க நடந்த சண்டை உன்னால சொல்ல முடியும்?
0: அவன் ஹோட்டலுக்கு போறதுக்கு முன்னாடியே இங்க நான் ஒரு சண்டை இல்ல போட்டிருக்கேன்.
1: ஏற்கனவே இங்க ஒரு சண்டை நடந்துருச்சா? இத சொல்லாம ஏன் சங்கர பாண்டி கடப்பாரிய முழுங்கிட்டு கஷாயம் சாப்பிட்ட மாதிரி சரியா போயிடுமா?
3: இப்ப நான் தான் கஷாயம் குடிக்கணும் போல தெரியுது, ஒண்ணுமே விளங்கல உலகத்துல.
4: டேய், இந்த பாலித்தீன் பைகளை மானாங்கண்ணியா இப்ப நாம பயன்படுத்த ஆரம்பிச்சதோட விளைவு என்ன தெரியுமா? மண்ணோட வளம் கெட்டு போச்சு, சுற்றுச்சூழல் கெட்டு போச்சு, மழை தண்ணி இல்லாம போச்சு, நிலத்தடி நீர் ஊறாம போச்சு.
0: மண்ணுல மக்கி போற பொருளை பயன்படுத்தினாதானே நல்லது. பாலித்தீன் பை தான் மக்காம மக்கர் பண்ணுதே.
2: அதனால இப்ப பாலித்தீன் பையில சாமான்களை தர்றது, சாம்பாரை தர்றது, சட்னியை தர்றது, பார்சலை தர்றதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: போற போதே மஞ்ச பையையும் சட்னி சாம்பாருக்கு பாத்திரங்களையும் எடுத்துட்டு போடான்னு சொன்னா எங்கிட்ட சண்டைக்கு வந்தான். இப்ப ஹோட்டல்ல பாலித்தீன் கவர் இல்லன்னு சொன்ன உடனே உம்முன்னு வந்திருக்கான்.
1: அதான் சங்கர பாண்டி கோமா வந்துச்சா? சரியா போச்சு, பெருமைக்கு பாலித்தீன் பைய புடிச்சா பெய்யற மழையும் இல்லாம போயிரும்.
3: சரிங்க மாமா, உங்க கையில இருக்கிற அந்த தீப்பிடிக்காத மஞ்ச பைய கொஞ்சம் என்கிட்ட கொடுங்க.
4: ஏன், ஹோட்டல்ல நீ போய் பார்சல் வாங்கிட்டு வர போறியா?
3: அதுக்கு முன்னால ஒரு பார் சோப்பானாலும் போறவள நல்லா துவைச்சு தந்துடுறேன்.
5: மீனாட்சி விலாசம், குடும்பத் தொடர் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி வாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக ஈ சுந்தர்ராஜ். தொடரில் சுந்தர பாகவதராக பங்கேற்று நிகழ்ச்சியை எழுதி அமைத்தவர் டாக்டர் சுந்தர ஆவடையப்பன்.
6: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: வாடகையில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: உலகத்தர வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
5: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
4: போன் 233-066.
6: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. திரை இசை கேட்கலாம் நேர்களே. கேட்கவிருக்கும் பாடலின் படம் கொடி.

0: தரமாய் இந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: 4233066.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
4: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
5: அப்போ கார் வாங்க போறோமா?
4: ரமணி ஸ்கோடா அவங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
5: வாவ், கிரேட்.
6: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.

நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 அணைஞ்சிருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ, கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். நேர்களுக்கு நினைவுபடுத்திடலாம், அதாவது பெண்களுக்கும் நினைவுபடுத்திடலாம். இன்று பகல் வாண்டு பத்திரிக்கை. ஹாய் ஸ்நேகிதியே, இந்த நிகழ்ச்சியில் என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வளம் குழா சலகுலா அப்படின்னா என்ன, அதாவது தேவையானதை பேசுங்கள். இந்த வளவலா சலகுலாலாம் பேசக்கூடாது, அதுதான் மேட்டர். தேவையானதை பேசுங்கள், அதுவும் தேவைப்படும் பொழுது பேசுங்கள் அப்படின்ற நேரில் நிகழ்ச்சி தான் இருக்குது. பெண்களே, சூப்பராக பேச போகிறீங்க, கரெக்டு தானே? அதுக்கப்புறமா 3:02 தேனி நேரத்தில் வாராய் தொழில் நிகழ்ச்சியில் வேலை குடும்ப சமநிலை இரண்டையும் எப்படி பேணுவது, எப்படி பேணுவது, எப்படி எப்படி அப்படி அப்படி நீங்க சூப்பரா பேச போறீங்க. தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 2602240, அதுக்கப்புறமா 2907222, இணைப்பு எண் 04652. ஒரு மொபைல் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, 8903250739. இந்த நம்பர்ல டான் டயல் பண்ணி சூப்பரா எப்படி பேசணும், தேவையானதை பேசவும், சூப்பர்ல. நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்கு. நேரம் 10:53 ஆகிவிட்டது. அடுத்த ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னாலே உன்னாலே அப்படின்ற திரைப்படத்துல இருந்து அருமையான பாடல் இதோ உங்களுக்காக.

0: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
0: போன் 233-066.
2: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
3: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
2: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
3: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
2: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
4: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுயசார்பு இந்தியா இலக்கை அடைவதற்கும் பசுமை போக்குவரத்து மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை மேற்கொள்வதற்கும் நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் 3 ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மறுசீரமைக்கப்பட்ட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் காணொலி வாயிலாக இன்று திறந்து வைக்கிறார். நாட்டின் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை ஏற்றுமதி

0: உற்பத்தியை 2030 ஆண்டுக்குள் 900,000 கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இந்தியாவும் பின்லாந்தும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை ஒட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற கட்சித் தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. நாட்டின் விமான போக்குவரத்தை அதிகரிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. சுமார் 1,121,000 மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தியாகிகள் ஆர்யா என்கிற பாஷ்யம், சங்கரலிங்கனார், செண்பகராமன் ஆகியோரது பண்புகளை உயரிய வாழ்க்கை நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட உயரிய சமுதாயத்தை உருவாக்கும் என தியாகிகள் தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் தடையின்றி நடப்பதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறையில் கடைகள் மற்றும் உணவகங்களில் நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனைகளில் தடை செய்யப்பட்ட 4 டன் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,04,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: சோழனை பார்த்து பரிசு வாங்கினேன், நீங்களும் அங்க போங்க, உங்களுக்கு கண்டிப்பா பரிசெல்லாம் கொடுத்து உங்க வறுமையெல்லாம் போக்குவான்னு சொல்லி மன்னருடைய சிறப்பையும் சொல்லி போகக்கூடிய இடத்தையும் என்ன செய்வாங்க, அவங்க வந்து வழிகாட்டி விடுறாங்க. ஆகவேதான் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்றோம். ஆற்றுப்படைன்னா வழிப்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம். மீதி உள்ள ஒரு 5 நூல்கள் மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை இப்படின்னு சொல்லி ஒரு 5 நூல்கள் இருக்குது. அப்ப சங்க இலக்கியத்துல 8 தொகை 10 பாட்டு இந்த ரெண்டுமே மிக மிக முக்கியமான நூல்கள். 10 பாட்டு நூல்கள்ல அதிகபட்சமாக நம்ம புற செய்திகளும் இருக்கும், அக செய்தியும் இருக்குது. நற்றினை குறுந்தைகள் பாத்தீங்கன்னா அக செய்திகள் அதிகமா இருக்கும். இந்த புறநானூர் தான் மிக முக்கியமான நூல். ஏன் அப்படி சொல்றோம்னா, இது ஒரு வரலாற்று களஞ்சியம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவண பெட்டகம் அப்படின்னு கூட நம்ம அதை சொல்லலாம். ஏன்னா சங்க இலக்கியத்தை பற்றியும் தமிழக இலக்கிய வரலாறு பற்றியும் எழுதுறதுக்கு மிக முக்கியமான நூலாக இருந்தது இந்த புறநானூர் தான். இதுல 400 பாடல்கள் இருக்கு. ஆனா யார் தொகுத்தா, யார் தொகுப்பித்தார் அப்படின்னு தெரியல. தொகுத்தவர் அப்படின்னு சொன்னா இந்த நூல்கள் எல்லாம் தேடி எடுத்து கொண்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள் நம்ம தொகுத்தவர் அப்படின்னு சொல்றோம். தொகுப்பித்தவர் யாருன்னு சொன்னா பேட்ரான்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து பண உதவியோ மற்ற உதவிகள்லாம் கொடுத்தவங்க தான் நம்ம தொகுப்பித்தவர் அப்படின்னு சொல்றோம். ஆனா இதை பற்றி செய்திகள் நமக்கு எதுவுமே புறநானூற்றில் கிடைக்கல. இதனுடைய அடிவரை அப்படின்னு பார்த்தோம்னா 4 முதல் 40 அடி வரை இருக்குது. இதோட மிக முக்கியமான சாரம்சம் அப்படின்னா நம்முடைய சங்க இலக்கியத்தை பற்றி, நம்முடைய தமிழக மக்களுடைய பண்பாடு எப்படி இருந்துச்சு, அவருடைய வீரம், உடைய பழக்க வழக்கங்கள், இறை வழிபாடு, சாப்பாடு, அவங்களுடைய நம்பிக்கைகள் எப்படியெல்லாம் இருந்துச்சு, அரசியல் எப்படிலாம் செய்தாங்க, வாணிபம் எப்படி, நம்முடைய பொருளாதாரங்கள் என்ன, என்னென்ன மாதிரி அவங்களோட கூட்டு குடும்ப வாழ்க்கையா, வாழ்க்கை முறை அமைப்புன்னு சொல்லி அகம் அதிகமான செய்திகளும் இருக்குது, புறம் அதிகமான செய்திகள் இருக்குது. ஆகவேதான் டாக்டர் ஜீவ் போப்பு கூட நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த தமிழ் புத்தகங்கள்லாம் படிக்கும்போது அவருக்கு மிக பிடித்தமான புத்தகம் 1 புறநானூறு, இன்னொன்று திருவாசகம். இந்த 2 நூல்கள் தான். இந்த புறநானூற்றை என்ன பண்ணார், ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து வச்சு தன்னுடைய நாட்டுக்கு இதனுடைய தமிழக மக்களுடைய பண்பாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக மொழிபெயர்த்தார். இப்போ நம்மளுடைய மேநாடுகள்ல பார்த்தோம்னா நம்முடைய பண்பாடு, நம்முடைய சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. நாம தான் கொஞ்சம் மாறி மாறி வர்ற மாதிரி இருக்குது. ஆனா அவங்களுக்கு நம்முடைய பண்பாடுகள்லாம் மிக மிக முக்கியமா அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம சான்றோன் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா புறநானூற்றுல ஒரு பாடல் இருக்குது, 189வது பாடல், கடலுள் மாய்ந்த இளம்பருவழுதி அப்படின்னு ஒரு மன்னன் வந்து அதை பாடியிருப்பார். முன்னெல்லாம் மன்னர்கள்லாம் போர்க்கெல்லாம் செல்வாங்க. அப்போ இந்த உலகம் இன்று வரைக்கும் இயங்குவதற்கு என்ன காரணம், உண்டா லம்ம இவ்வுலகம் அப்படின்னு ஒரு பாடல் வரி. இந்த உலகம் இன்று வரைக்கும் சுழன்று வருது, அழிவுலாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா இங்குள்ள மக்கள் வந்து மிக நல்ல பண்புடையவர்கள், அஞ்சாதவர்கள், சோம்பல் இல்லாதவர்கள். புகழ் என்றால் உயிரை கூட கொடுப்பாங்க, பழி என்றால் இந்த உலகத்தையே பரிசா கொடுத்தா கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தனக்காக வாங்கி கொள்ள மாட்டார்கள். தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய மக்களாலதான் இந்த உலகம் இன்று வரைக்கும் இயங்க கூடியதுன்னு சொல்லி சான்றோருக்கான ஒரு வரைவில் இலக்கத்தை கூட இந்த புறநானூர் நமக்கு கொடுக்குது. இது மட்டும் இல்லாம நம்முடைய புலவர்கள்லாம் பாத்தீங்கன்னா

0: அரசனை வந்து பொண்ணுக்காகவும் பொருளுக்காக மட்டும் அவர்கள் என்ன செய்யல, அவங்களை போற்றி பாடல. அவங்களுக்கு சில சமயங்கள் அவர் செய்யற தவறு கூட இடித்துரைக்க கூட அவங்க தயங்கல. அப்ப அந்த அளவுக்கு என்ன சொல்றாங்க, நேருக்கு நேர் மன்னரோட கூட பேசக்கூடிய அந்த இது கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம கல்வியை பற்றி, கல்வியினுடைய சிறப்பு, ஒரு மனிதன் தாழ்ந்த குலத்தில் பிறந்தால் கூட அவன் படித்தால் அவன் மேன் மக்களுக்கு சமமா கருதப்படுவான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்ப மன்னனுக்கு சண்டை ஏதாவது வந்துச்சு தூதாக செல்வார்கள். இப்ப அவையார பாத்தீங்கன்னா அதியமானுக்காக தொண்டைமான்ட்ட தூதா செல்வார். இப்ப நீங்க வராதப்பா, என்னுடைய அதியமான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவன் மிக பயங்கரமான பராக்கிரமசாலி, நீ வந்தா மிகப்பெரிய பிரச்சனை. ஆகவே நினைச்சாரு அது தூது சென்று அந்த போரை தவிர்க்கிறது மாதிரி. அப்புறம் அறிவுடைய நம்பி அப்படிங்கறதான ஒரு மன்னனுக்கு வந்து எப்படி மக்கள்கிட்ட வரி வாங்கணும், இஷ்டத்துக்கு என்னச்சு கூடாது வரி வாங்க கூடாது, அப்படி வரி வாங்கினா அதுக்கு ஒரு ஓமைய சொல்றாரு. இப்ப ஒரு வயல் நிலம் இருக்குது, அங்க நெற்பயிர் நன்றாக விளைஞ்சிருக்குது. ஒரு யானையை கொண்டு விட்டா அது என்னச்சும் பாதி சாப்பிடும், பாதி காலம் மிதித்து அது வந்து என்னச்சு அழிஞ்சு போயிடும். அப்போ யானையை வந்து உள்ள விட்டா அது கரெக்டா என்ன சாப்பாடை கவலம் போல அதுக்கு கொடுத்தா நிறைய நாட்கள் சாப்பிடலாம். அது நம்ம கொடுக்காம அப்படியே உள்ள விட்டுட்டோம்னா அது என்ன பாதி சாப்பிடும் பாதி வேஸ்ட் ஆயிரும். இது மாதிரி தான் மக்கள்கிட்ட பார்த்து மக்களுக்கு எப்படி அவங்களுக்கு வரி கொடுக்க முடியும்னு பார்த்து அதுக்கு ஏற்றபடி நம்ம வரி வாங்கினா மக்கள் என்ன செய்வாங்க, மகிழ்ச்சியா வாழ்வார்கள், நம்ம நாட்டுக்கும் பிரச்சனை வராது. இப்படி பல செய்திகளை இந்த புறநானூறு வந்து மக்களுக்காக நம்ம சொல்லி இன்றைக்கு நம்முடைய பண்பாடு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதற்கு மிக முக்கியமான நூலாக இந்த புறநானூறு இருக்குது அப்படின்னு சொல்றேன்.
1: சங்க இலக்கியத்துல புறநானூற்றின் முக்கியத்துவத்தை பத்தி அருமை எடுத்து சொன்னீங்க. இதே புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள பெண்பார் புலவர்களின் பெயர்கள்லாம் என்னென்ன?
0: 16 புலவர்கள், பெண்பார் புலவர்கள் இருக்கிறாங்க. அதுல ஔவையார் தான் மிக மிக முக்கியமான நபர். நமக்கு ஆத்திச்சூடி, மூதுரை, கொன்றைவேந்தன் நூல்கள்லாம் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்புறம் காவர் பெண்டு, வெண்ணி குயத்தியார், நப்ப சிலையார், கோப்பெரும் பெண்டு, நன்முல்லையார், நக்கண்ணையார், இளவேனியார், கபிலருடைய பெண்மக்கள் இரண்டு பேர், பாரிமகளிர், பூங்கண் உத்தரையார், அப்புறம் தாயங்கண்ணியார், ஒக்கூர் மாசாத்தியார் மிக முக்கியமான புலவர் இவரும் கூட, காக்கைப்பாடினியார், நச்சல்லையார், பொன்முடியார், அணிலாடு முன்றியார் அப்படி சொல்லி ஒரு 16 பெண்பார் புலவர்கள் இருக்கிறார்கள். இவங்க எதை சம்பந்தப்படுத்தி பாடல்கள்லாம் பாடினாங்கன்னு பாத்தீங்கன்னா மக்களுடைய வீரம். அது பெண் மக்களுடைய வீரமாகவும் இருக்கலாம், ஆண்களுடைய வீரமாகவும் இருக்கலாம், ஆனா அதிகமா பெண் மக்களுடைய வீரத்தை பற்றி மிக முக்கியப்படுத்தி பேசுறாங்க. கல்வி, ஒரு மனிதனுக்கு கல்வி மிக மிக அவசியம் அப்படிங்கிற செய்திகள் இவருடைய பாடல்கள் வெளிப்படுது. ஈகை, கண்டிப்பாக ஒரு மன்னனாக இருக்கிறவன் கண்டிப்பா செல்வத்தின் பயனை ஈதல், ஈதல் தான் கொடுப்பதுதான் உனக்கு செல்வம், அந்த கருத்தை சொல்லக்கூடிய கருத்துகள் இருக்குது. சமூக அறம், மக்கள் எப்படிலாம் வாழ்க்கை வாழ்ந்தார்கள், விருந்தோம்பக்கூடிய பண்பு, கூட்டு வாழ்க்கை முறை, சமூக அறத்தை அதிகமா மையப்படுத்தி அவங்க பேசுறாங்க. ஒட்டுமொத்தமா பார்க்கணும்னா இந்த சமுதாயத்தை சீர்படுத்தணும், அதற்காகவே இந்த நூல்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க பாடல்கள்லாம். அது இல்லாம பழைய காலத்துடைய பெண் மக்கள் எந்த அளவுக்கு வீரமா இருந்தாங்க, பெண் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நினைப்போம், ஆனா முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஆனா ஆண்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அந்த குடும்ப அமைப்பு நன்றாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அவர்கள் என்ன செய்யல, கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவில்லை அப்படின்னு அவருடைய கருத்துக்களுடைய பாடல்கள்லாம் அவங்க என்ன செய்யறாங்க, இந்த பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாங்க.
1: எல்லாருக்கும் பரிச்சயமான ஔவையார்ல இருந்து ஆரம்பிப்போம். ஔவையார் அவருடைய பாடல்கள் வழியா என்னென்னலாம் நம்மளுக்கு சொல்றாங்க?
0: ஔவையார் வந்து ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அங்குள்ள ஆண் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு இதை வந்து ஒரு பாடல சொல்றாரு. என்ன பாடல்னா 187 பாடல் புறநானூற்றில், ஒரு 4 வரி பாடல், மிக அற்புதமான பாடல். நாடாக ஒன்றோ, காடாக ஒன்றோ, அவலாக ஒன்றோ, மிசையாக ஒன்றோ, எவ்வளி நல்லவர் ஆடவர், அவ்வளி வாழிய நிலனே, நல்லே வாழிய நிலனே அப்படி சொல்வார். இந்த இடத்துல பார்த்தா நம்ம ஆண் மக்களை சொல்லியிருக்கிறாங்கன்னு ஒரு பக்கத்துல பார்த்தாலும் கூட அந்த காலத்துல வந்து விவசாயம் அதிகமான முக்கியமான ஒரு பங்களிப்பு. ஒரு இடத்தை பண்படுத்தோம்னா அது ஆண் மக்களால தான் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். வேளாண்மைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆகவே ஒரு மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தால் இந்த இடத்துல ஆடவர்கள் சொல்லலாம், மக்கள் கூட நம்ம சொல்லிக்கலாம், ஆனா மிக முக்கியப்படுத்துறது ஆடவர்கள். குடும்ப அமைப்பாக இருந்தா கூட ஆண்கள் நன்றாக இருந்தால் மனைவி மக்கள்லாம் சிறப்பா இருப்பாங்க. ஆண்கள் சிறப்பாக இல்லைன்னா ஏதாவது தப்பு தவறு செஞ்சா குடும்ப அமைப்பே கட்டு குறைஞ்சிரும். ஒரு நாடு சிறப்பா இருக்கணும்னா அங்குள்ள ஆடவர்கள் நன்றாக இருந்தா நல்லா இருக்கும். காடாக இருக்கலாம், மேட்டு நிலமாக இருக்கலாம், பள்ளமா நிலமாக இருக்கலாம், மிக உயர்ந்த நிலமாக இருக்கலாம். நில அமைப்பு என்பது நம்முடைய சமுதாய, நம்முடைய தமிழ் பண்பாடுல ஐவகை நிலங்களை சொல்லியிருக்காரு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பால், இந்த மாதிரி நிலத்திற்குரிய அமைப்பு மக்களால் தான் மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. நிலத்தை பார்த்து மக்களுடைய நற்பண்புகள் வளரல, மக்களால் தான் அந்த நிலமே நன்றாக இருக்குது. அப்ப இந்த நில அமைப்புகள் எல்லாம் சரிப்படுத்தோம்னா அது ஆண்களால் மட்டும்தான் முடியும். ஆகவே ஆடவர்கள் நன்றாக இருந்தால் அந்த நாடு என்ன சிறப்பா இருக்கும். ஆடவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் நாடு என்ன முடியாது, சிறப்பா இருக்க முடியாது. அதுதான் நாடா கொன்றோ, காடா கொன்றோ, அவலா கொன்றோ, மிசையா கொன்றோ, எவ்வளி நல்லவர் ஆடவர், அவ்வளி நல்லை வாழிய நிலனே, ஆடவர்கள் நன்றா இருந்தால் அந்த இடம் என்னச்சும் செழிப்பா இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு கருத்தை இந்த இடத்துல மையப்படுத்துறாரு.
1: இது வந்து நாடு வளமாக இருக்கிறதுக்கு ஔவையார் சொல்ற ஒரு கருத்தை எடுத்துக்கலாமா?
0: ஆமா.
1: அதே மாதிரி பெண்களுக்கு ஏதாவது ஔவையார் சொல்லியிருக்காங்களா?
0: பெண்களுக்கு அப்படிங்கும்போது பெண்களுடைய வீரத்தை தான் அதிகமா என்ன செய்யறாங்க அந்த இடத்துல வந்து சொல்றாங்க.
1: அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஔவையார் பாடல்ல பெண்களுக்குன்னு சொல்லனா, இப்போ போரெல்லாம் நடக்கும் இல்லையா, இந்த போரை வந்து தவிர்ப்பதற்கு என்ன செய்யணும், பெண்கள் வந்து ஆண்களுக்கு சண்டை வேண்டாம், சச்சரவு வேண்டாம் அப்படிங்கிற காரியத்தை என்ன செய்யணும், அந்த ஆண்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு இவர் வந்து அதியமானுடைய வீரத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அதியமான் வீரத்தை பற்றி பேசி அதியமானோட படை வீரர்களும் சண்டைக்கு போறாங்க. சண்டைக்கு போகும்போது நிறைய ஆண் மக்களும் போறான். போகும்போது ஒரு பையன் என்ன பண்றான், வெற்றி பெற்று திரும்பி வெளியே வர்றான். வரக்கூடிய சமயத்துல தாய் பாக்குறான், என் மகன் எப்படி வெற்றி பெற்று வரானே, மிக சிறப்பா இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறான். ஆனா ஔவையார் அவளை பார்க்கும்போது ஏதோ ஒரு மனக்குறைவு அவளுக்கு இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்ப அந்த பெண்மென்ட்ட கேக்குறாரு, உன்னுடைய மனக்குறை தான் என்ன அப்படின்னு கேக்குறார். அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, இந்த போர்க்களத்துல எத்தனையோ வாலிபர்கள் போனாங்க, வெள்ளாடுகள் மாதிரி நிறைய வாலிபர்கள் இருந்தாங்க, அவர்கள் மத்தியில என் பையனும் போனான், வரிசையா வெள்ளாடுகள் மாதிரி போர் வீரர்கள் நிக்கிறாங்க. போகக்கூடிய சமயத்துல என் பையன் என்ன பண்றான், அவங்கள தாண்டி முன்னால போய் சண்டை போட்டான், சண்டை போட்டு வெற்றி அடைஞ்சு என்ன பண்ணிட்டான், வந்துட்டான். வந்தது மிக நல்ல காரியம்தான். இருப்பினும் அந்த போர்க்களத்துல படை வீரர்கள் செத்து போயிட்டாங்களே, அத மாதிரி என் பையனும் செத்து போயி கால் இல்லாத கட்டிலில் கிடத்தி வெண்மையான உடை போர்ப்பித்திலவே அப்படின்னு வருத்தப்படுறேங்கிறான். அவன் இந்த போர்க்களத்தை என்ன வீர மரணம் அடைஞ்சிருக்கணும், அப்ப என்ன பாடை இல்லாத கட்டில்னா என்ன, அந்த பாடை கட்டில் வரிப்பாங்க இல்லையா கால் இல்ல, அந்த கட்டில என் பையனை கடத்தி அவனுக்கு மேல நினைச்சு வெண்மையான ஆடைய போட்டு ஈம சடங்கு நான் செய்யலையே அப்படிங்கிற எனக்கு அந்த வருத்தம் எனக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது ஔவையார் நினைக்கிறாரு, இந்த பெண்ணுக்கு இவ்வளவு வீரம் இருக்குதே, அத சொன்னாலும் கூட மற்ற பெண்களுக்கும் நாட்டுக்காக என்ன செய்யணும், கண்டிப்பாக ஆண் மக்கள் போருக்காக போக வேண்டும் அப்படிங்கிற கருத்தை கூட மறைமுகமா சொல்லி இந்த பெண்மணி ஒரு எடுத்துக்காட்டா சொல்றான். எப்படி பாருங்க, அவன் வெற்றியோட வாரான், ஆனா அவளுக்கு அது சந்தோஷம் இல்ல, வீர மரணம் அடைந்து வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும். இப்ப கூட நம்முடைய போர்க்களத்துல நம்முடைய சண்டை நடந்துச்சுன்னா என்ன, எல்லை படையில அந்த வீரர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களை வந்து ஹானர் பண்றதுக்கு அந்த வீட்டாரெல்லாம் கூப்பிட்டு கொண்டு நினைச்சுவாங்க. கொடுக்கும்போது சில மனைவிமார்கள் கூட மிக மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்ற மாதிரி நான் பார்த்திருக்கிறேன். அப்ப அந்த மாதிரி வீர மரணம் என் பையன் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக நாட்டை மற்ற மக்கள் தாக்க வரும்போது நம் நாட்டு இளைஞர்கள் என்ன செய்யணும், தாய்மார்கள் அனுப்ப வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த ஒரு கருத்தை கூட ஔவையார் சொல்றார்.
1: அருமையா சொன்னீங்க, ஆண்களுக்கும் ஒரு இலக்கணம் சொல்றாங்க, அதே மாதிரி வீர தாய்க்கும் ஒரு இலக்கணம் வந்து சொல்றாங்க. ஒரு பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் என்ற தலைப்பில் முனைவர் சே ஜபஜோதி புஷ்பம் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். இப்போ ஔவையாருக்கு அடுத்தது பொன்முடியார் அப்படின்ற பெயர் எல்லாருக்கும் பரிச்சயமானது. அவங்க என்ன சொல்றாங்க புறநானூற்று பாடல்கள்ல?
1: பொன்முடியார் பாடல்ல வந்து சமுதாய கடமைகளை ரொம்ப கரெக்டா சொல்றாங்க. சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்குமே அவரவர் நிலைக்கேற்றதான ஒரு கடமை இருக்குது. இந்த பாடல்ல அவரே ஒரு தாய் மாதிரி இந்த பாட்டை பேசுறார். என்ன பாட்டு அப்படின்னா, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தையின் கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தனுக்கு கடனே, ஒளிர்வாள் அரும் சமம் முறுக்கி களிர் எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே அப்படின்னு ஒரு பாட்டை சொல்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமைகள் சமுதாயம்னா இருக்கும். அந்த கடமையை நம்ம சரிவர செஞ்சிட்டா அந்த சமுதாயம் சீர்பட முடியும். இப்ப நல்ல பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கிற கடமையா இருக்கு தாய்க்கு. அது அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா இப்பொழுது கூட நம்ம நினைச்சிரும், பெற்றெடுப்பது மட்டுமல்லாமல் பிள்ளைகளை சான்றவனாக்குவது கூட தாயினுடைய கடமையாகவும் இப்ப இருக்குது. ஆனா அந்த கால பண்ணி நல்ல பிள்ளைங்களை என்ன செய்யணும், பெற்று கொடுக்கணும், அது உன்னுடைய கடன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பிள்ளைய நன்றாக படிக்க வைத்து எல்லோருக்கும் முன்பதாக நம்முடைய பையன் நல்ல பையன் அப்படிங்கிறது ஒரு தந்தையினுடைய கடமை. ஆனா தாயில் சிறந்தது கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை கூட அதுல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் போருக்கு தேவையான அந்த கருவிகளை உருவாக்கி கொடுப்பது யாரு, கொல்லுன்றதுடைய கடன் தான். அதை கரெக்டா செஞ்சு கொடுக்கணும். நன்னடை நல்கள் நல்ல நற்பண்புகளை கற்றுக் கொடுக்குது அந்த அரசனுடைய கடமை. அப்படி சொன்னா கூட போர் செய்து வெற்றி பெற்று வரும்போது அவர்களுக்கு பொண்ணோ பொருளோ அதிகமா கொடுத்து அவங்களை ஊக்கப்படுத்துவது. இப்பொழுது கூட நமக்கு யாராவது விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் நம்முடைய அரசாங்கம் கொடுக்குது இல்லையா, அது மாதிரி கொடுப்பது நன்னடை நல்கள் அந்த வேந்தனுக்கு கடன். அந்த பையனுக்கு என்ன கடமை, ஒளிர்வாள் அரும் சமம் பயங்கரமான போர்ல அவன் பங்கு பெற்று வெற்றி பெற்று திரும்பி வரணும், இதுதான் அவனுடைய கடன் அப்படிங்கிற செய்திய அந்த பொன்முடியார் சொல்லிட்டு சமுதாயத்துள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது, அதை நம்ம சரிவர செய்யணும் அப்படிங்கிற கருத்தை இக்காலத்து மக்களுக்கும் உணர்த்துகிற விதமா அது அமையுது.
0: அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி பெருங்கோப்பெண்டு, அவங்களும் ஒரு பெண்பார் புலவர் தான்.
1: ஆமா.

0: அப்புறம் அவங்கள நிறைய பேருக்கு தெரியும். அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க என்ன சொல்றாங்க?
1: சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள், பூதப்பாண்டியன் அவனுடைய அந்த மன்னன் வந்து இறந்துட்டார், அவருடைய மனைவி தான் இந்த கோப்பெரும் பெண்டு. கணவன் இறந்து விட்டால் பெண்கள் என்னச்சுவாங்க, கணவன் இறந்த அப்புறம் நமக்கு உயிர் வாழ்வதே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தீயில என்னச்சுவாங்க, விழுந்துருவாங்க. அதே மாதிரி இவங்க நினைக்கிறாங்க, கணவன் இறந்த அப்புறம் இந்த கைமீன் ஒன்பை நோற்பதை விட என் கணவனோட சாவதான மேலு அப்படின்ட்டு என்ன பண்றாங்க இந்த கோப்பெரும் பெண்டு. அந்த அம்மா என்ன செய்றாங்க, அந்த சிதையில இருந்து விழ போறாங்க. அப்போ சான்றோர் பெருமக்கள்லாம் தடுக்கிறாங்க, மன்னனுடைய மனைவியாச்ச எப்படி விட முடியும் அப்படி அவங்க தடுக்கும் போது அவங்க சொல்றாங்க, பல் சான்றீரே பல் சான்றீரே, செல்கை என சொல்லாது ஒளிகை என விளக்கும் பொல்லா சூழ்ச்சி பல் சான்றீரே. நான் என் கணவனோட அந்த நினைச்சு என போக போறேன்னு சொல்றேனே, நீங்க வந்து என்ன பண்றீங்க, என்ன போகாதேன்னு சொல்றீங்களே, போகத்தானே சொல்லணும். என் கணவன் இறந்த அப்புறம் நாங்க இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன நன்மை, உங்களுக்கு வேணா அது ஈம படுக்கையா இருக்கலாம், எனக்கு வந்து தாமரை பொய்கை மாதிரி அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கணவன் இறந்த அப்புறம் ஒரு பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் இருந்துச்சுன்னா, அவங்க வந்து சாதாரண பாய்கள்ல மற்றெல்லாம் படுக்க முடியாது, இப்ப இருக்கிற மாதிரி மொசைக் தரையோ மார்பிள் தரையோ அப்படிலாம் கிடையாது, பறவை கற்கள் இருக்கும் இல்லையா அதுக்கு மேலதான் அவங்க படுக்கணும், தனியா தான் படுக்கணும், நல்ல சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்காது, நெய் சோறு கிடைக்காது, சோறு பொங்கின அப்புறம் அந்த பானையில அடியில அப்படியே கரைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க, அடி சோறுன்னு சொல்லுவாங்க, அதைத்தான் அவங்க எடுத்து சாப்பிடணும். வேலைக்கீரைன்னு சொல்லுவோம், அது உப்பு இல்லாம போட்டு சமைச்சு சாப்பிட்டு பொட்டு இல்லாம பூவு இல்லாம இப்படி எல்லாம் வாழணுமே, அந்த இது எனக்கு வேண்டாம், என் கணவனோட நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. 1827 வந்து ராஜா ராம் மோகன் ராய் வில்லியம் கேரி எல்லாம் சேர்ந்து இந்த சதி ஒழிப்பு திட்டத்தை கொண்டு வரணும்னு பார்த்து பண்ணாங்க. ஆனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல மீண்டும் நடக்குது. தானா ஒரு பெண் கணவன் செத்தப்புறம் சாகிறது அது வேற, அவங்கள வந்து என்ன அப்படி ரொம்ப நிர்பந்தப்படுத்தி உள்ள போடுறதா நம்ம வந்து உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 1861 விக்டோரியா மகாராணி வந்து இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது இந்திய நாட்டுலதான் அதிகம், மற்ற இடங்கள்லாம் அப்படி கிடையாது இல்லையா, அவங்க வந்து ஒரு சட்டம் கொடுத்து ஃபுல்லா இந்தியா முழுமைக்கு பிரகடனப்படுத்துறாங்க. அப்போ அங்காங்க இல்லாம இருக்குது, இருப்பினும் ஒரு சில இடங்கள்ல திருப்பி இருக்குது. அதுக்கப்புறம் 1987 வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் என்ன பண்றாங்க, கண்டிப்பா என்ன சதி ஒழிப்பு சட்டம் நம்ம வந்து இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் சதி பிரிவென்ஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு 1987 அது ஏற்றப்பட்டு அதுக்கப்புறம் அடியோடு அது ஒளிந்தது. இப்பொழுது நம்ம சமுதாயத்துல பார்த்தா அதிகமா இல்ல, பெண்களுக்கு கல்வி எல்லாமே இருக்கிறதுனால கணவன் இல்லாவிட்டாலும் பிழைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. இருப்பினும் சில இடங்கள்ல தள்ளக்கூடிய நிர்பந்தம் இல்ல, தானாக என்ன பண்ணிடுறாங்க, கணவன் இறந்தப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவங்க இறந்துடுறாங்க. அப்ப இந்த போப்பரும் பெண்டு என்ன பண்றாங்க, இந்த பாடல் பல்சாண்டிரே பல்சாண்டிரே அந்த பாடல் மூலமாக கணவன் இழந்த பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் இருக்குது, ஆகவே என்ன கூடாது இந்த உலகத்தில் வாழக்கூடாது, அதுவே எனக்கு போதும்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்ய பாடலா எழுதி தன்னுடைய அனுபவத்தையே இந்த பாட்டுல வந்து எழுதியிருக்காங்க. இதன் மூலம் சமுதாயத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்குது. இதெல்லாம் பார்த்துதான் ராஜா ராம் மோகன் ராய், வில்லியம் கேரி, விக்டோரியா மகாராணி இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம இந்திய தேசத்தில் இந்த சதி ஃபுல்லா போறது மாதிரி சட்டங்கள் இயற்றப்பட்டு இன்னைக்கு நாடு சிறப்பா இருக்குது.
0: நீங்க சொல்றதை பார்த்தா ஒவ்வொரு பெண் பார்ப்புலோரும் ஒவ்வொரு சமுதாய கருத்து தான் இதுல வந்து சொல்லிட்டு போயிருக்கு.
1: எல்லா பாடல்களிலுமே அதிக சமுதாய கருத்துக்கள் எல்லாம் இருக்குது.
0: அதே மாதிரி நப்பசலையார் அப்படின்ற அந்த பெண் பார்ப்புலவர் என்ன சொல்லியிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: புகழினும் சிறந்த சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கிள்ளி வளவனை பற்றி சொல்றாரு. கிள்ளி வளவனுடைய முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப சிபி சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருப்போம், சிபி சக்கரவர்த்தி தன் ஒரு புறாவினுடைய வேடன் பிடிச்சான்னு சொல்லிட்டு அதனோட உயிரை வந்து காப்பாற்றுவதற்காக தன்னுடைய தசையை அறுத்து கொடுத்தான். இப்படிப்பட்ட பரம்பரை, நல்ல வீர பரம்பரை, ஈகையை நன்றாக கொடுக்கறான், மக்களுக்கு நிறைய பவுன்னு பொருள்லாம் கொடுக்கறான், அப்படிப்பட்ட மிகப்பெரியதான நல்ல பரம்பரையில தான் இந்த கிள்ளி வளன் வந்திருக்கிறார். அப்போ போரிலையோ கொடை கொடுப்பதிலையோ வெற்றி வாகி சூட்டுவதிலும் மிக சிறந்ததான மன்னர்கள் தான். இருப்பினும் அவன் வந்து என்ன பண்றான், வஞ்சி நகரம் சேர மன்னனுடைய வஞ்சி நகரத்தை வந்து போர் செய்து அந்த வஞ்சி நகரத்தை பிடித்துக் கொண்டான் கிள்ளி வளவன். இதைத்தான் சொல்றாரு, உனக்கு எல்லாமே உன்னுடைய முன்னோர்கள் எல்லாமே ஈகையிலே சரி வெற்றியிலும் சரி மிகுந்த ஒரு போர் கொடுப்பதிலும் சரி மிக சிறந்தவர்கள், ஆனா நீ சேர நாட்டுடைய வஞ்சி நகரத்தை பிடிச்சிட்டியப்பா, இதுதான்ப்பா புகழின் சிறப்பு அப்படின்னு சொல்ற. ஏன் சொல்றாருன்னா, உன்னுடைய வெற்றியும் புகழும் ஈகை கொடை இதெல்லாமே நீங்க பரம்பரை பரம்பரையா இங்க முன்னோர்கள் வந்து நீங்க சிறப்பா தான் இருந்திருக்கீங்க, அதுல வந்து சிறப்பு தான். கிள்ளி வளவனை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய முன்னோர்கள் இருக்கிறவா நீ இருப்ப, ஆனாலும் சேர நாட்டுடைய வஞ்சி நகரத்தை நீ வந்து வெற்றி கொண்டுட்டாயே, அதுதான் மிகப்பெரிய வெற்றி எனக்கு, அது எப்படி நான் வந்து பாராட்டுவது, சிறப்பிலும் சிறப்புன்னு சொல்றாரு. சேரநாடு என்பது இப்போ உள்ள கரூர் நகரம் இருக்குது இல்லையா, அதை சம்பந்தப்பட்டதான ஊர் தான். இங்க நீர்வளம் நிலவளம்லாம் மிக சிறப்பு.

0: அதிகமா இருக்குது, நல்ல வாசனை மிக்க மலர்கள், பழங்கள் நிறைந்த நாடு. மிக சிறப்பா சொல்ல போனோம்னா, இந்த சேரன் செங்குட்டுவன் இமயமலை வரை சென்று எல்லா இடமும் வெற்றி கொண்டு இமயத்தில் வில்லை பொறித்தவன். அது மட்டும் இல்லாம அங்கிருந்து கல்லை கொண்டு வந்து கண்ணகிக்கு வந்து பத்தினி கோட்டை அமைந்த இடம், அந்த இடத்த நீ என்ன பண்ணிட்ட, வெற்றி கண்டுட்டியே, சேரனை வெற்றி கண்டுட்டியே, இது மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகழின் சிறப்பு. அப்ப சேர நாட்டை வெற்றி கொள்ள முடியாது, அதை கூட வெற்றி கொண்டு நீ வந்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உன்னை பாராட்டுவதுன்னு தெரியல அப்படி சொல்லக்கூடிய சமயத்துல அந்த கண்ணகிக்கு பத்தினி கோட்டை அமைந்த அந்த இடத்தை வந்து மிக சிறப்பா வந்து நப்பசிலையார் வந்து இதுல கூறுகிறார்.
1: இப்போ நப்பசிலையார் கிள்ளி வளவனை பாராட்டினதை பத்தி சொன்னீங்க, அடுத்து இளவையினியார் அந்த பெண் பார்ப்பளவர் என்ன சொல்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: இதுல வந்து ஒரு இல்லற கருத்து இருக்கு சார். ஏரைக்கோன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இருக்கிறான். இவன் வந்து பொதுவா மன்னர்களுடைய வாழ்ந்த அந்த மலைநாட்டை வந்து சொல்வாங்க. இப்ப மலைப்பகுதிகளை பார்த்தோம்னா, இப்ப நம்ம பறவைகளை பார்ப்போம், விலங்குகளை பார்ப்போம். இப்ப பொதுவா முன்னால் உள்ள காலத்துல எல்லாம் ஆண்கள் நினைச்சுவாங்க, தலைவியை விட்டுட்டு தலைவன் நினைச்சு வேலைக்கு போவான். போற சமயத்துல திரும்பி வருவதற்கு கால தாமதமாகும். அப்ப ஆங்காங்கே பார்க்கக்கூடிய இந்த பறவைகள் செயல்பாடுகள், விலங்குகள் செயல்பாடுகள் எல்லாம் என் மன்னன் பார்ப்பான், பார்த்துட்டு என்ன கண்டிப்பா நினைச்சு நினைச்சுவான், வீட்டுக்கு சீக்கிரமா வருவான் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அப்போ உள்ள பெண்கள்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப கூட நம்ம நினைச்சுவோம், ஆண்கள் போனா எப்பண்டா வருவாங்க நினைச்சு பார்த்துக்கொண்டே இருப்போம், ஒரு இல்லற கருத்து. அப்ப இந்த இடத்த என்ன பண்றாங்க, ஒரு ஆண்மான் பெண்மான்களை சேர்ந்து இறமைஞ்சிட்டு இருக்குது, தனித்தனியா போயிட்டு கடைசியில பார்த்தா அந்த சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வந்துச்சு. அப்ப நம்ம கண்டிப்பா நினைச்சோம், வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி பெண்மான தேடுது, காணல. ஆண்மான் நினைச்சது, சத்தம் போடுது, பெண்மான் எங்க இருக்குதுன்னு சத்தம் போடுது. சத்தம் போடுற சத்தத்தை ஒரு புலி வந்து கேக்குது. அப்போ புலிகளும் சேர்ந்து வாழுது, மான்களும் சேர்ந்து வாழுது. அந்தந்த இடங்கள்ல அவங்க நினைச்சாங்க, அந்த ஆண் புலியும் பெண் புலியும் சேர்ந்து வாழுது, ஆண்மானும் பெண்மானும் சேர்ந்து வருது. இந்த பக்கத்துல வரக்கூடியதான என்னுடைய தலைவன், சீக்கிரம் நினைச்சுமா வீட்டுக்கு வருவான் இதெல்லாம் பார்க்கும் போதுன்னு சொல்லி வீட்டுல உள்ள தலைவி தலைவன் நினைச்சு எதிர்நோக்கி காத்திருக்கிறா. இப்போ நம்முடைய இல்லற வாழ்க்கை என்பது போறவன் போகட்டும் எப்ப வருவான் அவன் பார்க்க கூடாது அப்படிங்கல்ல. நம்முடைய தமிழ் சமூகமே கணவனை மனைவி தேடணும், மனைவி நினைச்சணும் கணவன் தேடணும், அந்த இல்லற அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை இந்த பாடல் வழியா சொல்லி நம்முடைய சமுதாய அமைப்பு இப்படிதான் இருந்துச்சு. ஆண் இல்லாவிட்டால் பெண் இல்லை, பெண் இல்லாவிட்டால் ஆண் இல்லை. இப்ப நம்ம வெளிநாட்டு பாத்தீங்களா, அவங்களுடைய கலாச்சாரமே வேற, 15 வயசு தாண்டிட்டுனா தனித்தனி வாழ்க்கை முறை. நம்முடைய சமுதாயம் அப்படி அல்ல என்பதை இந்த பாடல் மூலமாக சொல்லி நம்முடைய சமுதாயத்தினுடைய கட்டமைப்பை பற்றி இந்த புலவனார் சொல்றார்.
1: அருமையா சொன்னீங்க மேடம். இளவையினியார் சங்ககால இல்லற பாங்கினை எவ்வாறு சொல்றார் அப்படின்னு சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் என்ற தலைப்பில் முனைவர் சே ஜபஜோதி புஷ்பம் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் என்ற தலைப்பில் முனைவர் சே ஜபஜோதி புஷ்பம் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். இப்போ இடைவெளிக்கு முன்னாடி நம்ம பேசும்போது நிறைய பெண்பார் புலவர்கள் பத்தி பேசிட்டோம். இன்னும் சில புலவர்கள்
1: நக்கண்ணையார், குக்கூர் மாசாத்தியார் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க,
0: அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்காங்க பேசுவோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஐயம் அப்படின்னு சொல்லலாம், சங்க இலக்கியத்துல பெண் என்ற சொல்லுக்கு இணையா வேறு சொற்கள் இருக்குதா?
1: நிறைய சொற்கள் இருக்குது,
0: அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம பெண் பார்ப்பளவர்கள் பேசிட்டு இருக்கும் போது எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு, அதனாலதான் கேட்கறேன்.
1: சங்க இலக்கியத்துல பெண் என்ற சொல் அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு கூட பேர்லாம் வச்சிருக்காங்க. இப்போ என்னென்ன பேர்லாம் வச்சிருக்காங்க அப்படி பொதுவா பார்த்தோம்னா, பேதை, அணங்கு, அணங்குன்னா பெண் தெய்வங்கள். கோவலன் கண்ணகியினுடைய அந்த காரியத்துல கோவலனை கொன்றுட்டாங்க இல்லையா பாண்டிய மன்னன், அப்ப இந்த கண்ணகி மிக கோபத்தோட போறாங்க. அந்த வாயில் காப்பாளன் பார்த்தே பயப்படுறான். இந்த அச்சுறுத்தக்கூடிய பெண் தெய்வங்கள் பிடாரி, கொற்றவை, பத்திரகாளி, இப்படிப்பட்ட தெய்வங்கள் மாதிரி ஒரு பெண் வந்திருக்காளே, மிக கோபத்தோட போறான். அப்ப பெண் எப்படி நடக்கிறாளோ, எப்படி செயல்படுகிறாளோ அதை வச்சு என்ன பண்றாங்க, பெண்களுக்கு பெயர் வச்சிருக்காங்க. அணங்கு, காரிகை, பேதை, பாவை, அப்புறம் அணியிலை, மென் சாயலார், விரலி, வஞ்சி, பெண்டு, மகள், மடவரல், நங்கை, தையல் அப்படின்னு சொல்லி பல பெயர்கள். அது மட்டும் இல்லாம இந்த பெண்களுடைய பருவத்தை பிரிச்சு வைக்கிறாங்க, எத்தனை வயசுக்கு எத்தனை வயசு அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு பருவத்தை நம்முடைய சங்க இலக்கியங்கள்ல பிரிச்சு வச்சிருக்காங்க. பேதை

0: பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பன். அந்த வயசுக்கு ஏற்றபடி பேதை பருவமா 5-8 வயசு வர அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. பெதும்பையா 9-10 நல்லது கட்டது தெரியாத ஒரு பருவங்கள். அதுக்கப்புறம் மங்கை 11-14 வயசு வர அந்த பெண்கள் பூ பெய்திய அந்த பருவங்கள். மடந்தை 15-18 வயசு வர மடந்தை பருவம். இதுலதான் நம்ம பெண் மக்களை ரொம்ப கவனமா கவனிக்கணும். மடந்தை அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எது எப்படி எப்படி பார்க்கணும், யாற்று எப்படி பேசணும், எதுவுமே தெரியாது. இந்த பருவத்துல தாயார் வந்து கண்டிப்பா பெண் பிள்ளைகளை மிக கவனத்தோட கவனிக்கணும். மடந்தை பருவனே நம்முடைய இலக்கியங்களை சுட்டி வச்சிருக்கிறே, 15-18 வயசு வரை இதுலதான் அதிகமா பெண்கள் வந்து மோசமான பழக்க வழக்கங்களாம் ஈடுபடுவது. ஆகவேதான் மடந்தை பருவம். இப்ப 15-18 வயது பெண் மக்களை ஒரு தாயானவள் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து நடத்த வேண்டிய பருவம். அதுக்கப்புறம் 19-24 வயது வர அறிவை பருவம்னு சொல்லுவோம். எப்படி எப்படி என்ன பண்ணு என்ன செய்யணும், கொஞ்சம் அறிவு வந்து நினைச்சுவாங்க, சரி ஓகே பண்ணலாம், இதை செய்யலாம், இதை படிக்கலாம்னு கொஞ்சம். 19-க்கு அப்புறம் தான் அம்மா அப்பா சொல்ல கேட்டு நினைச்சுவாங்க, கொஞ்சம் அறிந்து கொள்ளுகிற அந்த வயசு. 25-29 வயசு வர தெரிவை பருவம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த வயசுலதான் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தா கூட நல்லா இருக்கும். ஏன்னா குடும்ப அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க, மாமாமியார் எப்படி இருக்காங்க, அந்த பருவமே தெரிவை பருவம். அப்ப 25 வயசுக்கு முன்னாடி திருமணம் பண்ணி கொடுத்தா நிறைய இடங்கள்ல பிரச்சனைகள் வருவதற்கு கூட ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 25 வயசுக்கு அப்புறம் தான் தெரிவை பருவம் அப்படின்னு இந்த பருவமே இருக்குது. நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும், எப்படி கணவனோட பேசணும், எப்படி மாமாமியார் கூட பேசணும், இல்லற அமைப்பே அப்பந்தான் அவங்களுக்கு தெரிஞ்சு பிரச்சனை இல்லாம இருக்கும். அப்புறம் 30 வயசுக்கு மேல பேரிளம்பன் அப்படி, அப்ப அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு பக்குவம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த பெண்களுடைய பருவத்தை சொல்லியிருக்காங்க. பெண்கள் பருவத்தை மட்டும் கூட இலக்கியங்கள் சொல்லல, ஆண்களுக்கும் கூட பருவத்தை சொல்லியிருக்காங்க. பாலன், மீளி, மரவோன், விடலை, காளை, முதுமகன், அதுக்கு ஒரு வயசு வச்சிருக்காங்க. இப்படி ஆண்களுக்கும் பெண்களுக்குமே இத்தனை வயசு வரை இந்தந்த பருவங்கள் சொல்லி சங்க இலைக்கு மிக அருமையா நமக்கு வந்து சுட்டி காட்டியிருக்குது. இதை வச்சு நம்ம பிள்ளைகளை நல்லபடி நினைச்சலாம், சமுதாயத்துக்கு ஏற்றபடி நம்முடைய பெற்றோர்கள் வளர்த்தா நாடு ரொம்ப சிறப்பா இருக்கும்.
1: அருமையா சொன்னீங்க. பெண் என்ற சொல்லுக்கு இத்தனை சொற்கள் இருக்க, சங்க இலக்கியத்துல இருக்கிற சொற்கள் எல்லாம் இவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அருமையா இருந்துச்சு. அது மாதிரி நக்கண்ணையார் என்ற பெண் பார் புலவர் அவருடைய பாடல நிறைய உளவியல் சிந்தனைகளை வந்து எடுத்துரைச்சிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: நக்கண்ணையார் அப்படிங்கிற ஒரு பெண்பார் புலவர் அவரே என்ன பண்ணி பாடலோட தன்னுடைய கவலையே சொல்றார், மற்ற பாடல்கள் சொல்ல தன்னுடைய அனுபவத்தையே சொல்றார். நற்கிள்ளி அப்படிங்கிற ஒரு மன்னன், மல்லன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இருக்கிறான். ஆமூர் அப்படிங்கிற இடத்துல போர் நடைபெறுது. மல்லனுக்கு ஆமூர், நற்கிள்ளிக்கு அந்த ஊர் கிடையாது. ரெண்டு பேருக்கும் பயங்கரமான போர் நடக்குது. இந்த போரை வந்து என்ன பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த காலத்து பெண்மணிகளை திருமணம் பண்ணி கொடுக்கும்போது கூட எப்படி ஆண்கள் வீரமா இருக்கிறான் அதை பார்த்தா நினைச்சுவாங்க, திருமணமே பண்ணி கொடுப்பாங்க. வீரம் உள்ளவனுக்குத்தான் பெண்களை திருமணம் செஞ்சு கொடுப்பாங்க. நிறைய இலக்கிய செய்திகள் நமக்கு அது தெரியும். அப்போ மல்லனுக்கும் நற்கள்ளிக்கும் ஆமூர்ல போர் நடைபெறுது. பார்த்துட்டே இருக்கிறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, நக்கண்ணையாரும் பார்த்துட்டே இருக்காரு. அப்ப நற்கள்ளி வந்து பயங்கரமா நினைச்சான், போர்ல ரொம்ப வீரத்தோட ஆற்றலோட போர் செய்யறான். அவன் போர் செய்யற விதத்தை பார்த்து நக்கண்ணையாருக்கு ஒருதலை காதல் மாதிரி வந்துச்சு. இதை நம்ம கைக்கலைன்னு சொல்லுவோம் இலக்கியத்துல. கைக்கலைனா ஒருத்தர் மட்டும் காதல் பண்றது, பெருந்தனையா ஒவ்வாத காதல், பெரியவங்க சின்னவங்க, சின்னவங்க பெரியவங்களை திருமணம் பண்ற மாதிரி. அப்ப கைக்கிளையாக என்ன சிறந்த அம்மாவுக்கு நினைச்சு நக்கண்ணையாருக்கு நற்கிள்ளி மேல ஒரு காதல் வந்துச்சு. காதல் வந்தா பொதுவா பெண்களுக்கு காதல் வந்தா முன்னாடி உள்ள காலத்துல, இப்ப வந்து அதெல்லாம் மாறி போச்சு சமுதாயத்துல. அப்ப அவங்க அப்படியே கவலைப்பட்டு மனசுக்குள்ள என்ன பண்றாங்க, கவலையோட இருக்காங்க. அம்மாட்டையும் சொல்ல முடியாது, ஊர் மக்களுக்கும் தெரியக்கூடாது. அம்மாட்ட சொல்ல அச்சம், ஊர் மக்களை பார்த்தா வெட்கம், ரெண்டுமே என்ன அப்படி இருக்குது. கையில் உள்ள கை வளையல்கள் அப்படியே கலண்டு போகுது, சாப்பிடாம மெரிஞ்சு போயிட்டாங்க. அம்மா கண்டுபிடிச்சிருவாளோ அப்படிங்கிற பயம். ஒரு கட்டத்துல தன்னுடைய வெட்கத்தையும் விட்டுட்டு அப்படியே நற்கிள்ளிய போய் கட்டி பிடித்து விடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐயோ ஊர் மக்கள் பார்த்தா என்ன ஆகும், சரி வெட்கம். அப்ப அது வெட்கத்திற்கும் அச்சத்திற்கும் இடையில என்ன பண்றாங்க, இவங்க ரொம்ப தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க, ஒண்ணுமே செய்ய முடியல. அம்மாவுக்கு பயம், ஊர் மக்களை பார்த்து வெட்கம். ஒரு பக்கம் நற்கிள்ளிக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க, ஒரு சாரார் வந்து மல்லனுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. ஆனா யார ஆதரிப்பதுன்னு அவங்களுக்கே தெரியல. மல்லன் வந்து ஆமூர் நாட்டை சார்ந்தவர், அப்போ உள்ள மக்கள் நம் நாட்டு மன்னன் அப்படின்னு நினைச்சு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவதா, இல்ல நற்கிள்ளி ரொம்ப நல்ல போர் செய்யறான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவதா அப்படின்னு ரெண்டு பேருக்குமே என்ன செய்யல, யாருக்கு பண்ணு அப்படி தத்தளிக்கிறாங்க. அப்போ இந்த நக்கண்ணையார் எப்படி அச்சத்திலும் நாணத்திலும் தத்தளிச்சு இருக்கிறாங்களோ அது மாதிரி மக்களும் இருக்கிறாங்க. ஆகவே இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்சியா இருக்கக்கூடாது, இரு கட்சியாகவே இருக்கட்டும். நாங்க எப்படி ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கிறோமோ இது மாதிரியே இந்த மக்களும் கலங்கட்டும் அப்படிங்கிற ஒரு செய்திய நக்கண்ணையார் இடத்துல சொல்ற.
1: நான் சந்தோஷமா இல்லைன்னா யாரும் இருக்கக்கூடாதுன்ற

0: இருக்கு.
1: நான் கவலைப்படுறேன். சோ நான் எப்படி தத்தளிக்கிறோனோ அதே மாதிரி அவனை ஆதரிப்பதா இவனை ஆதரிப்பதான்னு சொல்லி மக்களும் சங்கடப்பட்டு என்ன மாதிரி அவங்களும் நடுக்குறுக அப்படிங்கிற வார்த்தைய அந்த இடத்துல சொல்றேன்.
0: அருமையா அருமையா அருமையா சொன்னீங்க. ஈதல், அடுத்தவருக்கு கொடுத்தல் அப்படின்ற அந்த ஒரு பொருள் வர ஈதல் பற்றி புறநானூர் என்னென்ன சொல்லுது?
1: இதுல வந்து நம்ம வந்து அவையார் வந்து அதிகமான பற்றி சொல்றாங்க. செல்வத்தும் பயனே ஈதல். இப்போ உள்ளது மாதிரி செல்வம் நமக்கு மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு கொடுப்பதுதான் அதனுடைய பயனே. உனக்கு மட்டும் இருந்தா என்ன, நீ மட்டும் வைத்துக் கொள்ளாத, கண்டிப்பா என்ன கொடுக்கணும், அதுக்குதான் இறைவன் கொடுத்திருக்கிறாரு. இப்ப எல்லா மதங்களுமே அதைத்தான் சொல்லுது, நான் நிறைய பணத்தை வச்சிருக்கேன் எனக்கு மட்டும் இல்ல, நீ என்ன செய்யணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப செல்வம் ஒருத்தனுக்கு வந்துட்டாலே அதனுடைய பயன் அவனுக்கு எப்ப கிடைக்கும்னா, உன்னுடைய செல்வத்தை இல்லாதவங்களுக்கு நீ கொடுக்கறியா, உனக்கு உதவி செய்ய உனக்கு திராணி இருக்குது, உனக்கு உதவி செய்ய முடியும் மற்றவங்களுக்கு, அப்ப நீ அதை கண்டிப்பா செஞ்சிடணும் அப்படின்னு தான் நம்முடைய சங்க இலக்கியங்கள் சொல்லுது. இதுல வந்து அவையார் வந்து அதியமான பற்றி சொல்றார். அதியமான் வந்து பொதுவா அதிகமான பரிசு அளிக்கக்கூடியவன் தான். ஆனா சில சமயங்கள் என்னாச்சு, கொஞ்சம் காலம் தாழ்த்திருச்சான், பரிசு கொடுக்க லேட் ஆகுது. அவையார் நினைக்கிறாரு, கண்டிப்பாக என்னச்சுவான், செல்வத்தும் பயனே ஈதல் தானே, அவன் கொடுத்துதானே ஆகணும், கொடுக்கதான் செய்வான். அதுக்கு ஒரு ஓமையை சொல்றாரு. இப்போ யானை வந்து கவலமா நம்ம சாப்பாடு கொடுத்துருப்போம், அதை வச்சிருக்கோம், அது கண்டிப்பா என்ன செஞ்சிடும், சாப்பிட்டுரும், வெளியெல்லாம் போடாது. அது மாதிரி என் மன்னன் அதிகமான நினைச்சுவான், தனக்கு வச்சிருக்கிற பொருளை அவன் மட்டும் வைக்க மாட்டான், கண்டிப்பா கொடுத்துருவான், கொடுப்பதுதான் அந்த செல்வத்தினுடைய பயனே, ஆகவே எனக்கு தருவான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கொடுக்கறார். கொடுத்துட்டு பெற்றுக்கொண்டு வரும்போது ஒரு விரலி பெண்மணி, விரலினா நடனம் ஆடிக்கொண்டே பெண்கள்லாம் போவாங்கல்ல, பாணன் பாடினி புலவர் மாதிரி அவங்க பாட்டு பாடிட்டே போவாங்க. இதை நம்ம ஆற்றுப்படைந்தவங்க கூட பொருளாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறிய ஆளை மீட்டுட்டு போவாங்க, பெரிய ஆளை மீட்டுட்டு போவாங்கன்னு நம்ம இலக்கியங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி என்ன பண்றாங்க, விரலி பெண்மணி நடனம் ஆடிக்கொண்டே வரா, பாட்டை மட்டும் பாடல, நடனம் ஆடிட்டே வரா. ஆனா ஒரு ஏழை பெண்மணி, அவங்கள அவையார் பாக்குறாங்க. பார்த்தோன்னு சொல்றாங்க, ஏமா நீ வந்து என்ன செய்ற, இந்த பக்கமா நீ நினைச்ச பசியோட வறுமையில போற, அதியமான் இருக்காரு, நீ அங்க போ, உனக்கு என்ன வேணாலும் நினைச்சுவாரு, அவர் வந்து பரிசை கொடுப்பாரு. நீ அவருடைய சிறப்பை வந்து என்ன செய், பாடல் மூலமாகவோ ஆடியோ பாடியோ சென்றா கூட உன்னை பார்த்துட்டு அவர் கண்டிப்பா பரிசு கொடுக்காம விடவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி அதியமானுடைய அந்த செல்வ வளத்தையும் சொல்லிட்டு அவனுடைய ஈகை பண்பையும் சொல்லிட்டு நீ வந்து என்ன செய்ய, கஷ்டப்பட்டு உன்னுடைய வயிற்று பிழைப்பாக பாடல் பாடிக்கொண்டு வருகிறாய், உன்னுடைய பசி என்ன செய்வாரு போக்குவார், எனக்கு அவர் கொடுத்தார். நம்முடைய பழைய மன்னனுடைய பண்புகளே தனக்கு மட்டும் வைப்பதல்ல, கொடுப்பதுதான் அவங்களுடைய சிறப்பான செயல், ஆகவே நீ கவலைப்பட வேண்டாம், அந்த அதியமான பார்த்து பரிசு பெற்று வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரல் பணியை ஆற்றுப்படுத்திட்டு அவையார் போயிட்டு இருக்கிறாங்க.
0: ஈதல் பற்றி அருமையா சொன்னீங்க. அது மாதிரி வடக்கிருத்தல், சங்க காலத்துல ஒரு மன்னன் போரில் தோற்றுவிட்டால் அந்த அவமானத்திற்காக அதை தாங்க முடியாமல் தன் உயிரை வடக்கு நோக்கி உட்கார்ந்திருந்து எவ்வித உணவும் எடுத்துக்கொள்ளாமல் உயிரை கொடுப்பதுதான் வடக்கிருத்தல். இது நம்மளுக்கு தெரியும். இத்தகைய வடக்கிருந்து உயிர் நீத்த சேரலாதனின் புகழை வெண்ணிக்குயத்தியார் என்ற பெண்பார் புலவர் கரிகால் சோழனிடம் புகழ்ந்துரைக்கிறாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இந்த கரிகால் சோழனுடைய முக்கியமான போரே வெண்ணி பரந்தலை. அந்த போர்ல வந்து வெற்றி பெற்றதான் மிக சிறப்பு. ஏன்னா வந்து மன்னனை வந்து வெற்றி கொண்டிருக்கிறார். 11 குறுநில மன்னர்களையும் கரிகால் சோழன் வெற்றி பெற்றார். கரிகால் சோழன் சாதாரணமான ஆள் கிடையாது, மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்கவன். அந்த போர்ல வந்து வெற்றி அடைஞ்சிட்டாரு. கரிகால் சோழனை வந்து என்ன பண்றாங்க, இந்த வாகை பூச்சூடி அவையார் வந்து என்ன பண்றாங்க, அவரை வாழ்த்துறார். வாழ்த்திட்டு நீ ரொம்ப போர் செய்தா, வெண்ணி பரந்தலையில உன்னுடைய போராற்றல் மிக முக்கியம், மிக ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்றாங்க, கரிகால் சோழனை வாழ்த்தியாச்சு. இந்த சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ற, நேருக்கு நேர் போர் செய்யறார், புறமுதுகுடல்ல. சேரனுடைய மார்பிள என்ன பண்ணுது, கரிகால் சோழன் விட்ட அம்பானது மார்பிள பட்டு முதுகுக்கு வந்துச்சு. முதுகுல வந்த உடனே புறமுதுகுட்டு ஓடல, அந்த அம்பு வந்து நேருக்கு நேர் பாஞ்சு என்ன பண்ணிட்டு நெஞ்ச தொலைச்சிட்டு பின்பக்கம் போயிடுச்சு. உடனே பாக்கிறாரு, இந்த விழுப்புண் வந்து பின்னால பட்ட புண்ணு, நம்ம உயிர் வாழவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மன்னன் என்ன பண்றான், வடக்கு இருந்து தன்னுடைய உயிரை மாய்க்க வேண்டும் சொல்லி உயிரை மாச்சாச்சு. சங்க இலக்கியத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த வடக்கிருத்தல் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. கோப்பரஞ்சோழன் பிசுராந்தையார் இவருடைய நட்பு கூட கோப்பரஞ்சோழனுக்கும் பிசுராந்தையருக்கும் பார்க்கவே இல்லை, அவங்க பார்க்காமலே காதல், காணாமலே காதல்ங்கிற மாதிரி. அப்ப கோப்பரஞ்சோழன் என்ன பண்றாரு, வடக்கு இருந்துக்கு இருக்கும்போது பிசுராந்தையருக்கு ஒரு இடத்த வச்சிருப்பா, என தேடி வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் மயிர் நீப்பின் உயிர்வாளா கவரிமான் அப்படிங்கறது மாதிரி தனக்கு வெட்க வந்துச்சுன்னா நம்முடைய பழைய காலத்தினுடைய ஆண்களோ மன்னர்களோ என்ன செய்ய மாட்டாங்க, உயிர் வாழ்வதற்கே அவங்க வந்து வெறுத்துருவாங்களாம். அப்ப இந்த சேரன் நினைச்சான், மார்பிளதான் பட்டுச்சு புண்ணு, ஆனா என்னாச்சு, பின்னால வந்துட்டே இது வந்து புறம் இதுக்கு விட்டு வந்ததானே அந்த முதுகு புண்ணு ஆயிற்றுன்னு சொல்லிட்டு அவர் வடக்கிருந்து செத்ததுனால இந்த அவ்வையார் சொல்றார், எப்பா நீ எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்ட, வெற்றி கட்டுதான் வந்த, ஆனா உன்னை விட அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டார். டைரக்டா பேசுறாங்க, பயப்படவே இல்லை, ஒரு மன்னனை வந்து நம்ம ஈஸியா பேசற முடியுமா? ஆனா அந்த தைரியம் கூட புலவர்களுக்கு அந்த காலத்துல இருந்துச்சு. உன்னை காட்டிலும் அவன் நல்லவன் நல்லன்னு சொல்லிட்டு சேரன் செங்கோட்டனுடைய அந்த வடக்கிருத்தலை பற்றி அவருடைய உயிர் நீத்ததான அந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. உன்னை காட்டிலும், நீ வெற்றி பெற்றதை காட்டிலும் அவன் உயிர் நீத்தது, அது மிக சிறப்புன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றாரு.
0: ஒரு பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: புறநானூற்றுல வேறு சில செய்திகள் ஏதாவது இருக்குதா?
1: ஆம், இருக்குது. அதில் வந்து செச்சை மலர் அப்படின்னு ஒரு மலர் இருக்குது. அந்த செச்சை மலர் அப்படிங்கிறது வெட்சிப்பூ அப்படின்னு அதுக்கு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த வெட்சிப்பூன்னு சொல்லலாம். இந்த செச்சை மலர் எப்படி இருக்கும்னா, நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், இட்லி பூன்னு சொல்கிறோம். சில வீடுகளில் அழகுக்காக வளர்ப்பாங்க. அது வாசனையெல்லாம் கொடுக்காது, ஆனால் அதில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. அதனுடைய காம்புகள் அப்படி ஊசி மாதிரி இருக்கும். செக்க சிவந்த நிறத்தில் அந்த பூ இருக்கும். மன்னர்கள் போருக்கு போகும்போது அந்த வெட்சிப்பூவை சூடிட்டு போவாங்க. செச்சை மலருக்கு இன்னொரு பெயர் வெட்சிப்பூ. இது ஒரு காட்டுப்பூ தான், ஆனா வீட்டுல என்ன செய்வோம், அதை பார்த்த ரொம்ப அழகா இருக்கும். சிக்க சிவந்த சிறப்புல இட்லி பூன்னு சொல்லுவோம். அது அப்படி அழகா பூத்து கிடக்கும். இந்த பூவுக்கு இன்னும் அதிகமான மற்ற பெயர்கள் கூட இருக்குது. தெற்றி மலர், அதுக்கப்புறம் செங்காந்தல் மலர், இப்படிப்பட்ட பல பெயர்கள்லாம் கூட அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது மிக முக்கியமா வந்து முருகனை வழிபடக்கூடிய மக்கள் இந்த பூவை வச்சு என்ன பண்ணுவாங்களாம், வழிபடுவாங்க. அப்போ ஆன்மீகத்துக்கும் இதை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பூ வந்து மருத்துவ குணம் அதிகமா அந்த பூல இருக்குது. மருத்துவ குணம் அப்படின்னு நம்ம சொல்ல வந்தா, ரொம்ப சளி ரொம்ப பிடிச்சி ரத்தம் எல்லாம் அப்படி வரும் இல்லையா, சளியில வரும் இல்ல, அப்படிப்பட்ட ஸ்டேஜில் கூட இந்த இலைய வந்து நம்ம வந்து அரைச்சி கொஞ்சம் சாறு எடுத்து குடிச்சிட்டா கண்டிப்பா நம்ம சளியெல்லாம் நமக்கு அது போயிருமா. அதுக்கு மட்டும் இல்லாம அந்த தோல் நோய், ஸ்கின் அலர்ஜி ஏதாவது வந்துச்சுனா கூட, கொப்பளங்கள்லாம் வந்திருக்கும்ல, அதிகமா புண்ணெல்லாம் இருக்கும்ல, அந்த புண்ணுக்கு கூட இந்த வெட்சிப்பு அந்த இலைய வந்து நல்லா என்ன செய்வாங்க, பறிச்சு கழுகிட்டு அரைச்சி மேல அப்படியே அதை நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த தோல் அரிப்பெல்லாம் போயிருமா. அப்புறம் ஆறாத புண்கள் கூட போயிடும். மிக முக்கியமா வந்து பெண்களுக்கு வந்து கற்பை சார்ந்த பிரச்சனைகள் வந்துச்சுன்னா கூட, அதற்கும் கூட இந்த வெட்சி மலரும் அந்த வெட்சியினுடைய இலையும் அதை வந்து நம்ம பறித்து அதுக்கு நம்ம எப்படி அதை வந்து கசாயம் போட்டு குடிச்சா கூட பெண்களுடைய அந்த கற்பை பிரச்சனை கூட அதை நம்ம போகுமா. ஆகவே அது மிக முக்கியமான மலர். இலக்கியத்துல செச்சை மலர்னு சொல்றோம். நம்ம பழக்கத்துல வந்து நம்ம அதை என்ன சொல்றோம்னா, இட்லி பூன்னு சொல்றோம், அதுக்கப்புறம் வெட்சி பூன்னு சொல்றோம், குல்லை, செச்சை, தெற்றிப்பூ, சேதாரம் அப்படின்னு சொல்லி இந்த மலருக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது. ஆனா தமிழ் இலக்கியத்துல போருக்கு செல்லும் போது இந்த வெட்சிப்பூ, அது அந்த செச்சை மலர், அதை தலையில் அணிந்து கொண்டுதான் போருக்கே சொல்லுவாங்க. ஆனா இப்ப நம்ம என்ன சொல்றோம், இட்லி பூன்னு அதை பற்றி நம்ம அதை சொல்றோம். அப்ப இந்த மலர் வந்து ஆன்மீக மலராகவும் இருக்குது, மருத்துவ குணமிக்கதான மலர்களாகவும் இந்த செய்திகள் இலக்கியத்துல இருக்கதா நான் சொல்றேன்.
0: அருமையா சொன்னீங்க மேடம். நிகழ்ச்சியோட நிறைவா ஒக்கூர் மாசாத்தியார் அந்த பெண் பார்ப்பலோரு என்ன சொல்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இந்த ஒக்கூர் மாசாத்தியார் வந்து மரக்குடி பெண்களுடைய வீரம், மூதியின் உள்ளை அப்படின்னு சொல்லுவோம். பெண்கள் எந்த அளவுக்கு வீரமா இருந்தாங்க அப்படின்ட்டு. இப்ப நம்ம இந்த காலத்துல போருக்கு பிள்ளைகளை அனுப்பணும்னு சொன்னாலே நிறைய தாய்மார்கள் பயப்படுவாங்க இல்லையா. இப்ப ராணுவத்துல அதிகமா இப்ப எல்லாரும் போறாங்க, ஆனா ஒரு காலத்துல கண்டிப்பா கட்டாயமா ராணுவத்துக்கு போகணும் அப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து போர் நடைபெறுது. நடைபெற்ற போர்ல தன்னுடைய கணவனை இழந்தாச்சு, தந்தை இழந்தாச்சு, ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்க. போர் முரசு கேக்குது. போர் முரசு கேட்டோன்னா பாக்குறா, ஆண் மக்கள் தானே சண்டைக்கு போனோம், கணவன் இழந்தாச்சு, தன்னுடைய அப்பாவும் இழந்தாச்சு, யாருமே சண்டைக்கு போக இல்ல, அண்ணன் தம்பி யாருமே கிடையாது, தனக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான், குழந்தை, பால் மரவாத குழந்தை, ஆனா ஆண் பையன், அவன் தெருவில் விளையாடிட்டு இருக்கிறான். ஓடி போய் என்ன பண்றா, அந்த பையனை பிடிச்சு கொண்டு வாரா. கொண்டு வந்து எண்ணெயை தேய்ச்சி தலையில குடுமி போட்டு அதுக்கப்புறம் வெண்மையான ஆடைய உடுத்தி கையில வேலையும் கொடுத்து செல்க போருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறிய பிள்ளைய அனுப்பி வச்சுட்டான். இதெல்லாம் நம்ம நாட்டு பற்றி கூட அதிகமா சொல்லலாம். என் நாடு என்ன செய்யணும், வெற்றி பெறணும், அப்ப என் வீட்டுல ஆண் பிள்ளை இல்ல, என் சின்ன பையனை கூட என்ன செய்வேன், அது ஆண் மகன், ஆகவே என்ன பண்றேன், போருக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு விளையாடுகிறதான அந்த பால் மரவாத அந்த குழந்தைய தலைக்கு நல்ல குடுமி எல்லாம் போட்டு வெந்நீரை ஆடை உடுத்தி கையில வேலையும் கொடுத்து செல்கன்னு சொல்லி போருக்கு அனுப்புனா இல்ல. இந்த செயல் வந்து ஒக்கூர் மாசாத்தியருக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குது. ஆகவே ஒரு வரி சொல்றாங்க, கெடுக சிந்தை கடுது இவள் துணிவை. ச, இவளுக்கு என்ன இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு, இவ துணிச்சல், கொடுமையான துணிச்சல், இப்படி ஒரு பெண்மணிக்கு என்ன செய்யக்கூடாது, துணிச்சல் வரவே கூடாது, அதான் கெடுக சிந்தை, இப்படியா ஒரு சிந்தையில இருப்பா, கெடுக சிந்தை கடிது இவள் துணிவை, ஒரு மகள் அல்லது இல்லோன் செருமுகம் நோக்கி செல்க என விடுமே. இவளுக்கு ஒரு பையன் தானே இருக்கான், அப்புறம் யாருமே இல்லையே. அப்படி இருந்தும் கூட இவ வந்து என்ன பண்றா, போர் முகத்தை பார்த்து போருக்கு போன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பையனை கூட அனுப்பிச்சாலே, இவ எண்ணந்தான் என்ன, துணிவு, பயங்கரமான துணிவு, இந்த துணிவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க அந்த பாடல. கெடுக சிந்தை கடிது இவள் துணிவே, ஒரு மகன் அல்லது இல்லோன் செருமுகம் நோக்கி செல்க என விடுமே, எப்படி அனுப்பிச்சாலேன்னு சொல்லி அந்த ஒக்கூர் மாசாத்தியார் என்ன பண்றாரு, இவளுடைய வீரத்தை பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கிறார். அப்படிதான் அந்த பாடல்ல சொல்ல முடியும்.
0: அருமையா சொன்னீங்க. இன்றைய நிகழ்ச்சியில புறநானூற்றில் பெண் பார்ப்புலவர்கள் என்ற தலைப்புல கூடுமானவரை நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். அதில் நிறைய பெண் பார்ப்புலவர்கள் பற்றியும் அந்த பாடல்களை பற்றியும் நம்ம கேட்டோம். இதை கேட்கிற நேயர்களும் அந்த பாடல்கள் என்ன அப்படின்னு

0: சொல்லிட்டு தேடி பார்த்து அதை வந்து படிப்பாங்கன்னு நம்புவோம். அதுதான் நம்மளுடைய எண்ணமும். முனைவர் ஜெபஜோதி புஷ்பம் அவர்களே, உங்களுடைய கல்வி பணியிலிருந்து சிறிது அவகாசம் எடுத்து சென்னை ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக இந்த அருமையான நிகழ்ச்சியில் எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து சிறப்பித்து கொடுத்ததற்கு மிக்க நன்றி.
1: எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குநர் அவர்களுக்கும் ஆகாஷவாணிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி மேடம்.
2: இதுவரை இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். புறநானூற்றில் பெண்பார்ப்புலவர்கள், பங்கேற்றவர் முனைவர் சே. ஜெபஜோதி புஷ்பம் அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள்.
3: படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: மகாகவி சுப்பிரமணிய பாரதி பாடலை பாடினார் ஹரிச்சரன். இடம்பெற்ற திரைப்படம் கிடாரி. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:40. ஆகாஷ்வாணி.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: அறிவியல் சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: மனதின் குரலாக,
4: சிரிப்பின் மகிழ்வாக,
3: ஆனந்தத்தின் நிறைவாக
4: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
3: குமரி பண்பலை 101.
5: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்.

0: அணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலையின் 101. நேரம் 12:01. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: நமது குமரி பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று பகல் 12:10 மனம் நனியும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில், கர்ப்பிணிகள் ஏன் ஃபோலிக் ஆசிட் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். 12:55 திரை இசை, 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் தேவையானதை பேசுங்கள், அதுவும் தேவைப்படும் போது பேசுங்கள் நேரலை நிகழ்ச்சி. 1:55-2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:00 தேதிய நேரத்தில் வருகிறது வாராய் தோழி, இதில் வேலை குடும்ப சமநிலை எப்படி பேணுவது நேரலை நிகழ்ச்சி. மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 5:02 முல்லைச் சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை. 7:00 இன்னிசை நேரம், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, பசுமாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வேம்பனூர் ஜி அஸ்வின் அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுதசுரபியில் NPTEL திட்டம் உரையாடல். நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் நெல் சாகுபடியில் துத்தநாக சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் மேலாண்மை. தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் வேளாண்மை உதவி இயக்குநர் ஆர் சுரேஷ் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:30 திரைக்களஞ்சியம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
8: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
9: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
8: போன் 233-066.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
10: The news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi today flagged off India's first hydrogen train between Jind and Sonipat at Jind Railway Station in Haryana. The launch of the first hydrogen-powered train marks an important step towards the adoption of clean and sustainable mobility in the railway sector. Designed, engineered and integrated in India, the train has been developed using indigenous technology reflecting the country's growing capabilities in advanced railway engineering. With an operational speed of 75 kilometers per hour on the Jind-Sonipat section and a design speed of 110 kilometers per hour, the train is not only safer but also faster on this 89-kilometer section. The Prime Minister also laid the foundation stone and dedicated to the nation various development projects worth around 14,700 crore rupees at Eklavya Stadium in Jind and addressed the gathering on the occasion. From Jind, the Prime Minister will travel to Chandigarh where at around 1:45 p.m. he will lay the foundation

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேர்களை, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 12:15. வரம் வந்து கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. மண்ணை உழுது வியர்வை சிந்தி விதைகளுக்கு உயிர் கொடுத்து பயிர் விளைய கண்டு உள்ளம் நிறைவதே ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் தங்களுக்கான காலம் வரும் என்ற நம்பிக்கையில் ஒரு பயணம். கேட்கவிருப்பது எஸ்எம் சுப்பையா நாயுடு மற்றும் என்எஸ் பாலகிருஷ்ணன் இசையில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் வரிகளில் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி பானுமதி பாடிய நாடோடி மன்னன் திரைப்பட பாடல்.

0: கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம்.
1: நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம்,
0: நன்மை புரிஞ்சிடும் திட்டம்.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: வாவ், கிரேட்.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
5: இன்னைக்கு நம்ம குமரி பண்பலை நூற்றுல மதியத்துக்கு மேல என்னென்ன நேர்லை நிகழ்ச்சிகள் வளம் வர இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, தோழியரே, இது நீங்கள் மட்டும் பங்கேற்கும் நேர்லை நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, தேவையானதை பேசுங்கள், அதுவும் தேவைப்படும் போது பேசுங்கள். இதுதான் தோழியரே இன்னைக்கான ஹாய் ஸ்நேகிதியோட தலைப்பு. இந்த தலைப்புல தோழியர் பங்கேற்று பேசலாம். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு பிற்பகல் மணி 3:02 தேனி நேரத்துல வாராய் தோழி, இதுவும் பெண்களை நீங்கள் மட்டும் பங்கேற்கும் நேர்லை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில தலைப்பு என்ன அப்படின்னா, வேலை குடும்ப சமநிலை இரண்டையும் எப்படி பேணுவது. இது குறித்து உங்களோட ஐடியாஸ் நீங்க பகிர்ந்துக்கலாம். தவிர்த்து சிறுவர்களுக்காக ஒரு நேர்லை நிகழ்ச்சியும் காத்துட்டு இருக்கு. இன்றிரவு மணி 8:05 பட்டாம் பூச்சிகள். இரவு 15 எல்லாரோட பங்களிப்போட வருது நிலா முற்றம் நேரலை. இந்த நேர்லை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்க நேர்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 1 2972722. இதோட

0: 0-0625. மேலும் ஒரு அலைபேசி எண்ணும் இருக்கு 890-325-7039. குமரி பண்பல் நோட்டு நேர்லை நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். வழிகாட்டி போல என்றென்றமுடன் பயணிக்கும் இனிய பண்பலை இதனம் குமரி பண்பலை 101. நேரம் சரியாக 12:22. வலம் வந்து கொண்டிருப்பது மனம் நனியும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் ஜி ராமநாதன் இசையில் டி எம் சௌந்தரராஜன் பாடிய சாரங்கதாரா திரைப்பட பாடல். வானம் தொடும் சிறகுகளிலே வண்ணச் சோலை அழகு, பெண்புறாவின் மென்மையான அழகையும் அசைவுகளையும் வருணிக்கும் வரிகள் டி எம் சௌந்தரராஜன் குரலில்.
1: வசந்தம்

0: பூமியில்
1: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
0: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
0: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ.

0: 1446
1: குறிச்சுக்கிட்டப்பா.
0: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
1: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
0: கூடவே 112 அழைக்கலாம்.
1: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
0: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
1: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
0: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

சரியாக 12:27:30. காதுகளுக்கு இனிமை சேர்த்துக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் பாசமலர் திரைப்படத்தில் இடம்பெற்றது. விடியாத இரவென்று இல்லை, முடியாத துயர் என்றும் இல்லை, வடியாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை, வாழாத வாழ்க்கை என்றும் எதுவும் இல்லை, அனைவருக்கும் ஒரு காலம் வரும்.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044249684 58.

இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442948648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

சரியாக 12:33 குமரி பண்பலை நூற்றாண்டில் வலம் வந்து கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நம்ம நிகழ்ச்சியில நிறைவா வருது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷீலா பாடிய வீர திருமகன் திரைப்பட பாடல். இந்த பாடலின் வரிகள் கண்ணதாசன். வானம் உள்ளவரை வாழும், பூமி உள்ளவரை போக்கும், கடல் கடந்தும் ஒலிக்கும் காதல் மொழி, காலம் கடந்து செல்லும் காற்றாய் வருடும், மலர்கள் உதிரும் ஆனால் நினைவுகள் என்றும் உதிராது, உயிராய் கலந்த உறவு, உறவுக்குள் தொடங்கும் உயிர், முடிவில்லாத பயணம் இது என்றும் நிலையான காதல்.

நேர்களே, உங்கள் வீட்டில் இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லைனா உங்கள் குடும்பங்களில் கூட கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்களா? அப்போ நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி கேளுங்க. நம்ம குமரி பம்பளை நியூட்ரோனில் இன்னைக்கு பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கர்ப்பிணிகள் ஏன் ஃபோலிக் ஆசிட் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும், இது குறித்து விளக்கம் தராங்க மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டோல் கிஷோர் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் ஜிந்தில் தொடங்கி வைத்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஹைட்ரஜன் ரயில் சேவை என்ற கனவு இன்று நிறைவேறியுள்ளது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபட் இடையே நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுயசார்பு இந்தியா மற்றும் நீடித்த வளர்ச்சியை எட்டியுள்ளதை இந்நாள் உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஹைட்ரஜன் ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்காக பாடுபட்ட

0: உட்பட்ட பொறியியல் வல்லுநர்கள், பணியாளர்கள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். இத்திட்டத்திற்காக பங்களித்த அனைவரையும் பாராட்டுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஹைட்ரஜன் ரயில் தூய எரிசக்திக்கான புதிய கண்டுபிடிப்பு என்று கூறியுள்ளார். உலக தரத்திலான ரயில்வே கட்டமைப்பையும் தரமான போக்குவரத்தையும் இது உறுதி செய்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஹைட்ரஜன் ரயில் சேவை தொடங்கப்பட்டிருப்பது நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய மைல்கல் என்று ஐநா சுற்றுச்சூழல் திட்ட முன்னாள் இயக்குநர் திரு எரிக் சொலேம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தூய்மை எரிசக்திக்கு அடையாளமாக இந்த திட்டம் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 3 நாள் பயணமாக மேற்குவங்க மாநிலம் செல்கிறார். இன்றிரவு சிலிகுரி செல்லும் அவர் எல்லை பாதுகாப்பு படையின் தலைமையகத்திற்கு செல்கிறார். நாளை காலை எல்லை பாதுகாப்பு படையின் 18வது படைப்பிரிவில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் அவர் உரையாற்றவுள்ளார். எல்லை பாதுகாப்பு படையை மேம்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளிடையே அவர் ஆலோசனை நடத்துகிறார். மேற்குவங்க மாநிலத்தில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களை அமல்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளிடையே திரு அமித்ஷா ஆலோசிக்கவுள்ளார். சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 1998 இதே நாளில் இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள், ஆக்கிரமிப்பு போன்றவற்றிலிருந்து மனித சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக கொண்டுவரப்பட்ட ரோம் அரசியல் சாசனத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதன் நினைவாக சர்வதேச நீதி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நீதி, சமத்துவம் மற்றும் நல்லிணக்கம் கொண்ட சமுதாயத்தை கட்டமைக்க உறுதி ஏற்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்கும் சமவாய்ப்பு கிடைக்கப்பெற வேண்டும் என்றும், நேர்மையான சமூக கட்டமைப்பும் மனித மாண்புகளும் கொண்ட சமுதாயம் உருவாக வேண்டும் என்றும், அனைவருக்கும் பொதுவான நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை ஒட்டி அனைத்துக் கட்சி கூட்டம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை முதல் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் அவையை சுமூகமாக நடத்துவது குறித்து மத்திய அரசு தரப்பில் ஆலோசனை நடத்தப்படவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று கப்பல் உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகத்தினரை இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வளைகுடா நாடுகள் மண்டலத்தில் நிலவும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மறு உத்தரவு வரும் வரை இதனை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிற நாட்டு கொடியுடன் வர்த்தக பயன்பாட்டிற்காக இயக்கப்படும் கப்பல்களின் மீது அண்மையில் நடத்தப்பட்ட தாக்குதலின் போது இந்திய மாலுமி உயிரிழந்த சம்பவத்தையும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் ஒத்துழைப்பு தருமாறு கப்பல் உரிமையாளர்களை இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மால்டோவா, ருமேனியா, வடக்கு மெசடோனியா நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் புறப்பட்டுச் செல்கிறார். வரும் திங்கட்கிழமையன்று மால்டோவா அதிபர் மஜா சந்துவை சந்தித்து குடியரசுத் தலைவர் பேசவுள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்ற அவைத்தலைவரை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான நாடாளுமன்ற நடைமுறைகள் குறித்தும் அவர் பேசவுள்ளார். இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழிலதிபர்களையும் திருமதி திரௌபதி முர்மு சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக இணையதளம் வாயிலாக மக்கள் தங்களது விவரங்களை பதிவு செய்யும் நடைமுறை தமிழகத்தில் இன்று தொடங்கியது. இதுகுறித்து அனைத்து மாவட்டங்களிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்பணி தொடங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சென்சஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு அந்த செல்ஃப் எனுமரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுல பொதுமக்கள் வந்து அவங்களோட ஹவுஸ் டீடைல்ஸ் வந்து அவங்களே வெப்சைட்

0: ஏற்றி அவங்க முடிச்சு கொள்ளலாம். என்யூமரேட்டர்ஸ் வரும்போது அந்த செல்ஃப் என்யூமரேஷன் ஐடி மட்டும் அவங்களுக்கு சொன்னால் அவங்க அதை வெரிஃபை பண்ணி முடிச்சிருவாங்க. கொஞ்சம் ஈஸியாக ப்ராசஸ் ஸ்மூதாக முடியும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெகுலர் ஹவுஸ் கீப்பிங் ஆப்ரேஷன்ஸ் மோர் தேன் 2,800 என்யூமரேட்டர்ஸ் இருக்காங்க.
1: உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை நேற்று தொடங்கியுள்ள நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பூரி ஜெகநாதர், பாலபத்ரா, தேவி சுபத்ரா, சுதர்ஷன் ஆகியோர் எழுந்தருளியுள்ள ரதங்களை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். மேற்குவங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் இன்று காலை நேரிட்ட விபத்தில் 4 மாணவர்கள் உயிரிழந்தனர். பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் கோவிந்தபூர் என்ற இடத்தில் ஆளில்லா ரயில்வே லெவல் கிராசிங்கை கடக்க முற்பட்டபோது ரயில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் 4 மாணவர்களும் வேன் ஓட்டுநரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் உள்ள ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய 5 பேரை குஜராத் மாநில தீவிரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். இவர்கள் பத்தான் மாவட்டத்தில் உள்ள காதியால் கிராமத்திலிருந்து செயல்பட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் அமெரிக்க அதிபரின் தலைமைக்கு எதிரான பிரச்சாரத்தை அந்நாடு மேற்கொண்டிருப்பதாகவும் கோடிக்கணக்கான அமெரிக்க வாக்காளர்களின் தகவல்களை சீனா சட்டவிரோதமாக சேகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்நிலையில் அமெரிக்க தேர்தல் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் உடனடியாக சரிபார்க்க வேண்டும் என திரு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக எந்தெந்த தகவல்கள் சீனாவிடம் சென்றுள்ளது என்பதை உறுதி செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சீனாவில் உள்ள மக்கள் குடியரசுக் கட்சி கடந்த 2020 18 மாகாணங்களில் உள்ள வாக்காளர்கள் குறித்த ஆவணங்களை முறைகேடாக சேகரித்ததாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்நாத் யாத்ரீகர்கள் சென்று கொண்டிருந்த பேருந்து தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 47 யாத்ரீகர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ராஜஸ்தானிலிருந்து சென்ற படுக்கை வசதிகளுடன் கொண்ட இந்த பேருந்தில் யாத்ரீகர்கள் பயணித்ததாகவும் நள்ளிரவில் தீப்பற்றியது கண்டறியப்பட்டு பயணிகள் இறக்கிவிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராம்பன் மாவட்டத்தில் உள்ள கரூல் என்ற இடத்தில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர், மத்திய ரிசர்வ் படையினர், ராணுவம் மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவரை எதிர்த்து விளையாடவிருந்த ஜப்பானின் நவோமி ஒக்குகாரா காயம் காரணமாக வெளியேறியதை அடுத்து பி.வி. சிந்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் யுக்ரைனின் டெனிஸ் மால்ஷனோவ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் ஈக்வடாரின் அல்வேரோ அர்ஜென்டினாவின் கன்சலோ இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஹரியானா மாநிலம் ஜிந்தில் தொடங்கி வைத்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களில் இந்திய மாலுமிகளை பணியமர்த்த வேண்டாம் என்று இந்திய கடல்சார் நிர்வாக தலைமை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. சர்வதேச நீதி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அமெரிக்க தேர்தலில் சீனாவின் தலையீடு உள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 12:50.
1: நலமாய் வாழ்வோம்.
3: கர்ப்பிணிகள் ஏன் ஃபோலிக் ஆசிட் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என்ற சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள்.
4: இன்னைக்கு கர்ப்பத்தை திட்டமிடும் பெண்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான டேப்லெட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட். இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ஒரு டைப் ஆஃப் வைட்டமின். இது உங்கள் குழந்தையின் மூளை மற்றும் முதுகு தண்டு சரியாக உருவாக்க மிக அவசியமாக

0: ஆன டேப்லெட். மேலும் தாய்க்கு இரத்த சோகை வராம தடுக்க உதவுகிறது. கர்ப்பம் உறுதியான பிறகுதான் இந்த டேப்லெட்டை ஸ்டார்ட் பண்றாங்க மோஸ்ட் ஆஃப் த பிரெக்னென்ட் மதர்ஸ். ஆனா இந்த உங்களோட குழந்தையின் மூளை மற்றும் முதுகு தண்டு ஃபார்மேஷன் வந்து கர்ப்பத்தின் முதல் சில வாரங்களே ஆயிரும். அதனால கர்ப்பத்தை திட்டமிடும் ஒவ்வொரு பெண்களும் கர்ப்பம் தரிக்கும் குறைந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக டெய்லி இந்த மாத்திரையை போடணும். மேலும் கர்ப்பத்தின் முதல் 3 மாதங்கள் வரை கண்டினியூஸா டெய்லி இந்த மாத்திரையை எடுத்துக்கணும். இது உங்களோட குழந்தையின் முதுகு தண்டு மற்றும் மூளை வளர்ச்சி குறைபாடுகளை தடுக்க ஹெல்ப் பண்ணும். சில பெண்களுக்கு உதாரணமாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, இல்லை வலிப்புக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறவங்க, இல்லைன்னா ஏற்கனவே இந்த மாதிரி குறைபாடு உள்ள குழந்தை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நேரத்தில் உங்க கைனகாலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட கேட்டு நீங்க டேப்லெட்டை சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணணும். பசலிக்கீரை, முருங்கைக்கீரை, பயிர் வகைகள், பட்டாணி, வைட்டமின்ஸ், அப்புறம் ஆரஞ்சு, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் நீங்க எடுத்துக்கலாம். இது கூட நீங்க இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டை கரெக்டா டெய்லி நீங்க எடுத்துக்கணும்.
1: கர்ப்பிணிகள் ஏன் ஃபோலிக் ஆசிட் மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என்ற சந்தேகங்களுக்கு விளக்கமளித்தவர் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள்.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
2: 4233066.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாக

0: இணைந்துள்ளீர்கள். இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: காற்றின் அலைகளில் தவிழ்ந்த நேயர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
6: அப்போ கார் வாங்க போறோமா?
5: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
6: வாவ், கிரேட்.
7: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
9: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
10: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
9: போன் 233-066. உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
10: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
9: போன் 233-066.

0: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைந்துள்ளீர்கள். இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ. கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும்.
1: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
2: அப்போ கார் வாங்க போறோமா?
1: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
2: வாவ், கிரேட்.
3: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
0: அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டலாம். கஜினி படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல், இதோ உங்களுக்காக.

0: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும்
1: உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை 101
2: நல்ல தண்ணீர் குடிங்க, ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க, இணைஞ்சிருங்க நாகர்கோவில் குமரி FM 101 உடன்.

0: செய்தி தெரியுமா கேட்பதற்கு முன்,
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
0: செய்தி தரம் ஆரம்பமாயாச்சு. இன்னைக்கு நேயர்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறோம்? இன்னைக்கு நேயர்களுக்கு என்ன செய்தி அப்படின்னா, மரம் நடுவோம் பூமி காப்போம் அப்படின்ற செய்தி தான். சரியா, மரம் என்பது மனிதனின் உண்மையான நண்பன் இல்லையா? நாம் சுவாசிக்கும் உயிர் காற்றான ஆக்சிஜனை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும், மழை வளத்தை அதிகரிக்கவும், வெப்பநிலையை குறைக்கவும் மரங்கள் வந்து பெரும் பங்கு வகிக்கின்றன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இன்று உலகம் முழுவதும் காலநிலை மாற்றம், காற்று மாசுபாடு, வன அழிப்பு போன்ற பல சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. இவற்றை சமாளிப்பதற்கான ஒரு எளிய மற்றும் பயனுள்ள வழிகளில் ஒன்று மரம் நடுவது இல்லையா? ஒரு மரத்தை நாம் நடுவது என்பது நமக்காக மட்டுமல்ல, வருங்கால சந்ததியினருக்கும் ஒரு பசுமையான உலகத்தை உருவாக்குவதற்காகவும் ஒரு மரம் 1000 நன்மைகள் என்ற பழமொழி, அதாவது ஒரு மரம் 1000 நன்மைகள் அப்படின்ற பழமொழி வெறும் சொல் அல்ல, அது நம் வாழ்க்கையின் உண்மை. மரங்கள் வந்து நமக்கு பழங்கள், நிழல், மருந்து, மரப்பொருட்கள் மட்டுமல்லாமல் உயிர் வாழ்வதற்கோ தேவையான சுத்தமான காற்றையும் வழங்குகின்றது இல்லையா? எனவே இன்று முதல் மரம் நடுவோம். இன்று முதல் மரம் நடுவோம் பூமி காப்போம் என்ற உறுதியை அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். நம் வீடு, பள்ளி, கல்லூரி, அலுவலகம் என எங்கு வாய்ப்பு கிடைத்தாலும் ஒரு மரம் நட்டு அதை வளர்ப்போம். இயற்கையை நேசிப்போம், பசுமையை வளர்ப்போம், நம் பூமியை காப்போம்.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 1:10. மங்கையரின் மனதோடு பயணிக்கும் இனிய நிகழ்ச்சியாய் ஹாய் ஸ்நேகிதியே. குமரி எஃப்எம் 101 கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ஃபேன்டாஸ்டிக்கான குட் ஆஃப்டர்நூன். ஃப்ரெஷ்ஷாக குட் ஆஃப்டர்நூன் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். லவ்லி லேடிஸ், உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். நேரம் அப்படியே 1:10 ஆகிவிட்டது இல்லையா? பெண்மணிகளே, முத்து மணிகளே, எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கிறீங்களா? சமைச்சிங்களா? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சூப்பர், நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்க மகிழ்ச்சியா தான் இருப்பீங்க. ஓகே, சூப்பர். அடுத்ததா இன்னைக்கு வந்து என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையானதை பேசுங்கள், அதுவும் தேவைப்படும் பொழுது பேசுங்கள் அப்படின்ற நேரலை நிகழ்ச்சி தான் பெண்மணிகளே. இன்னைக்கு வந்து ஒரு முறை கூட நான் சொல்லிக்கிறேன், தேவையானதை பேசுங்கள், அதுவும் தேவைப்படும் பொழுது பேசுங்கள் அப்படின்ற நேரலை நிகழ்ச்சியில தான் அப்படியே நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நமது தொலைபேசி எண்கள் 260-2240, அதுக்கப்புறமா 2907-2 இணைப்பு எண் 0465-2. மொபைல் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8903-2570-309. சலகுலா சலகுலா சலகுலா சலகுலானா என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, சலவங்க பாத்தீங்கன்னா சல சல சல சலான்னு பேசிட்டு இருப்பாங்க. அது

0: வந்து சம்டைம்ஸ் காது வலிச்சு கொல கொல கொலகொலான்னு ஆயிடும். அதுதான் சலக்கலா கொலக்கலாம். ஓகே, புரிஞ்சுதா? தேவையானதை பேசுங்கள் அப்படின்றதுக்காக தான் இந்த நான் சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் வந்து சம்டைம்ஸ் வந்து தேவையானதை பேச மாட்டாங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அவங்க தேவையில்லாமல் அங்கே சுற்றி இங்கே சுற்றி தலைக்கு பின்னாடி போய் அப்படிலாம் பேசுவாங்க. அப்படிதானே? கரெக்டாக. ம், இல்லைங்க, பாயிண்ட்டுக்கு வாங்கங்க, இதை பேசுங்கங்க, நான் கேட்டது இதுதான் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நம்ம கேட்டிருப்போம், நம்ம கூட சொல்லியிருப்போம். கரெக்டு தானே? தேவையானதை பேசவும். அப்போ தோழிகளே, பெண்மணிகளே, நீங்க இந்த இடத்துல வந்துட்டு தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தேவையானதை பேசுங்கள், அதுவும் தேவைப்படும் பொழுது பேசுங்கள் அப்படின்ற டாபிக்ல தான் இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி அப்படியே போக போகுது. நம்மளுடைய பெண்மணிகள்லாம் அப்படியே கியூ கட்டி தான் வர்றாங்கப்பா. என்ன பேசுறாங்க கேட்கலாமா? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நலமாக இருக்கிறேன் அம்மா. நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க, பேர்
1: சொல்லுங்களேன்.
0: லட்சுமி பேசுங்க.
1: ஒரு ஒரு இடத்துல பிரச்சனை வந்தாச்சுன்னா நம்ம தலைய கொண்டு விட்டு புழு புழுன்னு தட்டக்கூடாது.
0: எப்படி பேசக்கூடாது?
1: அரைஞ்சு அது நம்ம பேசமா வேண்டாமான்னு யோசிச்சு கேக்கோடைய ஆளா இருந்தா நம்ம அதை பேசுறோம்.
0: ஓஹோ, அப்படி. அப்போ வந்து தேவையானதை பேசுங்கள் அப்படின்ற ஒரு ஆளு சண்டை போடக்கூடிய இடத்துல போய் மூக்க நுழைக்க கூடாது அப்படின்றீங்க.
1: அவங்க பேசலாம் புரிஞ்சுக்கிட்டு அது நம்ம பேசினா அது எடுபடுமான்னு பார்த்து பேசுறோம்.
0: ஓ, அப்படி.
1: நம்ம சொல்லுறத கேட்டு சரி பண்ணிட்டாங்கன்னா தேவைப்படும் போது பேசுறோம்.
0: அப்படியே விலகி போயிடணும். ஓகேமா, ஓகே ஓகே. ம், சரி, அந்த மரியாதையுடன் அடுத்த தோழிக்கு வழிவிடுவோமா? கேக்கலாம். நேரம் 1:14 வணக்கம்.
2: வணக்கம், அருணகர் ஜாய் பேசுறேன். சமயம் காத்து நிக்காது. ரெண்டு பேரும் எதுக்காக தர்க்கம் போட்டுட்டு இருந்தா அதுல உள்ள நியாயம் நமக்கு தெரியும், நம்ம அனுபவப்பட்டிருக்கோம், நாம கண்டிருக்கோம். உண்டுமானா அதை மட்டும் அந்த இடத்துல பேசிவிட்டு நாம் மாறிவிட வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: நன்றிமா.
3: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
4: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
3: போன் 233-066.
0: நேரம் ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 1:14 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து டாபிக்ல தேவையானதை பேசுங்கள், அதுவும் தேவைப்படும் பொழுது பேசுங்கள் அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி அப்படியே மூவ் ஆன் ஆகி போய் கொண்டிருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம, வணக்கம் அம்மா. சொல்லுங்க சொல்லுங்க.
2: வார்த்தைகளையும் நல்ல தெளிவு. அதாவது பேசக்கூடிய நேரத்துல நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல உப்பு காது கொடுத்து கேட்கணும்.
0: அடுத்தவங்க பேசும்போது இல்ல, நம்ம பேசும்போது நம்மளே காதை உத்து கொடுத்து கேக்கணுமா எப்படி? இல்லனா அடுத்தவங்க
2: பேசக்கூடிய நேரத்துல யோசிச்சு
0: பேசணும்.
2: எப்படி பேசணும் அப்படிங்கிற, அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு மனசு நம்ம புரிஞ்சுக்கணும். பேசக்கூடிய இடத்துல அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு புரிஞ்சு நம்ம பேசிக்கணும். அப்படி பேசக்கூடிய நேரத்துல அந்த எந்த அதாவது நம்ம அனுபவப்பட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் பேசுது. அதனால வந்து நம்ம பேசுறது வந்து அவங்க உச்சு நம்ம கவனிச்சுக்கிட்டு அப்புறமா வந்து நம்ம நிறைய பேசணும். அது கொஞ்சமா பேசணும், எந்த வார்த்தை எந்த இடத்துல பேசணும் அப்படின்னு சொல்லி பேசணும். மனசு வந்து வேதனைப்படக்கூடிய வார்த்தைகளை நம்ம விடாம

0: என்ன பேசணுமோ அந்த இடத்துல அதை பேசிக்கிட்டு பேசாம வந்துட்டு நிச்சயமா பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நானு.
1: அப்ப இப்ப வந்து
0: நம்ம அந்த இடத்துல பேசக்கூடிய நேரத்துல நம்மளே ஒரு பிரச்சனை ஆகிட விடாது இல்லையா. அதனால மூணாவது மனசாயிட்டு எந்த பிரச்சனை வாக்குவாதங்களும் தானே அந்த இடத்துல போய் நம்ம பேசாம காது கூட அது அங்க என்ன நடக்குன்னு கவனிக்காம வர்றதே ரொம்ப நல்லதுன்னு நானு.
1: ஓகேம்மா, நன்றி.
0: நன்றி.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: இன்னைக்கு வந்து தேவையானதை பேசுங்கள், அதுவும் தேவைப்படும் பொழுது பேசுங்கள் அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் இல்லையா. பேச்சு என்பது மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அந்த பேச்சு சரியான நேரத்தில் சரியான அளவில் இருந்தால்தான் அதன் மதிப்பு உயர்கிறது இல்லையா. தேவையில்லாத வார்த்தைகள் பல நேரங்களில் தவறான புரிதல்களையும் உறவுகளையும் விரிசல்களையும் உருவாக்கலாம். கரெக்டு தானே? ஓகே, அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் அப்படியே இந்த நிகழ்ச்சியில இணைவோம்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: நேர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேர்களே. நேரம் அப்படியே அருமையா ஹாய் ஸ்நேகிதியோட அப்படியே இணைஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கு. நேரம் 1:23 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில தேவையானதை பேசுவோம், அதுவும் தேவைப்படும் பொழுது பேசுவோம் அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போய்கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு நல்ல வார்த்தை வந்து சரியான நேரத்தில் சொல்லப்பட்டால் அது ஒருவருக்கு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் தரும் இல்லையா? அதே வார்த்தை தவறான நேரத்தில் பேசப்பட்டால் அதன் அர்த்தமும் தாக்கமும் மாறிவிடும். அப்படித்தானே? ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேக்கலாமா? வணக்கம். வணக்கம், பேசுங்க ராஜேஸ்வரி அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் சுழச்சல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
2: பேசுங்கம்மா, பேசுங்கம்மா, பேசுங்க
3: மேடம். நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு நிக்கம்பா, அந்த ஆள் வந்து அவங்கள தானே தனித்தானே புகழ்ச்சி பேசுவாங்க. புகழ்ச்சி பேசியது மட்டுமல்ல, நம்ம முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க. அதே அவங்க நம்ம முகத்தை பார்த்து பேசாம
2: நன்றிமா.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: தேவையானதை பேசுங்கள், அதுவும் தேவைப்படும் பொழுது பேசுங்கள். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? பேசுங்கம்மா, வருக சொல்லுங்க. ரொம்ப தெளிவா கேக்குது, சொல்லுங்க.
5: இந்த உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது மேடம். சின்ன குழந்தைங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சில நமக்கு தெரியாது.
2: எக்ஸாக்ட்லி.
5: அதனால யார் என்ன சொன்னாலும் பொறுமையா கேட்கணும். தேவையில்லாத விஷயத்த பேசக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கா, நம்ம பேசினா அந்த பிரச்சனை தீரும்னா பேசணும். நம்ம பேசினால பிரச்சனை வளரும்னா பேசக்கூடாது. நம்ம போன்ல மணிக்கூர் கணக்குல உறவினர்கிட்ட யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப பேசாதீங்க.
2: சூப்பர்,
5: லிமிட்டோடு பேசுங்க. ஏன்னா கொஞ்சமா பேசினா வாழ்நாள் முழுதும் பேசலாம். ரொம்ப பேசுனீங்கன்னா இடையில பேரும்.
2: அவ்வளவுதானம்மா? நேரா பாத்துருப்போங்க.

0: இல்லைனா ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் அதை பார்த்து முடிச்ச வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் மணிக்கோ ஒரு கணக்காக பேசுறது. ஒருவேளை அவங்களுக்கு வீட்டில் வேலை இல்லாமே இருக்கலாம், ஆனால் அந்த பேசக்கூடிய அந்த நபர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வீட்டில் பசங்களை பார்க்கணும், வேலை செய்யணும், எல்லா வேலையும் அவங்க மட்டும்தான் பண்ணுவாங்களா இருக்கும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் உணர்ந்து கொண்டு ஐயோ அவங்களுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத உணரணும். நிறைய பேர் அது பண்ணுறதே கிடையாதுங்க. சுயநலம் தான் நிறைய இடத்துல ஜாஸ்தியாக இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் விட்டு தான் கொடுப்போமே, எப்பதான் பாத்துக்கிறோம். பாவம், அவங்க வீட்டுல போய் வேலை செய்யட்டும், இல்ல வீட்டுல சந்தோஷமா இருக்கட்டும், பசங்க கூட இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் நினைக்கலாம்ல. கரெக்ட். அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா. யாருமா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா, சொல்லுங்கம்மா.
1: பென்ஸ்லி கர்ணதா சுரப்பலாம்.
0: அப்பா வெல்கம்.
1: சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க. இது எங்களுக்கு
0: அப்படி இல்லை மேடம், ஆக்சுவலா இதை யோசிக்கும் பொழுது, இந்த டாபிக் எடுக்கும் பொழுது நிறைய பேர் இப்போ கொஞ்சம் முன்னாடி பேசினது அந்த மேடம் கரெக்டாக சொன்னாங்க. என்னன்னா தேவையில்லாதெல்லாம் சல சல சல சலா கொல கொல கொலான்னு பேசிட்டு இருக்கோம், அப்படிலாம் இல்லை. கரெக்டா இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுவாங்க பாத்தீங்களா, அதுக்காகவே யோசிச்சு இப்படி ஒரு டாபிக் கொடுத்துருக்கு. நீங்க சொல்லுங்க.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ மேம், சொல்லுங்க.
1: காலையில் எழுந்தேன், வணக்கம் போல் இறைவனை வேண்டியபடி முதலில் பண்பலையும் பின்னர் தேநீரையும் ருசித்தேன் எனது கணவருடன். வழக்கம் போல் ஹாய் ஸ்நேகிதிய தலைப்பை கவனித்து கேட்டேன். தேநீரில் இல்லாத இனிமை தலைப்பில் இருந்ததை உணர்ந்தேன். ரசித்தேன், சிரித்தேன். பேச வேண்டிய நேரத்தில் பேசுவது என்பது எனது கடமையில் ஒன்றாகிவிட்ட ஒரு செயல் அல்லவா? பேச வந்துவிட்டேன்.
0: நன்றி, உங்களுக்கு ஒரு சபாஷ். சூப்பர், நல்லா சூப்பரா பேசி முடிச்சிட்டீங்க ஒரு கவிதையோட.
2: உலகத்தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
5: அப்போ கார் வாங்க போறோமா?
4: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
5: வாவ், கிரேட்.
6: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
0: தேவையானதை பேசுவோம், அதுவும் தேவைப்படும் பொழுது பேசுங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம இப்போ பேசி போய் கொண்டிருக்கிறோம் இல்லையா. இப்போ வந்து பேச்சு என்பது ஒரு வரம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். ஆனால் பேசுவதற்கு முன்னாடி மூன்று கேள்விகள் வந்து நம்ம நம்மக்கிட்டயே கேட்டுக்கணுமா. அது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நிறைய பொய் பேசுவோம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சர மாதிரியாக பொய் பேசுவாங்க, உண்மைன்ற மாதிரியே இருக்கும். ஆனால் என்ன விஷயம் தெரியுமா, பொய் பேசிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க சொன்னதை அவங்களே மறந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த பொய்யிலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது பொய் தான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அப்படி தானே இப்போ பார்த்தீங்கன்னா மூன்று கேள்விகள் நம்ம நம்மக்கிட்டே கேட்கணுமாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பேச போவது உண்மையா அப்படின்றது முதல் கேள்வி. அடுத்தது பயனுள்ளதா அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. இது சரியான நேரமா அப்படின்னு மூணையும் யோசிச்சுட்டு தான் அதில் வந்து ஆம் அப்படின்ற பதில் நம்மளுக்கு கிடைச்சா அதோட மதிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாங்க. கரெக்டு தானே? என்ன கேள்வி ஒரு முறை கூட, என்னன்னா நாம் பேச போவது உண்மையா, அது பயனுள்ளதா, இது சரியான நேரமா அப்படின்னு மூணையும் யோசிச்சுட்டு நம்ம பேசணும். ஓகேயா தோழிகளே? ஓகே, அடுத்த தோழி என்ன பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க.
7: மல்லிகா மலம் ஊற்றி பேசுறேன்.
0: எஸ் சொல்லுங்க மேம்.
7: சொற்கள் மீறினால் பாவம் இல்லாமல் போகாது. பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி என்று எடுக்கப்படுவார். அனுப்புகிறவன் மூடன். அதிக வசனத்தினால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். கடவுள் என்ன பண்ணக்கூடிய சமயம் கூட ஷார்ட்டா கேட்கணுமா? நடந்து வராரு, கடல்ல நடக்கணும். அப்ப கேக்குறவா

0: வாகன தடையில நடக்கணும் வாங்கிட்டு போனா நடந்தா கொஞ்சம் தூரம் போன உடனே அவனுக்கு வந்து கடலை பார்த்தா பார்த்த உடனே மூழ்கி போக ஆரம்பிச்சான். உடனே இயேசுவே ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே அவர் கையை தூக்கி தூக்கி விட்டுட்டாரு. அது எதுக்கு சொல்றீங்கன்னா அந்த ரெண்டே வார்த்தை தான். அவன் வந்து நீர் நல்லவர் வல்லவர் அர்த்தம் செஞ்சவர் வந்து செஞ்சிருக்கவர் மகள் மகத்துவமானவர்
1: அப்படின்னு
0: சொல்லிட்டு பண்ணா அதுக்குள்ள மூழ்கி
1: போயிருக்கான். அருமையா பேசுறீங்க.
0: அந்த ரெண்டே வார்த்தை அவன் சொன்னதுனால அவன் காப்பாற்ற.
1: ஓகே மேம், நன்றி.
0: அதனால கடவுள்கிட்ட வேண்டுதல் சமயம் கூட ரொம்ப அலட்சமா நமக்கு வேண்டியது ரொம்ப மூழ்கி போகக்கூடிய சோகமா இருந்தாலும்
1: நன்றி மேம், நன்றி.

0: ஓகே மேம், நன்றி மேம், நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
2: போன் 233-066.

0: நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ, கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். தேவையானதை பேசுங்கள், அதுவும் தேவைப்படும் பொழுது பேசுங்கள் அப்படின்ற டாபிக்ல தான் நம்முடைய தோழிகள்லாம் எப்படி அப்படி அப்படி அப்படி பயங்கரமா பேசிட்டு இருக்கிறாங்க, பிச்சு உதறிட்டு இருக்கிறாங்க. அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், பேசுங்க. தேவையானதை பேசுங்கள், அதுவும் தேவைப்படும் பொழுதுதான் பேசணும். இப்ப
1: வந்துரும் அதுல எந்த இடத்துல நமக்கு தேவையான பேசிட்டு மற்ற அமைதியா இருந்தோம்னாலே நம்ம நல்லா இருக்கலாம்.
0: சரிங்கம்மா, இப்ப அமைதியா இருப்போமா? கொஞ்ச நேரம் ஒரு பாட்டு வரப்போகுது, கேட்போமா?
1: நீங்க பேசுங்க.
0: ஓகேம்மா, அடுத்தது நான் பேசல, ஒரு பாட்டு வருது, சூப்பர், அதை கேட்கலாம். ஓகே, நன்றி
1: மேம், நன்றி.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 1:39 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து தேவையானதே பேசவும், அதுவும் தேவைப்படும் பொழுது பேசுங்கள் அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் இல்லையா. நம்மளுடைய தோழிகளும் அதற்கு ஏத்த மாதிரி, இன்னைக்குள்ள டாபிக்குக்கு ஏத்த மாதிரி அப்படியே சூப்பரா சுருக்கி அழகா பேசி பேசி போயிட்டு இருக்கிறாங்க. இல்லைனா அப்படியே பெரிய என்ன சொல்றது, எஸ்ஐ மாதிரி, ஆஹா நாங்க வந்து இடையில இருந்து போதுங்க போதுங்க போதும் போதும் அப்படின்னு சொன்னா கூட அனுப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு வந்து அழகா புரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரியே என்னைக்குமே நீங்க புரிஞ்சு பேசுனீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படிதானே. ஓகே, அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ,
3: வணக்கம்மா, பேசுங்க, சீக்கிரமா பேசுங்க.
4: வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
3: ரொம்ப நல்லா இருக்கேன், உங்களுக்கு வணக்கம். நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: நாங்களுக்குண்டு சுஷ்மிலா பேசுறேன்.
3: பேசுங்க.
4: நம்ம பேசும் போது ஒரு கருத்து வந்து அந்த இடத்துல தேவையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரியானதுன்னா பேசுறோம், இல்லைன்னா அதுல இருந்து நம்ம விலகிறோம். சில இடத்துல வந்து நம்ம ஒரு வீடுகள்ல இருந்தாலும் சின்ன ஒரு தப்பு பண்ணி இருந்தாலும் நம்மள திட்டுறாங்க, ஆனா பேசவே கூடாது.
3: திட்டும் பொழுது அப்படியே கப்சிப்பு
4: எல்லா பேச்சையும் வாங்கிட்டு அப்படியே இருந்துடும். அடுத்து ஏதாவது ஒரு காரியத்துக்கு அந்த வரும்போது நம்ம பேசிக்கலாம்.
3: ஓ, இதுக்கு நீங்க அப்படியே ரிப்ளை கொடுப்பீங்க? அங்க கவுண்டர் அங்க கொடுப்பாங்களாமா? இங்க அமைதியா கப்பிச்சுன்னு இருக்கணுமா, அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க போய் ரிப்ளை கவுண்டர் பயங்கரமா கொடுக்கணுமா?
4: சில இடத்துல வந்து நம்ம பேசும்போது அந்த பிரச்சனை சால்வ் ஆகும், அதை கேட்டுக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நம்ம பேச கூடாது, பின்னாடி நம்மள தேடி வருவாங்க, இப்படி ஆயிட்டு இதுக்கு என்ன பண்ணுவேன். நம்ம சொல்லணும், அப்ப சொல்லணும், நாங்க பேசும்போது நீங்க கேக்குற நிலைமையில இல்ல, அதனால நீங்க இதுக்கு இப்படி பண்ணுங்க, நம்ம அந்த தெளிவை சொல்லி கொடுக்கணும், அப்ப கேட்டுக்கோங்க.
3: ஓகேமா, நன்றிமா, அடுத்த தொழிலுக்கு விட்டுலாம். நன்றி. வணக்கம்.
5: ஹலோ,
3: வணக்கம், பேசுங்க.
5: நான் மேட்டுக்குடியில இருந்து பகவதி அம்மாள் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
3: ரொம்ப நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கு மேடம்.
3: சொல்லுங்க.
5: பேசுறது வந்து இன்சொலால் இந்தி இருநீர் ஏன் உலகம் வன் சொலால் என்றும் மகளாவே என்பதை போல நம்ம இடம் காலம் அறிந்து அதுக்கு தகுந்தார் போல் நம்ம பேசி அதுல இருந்து நம்ம சந்தோஷமா வெளியே வந்துடும்.
3: அருமைமா, சூப்பர், பொழிச்சிட்டீங்க, போங்க.
5: அதனால எந்த இடத்துல எதை பேசணும் காலம் அறிந்து நம்ம என்ன பேசினா நமக்கு நம்ம பேசுறது அவங்களுக்கு பிடிக்கும்.
6: புரிதல் இந்த புரிதல் இருந்ததுனாலே நம்ம ஓரளவு பிரச்சனைக்கு உள்ளாவாம வெளியே வந்துடலாம். அப்படி தப்பு இல்லாம யாரும் பேச முடியாது, பேசிட்டோன்னு இருந்ததுன்னா கூட ஒரு இடத்துல நாம இதை ஞாபகப்படுத்தணும், மரியாதை இல்லாத

0: ஒதுங்கியே இரு. நாளை உன் மதிப்பு தெரிந்தபின் அவர்களே உன்னை தேடி வருவார்கள். அதுவரை சற்றே பொறுமையா இரு. நிரூபிக்கணும்னு அந்த இடத்துல போராடுறது தப்பு மேடம், அமைதியா பேசணும்னா அதுவே போதும்.
1: ரொம்ப அழகா அருமையா பேசுனீங்கம்மா, நீங்க பேசினது ரொம்ப அழகா சூப்பரா, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகேம்மா, நன்றி.
0: இங்க வாய்ப்பு கிடைக்காம பெருமோடி ஒரு பயம்.
1: நன்றி நன்றி. தோழிகள்லாம் ரொம்ப அருமையான அழகான கருத்துகள்லாம் சொல்லி அப்படி சூப்பராக பேசிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமாக பேசுறீங்க தோழிகளே, நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம். வணக்கம் வணக்கம், பேசுங்க, லைன்ல இருக்கிறீங்க, பேசுங்க, சீக்கிரமாக பேசுங்க. வணக்கம் வணக்கம், பேசுங்க பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க, சீக்கிரமாக பேசி முடிங்க.
2: வணக்கம் மேடம்,
1: ராஜாத்தி பேசுறீங்க, சீக்கிரமாக.
2: லவ்லி பிருந்தாஜிக்கு அன்புடன் மதிய வணக்கம்.
1: மதிய வணக்கம் மேம், சொல்லுங்க.
2: மேடம், தேவையானது மட்டும் நம்ம பேசிட்டு இருந்தாலே எந்த பிரச்சனையுமே வராது மேடம். நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம பேசுறதெல்லாம் தேவைதான் அப்படின்னு நினைப்போம்.
1: அப்படி நினைச்சுதான் பேசுறது.
2: அப்படி நினைச்சு நம்ம பேசி நிறைய இக்கட்டுல மாட்டிக்கிறது தான் வழக்கமா போச்சு.
1: நல்ல அறிவாளிகள் எல்லாம் பாத்திருக்கீங்களா மேம்? என்ன வேணா அமைதியா இருப்பாங்க, அப்படி கப்பிச்சு கண்ணு மட்டும் தான் வேலை செஞ்சுட்டே இருக்கும், ஆனா அப்படி அமைதியா இருப்பாங்க.
2: அப்படி அமைதியா இருந்துட்டு நம்ம தேவைப்பட்ட இடத்துல தேவையான வார்த்தையை மட்டும் தான் பேசுறோம்.
1: ஆனா என்ன பண்றது, நான் பேசிட்டே இருக்கணுமே, என் வேலை அப்படி ஆச்சு. சும்மா சொன்னேன்.
2: எல்லாருமே தேவையான இடத்துல நம்ம மௌனமா இருக்கிறதே ரொம்ப சிறப்பு மேடம். பெண்கள் தேவையான இடத்துல தேவையான நேரத்துல தேவைக்குதான் பேசணும். அப்படி பேசினாங்கன்னு வைங்களேன், எந்த பிரச்சனையா இருக்காது, நம்மளுக்கும் ஒரு நல்ல ஒரு இது இருக்கும், நல்ல மரியாதை இருக்கும்.
1: ஓகே மேம், நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோமா, சூப்பர், அருமையா பேசுனீங்க, நன்றி.
2: நன்றி மேடம்.
1: அளவான பேச்சு அறிவின் அடையாளம், சரியான நேரத்தில் பேசுவது முதிர்ச்சியின் அடையாளம். அதனால நம்ம வந்து தோழிகள்லாம் சூப்பரா பிச்சு உதறிட்டாங்க. இன்னைக்குள்ள டாபிக் ரொம்ப அருமையா சூப்பரா பேசுனீங்க. பேசின எல்லா தோழிகளுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த எல்லா நேயர்களுக்கும் நன்றிகள் பல. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு பி சிந்து முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் ரயில்வே துறை கடந்த 12 ஆண்டுகளாக ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் வளர்ச்சி பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த ரயில் சேவை அறிமுகம் செய்யப்பட்டதால் இந்திய வரலாற்றில் ஜிந்த் நகரம் சிறப்பிடத்தை பெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பிஜேபி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நல்லாட்சியின் மாதிரி அடையாளமாக ஜிந்த் நகரம் உருவெடுத்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். வரும் ஆண்டுகளில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தற்போது 3 முதல் 4 நாடுகளில் மட்டுமே ஹைட்ரஜன் ரயில் சேவை இயங்குவதாக கூறிய பிரதமர், 3200 குதிரை சக்தி திறனுடன் உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த நெடுந்தொலைவு சேவை ரயிலாக இது திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், ஹைட்ரஜன் ரயில் சேவை நம் நாட்டின் தொழில்நுட்ப சாதனையை பறைசாற்றுவதாக எடுத்துரைத்தார். உள்நாட்டிலேயே ஹைட்ரஜன் தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டும் என்ற நம் தேசத்தின் தீர்மானம் இதன் மூலம் எட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் தேவையின்றி முற்றிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ரயிலாக

0: இந்த நவீன ரயில் திகழ்கிறது என்றார் அவர். கடந்த 11 ஆண்டுகளாக திரு நரேந்திர மோடி அரசு மேற்கொண்ட விரிவான ரயில்வே துறை நவீனமயமாக்கலின் ஒரு பகுதியாக இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்குவதையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிகளின் நாடாளுமன்ற தலைவர்கள் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இரு அவைகளும் சுமூகமாக நடைபெற அரசியல் கட்சிகளின் ஒத்துழைப்பை மத்திய அரசு இந்த கூட்டத்தில் கோரவுள்ளது. இதனிடையே பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டமும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரும் திங்கட்கிழமை ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக மால்டோவா, வடக்கு மாசிடோனியா, ருமேனியா நாடுகளுக்கு நாளை மறுநாள் புறப்படுகிறார். இப்பயணத்தின்போது இருதரப்பு உறவுகள் குறித்து அந்தந்த நாடுகளின் தலைவர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து அவர் கலந்துரையாடவுள்ளார். தமிழ்நாட்டில் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை குறித்த பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அனைவருக்கும் தரமான வீடு வழங்குவது மற்றும் நகர்ப்புற வளர்ச்சிகளை உறுதி செய்வது குறித்து இதில் ஆய்வு செய்யப்பட்டது. சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட நகரங்களில் குடிசையில்லா நகரத்தை உருவாக்குவது குறித்து விரிவான ஆலோசனைகளும் இதில் மேற்கொள்ளப்பட்டன. தியாகிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தியாகிகளின் உயரிய பண்புகளை வாழ்வியல் நெறியாக ஏற்று மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தியாகிகள் சங்கர்லிங்கனார், பாஷ்யம், செண்பகராமன் ஆகியோரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சமத்துவம், நீதி, பரிவை உள்ளடக்கிய சமூகத்தை கட்டமைப்பது சமுதாயத்தின் பொறுப்புடன் கூடிய பங்களிப்பு என்று மத்திய சட்ட நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். சர்வதேச நீதியியல் தினத்தையொட்டி சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அமைச்சர், சம வாய்ப்புகளை உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்கி மனித மாண்பிற்கு மதிப்பளித்து குடிமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாசவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சங்கு வளையல்கள், தங்கத்திலான மணி, இரும்பு பொருட்கள், செப்பு நாணயங்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்று சமூக வலைதள பதிவில் அவர் கூறியுள்ளார். தொடர் தொல்லியல் பணிகளும் அறிவியல் பூர்வமான ஆய்வு முடிவுகளும் தமிழர்களின் தொன்மையை உலகிற்கு பறைசாற்றும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையை இன்று ஆய்வு செய்த அவர், காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றார். தமிழ்நாட்டில் உணவகங்களுடன் இணைந்த குடிப்பகங்களை உள்ளடக்கிய ரெஸ்ட்ரோபார் அமைப்பதற்கான உரிமம் வழங்கும் திட்டத்தை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டம் பெரும் தீங்கை விளைவிக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே இத்திட்டம் தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் அரசு வெளியிடவில்லை என்று டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் துறையை சீரமைப்பது தொடர்பான ஆலோசனைகள் மட்டுமே நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் வரும் 1ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களது விவரங்களை இணையதளம் வாயிலாக பதிவேற்றம் செய்யும் பணி இன்று தொடங்கியுள்ளது. இம்மாதம் 31ஆம் தேதி வரை se.census.gov.in என்ற இணையதளத்தில் தங்களது விவரங்களை பொதுமக்கள் பதிவேற்றம் செய்யலாம். சுயவிவர பதிவேற்றத்தில் தவறான தகவல் அளித்திருந்தாலும் வீட்டிற்கு வரும் கணக்கெடுப்பாளர்கள் மூலம் திருத்திக் கொள்ளலாம் என்று ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கந்தசாமி தெரிவித்துள்ளார்.
2: 2027 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமாக வருகின்ற ஆகஸ்ட் 1 முதல் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடைபெற உள்ளது. இந்த வீடுகள் கணக்கெடுப்பை எளிமையாக்கும் வகையில் அனைத்து குடும்பத்தினரும் தங்களது வீடு விவரங்களை செல்ஃப் எலிமினேஷன் மூலமாக சுயமாக பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கு 17/7/2027

0: ஆறு முதல் 31/7/2026 வரை 15 நாட்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது.
1: தூத்துக்குடி, மதுரை, அரியலூர், தர்மபுரி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விழிப்புணர்வு பேரணியை இன்று தொடங்கி வைத்தனர். பழனியில் 100 கோடி ரூபாய் நில மோசடி நடைபெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான குற்றவாளிகளை காப்பாற்ற தாவேக அமைச்சர்கள் முயல்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திமுக சட்ட இணை செயலாளர் திரு பரந்தாமன், இந்த நிலம் பதிவு செய்யப்பட்டது தொடர்பான தகவல்களை காவல்துறையினர் மறைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே இது தொடர்பான விசாரணையை சிபிசிஐடி தீவிரப்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் விப்பேடு ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர். நாகை மாவட்டம் பட்டமங்கலம் ஊராட்சியில் கிராமப்புற பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்ற சம்பவங்களை தடுப்பது குறித்த இலவச சட்ட விழிப்புணர்வு முகாம் முதுநிலை உரிமையியல் நீதிபதி சுப்புலட்சுமி தலைமையில் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் நலத்திட்ட செயல்பாடுகள் குறித்த மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் அதன் தலைவர் திரு அண்ணாதுரை தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய அரசின் அனைத்து திட்டங்களின் பணிகள் செயல்பாடுகளின் முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. குழுவின் முக்கிய பணியாகிய மத்திய அரசின் நிதி எந்தெந்த துறைக்கு சென்றுள்ளது என்ற ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் அனைத்து துறை வளர்ச்சி திட்ட பணிகளின் நிதி செலவினங்கள், வெளிப்பாடுகள் மற்றும் குறைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
1: சேலம் மாவட்டத்தில் ஆடி மாத முதல் பிறப்பையொட்டி பாரம்பரியமிக்க தேங்காய் சுடும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சேலம் மாவட்டத்தில் ஆடி மாத பிறப்பன்று தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று தேங்காய் சுடும் பண்டிகை உற்சாகத்துடன் வீடுகள் தோறும் கொண்டாடப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் தேங்காய் சுடப்பட்ட பின் அதனை அருகிலுள்ள பிள்ளையார் கோவில்களுக்கு எடுத்துச் சென்று வழிபடுவதும், பின்னர் தேங்காயை வீட்டிற்கு எடுத்து வந்து அதை உடைத்து உள்ளே இருக்கும் கலவை உணவை உற்றார் உறவினர்களுடன் உண்டு மகிழ்வது வழக்கமாக நடைபெற்று வருகிறது.
4: ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார். காலிறுதிப் போட்டியிலிருந்து ஜப்பானின் நொசோமி ஒக்குஹரா விலகியதை அடுத்து சிந்து நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். நாளை நடைபெறும் அரையிறுதியில் சீனாவின் யூ ஃபை சென்னை சிந்து எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவையை ஹரியானா மாநிலம் ஜிந்த் சோனிபத் இடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று துவக்கி வைத்தார். எதிர்காலத்தில் ஹைட்ரஜன் ரயில் சேவை மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மலையடிப்பட்டி அகழாய்வில் 100க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு பி வி சிந்து முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 1:55. திரையிசைக்கலாம் நேர்களே. அதற்கு முன்
6: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
7: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
8: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
9: அப்போ கார் வாங்க போறோமா?
8: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
9: வாவ், கிரேட்.
10: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
5: அடுத்ததாக கிழக்கு சீமையிலே அப்படின்ற திரைப்படத்தில் ஒரு பாடல் தோ உங்களுக்காக.

நேயர்களுக்கு நினைவுபடுத்திடலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேயர்களே.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 2026-2027 முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு நேரடி மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு. நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு ஸ்பாட் அட்மிஷன் இம்மாதம் 31ஆம் தேதி, அதாவது 31-7-2026 வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பிற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார்.

மனதில் எப்பொழுதும் நல்ல எண்ணங்கள் விதையுங்கள். நம்ம இருக்கிற இடம் சும்மா கலகலப்பாக இருக்கும். நேரம் 2:30. இணைந்திருங்கள் நாகர்கோவில் குமரி பண்பலையுடன். திரையிசை கேட்டு அப்படியே ரசித்து போய் கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடலின் படம் இதய தாமரை.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: வாவ், கிரேட்.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.

நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கல. நேரம் 2:36 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து இதை ஞாபகப்படுத்தலாம், இன்று மாலை 3:02 தேனி நேரம் வாராய் தொழில் நிகழ்ச்சியில் என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கான நிகழ்ச்சி தான் இதுவும். ஆனால் நேர்கள் எல்லாரும் கேட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாராய் தொழில் நிகழ்ச்சியில் வேலை குடும்ப சமநிலை இரண்டையும் எப்படி பேணுவது, எப்படி பேணுவது, எப்படி எப்படி அப்படி அப்படி சூப்பராக பேச போறீங்க. தொழில்களே எந்த நம்பர்ல பேசணும் அப்படின்னா 260-240, அதுக்கப்புறமா 290-7222, இணைப்பு எண் 0465-2. மொபைல் நம்பர் இருக்கு, அதாவது அலைபேசி எண் நோட் பண்ணிக்கோங்க, 8903-2570-39. நேர்களே நல்ல தண்ணீர் குடிங்க, அப்புறமா ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க, கூடவே அப்படியே அணைஞ்சிக்கிட்டே இருங்க. நம்ம குமரி பண்பலை 101. அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிட்டுக்குருவி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல், எல்லாருக்கும் பிடித்தமான பாடல், இதோ உங்களுக்காக.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.

நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கு. நேரம் 2:42 ஆகிவிட்டது. நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி அப்படியே வண்டியில் போயிட்டுருக்கும் போது எனக்கு முன்னாடி வந்து ஒரு ஆட்டோ போச்சு. அந்த ஆட்டோக்கு பின்னாடி வந்து ஒரு வாசகம் எழுதியிருந்தது. அது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? எனக்கு பிடிச்சிச்சு, அதனால் உங்களுக்கு அதை அப்படியே சொல்லணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கறது ஒன்றே ஒன்று தானா? என்னன்னு கேட்டிங்கன்னா, கையில் நிறைய இன்கம் கிடைச்சா தான் எங்கே போனாலும் வெல்கம் கிடைக்கும், இல்லைனா அவுட் கோயிங் தான் அப்படின்னு, இதுதாங்க வாழ்க்கை அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு கொஞ்ச நேரம் சிரிப்பு வந்துச்சு. சரி ஓகே, இதை கேட்டு நீங்கள் ஒன்று ரெண்டு பேராவது சிரிக்க மாட்டீங்க. நேரம் 2:42 ஆகிவிட்டது.

மனதை நாகர்கோவில் குமரி பண்பலையுடன் இணையுங்கள். வாழ்க்கை மகிழ்ச்சியோடு இணையும். அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு சாங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஜமான் அப்படின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல்.

ஒரு கோபம் வந்து 10 நோயை உண்டாக்குமா. 10 என்ன, 50, 100, 500 அப்படியே வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு சிரிப்பு வந்து 100 நோயை குணமாக்குமா. யூ ஆர் லிசனிங் டு குமரி எஃப்எம் 101. ஸ்டே டியூன்ட். அடுத்த பாடலின் படம் ரெட்டை வால் குருவி.

0: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
0: போன் 2330666.

மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் என்றும் மலரட்டும் என்ற சிந்தனையுடன் நிறைவடைகிறது இன்றைய திரையிசை. இணைந்திருங்கள் குமரி பண்பலையுடன்.

ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் எங்கும் மழை இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. நீலகிரி, திண்டுக்கல், திருநெல்வேலி, திருப்பத்தூர், கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. அதிகள வெப்பநிலை சென்னை, கடலூர், திண்டுக்கல், மதுரை, திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் அதிகள வெப்பநிலை 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தென்மேற்கு வங்கக்கடலில் வடக்கு லட்சத்தீவுகள் பகுதி தொடங்கி வட தமிழகம் மற்றும் கர்நாடகத்தின் தெற்கு உட்பகுதி, வடகேரளம் ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 7.6 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாட்டின் ஓரிடங்கள் இங்கெல்லாம் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும்.

0: நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் நாளை மறுநாளும் இதே வானிலை தொடரும் வாய்ப்பு உண்டு. 20ஆம் தேதியன்றும் 21ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 22ஆம் தேதியன்றும் 23ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 21ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை கடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 21ஆம் தேதி வரை இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்படும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு இடிமின்னலுடன். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.3 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 24.8 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வடகடலோர தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள்.
1: தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவை இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிய விமான நிலையங்கள் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட உள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் 138 நாடுகள் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நகர்ப்புற வளர்ச்சித் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஆய்வு செய்த பின்னர் அதுகுறித்து திமுக தனது நிலைப்பாட்டினை மேற்கொள்ளும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் தாவேக நிர்வாகிகளின் அத்துமீறல் நடைபெற்று வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஊடகத்துறையினர் அச்சுறுத்தப்படுவதும் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவதும் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை உணர்ந்து தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு வாகனத்தின் சேவையை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்பதற்கான சல்மா டிட்டி தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இந்தியா நெதர்லாந்திடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கிப் போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: தேமதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி இது குமரி பண்பலை 101. நேரம் 3:02.

தேநீர் நேரம் வாராய்த்தொழில். குமரி ஃபம் 101 கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ஃபேன்டாஸ்டிக்கான குட் ஈவினிங். ஃப்ரெஷ்ஷா குட் ஈவினிங் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். லவ்லி லேடிஸ், உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் குட் ஈவினிங். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்த உடனே நம்மளுடைய தோழிகள்லாம் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா ஹாய் ஸ்நேகிதையிலையும் பேசணும், அதே மாதிரி தென்னி நேரத்தில் வரை தொழிலையும் நம்ம பேசுவோம் அப்படின்ற டாப்பிக்கில் அப்படி பயங்கரமாக காஃபி டீ எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு கூட இருப்பாங்க, இருக்கலாம். ஓகே, இன்னைக்கு வரை தொழில் நிகழ்ச்சியில் என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை குடும்ப சமநிலை இரண்டையும் எப்படி பேணுவது, எப்படி பேணுவது, எப்படி எப்படி அப்படி அப்படி சூப்பரா பேச போறீங்க. நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எமது தொலைபேசி எண்கள் 260-240. அதுக்கப்புறமா இன்னொரு நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 290-7222. இணைப்பு எண் 04652. அப்புறமா ஒரு அலைபேசி எண் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8903-25-7039.

0: ஒரு முறை கூட நம்ம சொல்லிக்கலாம். இன்னைக்கு வந்து என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை குடும்ப சமநிலை எப்படி பேணுவது அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இன்றைய வேகமான வாழ்க்கையில வந்து வேலைக்கும் குடும்பத்திற்கும் இடையே சமநிலையை பேணுவது பலருக்கும் ஒரு சவாலாக இருக்குது இல்லையா? வேலை முக்கியம், அது நமக்கு வருமானத்தையும் தன்னம்பிக்கையும் தருது, ஆனா குடும்பம் தான் நமக்கு அன்பையும் ஆதரவையும் மன நிம்மதியும் வழங்குகிறது. எனவே இரண்டிற்கும் சமமான முக்கியத்துவம் கொடுப்பது அவசியம் தானே? எஸ் எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து நம்மளுடைய தோழிகள்லாம் இதை பற்றி பேச போகிறாங்க, பயங்கரமாக பிச்சு உதற போகிறாங்க பாருங்களேன். கேட்போமா முதல் தோழி என்ன பேசுகிறாங்கன்னு. வணக்கம் இனிய மாலை. வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீங்க? அப்படி அப்படி பேசும்போது உங்களுக்கு தெரியல? சாப்பிட்டேம்மா. நீங்கள் உங்களுடைய பேர் சொல்லிடலாமே. நீங்க சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். ஓகேம்மா சொல்லுங்க. இன்னைக்கு வந்து என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை குடும்ப சமநிலை இரண்டையும் எப்படி பேணுவது அப்படின்ற டாபிக்ல தான் நீங்க பேசணும். நன்றிம்மா சொல்லுங்க.
1: முதல்ல ஒரு டைம் டேபிள், நம்ம இன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு முடிச்சோம், என்னென்ன வேலை பார்க்கணுங்கிறத ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுட்டோம்னா அது கரெக்டா ரொட்டீன் கரெக்டா நடந்துரும். நம்ம 8 மணிக்கு வேலைக்கு போனோமா, 6 மணிக்கு ஸ்கூல் பிள்ளைகள் அனுப்பமா, 7:30 அனுப்பமா, நம்ம 9 மணிக்கு போனோமா, அதுக்குள்ள நம்ம எப்படி எப்படி நம்ம பண்ணணும் அது நம்ம தலைக்கனாலே நைட்டே நம்ம
0: முதல் நாள் ராத்திரியே.
1: ஆமா, பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம காலையில எந்திக்கும் போது ஒரு படப்படப்பு வேண்டாம், ஒரு படப்படப்பு இல்லாம சமாதானமா எழுந்திருச்சு நம்ம வேலைக்கு முடிச்சுக்கிட்டு நம்ம வேலைக்கு நம்ம போய்க்கிறோமா. ஞாயிற்றுக்கிழமை உண்டுன்னா நம்ம அந்த அந்த வாரத்துக்குள்ள வேலை ஏதாவது முக்கியமான வேலை உண்டுன்னா அன்னைக்கு முடிச்சுக்கிட்டு அதை நம்ம பார்த்து விடணும். அதுவும் இல்லாம நம்ம முக்கியமா ஒண்ணு என்னன்னா, நம்ம மாமியார் அம்மாவ பக்கத்தை வச்சுக்கிடணும். அது இருக்கும்போது நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம வேலைக்கும் எந்த இடத்துல இருக்காது, குடும்ப சந்தோஷமா ஒரு
0: சரிங்கம்மா. ரொம்ப அழகா அருமையா பேசுறீங்க. உங்கள்ட்ட இணைப்பு வந்து சரியாக இல்லை, இருந்தாலும் ரொம்ப அழகா அருமையா பேசிருக்கீங்கம்மா. நன்றி.
1: நன்றி நன்றி. வணக்கம்.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
0: இன்னைக்கு வந்து தேனி நேரத்துல வாராய் தோழி நிகழ்ச்சியில வேலை குடும்ப சமநிலை இரண்டையும் எப்படி பேணுவது அப்படின்ற டாபிக்ல தான் நம்மளுடைய பெண்மணிகள் மொத்த மணிகள்லாம் பயங்கரமா பேச போறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்த தோழி என்ன

0: சொல்றாங்க, கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் அம்மா. நீங்க யார், எங்க இருந்து
1: பூதப்பாண்டி முத்துலட்சுமி
0: பேசுங்க.
1: மேடம், எனக்கு ஒரு ஒரு ஒரு 20 வருஷம் நல்ல அரசு வேலை கிடைச்சி. அதுக்கு முன்னால வீட்டுல ஜாலியா சமையல பண்ணுவோம், நேரத்துக்கு சாப்பிட மாட்டோம். அப்படியே நம்ம
0: ஜாலியா சமையல் பண்ணுவோம், ஆனா நேரத்துக்கு சாப்பிட மாட்டோம். எப்படி பாருங்க. சரி, இப்படி ஒரு டாபிக் கொடுக்கலாம் நினைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்கம்மா.
1: அடுத்து எனக்கு வேலை கிடைச்ச உடனே ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா வேலைக்கு போகணும், 2 பஸ் பிடிக்கணும், அடுத்து வீட்டுக்கு வரணும், பிள்ளைங்களே அப்ப மேரேஜ் ஆகல. ஆனாலும் கடவுள் எனக்கு நல்ல ஒரு மனசுல ஒரு தைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து நான் வந்து கிட்டத்தட்ட 18 வருஷம் வேலையும் பார்த்து வீட்டையும் பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஒரு கல்யாணம் விட்டுனா லீவு கேட்பேன், இல்லையா விட்டுருவேன். அடுத்து ஒரு நாள் அவங்களை பார்க்கும்போது போன் மூலமா அவங்களை நேரா பார்த்து எனக்கு வர முடியல பாத்துக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னுடைய சூழ்நிலை தெரியும், அப்படி சமாளிப்பேன். அப்புறமா இப்ப கடவுள் புண்ணியத்துல அடுத்த வருஷம் ரிட்டையர்டு.
0: வாழ்த்துக்கள்
1: வாழ்த்துக்கள் மேடம். நன்றி நன்றி. அதனால இம்மட்டும் என்ன கடவுள் வந்து காத்துட்டாரு, எல்லா காரியத்திலயும் எனக்கு நல்லா இருந்தாங்க. அதனால நான் வீடு வேலை இதுக்கெல்லாம் நம்முடைய பண்பலை வானொலி அதுக்கும் நேரம் செலவழிப்பேன். கூட உள்ள பிள்ளைங்க கேப்பாங்க, எப்படி நீ அதுல எல்லாம் இது பண்றேன்னு. அதெல்லாம் எனக்கு ஜாலியா
0: அதெல்லாம் எனக்கு கைவந்த கலப்பா அப்படின்னு.
1: அதெல்லாம் எனக்கு ஜிஜிபின்னு.
0: ஓ ஜிஜிபி, ஜிஜிபி ஜிலேபி மாதிரி இருக்கு உங்க ஜிஜிபி. ஓகே,
1: நம்ம பண்மலை குமரி மாவட்டம்.
0: ஓகேம்மா, சூப்பர், அருமையா பேசுனீங்கம்மா. நன்றி. அடுத்த தோழிக்கு ஓகேம்மா, தேங்க்யூ. அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ராஜேஸ்வரி அம்மா, வெல்கம், பேசுங்க.
2: ராஜேஸ்வரி பேசுங்கம்மா. இப்ப உள்ள காலத்துல புருஷன் பண்டாட்டி ரெண்டு பேரும் வேலைக்கு போனாதாம்மா அந்த குடும்பம் நல்ல முறையில ஜீவிதம் கழியும். அது வந்து ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை இருக்கணும். ஒரு குடும்பத்துல புருஷன் பண்டாட்டி ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்து ரெண்டு பேரும் வேலை பார்க்கப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, அது எப்படி ரெண்டு பேரும் வேலை பார்க்கப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, சரி பொண்டாட்டிக்கு நேரம் ஆயிட்டோம்னா அந்த புருஷன் கொஞ்சம் இது பண்ணி அவளை ஆபீஸ்க்கு கொண்டு விடணும். அதே நேரத்துல அவளும் வீட்டுல வந்தா ஆபீஸ்ல உள்ள கோபத்தை வீட்டுல காட்டக்கூடாது. வீட்டுல காட்டாம பிள்ளைங்களுக்கு நல்ல அன்பா இருந்து குடும்பத்தை மாதிரி கொண்டு நடத்தணும். நல்ல மாதிரி கொண்டு நடத்தணும்னு சொன்னா பிள்ளைகள் வந்து சிறுமுண்டா இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த அன்பு கொடுக்கணும். அன்பு கொடுத்து அந்த கணவனும் எந்த நேரம் ஒண்ணு போல இருக்க மாட்டாங்க எல்லா நேரமும். அதனால அந்த குடும்பத்துல உள்ள நிலைமை அனுசரிச்சு அன்பா கொண்டு போய் தன்னை பேரையும் காப்பாற்றி குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும். அப்படி செய்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். வேலையும் வேலையில வேலைக்கு போனா வேலையில உள்ள இதை
0: பார்க்கலாம்.
2: ரெண்டு வயசுல பார்த்து அதுக்குள்ள மன நிலைமை வேணும். அந்த மன நிலையோட போனா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், வேலையும் நல்லா இருக்கும்.
0: ஓகே ராஜேஸ்வரி அம்மா, கூடுதலா பேசிட்டீங்க, அருமையா பேசுனீங்க, நன்றி.
3: நாகர்கோவில்
0: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 3:11 ஆகிவிட்டது இல்லையா. நம்ம வந்து ஸ்டார்டிங்லயே இந்த வாராய் தோழி வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம இந்த டாபிக்கையும் சேர்த்து சொல்லணும். என்னன்னு தெரியுமா, இன்னும் ஒவ்வொரு நாளும் சொல்லணும், தேவையானதை பேசுவோம், அதை தேவைப்படும் பொழுது பேசுவோம் அப்படின்ற டாபிக்ல சொல்லிட்டு தான் அடுத்த டாபிக்கு போனோம். ஏன்னா அதுக்கப்புறம் டியூரேஷன் கூட்டிகிட்டே போகுது. சூப்பரா பேசுறாங்க, அவங்க அவங்களே மறந்து அப்படி அப்படி அப்படியே பேசுறாங்க. சரி, அடுத்த தோழி என்ன பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்மா, பேசுங்க. எஸ், வணக்கம், சொல்லுங்கம்மா.
4: முன்னாடி எல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தோம் மேம் நாங்கெல்லாம். அப்ப எங்களுக்கு எங்க பிள்ளைங்களை பாத்தீங்க மாமா மாமி எல்லாம் இருந்தாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப கவலை இல்ல மேம். எப்படி நம்ம வேலைக்கு போனா வீட்டுல பிள்ளைங்க சேஃபா இருப்பாங்க அந்த மாதிரி இருந்து. ஆனா இப்ப அப்படி இல்ல. அதனால என்ன பண்ணா ரெண்டு பேருமே நம்ம வீட்டுல என்ன வேலை இருக்கோ அதை பகிர்ந்து செய்யணும் மேம். ஹஸ்பண்டும் செய்யணும், மனைவியும் செய்யணும் மேம். பிள்ளைங்களுக்கு ஒருத்தங்க சாப்பாடு கொடுத்தா ஒருத்தங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கலாம், அயன் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி ரெண்டு பேருமே நம்ம சரிசமமா செய்யல அந்த இடத்துல பிரச்சனையும் வராது, சந்தோஷமாவும் இருக்கும் மேம். அதே மாதிரி வேலைக்கு போதுன்னு சொன்னா இங்க கொண்டு காட்டக்கூடாது. சிலவங்க அப்படியே உருவிட்டு வருவாங்க, அப்படி இங்க வந்து

0: பிள்ளைங்க ஏதாவது கேட்டா பிள்ளைங்க மேல சாடுவாங்க, இல்லைன்னா கணவர் மேல சாடுவாங்க. அதே மாதிரிதான் கணவரும் இருக்காங்க மேம். அதனால எப்பவுமே நம்ம வந்து வேலை வேலையோட விட்டுறணும், வீட்டுல இருக்கிறது வீட்டோட விட்டுறணும் மேம். அப்பதான் அமைதியா இருக்க முடியும் மேம்.
1: சரிங்க மேம். அப்படியே வந்துட்டு அப்படியே நீங்க சொல்லும் பொழுது எல்லாம் கேட்டுடலாம், எல்லா நேர்கள் எல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க மேம். ஓகே ஓகே, நன்றி மேம், தேங்க்யூ. அடுத்த ஒரு பாடல் கேட்டுடலாம்.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: நல்ல தண்ணீர் குடிங்க, ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க, இணைந்திருங்க நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 உடன். இன்னைக்கு வந்து தேனி நேரத்துல வராய் தொழில் நிகழ்ச்சியில வேலை குடும்ப சமநிலை இரண்டையும் எப்படி பேணுவது, எப்படி பேணுவது, எப்படி எப்படி இதோ பேச வர்றாங்க, எங்கள்கிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம். யார் இந்த வணக்கத்துக்குரிய தோழி? அம்மா சொல்லுங்க. பேசுங்க. ஓஹோ, அப்படி அப்படி. அப்புறம் நம்மளுடைய நிகழ்ச்சிக்குள்ளாடி வந்துருங்க. வேலை குடும்ப சமநிலை.
5: வேலை குடும்பம், அதாவது நம்ம வந்து குடும்ப பெண்கள் வந்து காலையில நம்ம நேரம் எழும்பிட்டோம்னாலே நம்ம குடும்பத்தை சீரா கொண்டு போல நம்ம வேலையை நீட்டா செய்திடலாம்.
4: நீங்க எத்தனை மணிக்கு எழும்புவீங்க?
5: நான் 5 மணிக்கு முன்னாடி எழுந்திருவேன்.
4: ஓகே, சூப்பர். அப்புறம்
5: இப்ப வந்து நம்ம வந்து பிள்ளைங்களையும் சமாளிக்கலாம். அதாவது அவங்களுக்கும் எல்லாம் கொடுத்து அனுப்பலாம், ஹஸ்பண்டுக்கும் எல்லா பணி விடையும் பண்ணி அனுப்பலாம். என்னன்னா 5 மணிக்கு எழுந்திட்டோம்னா எல்லா வேலையும் அடுப்புலயும் சரி கேஸ்லயும் சரி எல்லாமா எப்படியும் 1 ஹவர் இல்லைன்னா 1.5 மணி நேரம் அதுக்குள்ளாது எல்லா வேலையும் முடிச்சிடலாம். சப்போர்ட்டிங் வந்து அவங்க பண்ணினாலும் பண்ணலாம் நம்ம முடிச்சிடலாம். முடிச்சிட்டு அவங்கள அனுப்பிட்டு நம்மளும் வேலைக்கு போயிடலாம். குடும்பத்துல ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த வேலைகள் பகிர்ந்து செய்யறது எல்லா வீட்லயும் இருக்காது, சில வீடுகள்ல பகிர்ந்து செய்யலாம். அதுக்காக வேண்டி சிடுமுஞ்சியா இருந்தோம்னா அந்த குடும்பத்துல வெறும் கஷ்டம் தான். இப்ப அந்த இதை நம்ம கஷ்டம்னு நினைக்காம நம்ம பணி, அதுவும் நம்ம பணி தான். ஒர்க் பண்றோம்னா அதுவும் நம்ம சீரா அங்கேயும் செய்யதான் செய்யணும். இங்கேயும் வந்து நம்ம குடும்பத்தையும் நம்ம பாதுகாப்பா பணியோட நம்ம நடந்துதான் ஆகணும்.
4: ஓகேம்மா, சூப்பரா பேசுறீங்கம்மா. என்னன்னா அதே பேரு தான், ஆனா வந்துட்டு நாங்க வந்து சவுண்ட் மட்டும் மாத்தி மாத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு.
6: அமைதியாக பேசணும், நிறைவா பேசணும், அன்பா பேசணும் அப்படின்னு சொல்லிதான் மேடம் பேசிட்டு.
4: சரிங்கம்மா, நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன்.
6: அது என் குடும்பம் வந்து ஒரு சின்ன குடும்பம் தான் மேடம், ஒரே ஒரு பையன் தான். சரியா? அன்பா போயிட்டு இருக்கான் என் பையன். வந்து எதுக்குமே அடம் பிடிச்சு எதுவுமே கேட்டதில்லை. 27 வயசு ஆகுது. இதுக்கு இதுவரைக்கும் அடம்

0: அவன் கேட்டதே கிடையாது.
1: ரெண்டு தடவை ரிப்பீட் சொல்லிட்டீங்க.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. அப்ப அவன் என்ன பண்ணுவோம் சொன்னாக்கா, நாங்க அவன் அவனால முடிஞ்ச வேலை செஞ்சு எங்களுக்கு குடும்பத்தை பார்த்துலாம் இருக்கான் இன்னைக்கும். வீட்டுக்காரருக்கு வந்து ரொம்ப வேலையில பண்ண முடியாதனால நாங்க நானும் எனக்கும் கை தொழில்ச்சு. அவரு வந்து வேலைக்கு போயிட்டு வந்து மாட்டினேன், வேலைக்கு போயிட்டு இருக்காரு. போயிட்டு வந்து வீட்டுல வந்து எல்லா வேலையும் எல்லாம் குடும்பமா எல்லாம் செஞ்சு விடுவாரு. எனக்கு வந்து உடம்புக்கு முடியாததுனால எந்த வேறும் அது வேலையை பகிர்ந்து செய்வோம். ஏன்னா நான் வந்து ஒரு வேலை பட்டேன்னாக்கா அவர் ஒரு வேலை செய்வாரு, எனக்கு ரொம்ப நேரம் நிக்க முடியாது. அதனால எல்லா வேலையுமே வருவாரு. அப்புறமா வந்து கொஞ்சம் இடையில கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம பொருளாதார அந்த கடை கொஞ்சம் இதா இருந்துச்சு. அது பிறகு கை தொழில் ஒண்ணு இருந்தது, தையல் வேலை.
1: சீக்கிரமா சொல்லுங்கம்மா.
0: வந்து என் குடும்பத்தையும் கொஞ்சம் உடம்புக்கு முடியாம இருந்தேன். எனக்கு ஒரு கடவுள் ஒரு தைரியத்தை தந்து, முக்கியமா எனக்கு வந்து இதுல தைரியம் எனக்கு கொடுத்தது இந்த எப்பவும் தான் மனசு உடஞ்சு போக போதிலும் எனக்கு வந்து இந்த குடும்பத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே நம்ம வந்து பகிர்ந்துட்டதுனால எனக்கு ரொம்ப ஒரு உதவியா இருந்த இந்த எப்ப மட்டும் எனக்கு மனசு உடஞ்சு போகாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி பேசி எதுக்கு எனக்கு மனசை வந்து திடமா வச்சு இன்னைக்கும் வந்து நல்ல ஒரு இதை வந்து எனக்கு வீட்டு சூழலில் நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவனுக்கு பட்ஜெட் எல்லாம் கொஞ்சம் இருந்தாலும் எனக்கு ஓரளவு பரவாயில்ல, எல்லாம போயிட்டே இருக்கு.
1: ரொம்ப நேரம் பேசியாச்சு, ரொம்ப நேரம் பேசியாச்சு. ஆமா ஓகே, சூப்பரா பேசுனீங்க. ரொம்ப நீங்க உங்களை மறந்து பேசிட்டு இருக்கீங்க, அதான் உங்களை ஞாபகப்படுத்தினேன். ஓகே, அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: You are listening to Kumari FM 101. Stay tuned. இன்னைக்கு வந்து தேர்நீ நேரத்தில் வாராய் தொழில் நிகழ்ச்சியில் வேலை குடும்ப சமநிலை இரண்டையும் எப்படி பேணுவது அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போயிட்டு இருக்கிறோம். முதல்ல வந்து நேரத்தை சரியாக திட்டமிட வேண்டும். இதில் நிறைய நம்மளுடைய தோழிகள்லாம் சொன்னாங்க, கரெக்டாக நம்மளுடைய நேரத்தை சரியாக திட்டமிட வேண்டும். வேலை நேரத்தில் முழு கவனத்துடன் பணியாற்ற வேண்டும். எனதனோ அப்படிலாம் பண்ணிடக்கூடாது. ஓகே, வீட்டிற்கு வந்த பிறகு குடும்பத்தினருடன் தரமான நேரத்தை செலவிட வேண்டும். கைபேசி அல்லது அலுவலக வேலைகளில் தொடர்ந்து மூழ்கி இருப்பது முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். கரெக்ட் தானே? ஓகே, அடுத்த தொழில் என்ன சொல்றாங்க கேக்கலாமா? வணக்கம் வணக்கம், பேசுங்க பேசுங்க. வணக்கம்
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: பெரியூர்ல இருந்து விஜய பேசுறேன் மேடம்.
1: பேசுங்க, வெல்கம், பேசுங்க.
3: அருமையான தலைக்கும் மேடம். அதாவது மொத்தத்துல குடும்பம், வேலை, அதாவது இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிறது ஒரு சமநிலையா நம்ம எடுக்கணும்னா ஒரு திட்டமிடுதல் வேணும். ஒவ்வொருவருக்கும் இப்படி ஒரு அமைப்பு இருக்கும் போது என்னன்னா பொறுப்புணர்வு எடுக்கணும். அதாவது இந்த வேலை என் குடும்பம், என்னோட குழந்தைங்க நான் பார்க்கணும், என்னோட உறவு, என்னோட அத்தை மாமாங்கிறத நான் அப்படி கொண்டு வரணும். அப்படி யார் மேலையும் திணிக்காம தன்னுணர்வோடு நம்ம செயல்பட்டோன்னு இந்த இடத்துல பிரச்சனையே வராது. உடம்புக்கு களி இல்லையா, அதை பகிர்ந்துகிடுவோம். ஆனா ஒரு மணிக்கூறாவது நீங்க எத்தனை அங்கத்தினர் இருக்கிறீங்களோ ஒரு மணிக்கூறாவது கலந்து பேசுங்க. அப்ப அந்த நாள் முழுக்க உள்ள வழியே உங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த வாய்ப்பு இப்ப நமக்கு இல்ல. இத கொண்டு வரணும் கண்டிப்பா. அன்னைக்கு அப்படி இல்ல, கூட்டு குடும்பம், அன்னைக்கு தனி குடும்பம், நாம வேலை வேலைன்னு ஓடுறோம். நம்ம குழந்தைங்க எதுக்கெல்லாம் ஏங்குறாங்கிறதே நமக்கு புரியாம இருக்கும். அதெல்லாம் அவங்களோடு சேர்ந்து கலந்து பேசும்போது என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருந்து செய்ய வேலை எனக்கு போதும். பணம் என்ன பணம், என் பிள்ளைதான் எனக்கு பிரச்சனை தோடிட்டு மேடம். நிறைய சம்பவங்கள்ல வெளியே போனா கண்ணமா காசு இருக்கு, அந்த காசை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும், என் குழந்தைக்கு சரியில்லாம இருக்குமா நான் என்ன பண்ண முடியும் அப்படி நினைக்கும் போது நம்ம முதல்ல எந்த பவுண்டேஷன் கரெக்டா பண்ணணும். இத கட்டமைச்சு வச்சுக்கிட்டு நம்ம தைரியமா என் பிள்ளை நான் போயிட்டு வான்னு வரவங்க அளவுக்கு தன்மையை உண்டு பண்ணி விட்டுக்கிட்டு நான் வெளியே போனோம். அந்த இடமே தெரியாத குழந்தையா இருக்கும் போதே நான் விட்டுட்டு ஓடு, அது எதுக்கெல்லாம் அழுகு எங்குங்கதே எனக்கு தெரியலையே. அந்த சூழ்நிலையில தள்ளக்கூடாதுங்கிறது என்னோட கணக்கு.
1: ரொம்ப அருமையா பேசுனீங்கம்மா.
3: கண்டிப்பா நாம எல்லாரும் ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து

0: செயல்பட்ட வலிங்கதை கிடையாது வாழ்க்கையில. நமக்கு துறமங்கிறது கனமா இருக்கு. இறைவன் இயற்கையிலே நிறைய கொடுத்திருக்காரு பெண்களுக்கு, அதை நம்ம பயன்படுத்தணும் மேடம்.
1: ஓகேம்மா, ரொம்ப அருமையா பேசிட்டீங்கம்மா, நன்றி.
0: நன்றி மேடம்.
1: நம்மளுடைய தோழிகள்லாம் ரொம்ப அருமையான கருத்துக்கள்லாம் சொல்கிறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கரெக்டு தானே? ரொம்ப அருமையாக பேசிகிட்ருக்குறாங்க, ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகாக அருமையாக பேசிகிட்ருக்குறாங்க. கூடவே நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரங்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: என்னடி எங்க வரணும் அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா. ஆமா, செய்கூலி எவ்வளவு? ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
5: வா வா, சீக்கிரம் போகலாம்.
6: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
7: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைந்துள்ளீர்கள். இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ. கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும்.
8: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
9: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
8: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: You are listening to Kumari FM 101. Stay tuned. இன்னைக்கு வந்து தேனி நேரத்தில் வரை தொழில் நிகழ்ச்சியில் வேலை, குடும்ப சமநிலை இரண்டையும் எப்படி பேணுவது அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம சூப்பராக பேசி போயிட்டுருக்குறோம் இல்லையா. தோழிகள்லாம் பயங்கரமாக பேசுகிறாங்க, கரெக்டாக பேசுகிறாங்க. அடுத்த தோழி என்ன பேசுகிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
7: ரேடியோடைய வானொலியை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு பேசுங்க. வணக்கம். சீக்கிரம் அதுக்காக டைம் ஆகுது. வெல்கம். சரி, உங்களை சொல்லலப்பா, விட்டாச்சு போங்க. ஓகே, இப்ப வந்து நீங்க நம்மளோட டாபிக் உள்ளாடி வாங்க. வாரை தொழில், வேலை, குடும்ப சமநிலை. வாரை தொழில் நிகழ்ச்சியில வேலை, குடும்ப சமநிலை, அங்க வாங்க. எங்க போனாலும் அவங்களுடைய மனநிலை வந்து வீட்டை சுத்தி சுத்தி தான் இருக்கும். நம்ம பிள்ளை சாப்பிட்டு இருக்கோமா, நம்ம பிள்ளை என்ன பண்ணும்,
10: அது இருக்க வேண்டியதுதான். அது வீட்டை மறந்துட்டு இருக்க சொல்லல, ஆனா எப்பவுமே அதையே பேசிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியே நினைப்பிலேயே இருப்பாங்க. ஆனா நம்ம போயிருக்கோம், போன இடத்தை அந்த ரசிச்சு அந்த ரசனையோடி கொஞ்சம் வரலாமே, திருப்பி வந்து நம்ம வீட்டுக்கு தானே வர போறோம். அந்த மாதிரி அதே மாதிரி வீட்டுக்கு வந்து அந்த வேலைகளாம், அதாவது ஆபீஸ் வேலை ஆபீஸோடய முடிச்சணும். அது கடையா இருக்கலாம், வீடு என்ன வேலை செஞ்சாலும் சரி, அது வேலை தனி, வீடு தனி, ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு வேலைக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வேலைக்கு, குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரம், குடும்பத்துக்கு குழந்தைங்க கூட இருக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா இருந்தே ஆகணும். அது மாதிரி குடும்பத்துக்கு நம்ம செலவழிக்க வேண்டிய நேரத்தை கண்டிப்பா செலவழிச்சே ஆகணும். அப்படின்னா ரெண்டு பேர் ரெண்டு இதுவுமே சமநிலையா இருக்கும். ரெண்டையும் நம்ம ரயில்வே தண்டம் வாழ மாதிரி ரெண்டையும் ஒரே இதுல கொண்டு போக முடியும். இல்லைன்னா இதுல ரெண்டுல எதை நம்ம குழப்பினாலும் குழப்பம் தான், நம்ம குழம்பிடுவோம். அதுக்கப்புறம் நமக்குதான் நிம்மதி இல்லாம போகும். அதனால நம்ம ரெண்டையுமே நம்ம தான் திட்டமிட்டு அதை கொண்டு போகணும். நம்ம எப்பவுமே இறந்த காலத்தை பத்தி நினைக்காம, நிகழ்காலத்தை சந்தோஷத்தை நினைக்காம, நிகழ்காலத்துல என்ன நடக்குதோ அதை கரெக்டா, அதாவது இன்னைக்கு என்ன வேலை செய்யணும் அதை கரெக்டா நம்ம முடிச்சுட்டாலே நம்ம எல்லாமே சிறப்பா இருக்கும் மேம். நன்றி.
7: நன்றிமா. நன்றி.
11: கம்மி நேரத்துல அதிக லாபம்,

0: கிளிக்லயா அற்புதம்
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேரம் ரொம்ப அருமையா அப்படியே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு இல்லையா. நேரம் 3:38 நிமிடம் ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து வாரை தொழில் நிகழ்ச்சியில வேலை குடும்ப சமநிலை இரண்டையும் எப்படி பேணுவது, எப்படி காப்பாற்றுவது, இல்லைனா எப்படி நடத்துவது அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம பேசி போயிட்டு இருக்கிறோம் இல்லையா. பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதாவது குடும்ப பணிகளை ஒருவரே செய்யாமல் அனைவரும் சேர்ந்து செய்தால் மன அழுத்தம் குறையும் தானே, இதனால் குடும்ப உறவுகளும் வலுவாகும் அப்படின்றது எனக்கு அப்படியே மைண்டுக்குள்ளாடி ஓடிச்சு, அதான் அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டேன்.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: வாரை தொழில் நிகழ்ச்சியில் வேலை, குடும்ப சமநிலை இரண்டையும் எப்படி பேணுவது அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம பேசி போயிட்டுருக்குறோம் இல்லையா. இப்போ வந்து கேட்டிங்கன்னா, அடுத்து திறந்த மனதுடன் உரையாட வேண்டும், குடும்பத்துக்குள்ளாடி திறந்த மனதுடன் உரையாட வேண்டும். வேலை காரணமாக ஏற்படும் சிரமங்களை குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல் குடும்பத்தின் தேவைகளை கவனமாக கேளுங்கள். நல்ல புரிதலே நல்ல உறவின் அடித்தளம் அப்படின்னு சொல்லப்படுது. கூடவே நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.
4: எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா?

0: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: phone 233-066.
2: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
3: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.

0: நேரம் அப்படியாச்சு சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 3:46 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து தீர்ணி நேரத்தில் வாராய்த்தொழில் நிகழ்ச்சியில் வேலை குடும்ப சமநிலை இரண்டையும் எப்படி பேணுவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக இதை ஓடோடி வந்து விட்டார்கள். யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: மேடம்
0: பேசுங்கம்மா.
1: வீட்டையும் பார்த்து வேலை வேலைக்கே போய் போய் ரொம்ப திணறி திணறி.
0: யாரு யாரு? நீங்களா? நீங்களா?
1: போய் வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஓய்வாயிட்டு.
0: திணறி அப்படியே வந்து திணறி அடிச்சு ஓய்வுல இருக்கீங்க இப்ப?
1: ஓய்வுல இல்ல, முடிஞ்சு ஓய்வுல இருப்பாச்சு.
0: இதுதான் இன்னைக்கு நீங்க சொல்ல வந்திருக்கீங்க. இப்ப வேலை குடும்ப சமநிலை இரண்டையும் எப்படி பேணுவது அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து ரொம்ப திக்கு முக்காடி இப்ப வந்து ஓய்வு எடுத்துட்டு
1: இருக்கேன்னு.
0: அந்த குமரி பண்பலையில வரக்கூடிய என்ன சொல்றது, லைவ் ப்ரோக்ராமுக்கு விட்டவே கூடாது. கண்டிப்பா வந்து அப்படியே அட்டண்டன்ஸ் போட்டுருந்தோம். ஓகேமா ஓகேமா, தேங்க்யூ. சாப்பிட்டாச்சுமா? உங்ககிட்ட அப்படியே தம்ப பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியல. ஓகே, நன்றி. அடுத்த தொழிலை கொடுத்துடலாம். வணக்கம். அடுத்த தொழில் என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம். வணக்கம்மா, உங்களுடைய இணைப்பு சரியாக இல்லை, உங்களுடைய இணைப்பு சரியாக இல்லை, மன்னிக்கவும். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, பேசுங்க.
2: ராஜாத்தி கதிர்வேசன் உடனே
0: ராஜாத்தி பேசிருங்க, சொல்லுங்க.
2: கலக்குறீங்க மேடம், சூப்பரா.
0: என்னம்மா?
2: சூப்பரா சாங்ஸ் எல்லாம் போட்டு கலக்குறீங்க மேடம்.
0: நம்ம அப்படியே கலக்கணும்ல.
2: சூப்பர் சூப்பர்,
0: தேங்க்யூ மேம், சொல்லுங்க
2: மேடம். நான் வந்து வேலைக்கு போகும்போது ரொம்ப ஜாலி.

0: வேலைய பாத்துட்டு இருந்தேன். எப்படின்னா காலையில இருந்தே வேலை பார்த்தாலும் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து கூட இருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. காய் நறுக்கனாலும் தேங்காய் துருவி என்ன பண்ணி தருவாங்க, பிள்ளைங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க, பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பி நானும் வேலைக்கு போய் அவங்களையும் வேலைக்கு போய் ரொம்ப ஜாலியா நேரம் போகும். அப்படி டைமே இருக்காது. ஈவினிங் வந்தப்போ சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம், அது ரொம்ப ஜாலியா இருக்கும். லீவு நாள்ல எல்லாரும் வெளியே போவோம், சேர்ந்து வெளியே போய் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஒவ்வொரு நாளும் அவ்வளவு ஜாலியா போயிட்டு இருக்கோம் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது. அதுக்கு பிறகு இப்ப என்னன்னா நம்ம வந்து அதே மாதிரி அதே கண்டினியூஷன் தான். இப்ப என்னன்னா வீட்டுல உட்காந்து நிறைய புக்ஸ் படிக்க நிறைய நேரம், நிறைய முந்தியெல்லாம் நம்ம வந்து மிக்சி அது இதுன்னு போட்டு அரைச்சிட்டு இருக்கோம். இப்ப அப்படி இல்லை, வீட்டுல எல்லாமே அப்படி கையில எல்லாம் பண்றது, பிடிச்ச பலகாரங்களை செய்து சாப்பிடுறது, அப்படி எல்லாத்துலயுமே அந்த நேரத்தை அப்படி போகும்போதும் ஜாலியா என்ஜாய் பண்ணும். வேலைக்கு வேலை முடிச்சு நம்ம இப்ப வீட்டுல இருக்கும் போதும் அந்த டைம் வந்து அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா பண்ணி.
1: சூப்பர், அருமை மேம், அருமை, பாராட்டுகள்.
0: தேங்க்யூ மேடம்.
1: ஓகேமா, நன்றி நன்றி
0: நன்றி மேடம்.
1: நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 3:49 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து வரைய தொழில் நிகழ்ச்சியில் வேலை குடும்ப சமநிலை இரண்டையும் எப்படி பேணுவது அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்முடைய பெண்மணிகள்லாம் பயங்கரமாக பேசிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப கரெக்டாகவும் பேசுறாங்க. அடுத்த தொழில் என்ன பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், பேசுங்க. வணக்கம்,
2: ஹலோ.
1: வணக்கம்,
2: நாங்க இருவரும் வீட்டுல வேலை பார்க்கறோம். அதை பத்தி சொல்லு வரலன்னு சொல்லிருக்கா.
1: என்னமா
2: வீட்டுல வேலை பாக்குறத பத்தி தான் நீங்க சொல்றீங்க?
1: டாபிக் டாபிக் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு டாபிக் என்னன்னு கேட்டீங்களா?
2: நீங்க வீட்டுல நாங்க இருக்கிறது ரெண்டு பேரு தான், ஒரு ஆள் சாதம் வச்சா ஒரு ஆள் காய்கறி வைப்போம். அப்படி ஒற்றுமையா நாங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கோம்.
1: ஓ அப்படி. அப்ப வந்துட்டு சம நிலையில ரெண்டு பேர் இருந்துகிட்டு ஒரு ஆள் வந்து என்ன வெட்டுவீங்க, காய்கறி வெட்டுவாங்க, இன்னொருத்தங்க சமையல் பண்ணுவீங்க, அப்படி சம நிலையில போகுது.
2: அப்படி இல்ல, ஒரு ஆள் சாதம் வச்சா ஒரு ஆள் வெஜிடபிள் வைக்கும்.
1: நேர்களை கேட்டீங்களா, இன்னைக்கு வந்து வேலை குடும்ப சமநிலை எப்படின்னா ஒரு ஆள் காய்கறி வச்சா ஒரு ஆள் சாப்பாடு செய்யறாங்க. சூப்பர், அருமை, பொழிச்சு தள்ளிட்டீங்க மேடம், நன்றி
2: நன்றி.
1: இன்னைக்கு வந்து வேலை குடும்ப சமநிலை இரண்டையும் எப்படி பேணுவது அப்படின்ற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் போய் வேலை எல்லாம் செஞ்சுட்டு அப்படியே அந்த ஃபுல் லோடட் அப்படியே வருவாங்க வீட்டில். வீட்டில் வந்துட்டு அதை வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் காமிக்கிறது, என்னெல்லாம் கை என்னெல்லாம் படிச்சிருக்கிறோமோ அவ்வளோத்தையும் பிள்ளைங்கக்கிட்டையும் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் காட்டுறது. ஏன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட டென்ஷன் ஆச்சே, நான் ஃபுல்லாக டென்ஷனில் தான் நான் வந்திருக்கேன், அதை யாருக்கிட்டையாவது இறக்கி வைக்க வேண்டாமா அப்படின்ற இதெல்லாம் நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க, நம்ம வந்து வேலை எப்படி நம்ம செய்கிறோமோ அது வெளியில் ஓகே, வீட்டுக்குள்ளாடி நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, அதே மாதிரி வீட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய பெண்மணிகளும் ஏகப்பட்ட வேலைகள் செய்கிறாங்க. அதனால் கூட இருந்து அப்படியே சம நிலையில் வேலைகள் செஞ்சு எல்லாத்தையும் அப்படியே தாங்கி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பர் தானே இல்லையா? வேலை என்பது ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே இல்லையா, வாழ்க்கை முழுவதும் அல்ல. நம்மை நேசிக்கும் குடும்பத்தினரோடும் செலவிடும் நேரமே வாழ்வின் உண்மையான செல்வம் இல்லையா. வேலைக்கும் குடும்பத்திற்கும் சரியான சமநிலையை பேணினால் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் அமையும். நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம் வணக்கமா, பேசுங்க.
3: நாங்க ரெண்டு பேரும் வாங்கிட்டு காலையில அதுக்கு எதை போட வாங்க அந்த மாதிரி அவங்க பார்த்து நான் காப்பி போட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கோம். மாப்பிள்ளைகள் வீடு வாசல் எல்லாம் வச்சிட்டு வழியெல்லாம் புள்ள புள்ளியோட செட்டாயிடுச்சு.
1: ரொம்ப ரொம்ப சூப்பர்மா, அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி.
3: வாழ்க்கை வாழ்க்கை,
1: நன்றிமா, பாராட்டுகள்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: phone 233-066.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா அவங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 லாக்ஸ் வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700074.
6: நேர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேர்களே.

இன்னைக்கு நம்ம வந்து அப்படியே தேனி நேரம் வரைத்தொழில் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து வேலை குடும்ப சமநிலை இரண்டையும் எப்படி பேணுவது அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். நல்ல தோழிகள் எல்லாமே பயங்கரமாக பேசினாங்க. இன்றைய வேகமான வாழ்க்கையில் வேலைக்கும் குடும்பத்திற்கும் இடையே சமநிலையை பேணுவது பலருக்கும் ஒரு சவாலாக இருக்கு இல்லையா? வேலை முக்கியம்தான், ஆனால் அது நமக்கு வருமானத்தையும் தன்னம்பிக்கையும் தருது. ஆனால் குடும்பம் தான் நமக்கு அன்பையும் ஆதரவையும் மன நிம்மதியும் வழங்குகிறது. எனவே இரண்டையும் சமமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நமது கடமை, அவசியம். வாராய் தொழில் நிகழ்ச்சியில் தொழில்கள்லாம் பயங்கரமாக சூப்பராக பேசுனீங்க. பேசின எல்லா தொழில்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த எல்லா நேயர்களுக்கும் நன்றிகள் பல. நான் கிளம்புற டைம் வந்துச்சு, அதனால நேயர்கள் எல்லாருக்கும் டட்டா பபை சொல்லிடலாம். டட்டா பபை நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் சேவை இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் புதிய விமான நிலையங்கள் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட உள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் 138 நாடுகள் பங்கேற்றதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நகர்ப்புற வளர்ச்சித் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஆய்வு செய்த பின்னர் அதுகுறித்து திமுக தனது நிலைப்பாட்டினை மேற்கொள்ளும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் தாவேக்க நிர்வாகிகளின் அத்துமீறல் நடைபெற்று வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேக்க அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஊடகத்துறையினர் அச்சுறுத்தப்படுவதும் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவதும் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை உணர்ந்து தாவேக்க அரசு செயல்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு வாகனத்தின் சேவையை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான சலீமா டேட்டே தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பண்பலை 101. நேரம் 4:03.
4: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் இன்று நாம் கேட்க இருப்பது மிஷன் மௌசம் வானிலை திட்டம். இந்தியாவில் நிலவும் காலநிலை தொடர்பான சிக்கலான விஷயங்களை பகுப்பாய்வு செய்ய

0: கணிக்க முடியாமல் போகும் வானிலை மாற்றங்களை சமாளிக்கவும், அதிதீவிர வானிலை நிகழ்வுகளை முன்கூட்டியே அறியவும் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் மிஷன் மௌசம் என்கிற திட்டம் செயல்படுகிறது. நாட்டில் சமீப காலங்களில் நிகழ்ந்து வரும் இயற்கை பேரிடர்கள், குறிப்பாக வெள்ளம், காற்று, மழை, நிலச்சரிவு போன்றவற்றால் பெரும் உயிர் இழப்புகள் ஏற்பட்டுள்ளன. 2022 நடந்த விபத்துகளில் 35% பேரிடர்களால் ஏற்பட்டுள்ளதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதனால் காலநிலை மாற்றங்களை புரிந்து கொண்டு துல்லியமான காலநிலை முன் அறிவிப்புகளை உருவாக்குவதே மிஷன் மௌசம் திட்டத்தின் முக்கிய இலக்காகும். இந்த திட்டத்தில் சென்சார் தொழில்நுட்பங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக வானிலை மாறுபாடுகளை மிக துல்லியமாக கணிக்க முடியும் என நம்பப்படுகிறது. இந்த திட்டத்தில் இந்தியா முழுவதும் பல புதிய டாப்ளர் ரேடார்கள், காற்று தகவல் சேகரிப்பு கருவிகள் மற்றும் கதிர்வீச்சு அளவைகள் இணைக்கப்பட்டுள்ளது. மேம்பட்ட செயற்கைக்கோள் மற்றும் விமானங்கள் பயன்படுத்தி வானிலை மாற்றங்களை கண்காணிக்கவும் தரவுகளை திரட்டவும் திட்டமிடப்பட்டுள்ளது. விரிவாக்கப்பட்ட கண்காணிப்பு நெட்வொர்க்குகள், சிறந்த மாடலிங் மற்றும் AI மற்றும் இயந்திர கற்றல் போன்ற மேம்பட்ட கருவிகள் மூலம் வானிலை முன்னறிவிப்பை மேம்படுத்த மிஷன் மௌசம் திட்டமிட்டுள்ளது. மேகங்களை செயற்கையாக உருவாக்குவதற்கான ஆய்வகத்தை உருவாக்குதல், ரேடார்களின் எண்ணிக்கையை 150% மேலாக அதிகரிப்பது மற்றும் புதிய செயற்கை கோள்கள், சூப்பர் கம்ப்யூட்டர்கள் போன்ற பலவற்றை சேர்ப்பது இந்த பணியில் அடங்கும். இதனால் இந்தியாவின் வானிலை முன்கணிப்பில் மேம்பாடு பெறும். மேலும் 10 முதல் 15 நாட்களுக்கு முன்னதாகவே வானிலை மாற்றங்களை அறிந்து கொள்ளலாம். கூடுதலாக கிராமப்புற பகுதிகளில் கூட இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். மிஷன் மௌசம் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பேரிடர்களால் ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்த உதவும் அரணாக பார்க்கப்படுகிறது. பிரதமரின் மக்கள் நல திட்டத்தில் இதுவரை நாம் கேட்டது மிஷன் மௌசம் வானிலை திட்டம்.
1: சர்வதேச நீதி தினம் குறித்த சிற்றுரை கேட்கலாம்.
2: சர்வதேச நீதிக்கான தினம். மனித சமுதாயத்தின் அடிப்படை மதிப்புகளில் ஒன்று நீதியாகும். மனிதர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படவும் சமத்துவம் நிலைநிறுத்தப்படவும் உலக நாடுகளுக்கு இடையே அமைதி மற்றும் ஒற்றுமை வளரவும் நீதி மிக அவசியமாகிறது. இந்த முக்கியத்துவத்தை உலக மக்களுக்கு உணர்த்தும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 17 சர்வதேச நீதிக்கான தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சர்வதேச நீதிக்கான தினம் என்பது உலகம் முழுவதும் மனித உரிமைகள், சமத்துவம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய நாளாகும். உலகின் எந்த பகுதியில் அநீதி நடந்தாலும் அது மனிதகுலத்தையே பாதிக்கக்கூடியதாகும். எனவே மனிதர்கள் அனைவருக்கும் சமமான உரிமையும் நியாயமான வாழ்க்கை வாய்ப்பும் கிடைக்க வேண்டும் என்பதே இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். நீதி என்பது குற்றவாளிகளுக்கு தண்டனை அளிப்பதோடு மட்டும் முடிவதில்லை. அனைவருக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும், பாகுபாடு இல்லாமல் நடத்தப்பட வேண்டும். பெண்கள், குழந்தைகள் மற்றும் சமூகத்தில் பின்தங்கிய மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் நீதி வலியுறுத்துகிறது. இன்றைய உலகில் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. மனித உரிமை மீறல்கள், போர்கள், வறுமை, பாலின வேறுபாடு, இனப்பாகுபாடு போன்ற பல சிக்கல்கள் இன்னும் நீடித்து வருகின்றன. இவற்றை தீர்க்க உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். நீதியை நிலைநிறுத்துவது அரசாங்கங்களின் கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பும் ஆகும். குடிமக்களாகிய நாம் நம் வாழ்க்கையில் நீதியை கடைபிடிக்க வேண்டும். நண்பர்களிடம் சமமாக நடந்து கொள்வது, உண்மையை பேசுவது, பிறரை மதிப்பது மற்றும் தவறுகளை எதிர்ப்பது போன்ற செயல்கள் நீதியின் அடிப்படை பண்புகளாகும். சிறிய செயல்களிலிருந்து தொடங்கும் பழக்கங்கள் எதிர்காலத்தில் நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நிறைவாக, நீதியற்ற உலகில் அமைதி நிலவாது. மனிதநேயம், சமத்துவம் மற்றும் உரிமைகளை பாதுகாக்க அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். சர்வதேச நீதிக்கான தினம் நமக்கு நீதியின் அவசியத்தை நினைவூட்டும் ஒரு முக்கிய நாளாகும். நாம் அனைவரும் நீதியை மதித்து சமத்துவமான மற்றும் அமைதியான உலகத்தை உருவாக்க உறுதியெடுக்க வேண்டும்.
1: சர்வதேச நீதி தினம் குறித்த சிற்றுரை கேட்டோம்.

நேரம் 4:09. இதமான மாலையில் இசைச்சாரல் தூவம் குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் திரை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக நிலவே மலரை படத்தில் கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடிய பாடல், பாடல் வரிகள் குருவிக்கரம்பை சண்முகம், பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன். Tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum tum t

0: மரபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்லச்சீட்டுகளின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

செல்ல குழந்தைகளை இன்றிரவு 8:05 உங்களுக்கான நிகழ்ச்சி சூப்பராக காத்திருக்கு. பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம். பாட்டு, கதை, ரைம்ஸ் அப்படின்னு சூப்பராக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சொல்லலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420207272, இணைப்பெண் 04652, அலைபேசி எண் 8903257309. திரை இசையில் இனி உழவன் மகன் படத்திற்காக TM சவுந்தரராஜன், VS சசிரேகா பாடிய பாடல், இசை மனோஜ் கியான், பாடல் ஆபாவாணன்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

திரை இசை கேட்டீர்கள். ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:30. நேர்களை இப்பொழுது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: दीजिए।
1: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग
3: நேர்களை, இதுவரை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம், சென்னை அஞ்சல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் சென்னை பூங்கா, குன்னூர், சின்னசேலம் உட்பட நாடு முழுவதும் 75 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களை தேடிச் சென்று வங்கிகள் சேவைகளை வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். நகர்ப்புற வளர்ச்சித் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஆய்வு செய்த பின்னர் அதுகுறித்து திமுக தனது நிலைப்பாட்டினை மேற்கொள்ளும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் தாவேகா நிர்வாகிகளின் அத்துமீறல் நடைபெற்று வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை திறக்க தாவேகா அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஊடகத்துறையினர் அச்சுறுத்தப்படுவதும் கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுவதும் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை உணர்ந்து தாவேகா அரசு செயல்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ரஜத் ருஹால் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான சலீமே டெட்டே தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கிப் போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. முல்லைச்சரம் இதமான மாலையில் அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை மலர்களின் தொகுப்பாக நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது மகாகவி காளிதாஸ் படத்தில் கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய கண்ணதாசனின் பாடல். அரியாசனம் தந்த அன்னைக்கு ஆனந்தம் பொங்கும் மனதோடு அழகான இந்த கவியஞ்சலி.
4: மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே, மதங்க மாமுனிவரின் மாதவச் செல்வியே மாதுளன்

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: மொழிச்சரத்தில் இனி வருவது இரு கோடுகள் பாடல். கே. ஜமுனா ராணி பி. சுசீலா பாடிய பாடல், வி. குமார் இசையில் பாலியன் பாடல்.

கண்ணனை கொண்டாட கோபியர் இருவர், அந்த புன்னகை மன்னன் பூவை இருவரில் யாருக்காக என்பதை போட்டி.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: தங்கம், தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
4: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
3: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்கள, அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
4: அது என்ன திட்டம், கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
4: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
3: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க, 1800-402-50-111. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க, 9498-34-53-50. என்ன, புரிஞ்சுதா?
4: நல்லா புரிஞ்சுச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-402-50-111. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-34-53-50.
5: நேரம் 5:17 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.2 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம் நிகழ்ச்சியில் இனி உயர்ந்த உள்ளம் படத்தில் இளையராஜாவின் இசையில் வைரமுத்து எழுதிய பாடல், கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியது. கண்ணன் அவன் ஜீவன் உரையும் இல்லம், ராதையவள் அன்பு நிறை உள்ளம், ஞானமது உள்ளவரை காலம் சொல்லுமே இந்த காதல் கதை.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: இனி மனசுக்கேத்த மகாராசா படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடிய காளிதாசன் பாடல், இசை தேவா. ஆறும் நீரும் உறங்கினாலும் அன்பை மட்டும் சுமந்து வாழும் மனம் அவனை காணாமல் கண்ணுறங்குவோம். காணல் வரி எழுதி காற்றில் தூது விடுகின்றாள் கண்ணன், அவன் வசம் வந்து சேருமா?

ஏற்படுத்துகிறோம். நேர்களை இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை பசுமாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வேம்பனூர் ஜே அஸ்வின் அவர்கள். அமுதசுரபியில் நப்டால் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் நெல் சாகுபடியில் துத்தநாக சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் மேலாண்மை, தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் வேளாண்மை உதவி இயக்குநர் ஆர். சுரேஷ் அவர்கள்.

முனைச்சரம் நிகழ்ச்சியில் இனி வருவது வீட்டில் விசேஷங்கள் படத்தில் இளையராஜாவின் இசையில் அருண்மொழி எஸ் ஜானகி பாடிய பாடல். பாடல் வரிகள் வாலி. தென்றல் பாடும் ராகம் தேன் செந்தும் மலருக்காக, தேவன் இவன் கானம் தேவதை அவளுக்காக.

0: மற்றும் கல்யாண்காடு நாகர்கோவில். கால் 9500700774.
1: நேரம் 5:35. இது நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் அன்று முதல் இன்று வரையிலான திரை சிச்சரம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி வருவது ராசா மகன் படத்தில் இளையராஜாவின் இசையில் சந்திரசேகர் ஸ்ரீலேகா பாடியது பாடல் வரிகள் வாலி. தனியை காத்திருந்தாலும் தன்னவளின் நினைவுகளோடு வழிபார்த்து பூத்திருக்கிறான். வான்மழைக்கு காத்திருக்கும் பூமியாக வண்ண மகளின் வருகையை பார்த்திருக்கிறான்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திடுச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: முனைச்சரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சந்தித்த வேலைப்படத்தில் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடல், பாடல் வரிகள் வைரமுத்து, இசை தேவா. பெண் கிளியது பேதை கிளி அல்லவே, தேனை குழைத்து ஆண்களை கானம் பாடினாலும் அது காணல் வரி என்று கண்டுகொண்டதே.

இனி 10 என்றதுக்குள்ள இந்த படத்தில் டிமான் இசையில் சத்ய பிரகாஷ், வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியது, வரிகள் மதன் கார்கே. நெஞ்சில் நிறைந்தவனை கண்டதால் கொஞ்சம் மயக்கமா, இல்லை கொஞ்சம் மயக்கமா?

இனி கும்கே டூ படத்திற்காக மோகன்ராஜன் வரிகளுக்கு இசை நிவாஸ் கே பிரசன்ன, பாடியவர் சிவாத்மிகா. பூக்களையும் பூதூவும் மரங்களையும் என இயற்கையை கொண்டாடும் மனங்கள் என்றும் இவ்வுலகத்தின் வரங்கள்.

இனி தேரி இஷ்க் மேம்படத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து பாடியது மஷுக் ரஹ்மான் வரிகள். கண்ணின் மணியானவளின் உள்ளில் சரணாவது ஒன்றே, நிலைத்திருக்கும் நேசத்தின் நீதியோ

0: இதுவரை முல்லைச்சரத்தில் மனம் வீசியது அன்று முதல் இன்று வரை மலர்ந்த திரை இசை பூக்கள்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்பதற்கு முன்,
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
4: அப்போ கார் வாங்க போறோமா?
3: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
4: வாவ், கிரேட்.
5: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
8: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
9: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
8: போன் 233-066.
0: நிகழ்ச்சி நிரல் முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெலிசை, 6:40 திரை இசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள், 7:25 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, பசுமாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வேம்பனூர் ஜி அஸ்வின் அவர்கள், அமுத சுரபி இதில் NPTEL திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் சாகுபடியில் துத்தநாக சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் மேலாண்மை, தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் வேளாண்மை உதவி இயக்குநர் ஆர் சுரேஷ் அவர்கள். பட்டாம்பூச்சிகள், சிறுவர் நேரலை, 8:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் இசை என்ற தலைப்பில் இரணியல் சி பழனியாண்டி பிள்ளை அவர்கள் தொகுத்து அனுப்பியிருக்கும் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 9:15 செய்திச் சுடர், 9:30 திரை இசை, 10:05 நிலமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி, 11:00 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் குழந்தை பாலு அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குரளமதம், தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:00 வட்டார செய்திகள், முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள் ஆகியன கேட்கலாம். 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை, இதில் திரை இசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்திச் சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் நாளை காலை 6:00, 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். 8:30 சரமரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், விளம்பரதார நிகழ்ச்சி 8:35 3-in-1, தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ், 9:02 பன்மொழி பாடல்கள், 9:30 கான கைரளி மலையாள திரைப்பட பாடல்கள், 10:02 சவாலே சமாளி நேரலை நிகழ்ச்சி, 10:30 கடிதமும் கருத்தும்.

இதுவரை நிகழ்ச்சி நிரல் குமரிப்பன் பலை 101 இன்னும் நாளையும் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:11. சேவை செய்திகள். முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்தம் சார்ந்தோருக்கான சிறப்பு குறைதீர்க்கும் கூட்டம் வரும் 20 அன்று காலை 9 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படைவீரர்கள், அவர்களை சார்ந்தோர் மற்றும் படைவீரர்களை சார்ந்தோர் தங்களது நீண்ட நாள் கோரிக்கைகளை உரிய விண்ணப்பமாக இரட்டை பிரதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் நேரில் சமர்ப்பித்து பயன்பெறுமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டம் சண்முகபுரம் வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட பகுதிகளுக்கு மட்டும் மாவட்ட ஆட்சியரின் மக்கள் தொடர்பு முகாம் இம்மாதம் 22 அன்று சகாயநகர் ஈவினிங் ஸ்டார் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. இதற்காக இம்மாதம் 14 முன்னோடியாக மனுக்கள் பெறப்பட உள்ளன. இந்நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துறை ஆட்சியர், மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர்கள், மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர்கள், நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோரால் காலை 10 முதல் மதியம் 1 வரை முன்னோடி மனுக்கள் பெறப்பட உள்ளன. எனவே சண்முகபுரம் வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகர்கோவில் SMRB அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஆகஸ்ட் 2026 பயிற்சியாளர் நேரடி சேர்க்கைக்கு வரும் 30 வரை விண்ணப்பிக்கலாம்.

நாகர்கோவில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 25ஆம் தேதி பயோனியர் குமாரசுவாமி கல்லூரியில் நடைபெறவுள்ளது. இம்முகாமில் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளனர். மேலும் இதில் பங்கேற்க விரும்பும் மாணவர்கள் https://tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் முன்னதாகவே பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ளும் வேலை நடுநர்களின் தமிழ்நாடு தனியார் துறை வேலை இணையம் தமிழ்நாடு பிரைவேட் ஜாப் போர்ட்டல் www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் கேண்டிடேட் லாகினை கிளிக் செய்து யூசர் ஐடி உருவாக்கி தங்கள் கைபேசிக்கு வரும் ஓடிபியை பயன்படுத்தி மீண்டும் லாகின் செய்து கல்வி தகுதி உட்பட இதர விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்து நிறைவு செய்து கொள்ளவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் நாகர்கோவில் என்ற டெலிகிராம் சேனலில் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு இம்மாதம் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 11ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்விக் கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்விக் கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

0: தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8900300505.
2: நேரம் 6:15, குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்

0: இனி மெல்லிசை.
1: வண்டுலாவிடும் என தொடங்கும் அரக்கோணம் மருதமுனி இயற்றிய பாடலை பாடியவர் உஷாராஜ். இசை தாயன்பன்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
5: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
4: போன் 233-066.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
8: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
7: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
9: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
10: அப்போ கார் வாங்க போறோமா?
9: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
10: வாவ், கிரேட்.
11: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
12: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில

0: கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: என்னடி எங்க வரணும்?
4: அக்கா, திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்கக்கா.
3: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
4: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கக்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
3: வா வா, சீக்கிரம் போகலாம்.
5: கமலா ஜுவல்லர் திங்கள் சந்தை.
6: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
7: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
8: தேசிய நீரோட்டம் என தொடங்கும் வலசை பா கணேசன் இயற்றிய பாடலை பாடி இசையமைத்தவர் ஜெயஸ்ரீ ஜெகன்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னையில் உள்ள பூங்கா ரயில் நிலையம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சின்னசேலம் ரயில் நிலையம், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் ரயில் நிலையம் ஆகியவற்றை பிரதமர் திறந்து வைத்ததாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாரம்பரியம் சார்ந்த வடிவமைப்புடன் நவீன வசதிகளை கொண்டதாக இந்த ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இப்பணிகள் மாநிலத்தில் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுய விவர கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கியுள்ளதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் 31 தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் அடுத்த மாதம் 1 தேதி தொடங்கி 30 தேதி வரை நடைபெறும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெறப்படும் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது வழங்கும் தகவல்கள்தான் திட்டங்களுக்கு அடிப்படையாகும் என்று தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமது சுய விவரங்களை தாம் பதிவேற்றம் செய்துள்ளதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழக அரசின் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அமைந்துள்ள இந்த மருத்துவமனையில் இம்மையத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையான ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை கருவி இன்னைக்கு இது பொதுமக்களின் சேவைக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உடம்புல சில பகுதிகளில் இந்த கிரானிக் அல்சர்ஸ் வரும், நீண்ட நெடுங்காலமா இருக்கிற டயபிட்டிஸ் இருந்ததுன்னா டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. வாரிகோஸ் வெயின்ஸ், கால ரத்த நாளங்கள் பெரிதளவுல இருந்ததுன்னா கால புண் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் இந்த கருவி மூலமாக சிகிச்சை அளிக்கிறது கண்டிப்பாக அவங்க அந்த புண் எளிதில குணமடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த கருவி நம்ம இன்னைக்கு மருத்துவ பயனாளிகளுக்காக நம்ம அர்ப்பணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாவும் ஒரு பெருமையாகவும் இருக்கு. அரசு துறையில தமிழ்நாட்டுல 3 இடத்துலதான் இது வரைக்கும் இருக்கு. ஒன்னு கோயம்புத்தூர்ல கீழ்பாக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில ஓமந்தூரார் மருத்துவமனையில இருக்கு. விரைவில் சிவகாசி மருத்துவமனையிலயும் நம்ம அந்த ஹைப்பர் பாரிக் ஆக்சிஜன் மிஷின் நம்ம ஆரம்பிக்க போறோம்.
0: ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிர்வாகத்தில் தவறுக்கு இடமளிக்கக்கூடாது என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். நீட் தேர்வுக்கு எதிராக சில அரசியல் கட்சிகளின் வெறுப்பு பிரச்சாரங்களை முறியடித்து மாணவர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தேர்வில் சென்னையைச் சேர்ந்த வெங்கடபதி வேலாயுதம் 12 இடத்தை பிடித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 12 மாணவர்கள் சிறப்பிடம் பெற்றிருப்பதாக வெளியான செய்திகளும் மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் காத்திருப்பதாக குறிப்பிட்டார்.

0: பெற்றுள்ளார். அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் குவிந்து கிடக்கும் நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிடங்குகளில் உள்ள மூட்டைகள் அரவை ஆலைகளுக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஊடகத்துறையை அச்சுறுத்தும் வகையில் செயல்படும் போக்கினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நெறியாளருக்கு எதிராக காவல்துறை மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளார். கருத்து சுதந்திரத்தை பறிப்பதும் மறுப்பதும் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை

0: நிகழ்ச்சிகளை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நீதிபதி திரு முகமது ஷஃபீக் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் திரு விஜயநாராயணன் ஆஜராகி இந்த நியமனங்கள் பாரபட்சமின்றி நடைபெற்று வருவதாக கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கினை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் முதல் வடக்கு லட்சத்தீவு வரை வட தமிழகம் மற்றும் வடக்கு கேரளா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நாகை மாவட்டத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஏ எம் ஷாஜகான் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட டி கே நம்பி தெருவில் அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவா மையத்தை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் இன்று திறந்து வைத்தனர். சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் பங்கேற்று புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் பிறந்த தினத்தையொட்டி தென்காசி மாவட்டத்தில் உள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் அமைக்கப்பட்டு அவரது சிலைக்கு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட கோரிக்கைகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு சுகபுத்ரா இன்று வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த வாகன சேவையை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியில் 2800 அலுவலர்கள் ஈடுபட உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு இயக்கத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும் ஆடவர் 125 கிலோ எடைப்பிரிவில் ரஜத் ருஹால் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங்ஹி சுங்கை வென்றார். ஆசிய கேடட் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா மக்வானா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினிதி தேசிங்கு வெண்கலப்பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: காற்றில் மிதக்கும் ஒலியாக மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:40. அந்திய மிரமும் சந்திக்கும் நேரம் அழகான பாடல்களோடு குமரி பண்பலை 101 திரை இசை. தொடக்கமாக பாண்டி நாட்டு தங்கம் படத்தில் கங்கை அமரன் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா, பாடியோர் மனோ சித்ரா.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8900300505.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: திரையிசையில் இனி பாட்டு பாடவா. இந்த படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், சுனந்தா பாடியது, இசை இளையராஜா.

ஆ ஆ ஆ

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: வாவ், கிரேட்.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
5: உலக தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
6: அப்பல்லோ கிளினிக், நாகர்கோவில்.
5: போன் 233-066.
7: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று?
8: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
9: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
8: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
9: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
8: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
9: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
8: வாசிப்பை சுவாசிப்போம்.
7: ஒரே ஓர் நாள் உன்னை மாற்று, உன்னை உனக்கே வேறாய் காட்டு.
10: இனி பாட்டுக்கொரு தலைவன் படத்துக்காக மனோஜிக்கி பாடிய பாடல், இசை இளையராஜா பாடல், கங்கை அமரன்.

0: மரபடக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: செல்ல குழந்தைகளை இன்றிரவு 8-5 உங்களுக்கான நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் காத்திருக்கு, பங்கேற்க மறக்காதீங்க.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: 101. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. இன்னிசை நேரம் கேட்பதற்கு முன்,
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
3: அப்போ கார் வாங்க போறோமா?
2: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
3: வாவ், கிரேட்.
4: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
5: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில், தரமான மருத்துவ சேவைக்கு
6: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
5: போன் 233-066.

0: நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தென்னக பண்பாட்டு மையத்தில் புகழ்பெற்ற தென்னிந்திய ஓவிய கலைஞர்களின் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் சிறப்பு ஓவிய கண்காட்சி நடத்தப்பட்டது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 30-க்கும் மேற்பட்ட ஓவியர்கள் தஞ்சாவூரில் ஒன்று கூடி இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு ஓவியங்களை வரைந்திருந்தனர். அந்த ஓவியங்களின் தொகுப்பு சிறப்பு கண்காட்சியாக பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால ஆட்சி சாதனைகள் கலை நயத்துடன் சித்தரிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக கோவிட் பெருந்தொற்று காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கைகள், உலகின் மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கம், வந்தே பாரத் ரயில் சேவை, டிஜிட்டல் இந்தியா திட்டம், யுபிஐ பண பரிவர்த்தனை வளர்ச்சி, உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகள் ஓவியங்கள் வாயிலாக உயிரோட்டமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நாட்டின் வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் புதிய இந்தியாவின் உருவாக்கத்தை எடுத்துரைக்கும் இந்த கண்காட்சியை ஏராளமான பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். தஞ்சாவூர் நகரில் ஆண்டுதோறும் வைகாசி மாத திருவோண நட்சத்திர நாளை முன்னிட்டு ராமானுஜ தரிசன சபா, இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் ஆகியவற்றின் சார்பில் 27 பெருமாள் கருட சேவை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 92வது ஆண்டாக நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வீட்டுமனை பட்டா கோரி விண்ணப்பித்திருந்த 44 நபர்களுக்கு அமைச்சர் வினோத் வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தஞ்சாவூர் மாவட்டம் அண்டக்குடி, திருவைக்காவூர், தேவன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்ட பலன்கள் முழுமையாக வழங்கப்படவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளதாக கூறினார். இந்த புகார்கள் குறித்து ஆய்வு செய்து திட்ட பலன்கள் வழங்கப்படாதது உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது விதிமுறைகளின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் வினோத் தெரிவித்தார். போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும், உடல் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு முழக்கங்களுடன் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த மினி மாரத்தான் ஓட்டத்தை தமிழக வேளாண்துறை அமைச்சர் வினோத் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகள், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம், மகளிருக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகளை முற்றிலும் ஒழிப்போம் என முழக்கமிட்டபடி ஓடியது அங்கு திரண்டிருந்த பொதுமக்களை நெகிழ்ச்சி அடைய செய்தது. இந்த மினி மாரத்தான் ஓட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் பங்கேற்று போதை ஒழிப்பு மற்றும் சமூக விழிப்புணர்வு குறித்த செய்தியை பொதுமக்களிடம் எடுத்து சென்றனர். மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய புள்ளியியல் துறை தஞ்சாவூர் துணை மண்டல அலுவலகம் சார்பில் நடப்பு ஆண்டு ஜூலை முதல் வாரம் அனுசரிக்கப்படும் தூய்மை இந்தியா வாரத்தை முன்னிட்டு இந்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. தஞ்சாவூர் பெரிய கோவில் நுழைவாயிலில் தொடங்கிய இந்த பேரணியானது சீனிவாசபுரம் கிரிசாலையில் அமைந்துள்ள தேசிய புள்ளியியல் துறை அலுவலகம் வரை நடைபெற்றது. இதில் தேசிய புள்ளியியல் துறை அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரித்தல், பொது இடங்களில் குப்பைகளை கொட்டாமல் குப்பைகளை குப்பை தொட்டிகளில் கொட்டுமாறு வலியுறுத்தினர். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், கழிவுகளை தரம் பிரித்து அகற்றுதல் மற்றும் சுகாதாரத்தை பேணுதல் குறித்து விழிப்புணர்வு முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் குறுவை, நெல், வாழை, மரவள்ளி ஆகிய பயிர்களுக்கு நடப்பு 2026ஆம் ஆண்டு காரிஃப் பருவத்தில் பயிர் காப்பீடு செய்து கொள்ள பொது காப்பீடு நிறுவனம் மற்றும் அக்ரிகல்ச்சுரல் இன்சூரன்ஸ் கம்பெனி நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டு பயிர் காப்பீடு பதிவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. அதன்படி ஜூலை 31ஆம் தேதி கடைசி நாளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே ஜூலை 31ஆம் தேதிக்குள் காப்பீடு செய்து கடைசி நேரத்தில் பதிவு செய்வதில் ஏற்படும் பல்வேறு சிரமங்களை தவிர்க்குமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி கேட்டுக்கொண்டுள்ளார்.
1: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். நந்தகோபால். நேரம் 7:14:55. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே

0: செய்திகள் வழங்குபவர் ஆர் நந்தகோபால்.
1: பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி வளர்ச்சிப் பாதையில் இந்தியா என்ற கருப்பொருளில்

0: தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் கண்டோன்மென்ட் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 75 மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்களை காணொலி வாயிலாக இன்று திறந்து வைத்து பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் பல்வேறு சுகாதார திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தற்போது 23க்கும் மேற்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கையும் 818 அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் 138,000 அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களை தேடிச் சென்று வங்கிகள் சேவைகளை வழங்கி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் நரசரபேட்டாவில் மாநில அளவிலான வங்கியாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். கைவினை கலைஞர்களும் வியாபாரிகளும் மீனவர்களும் விவசாயிகளும் தற்போது கண்ணியத்துடன் வங்கி சேவைகளை பெற்று வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை தடுப்பது குறித்த 2 விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். பணியிடங்களில் பெண்கள் எவ்வித அச்சமும் இன்றி பணியாற்றுவதை உறுதி செய்ய வேண்டியது சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் பொறுப்பு என்று அவர் குறிப்பிட்டார். இதற்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அமைச்சர் பட்டியலிட்டார். தேசிய மகளிர் ஆணையம் இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறினார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்து விவாதிப்பதற்கான மத்திய அமைச்சர்கள் குழு பங்கேற்ற கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடரில் அரசு சார்பில் கொண்டுவரப்பட உள்ள மசோதா குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், திரு ராம்மோகன் நாயுடு, திரு கிரண் ரிஜிஜூ ஆகியோர் இதில் பங்கேற்றனர். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேர்தல் ஆணையம் சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஊடக மாநாட்டில் அவர் உரையாற்றினார். நமது தேர்தல் நடைமுறைகளை முன்மாதிரியாக கொண்டு பல்வேறு நாடுகள் அதனை பின்பற்றுவதாகவும் அவர் கூறினார். 40க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டில் நடைபெறும் தேர்தல்களை பார்வையிட்டதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். டிடி நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சி பின்னடைவை சந்தித்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கடந்த சில ஆண்டுகளாக சீராக உள்ளதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்து.

வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். வன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மலைவாழ் மக்களின் ஒத்துழைப்போடு மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்திய வனப்பணி பயிற்சி அதிகாரிகளிடையே அவர் கலந்துரையாடினார். மலைவாழ் மக்களின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் பணிகள் நீண்ட காலத்திற்கு பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பயிற்சி அதிகாரிகள் கூடுதலாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். தில்லியில் 415 மேற்பட்ட ஆயுஷ்மான் மக்கள் நல்வாழ்வு மையங்கள் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று இத்தகைய மையத்தை திறந்து வைத்த பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தில்லி மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 1100 மக்கள் நல்வாழ்வு மையங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற இலக்கு விரைவில் எட்டப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று ஷாம்லியில் 55 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தும் அவர் பேசினார். மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் நோக்கில் காங்கிரசும் சமாஜ்வாதியும் செயல்படுவதாக அவர் குறை கூறினார். கரும்பு உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் முன்னணியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி அரசு செயல்படுத்திய திட்டங்களையும் திரு யோகி ஆதித்யநாத் பட்டியலிட்டார். அருணாச்சல பிரதேசத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பெமா கண்டு கூறியுள்ளார். இட்டாநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக கூறினார். கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக நலத்துறையின் கீழ் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு பெமா கண்டு தெரிவித்தார். பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் 138 நாடுகள் பங்கேற்றதாக இதன் அமைப்பாளர் திரு நரேந்திரகுமார் கோயங்கா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 4 நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சியை 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டதாக தெரிவித்தார். இதில் அரங்குகளை அமைத்தவர்களில் 70% பேர் சிறு குறு தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள் என்றும் திரு நரேந்திரகுமார் கோயங்கா கூறினார். பஞ்சாபில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் கீழ் வீடு வீடாக சென்று விண்ணப்பங்களை வழங்கும் பணி அடுத்த மாதம் 3 தேதி வரை நடைபெறும் என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அனிந்திதா மித்ரா தெரிவித்துள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கென சிறப்பு முகாம் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக கூறினார். விண்ணப்ப படிவங்களை சமர்ப்பிக்காத வாக்காளர்கள் இந்த முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் திருமதி அனிந்திதா மித்ரா தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் பயணியர் ரயில் ஒன்று பள்ளி வாகனத்தின் மீது மோதியதில் 3 பேர் உயிரிழந்தனர். நிம்திதா கத்வா இடையேயான பயணியர் ரயில் கர்ணசுபர்ணா ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து விசாரிப்பதற்கு உயர்நிலை குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் அடுத்த மாதம் 15 தேதி தொடங்கி 30 தேதி வரை நடைபெற உள்ளது. ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங் ஹி சூங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். உலகின் நம்பகத்தன்மை வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக தேர்தல் ஆணையம் திகழ்கிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: 01 குமரி எஃப்எம் 101
1: புதுகலம் கொண்டாட்டம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்
1: 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:26. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
3: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
2: வெள்ளம் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32°C குறைந்தபட்ச வெப்பநிலை 25°C வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் அறிவுரை. பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது. தென்னை மரங்களுக்கு இடையில் பசுந்தாள் உரம் பயிரிட்டிருந்தால் 50% பூக்கும் தருணத்தில் மண்ணில் மடக்கி உழவு செய்ய வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 12-16 km அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால் வடியும் பகுதிகளுக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். நெல் மற்றும் தோட்டக்கலை பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலையை செய்ய ஏற்ற பருவம் இது. வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியூரான் 3G கொரோனை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார்.

கால்நோய், வாய் நோய், பிளவுபட்ட குளம்புள்ள கால்நடை இனங்களான பசு மற்றும் எருமைகளுக்கு பரவும் நோயாகும். இந்நோய் தாக்கப்படும் கால்நடைகளுக்கு கால், வாய் மற்றும் மடிக்காம்புகள் இவற்றில் கொப்பளங்கள் ஏற்படும். இதனால் நோய் தாக்கப்பட்ட பசுக்களில் பால் அருந்தும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்த நோயிலிருந்து கால்நடைகளை காத்திட தடுப்பூசி போடுவது ஒன்றே சிறந்த வழியாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை 8 சுற்று கால்நோய் வாய் நோய் தடுப்பூசி பணி நடைபெற்றுள்ளது. இந்த 9வது சுற்றில் சுமார் 58,400 கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்திட இலக்கு நிர்ணயித்து அனைத்து பகுதிகளிலும் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறையைச் சேர்ந்த கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் ஆகியோரை கொண்ட 23 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கால்நோய் வாய் நோயினால் தங்களுக்கு ஏற்படும் உற்பத்தி இழப்பை தடுத்து இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களிடமுள்ள 4 மாத வயதிற்கு மேலான அனைத்து பசு மற்றும் எருமைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளாா்.

0: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை, பசுமாடு வளர்ப்பு, வேம்பனூர் ஜி அஸ்வின் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி, தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்ட கற்றல் தேசிய திட்டம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் சாகுபடியில் துத்தநாக சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் மேலாண்மை, நாகர்கோவில் விதை சான்றளிப்பு துறை வேளாண்மை உதவி இயக்குனர் ஆர் சுரேஷ் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
0: ஏற்பிடித்து உழைக்கும் கரங்களே, உங்களை நாங்கள் வணங்குகிறோம். உங்களுக்கு மரியாதை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் நாங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது. எனவே விவசாயத்தை பேணுவோம், உழவு தொழிலை போற்றி பாதுகாப்போம்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
0: பசுமாடு வளர்ப்பு, வேம்பனூர் ஜி அஸ்வின் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நம்ம கால்நடை வளர்ப்பு ரொம்ப ஈடுபாடோடு செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த கொரோனா காலகட்டம் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வளர்ப்பு விகிதம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஒரு இளைஞராக இருந்தாலும் கூட, அதாவது அப்பா அம்மா காலத்திலேயே வளர்த்துட்டு இருந்தக்கூடிய கால்நடைகளை தொடர்ந்து நீங்கள் அதை வந்து பராமரிக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வந்து மாடு வளர்ப்பில் எத்தனை வருஷமாக வளர்த்துட்டு இருக்கீங்க?
2: நான் சின்ன வயசில் இருக்கும்போதே அப்பா அம்மா கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்து கொடுப்பேன். அதுக்கப்புறவு நானாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த மாதிரி பார்த்துக்கிட்டேன். இப்போ நான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்க போல இருக்குது.
0: சரி, கால்நடை வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் கால்நடைகளில் நிறைய ரகங்கள் இருக்கு. இப்போ நீங்க வளர்க்கக்கூடிய மாடுகள் என்ன ரக மாடுகள் வளர்த்துட்டு இருக்கீங்க?
2: நாங்கள் வளர்க்கக்கூடியது ஜெர்சி கிராஸு, அப்புறம் கைச்சப் கிராஸு, அந்த மாதிரி உள்ள கிராஸு என்ன மாடுகளை வளர்த்துட்டு இருக்கோம். அது வந்து பால் உற்பத்தி கூடுதலாக இருக்கும்.
0: சரி, இப்போ நீங்க கால்நடைகளை வந்து வளர்க்க ஆரம்பிக்கும் போது முதல்ல எத்தனை மாடுகள் வாங்கினீங்க?
2: முதல் வந்து எங்கள் வீட்டுக்கு பால் தேவைக்காக ஒரு மாடு பார்த்து வாங்கினோம் ஒரு ஆள்கிட்டருந்து. அதுக்கப்புறம் அதுலேருந்து பிரீடு எடுத்து தான் கொண்டு வந்துட்டுருந்தோம். வெளியே வேற வாங்கினதில்ல.
0: உதாரணத்துக்கு இப்போ கன்றுக்குட்டிகளாக வாங்குறோம்னு வச்சுக்கிடுங்க, வெளியே சந்தைகளில் கால்நடை வாங்க போகிறதா இருந்தால் என்னென்ன நல்லா கவனித்து வாங்கணும்?
2: கன்றுக்குட்டி நல்லா தரமாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும். அதுக்கப்புறம் நோய் வாய்ப்பட்டுருக்கா அந்த மாதிரி பார்க்கணும். அதுக்கப்புறம் நல்லா வளருமான்னு பார்த்து அந்த மாதிரி வாங்கலாம்.
0: இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்கிறது வார்த்தைகளாக சொல்லிட்டீங்க. இப்போ நடைமுறையில் நம்ம இப்போ பார்த்து வாங்குறோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் அதுக்காக ஆகும்? நல்ல தரமான மாடு தான் அப்படிங்கிறத என்னென்ன அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிப்பீங்க?
2: அது மாடை பார்த்த உடனே தெரியும் அந்த மாடு நல்ல மாடு தானான் அப்படின்னு. உடம்பு சரி இல்லாததெல்லாம் கால் வாய் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் பார்த்தா தெரியும்.
0: பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்க.
2: ம்,
0: இப்போது மாடுகள் வாங்குகிறோம் அப்படின்னா வாங்கக்கூடிய நிலையில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டத்துலேருந்து கூட சில பேர் வாங்கிட்டு வராங்க. அந்த மாதிரி வாங்குறது சரியாக இருக்குமா, இல்லை உள்ளூரில் இருக்கக்கூடிய மாடுகளை வாங்கி வளர்க்குறது தான் சிறந்த தேர்வாக இருக்குமா, என்ன எது சிறந்த தேர்வு?
2: உள்ளூரில் ஓடி வாங்குறது தான் சிறந்தது.
0: என்ன காரணத்தினால அப்படி சொல்கிறீங்க?
2: வெளி இடத்துலனா நம்ம எப்படின்னு தெரியாது, எந்த மாதிரி உள்ள நோய் இருக்குது இந்த மாதிரிலாம் தெரியாது. உள்ள இடத்துலன்னா இந்த மாதிரி உள்ள நோய் இருக்குன்னு தெரியும், தெரிஞ்சு வாங்குறது நல்லது.
0: சரி, அதாவது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா வெளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீதோசை நிலை, தட்பவெட்ப நிலை, உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கும். அதனால அதை வந்து தவிர்க்கிறது நல்லது. நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய மாடுகளை வந்து வாங்கி வளர்க்குறது சிறந்த தேர்வு. தெரிஞ்ச விவசாயிகள்கிட்ட கேட்டு வாங்கினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க.
2: அதான்
0: இப்போ உத்தேசமாக இப்போ மாடு வாங்குறதா இருந்தால் கன்றுக்குட்டிகளாக இருந்தால் என்ன விலை கொடுக்க வேண்டியிருக்கு, விலை நிர்ணயம் அப்படிங்கிறது எப்படி எதை வச்சு முடிவு பண்ணுவீங்க?
2: அது மாடு தரத்தையும் மாடை பற்றியும் உள்ளதை வச்சு வாங்குவாங்க.
0: சரி, உத்தேசமா இப்போ கன்றுக்குட்டியை வாங்குறதா இருந்தால் என்ன விலை, இடைத்தரம் உள்ள மாடுகளை வாங்குறதா இருந்தால் என்ன விலை?
2: இப்போ கன்றுக்குட்டின்னு வரும்போது 10-15,000 வந்துடும் வாங்குறப்போ, இடைத்தர மாடுன்னா 20,000 வந்துடும்.
0: சரி, இப்போ கன்றுக்குட்டி அப்படின்னு சொல்றது வந்து எத்தனை வயதுடைய மாடுகள் வரைக்கும் இந்த 15,000 அப்படிங்கிற விலை வரும்?
2: அது ஒரு வருஷத்து கன்றுக்குட்டி, ஒரு வயசு.
0: இப்போ நம்மகிட்ட எத்தனை மாடுகள் இருக்கு?
2: எங்ககிட்ட 8 பால் மாடும் 3 கன்றுக்குட்டியும் இருக்கு.
0: சரி சரி, இப்போ நம்மகிட்ட வந்து இப்போ மாடு வளர்க்கறதுக்கு ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா இந்த கொட்டகை அமைப்பு எப்படி, என்ன மாதிரியான கொட்டகை வச்சிருக்கீங்க?
2: கொட்டகை வந்து மண் தர போட்டு சீட்டு போட்டு அந்த மாதிரி வச்சிருக்கோம்.
0: ஒரு மாட்டுக்கும் இன்னொரு மாட்டுக்கும் எவ்வளவு இடைவெளி விட்டு தயார்படுத்தி இருக்கீங்க?
2: ஒரு மாட்டுக்கும் ஒரு மாட்டுக்கும் ஒரு 3 அடி.
0: அதை பிரிக்கிறதுக்காக என்ன இடையில என்ன வச்சிருக்கீங்க, ஏதாவது தடுப்புகள் வச்சிருக்கீங்களா?
2: இல்ல இல்ல.

0: அப்படி ஒன்றும் வைக்கலை.
1: நம்ம கொட்டகை வைக்கக்கூடிய இடம் நிழல் பாங்கா இருக்கணுமா, வெயில் பாங்கான இடத்த கூட தேர்ந்தெடுக்கலாமா?
0: இது இணல் பாகம் போல உள்ள இடங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும்.
1: இப்போ கால்நடைகளை வந்து வாங்கியாச்சு, வாங்கினதும் ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வரீங்க, உணவு முறை எப்படி? நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்ம தெரிஞ்ச வச்சிருக்கக்கூடிய உணவு முறையா, இல்லை ஏற்கனவே வளர்த்துட்டு இருந்தவங்க என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத கேட்டு அதுக்கு பிறகு வாங்கி அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பீங்களா?
0: முதல் வாங்கிட்டு வந்தவங்கள்ட்ட கேட்டுட்டு வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நம்ம இறக்கி கொஞ்சம் பழக்கணும். அவங்க கொடுத்துருந்த இறையும் கொஞ்சம் கொடுத்து நம்ம இடத்துல உள்ள இறக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி எடுக்கணும். முதலே கொடுத்தா உடம்பு சரியில்லாமல் ஆயிரும்.
1: என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும்?
0: வயிற்று சீக்கு வரும்.
1: இப்போ மாடுகளை வந்து வாங்கி இந்த மாதிரி நீங்கள் உணவு நடைமுறையை பற்றி சொல்லிட்டீங்க, கண்டு பராமரிப்பு எப்படி, அதெல்லாம் எப்படி பராமரிக்கணும்? காலையில் என்னென்ன மாதிரி உணவுகள் கொடுக்கணும், மத்தியானம் என்ன உணவு, சாயங்காலம்?

0: வாங்கி அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பீங்களா?
1: முதல் வாங்கிட்டு வந்தவங்கள்ட்ட கேட்டுட்டு வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நம்ம இறக்கி கொஞ்சம் பழக்கணும். அவங்க கொடுத்துருந்த இறையும் கொஞ்சம் கொடுத்து நம்ம இடத்துல உள்ள இறக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி எடுக்கணும். முதலே கொடுத்தா உடம்பு சரியில்லாமல் ஆயிரும்.
0: என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும்?
1: வயிற்று சீக்கு வரும்.
0: இப்போ மாடுகளை வந்து வாங்கி இந்த மாதிரி நீங்கள் உணவு நடைமுறையை பற்றி சொல்லிட்டீங்க, கண்டு பராமரிப்பு எப்படி, அதெல்லாம் எப்படி பராமரிக்கிறோம்? காலையில் என்னென்ன மாதிரி உணவுகள் கொடுக்கணும், மத்தியானம் என்ன உணவு, சாயங்காலம் என்ன உணவுகள்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும்?
1: இப்போ கன்று போட்ட நேரம் எல்லாம் பால் தானும் குடிக்கும் ஃபுல்லாக, அது காலையிலையும் சாயங்காலமும் ரெண்டு நேரம் கொடுப்போம். ரெண்டு நேரமும் ஒரே அளவில் கொடுத்துட்டு இருக்கணும். அது மீறி கூடுதலோ குறைஞ்சாலோ மாட்டு வயிற்றுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கும்.
0: இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். சரி, இப்போ நீங்கள் கால்நடைகளை வந்து வளர்க்குறதாக இருந்தால் அதுக்கான தீவனங்கள், மேய்ச்சலுக்கான இடம், இதெல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து கைத்தீவனம் கொடுக்குறீங்களா இல்லை வெளிமேய்ச்சலுக்கு விட்டுறீங்களா?
1: கைத்தீவனமும் உண்டு, வெளிமேய்ச்சலும் உண்டு. வெளிமேய்ச்சல் வேற ஆளுக்கும் தோப்புல கொண்டு கட்டி போட்டுட்டு அப்புறம் அவுத்து விட்டு மேய்க்கிறது போல, அப்புறம் வீட்டுக்கு வந்து வைக்கோல் புல், அப்புறம் கையறன்னு பார்த்தா தவிடு சோளம் அந்த மாதிரி பிடிச்சி போடுவாங்க.
0: சரி, இதெல்லாமே நீங்க உணவுகள்லாம் நீங்க தயார்படுத்துறதா இல்ல கடைகள்ல இருந்து வாங்குறதா?
1: இது சோளம் எல்லாம் வாங்குறது.
0: இப்போ ஒரு இளைஞரா இருக்கீங்க, இந்த மாதிரி காலையில கால்நடை வளர்க்கறதுக்காக எத்தனை மணி நேரம் அதுக்காக செலவிடுறீங்க?
1: காலையில 4 மணிக்கு எழும்பி பால் கறந்து கொடுப்போம், 10 மணி வரைக்கும் அப்படியே இருக்க வேலையெல்லாம் நடக்கும்.
0: கால்நடைகளுக்கு வந்து நோய்வாய்ப்படக்கூடாது, நல்ல தரமா இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கன்னா அதுக்கான ஒரு உணவு நடைமுறை பின்பற்றுவீங்க இல்லையா? என்னென்ன உணவுகள் கொடுப்பீங்க?
1: உணவு முறையோடையும் அது இருக்கக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கணும், கழுவி நீட்டாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் மாட்டுக்கு இறை வந்து நம்ம அடுத்த மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய பாத்திரங்களில் அப்படி மாற்றி வைக்கக்கூடாது, அப்படி இருக்கும்.
0: கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் வளரக்கூடிய நேரங்களில் என்னென்ன மாதிரியான நோய் பாதிப்பு வர வாய்ப்புண்டு?
1: காய்ச்சல் வரும், காலில் புண்ணு வரும், பிறகு இந்த தரையுள்ள படுக்கிறதுனால அந்த உராய்ந்து அதில் புண்ணு வந்து ஈம் வைக்கும், அந்த மாதிரி உள்ள நோய்கள்லாம் வரும்.
0: அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க?
1: அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த வேப்ப எண்ணெய் அதெல்லாம் போட்டு விடுவாங்க. வேப்ப எண்ணெய் சூடம் கலந்து அதை வச்சு போட்டு விடுவாங்க.
0: மற்றபடி இப்போ ஒருவேளை வந்துட்டுனா என்ன பண்ணுவீங்க?
1: வந்துட்டுனாக்கி மருந்து மெடிக்கலில் சொல்லி வாங்கி போடுவோம், இல்லை டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கி போடுவோம்.
0: கால்நடை மருத்துவருடைய ஆலோசனை வழிகாட்டுதல் எல்லாம் பின்பற்றுறது உண்டா?
1: ஆமாம்.
0: இப்போ கால்நடைகளுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அதாவது சரியான நேரத்தில் சரியான தடுப்பு ஊசி, தடுப்பு மருந்துகள் எல்லாம் கொடுக்கறதன் வழி தான் அதை சிறப்பாக நம்ம அதை வந்து வளர்த்தெடுக்க முடியும் கால்நடை வளர்ப்பாளர்கள் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நிலையில் சரியான தடுப்பூசிகள், தடுப்பு மருந்துகள் எல்லாம் எப்படி அட்டவணைப்படுத்தல் படி சரியாக செய்கிறீங்களா?
1: 6 மாதத்துக்கு ஒருக்கா தடுப்பூசி போடணும், அது போட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்பிறகு நாங்கள் வெளியே இருந்து மருந்து இறைக்குன்னு மருந்து வாங்கி கொடுப்பாங்க, அது வாங்கி கொடுப்போம்.
0: சரியான உணவு நடைமுறைகளுக்கு அடுத்தபடியாக அந்த தடுப்பூசி தடுப்பு மருந்துகளை வந்து சரியான இடத்துல சரியான கால இடைவெளி ஊருக்கா செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படி தானே?
1: ஆமாம்.
0: சரி, இந்த மாதிரி பார்க்கக்கூடிய நிலையில் நமக்கு வந்து கால்நடைகளுக்கு வந்து வளரக்கூடிய நேரத்தில் சினை காலம் எப்படி அதை வந்து பராமரிக்கிறீங்க அதை சொல்லுங்கள்.
1: இது 1 வயசுக்கு அப்புறம் பருவத்துக்கு வரும், அதுக்கப்புறம் சின்ன ஊசி டாக்டர் மூலமாட்டு கூப்பிட்டு போடுவாங்க.
0: சினை காலத்தில் வந்து இப்போ சாதா கொடுக்கக்கூடிய உணவு தானா இல்லை வேற?
1: சாதா கொடுக்கக்கூட உணவு கூட பருத்தி கொட்டை குறுக்க வச்சு கொடுப்பாங்க, அப்புறம் பருத்தி கொட்டை தவிடும் சேர்த்து கொடுப்பாங்க. இது ஒன்று தான் கூடுதலும் கொடுக்குது.
0: சரி, இப்போ கால்நடைகளுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூட பால் தான் பக்கத்தில் கொடுத்து வருமானத்தை ஈட்டிட்டு இருக்க அப்படின்னு சொன்னீங்க.
1: ஆமாம்.
0: இந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் வந்து இப்போ சினையாக இருக்கு அப்படின்னா அந்த எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் பால் கறந்து கொடுப்பீங்க?
1: 6 மாதம் கறக்கலாம், அப்புறம் குட்டி போட்ட அப்புறம் பால் எடுக்கலாம்.
0: சரி, இப்போ பால்லாம் எப்படி சொசைட்டிகளுக்கு கொடுக்குறீங்களா இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கொடுக்குறீங்களா?
1: சொசைட்டியும் கொடுப்போம், பக்கத்தில் ஆட்களுக்கும் கொடுப்போங்க.
0: விலையெல்லாம் எப்படி?
1: சொசைட்டியில் 36 ரூபா, வீட்டுக்கு கொடுக்கறது 50 ரூபா வச்சு கிடையாது.
0: 1 லிட்டர்?
1: லிட்டர்.
0: அற்புதமாக சொன்னீங்க. இப்போ வந்து கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் சினை காலத்தில் வந்து சினை கால கவனிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான உணவு முறையை பற்றி நீங்கள் பின்பற்றிருக்கீங்க. இன்னொன்று கால்நடை மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி இப்போ சரியாக செய்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. மற்றபடி அதை வந்து இப்போ சினை காலத்தில் வந்து இந்த மாதிரியான பிரைவுரிகள் இருந்துன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத எப்படி வழிகாட்டுதல் கால்நடை மருத்துவத்தில் சார்பாக முகாம்கள் வழியாக தெரிஞ்சுக்கிட்டுறீங்களா இல்லை முன்னனுபவம் வாய்ந்த விவசாயிகள் கால்நடை வளர்ப்பாளர்கள்ட்ட கேட்டு ஏதாவது சந்தேகங்கள் வந்தால் தெரிஞ்சுக்கிறீங்களா?
1: இதுக்கு முன்ன வளர்த்த ஆட்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம், அதுக்கு போக டாக்டர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம்.
0: வழிகாட்டுதல் எப்படி?
1: ரொம்ப நல்லா இருக்கு. அது நமக்கு தெரியாத நேரம் குட்டி போட்டாலும் பாதுகாப்பாக அது பார்த்துக்கிடும், வேற மாடுகளும் சேர்ந்து பார்த்துக்கிடும். அது பிறகு நம்ம பார்க்க நேரம் நிற்க எழுமி நிற்க கிளீன் பண்ணி விடணும். நம்ம
0: வருடம் முருகன் கன்று அப்படிங்கறது தான் முக்கியமா நம்ம கால்நடை வளர்ப்பாளர் சொல்லுவாங்க.

0: நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை வாக்சினே அடைய வச்சு தொடர்ச்சியாக செய்கிறீங்க?
1: ஒரு வருஷம் பால் கறக்கிற போல ஒரு வருஷம் சின்ன, 2 வருஷம், 1 வருஷம் கேப்பு.
0: இப்போ நம்மகிட்ட எத்தனை வயதுடைய மாடுகள் வரைக்கும் இருக்குது?
1: எங்ககிட்ட 8 வயது வரைக்கும் உள்ள மாடு இருக்கு.
0: 8 வயது வரைக்கும் உள்ள மாடுகள் நல்ல திராணிப்பாக இருக்கா?
1: ரொம்ப இல்லை, ஓரளவு திராணிப்பாக இருக்கு.
0: பொதுவாக சொல்லுவாங்க இந்த மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஈத்து இத்தனை ஈத்து வரைக்கும் தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை ஈத்து வரைக்கும் நம்மகிட்ட கால மாடுகளை வச்சுருப்பீங்க?
1: இது எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் 6 ஈத்து அந்த மாதிரி தான் இருக்கு.
0: கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ முக்கியமாக பாதிக்கக்கூடிய நோய்களா என்னென்ன குறிப்பிடுறீங்க?
1: முக்கியமாக பாதிக்கக்கூடிய நோய்னா காய்ச்சல் தான்.
0: சரி, ஒருவேளை நம்மகிட்ட இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு ஏதோ ஒரு நோய் பாதிப்புக்குள்ளா இருக்கு அப்படின்னா என்னென்ன அதனுடைய அறிகுறிகள் எப்படி எல்லாம் இருக்கும்?
1: மாடு ரொம்ப டல்லா இருக்கும், தண்ணி குடிக்காது, சாப்பிடாது, அப்புறம் நடக்கும்போது கால் நுண்டும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்.
0: கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் மாடு வளர்க்குறோம் அப்படின்னா கழனி தண்ணி கொடுப்பாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில காய்கறி கழிவுகளாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி மிச்சமாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நம்ம கொடுப்போம் அப்படின்னு நம்ம கால்நடை வளர்ப்பாளர்கள் நமக்கு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் கழனி தண்ணி எல்லாம் கொடுக்குறது உண்டா?
1: இல்லை, அது கொடுக்கறது இல்லை. நம்ம சொந்த வீட்டில் உள்ளது கொடுப்போம், அடுத்த வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்கறது இல்லை.
0: என்ன காரணத்தினால அப்படி கொடுக்கறது இல்லை?
1: அது அவங்க எத்தனை நாளைக்கு முன்னே கழிவு தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருப்பாங்க, அது கொடுத்தா மாட்டு கால்சியம் சத்தெல்லாம் குறையும், அதனால கொடுக்கறது இல்லை.
0: சரியான போஷாக்குகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம கால்நடை வளர்ப்பில் வந்து வெற்றிகரமாக செய்ய முடியும். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த கால்நடை வளர்ப்பு வந்து புதுசாக ஏதாவது தொழில்நுட்பமோ இல்லை தகவல்களை புதுசாக தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்னா எது வழியாக தெரிஞ்சுக்கிடுவீங்க?
1: பக்கத்தில் இருக்க ஆட்கள் மூலமாக இல்லை இந்த முகாம் போடுவாங்க, அந்த மாதிரி இடங்களுக்கு போய் தெரிஞ்சுக்கிடலாம்.
0: அதாவது குட்டி ஈன்றதும் மாட்டுக்கு என்ன ஆகாரம், அதை வந்து பராமரிக்கிறது எப்படி, அதை வந்து கண்ணு கருத்துமாக கவனிக்கிறது எப்படி, அதை சொல்லுங்கள்.
1: குட்டி ஈன்ற உடனே மாட்டுக்கு நம்ம எள்ளு புண்ணாக்கு வச்சு தண்ணி கொடுப்பாங்க. எள்ளு புண்ணாக்கு வச்சு தண்ணி 7 நாள் 8 நாள் கொடுப்பாங்க. கருப்பட்டி வச்சு காய்ச்சி கொடுப்பாங்க. கண்ணுக்குட்டி வந்து ஈச்சி ஆடாமல் பார்த்துக்கிடுவாங்க. ஈச்சி மொய்க்கும், அந்த குட்டியோட ரத்த வாசனைக்கு ஈச்சி மொய்க்கும், அது ஈச்சி மொய்க்காமல் பார்த்துக்கிடுவாங்க.
0: சரி, குட்டி வந்து எவ்வளோ நேரத்தில் கண் முழிக்கும்?
1: உடனே கண் முழிச்சிரும், 2 செகண்டில் கண் முழிக்கும்.
0: சரி சரி, தாய்க்கு வந்து அதிகமான உடல் பலவீனம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அந்த நேரத்தில் எப்படி என்னென்ன மாதிரியான உணவுகள் கொடுப்பீங்க தாய்?
1: தாய்க்கு கால்சியம் சத்துக்கு கால்சியம் வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா வீட்லேயே சுண்ணாம்பு நீத்தி அதில் உள்ள தண்ணி ரெகுலராக கொடுத்துட்டு வந்தால் போதும்.
0: இந்த கருப்பட்டி தண்ணியெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க?
1: அவன் கருப்பட்டி தண்ணியும் கொடுப்பாங்க உடனே. நம்ம பால் கறக்குறதுனால கால்சியம் சத்து குறையும், கண்டு ஈன்றோடனையும் கால்சியம் சத்து குறையும், அதனால உடனே கொடுப்பாங்க கருப்பட்டி தண்ணியெல்லாம்.
0: குட்டிகள் பராமரிப்பு எப்படி, எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் தாய் பசுக்கு கூட விட்டுருப்பீங்க?
1: 3 மாதம் வரைக்கும் பால் குடிக்கிறது விட்டுருப்போம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி நம்ம கை இறக்கி பழக்கிடுவோம்.
0: நீங்கள் கை தீவனங்களாக இப்போ என்ன கொடுக்குறீங்க?
1: சோளம் மாவு, கோதுமை தவிடு, தவிடு சாதா, அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொடுக்குறோம்.
0: சரி, சில மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா வயது மூப்பின் காரணமாக சில நோய்கள் வரும், இல்லைன்னா இழப்பு ஏற்படக்கூடிய நிலையில் இப்போ வயதாகிட்டு அப்படின்னா அந்த மாடுகளை என்ன பண்ணுவீங்க?
1: இப்படி வயதாகிட்டுனா மாற்றிடுவோம்.
0: அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ மாடுகளை பொறுத்த வரைக்கும் என்ன விலை வரைக்கும் விற்பனை ஆகுது?
1: இளமாடாக இருந்தால் 50,000 60,000 அப்படி போகும். இது ரொம்ப வயசான மாடுனாக்கி 10,000 20,000 அப்படி தான் வாங்குவாங்க. கூடுதலும் இறைச்சிக்காரங்க தான் வாங்குவாங்க.
0: கால்நடை வளர்ப்பில் இத்தனை வருஷமாக செய்கிறீங்க, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது இப்போ சில பெண்மணிகள் கூட செய்வாங்க. இப்போ பசுமாடுகளை கட்டி வளர்க்குறது, அதை இழுத்துட்டு வர்றது, அதை வந்து வேறு இடங்களுக்கு மயக்க கூட்டுறது, எப்படி அதெல்லாம் எப்படி உங்களுக்கு சிரமமான பணியாக இருக்கா எளிதாக இருக்கா?
1: எளிதான பணியாக தான் இருக்கும், அது நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்தால் எளிமையாக இருக்கும்.
0: அதாவது நம்மளில் ஒரு ஆளாக வந்து மாடுகளை நீங்கள் பார்க்குறதுனால அதில் ஒரு ஆர்வம் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம நிகழ்ச்சியை நிறைய கால்நடை வளர்ப்பாளர்கள் கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உங்கள் கால்நடை வளர்ப்பு அனுபவத்தின் மூலமாக என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
1: வருமானம் கொடுக்கக்கூடியதுனாகி நம்ம அடுத்த ஆள்கிட்ட நம்ம கை கட்டி வேலை பார்க்கணும், இது நம்ம சொந்த தொழிலாக இருக்கும். நம்ம எவ்வளோ வேலை செய்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, சொந்த தொழிலாக இருக்கும்.
0: கால்நடை வளர்ப்பாளர்கள் நிறைய பேர் கேட்டுட்ருப்பாங்க, அவங்களுக்கு இப்போது ஒரு கால்நடை வளர்க்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகத்திலேயோ ஒரு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
1: சில ஆட்கள் சொல்லுவாங்க நீ இது வளர்த்து பிரயோஜனம் இல்லை, லாபம் இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்காம நம்ம வளர்த்தா லாபம் இருக்கும். இது அவங்க சொல்ல தான் செய்வாங்க, நம்ம அதை காதில் எடுத்துக்கிட கூடாது.
0: ஒரு முனைப்போட அப்பா அம்மா காலத்துலேருந்தே இந்த மாடு வளர்ப்பில் ஈடுபாடோடு செஞ்சிட்ருக்கீங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து எங்களுடைய வளர்ச்சிக்கு அந்த பசுமாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு தான் எங்களை வந்து படிக்க வச்சாங்க. அது மூலமாக தான் எங்களுடைய வாழ்வாதாரம் தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியும், பசுமாடு வளர்ப்பு எப்படி பண்ணணும்

0: அதை வந்து தேர்ந்தெடுக்கிறது எப்படி, கண்டு தேர்வு எப்படி, அதை வந்து பராமரிக்கிறது எப்படி, ஏதாவது சந்தேகங்கள் வரும்போது முன்னனுபவம் வாய்ந்த கால்நடை வளர்ப்பாளர்கள் கிட்டேயோ இல்லை அப்படின்னா அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம கால்நடை மருந்தகத்தில் போய் அந்த மருத்துவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு அதற்கு பிற்பாடு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்கிற அந்த வழி வெற்றிகரமாக கால்நடை வளர்ப்பில் வந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்கீங்க. அதன் மூலம் ஒரு வருவாயை ஈட்டக்கூடிய வகையில் இருந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கால்நடை வளர்ப்பு பற்றின, குறிப்பாக பசுமாடு வளர்ப்பு பற்றின உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய குமரி பண்பில் நேயர்களுக்காக இவ்வளோ நேரமும் தெளிவாக அழகாக பொறுமையாக பகிர்ந்துகிட்டமைக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: இதுவரை பசுமாடு வளர்ப்பு வேம்பனூர் ஜி அஸ்வின் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
1: உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்.
2: அமுத சுரபி.
0: தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்ட கற்றல் குறித்த தேசிய திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
3: ஆனா கடலைய வேக வச்சவன் கூட கொஞ்சம் வேக வச்சிருக்கலாம். என்ன தொலி இல்லாத கடல பாக்கிட்டு கேட்டா அவன் தொலி உள்ளதை தந்துட்டான். படிக்கவும் வேணும், நேரத்தை விரயம் பண்ண கூடாது. தொலி எங்க போட்டா தான் என்ன அண்ணன் தூக்க தானே செய்யா?
4: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே குனிஞ்சு என்னென்ன பண்றீங்க? இங்க பாரு, அவ்வளவு தோட இங்க இல்ல போட்டிருக்காரு. ஏனே இது நூலகம்னே உங்க வீடு இல்லனே பெரிய மனுஷம்னு உங்களை பார்த்தா இப்படி வேண்டாத வேலையை பண்ணிட்டு இருக்கீங்கண்ணே.
3: ஏ தம்பி, எதுக்குப்பா சத்தத்தை கூட்டுற? ஏ தொலி இல்லாத கடலை கேட்டப்பா கடையில, அவன் சொன்னா இன்னைக்கு அந்த ஸ்டாக் வரல, இத கொண்டு போங்க. அங்க பாரு, அந்த அம்மாவை பாரு, என்ன பண்றாங்க பாரு.
4: ஏனே அவங்க ஒரு பக்கத்துல இருந்தே தூத்துக்கிட்டு வராங்க, நீங்களும் கடலையே தின்னு முடிக்க கூடிய கண்டிஷன் வந்துட்டீங்களே, அதனாலதான் நீங்க தரையில போட்டீங்களானே.
3: என்னப்பா நீ பேசுற? நான் அப்படி பண்ணுவேனாப்பா? அந்த அம்மா தான் சொன்னாங்க, எதுக்கு கடலை தின்னுட்டு தொலிய மேல் நிலையில வைக்கிறீங்க, சும்மா தரைக்களத்துல போடுங்க, நான் தான் தூத்து எடுத்துருவேன். அந்த அம்மா தான்ப்பா சொன்னா.
4: ஏனே அவங்க ஒரு பேச்சுக்கு சொல்லிருப்பாங்க, உங்க செயல்பாடுகளை பார்த்து எத்தனை பேர் மேல்நிலைக்கு வந்துட்டு இருக்காங்க. என்ன இப்படி ஒரு காரியத்தை நீங்க செய்யலாமே?
3: ஏ தம்பி, நீ இத என்னத்துக்குப்பா பெருசுப்படுத்திட்டு இருக்க? நீ இப்ப எதுக்கு நூலகத்துக்கு வந்த? என்ன பாத்துட்டு இருக்க அதை சொல்லு.
4: ஏனே நான் தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்ட கற்றல் குறித்த தேசிய திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தெரிஞ்சுக்கிறதா வந்தம்னே, அதுதானே பாத்துட்டு இருக்கேன்.
3: என்ன தம்பி தட்டுற? ஏதோ படங்கள் அப்படியே ஓடிட்டு இருந்த மாதிரி இருந்து உன்னுடைய அலைபேசிய பார்க்கும் போது.
4: ஏனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதானே பாத்துட்டு இருந்தேன், இப்போ திட்டத்தை பத்தி பாத்துட்டு இருக்கோம்னே. மனுஷன பாரு, கடலையும் தின்னுட்டு பத்திரிகையும் படிச்சிட்டு இருக்காரு, பக்கத்துல இருக்கவன் என்ன செய்யாங்கிறதையும் அக்கு வேற ஆணி வேற சொல்றாரு. இவர் ஒரு தசவதார பிறவியா இருப்பாரா?
3: என்னப்பா முனங்குற? என்ன முனங்குற?
4: ஏனே உங்களை தானே பெருசா சொல்லிட்டு இருக்கேன், யாரு வந்திருந்தா அந்த திட்டத்தை பத்தி தெளிவா விளக்க முடியுமோ அவர் வந்திருக்காரு, ரொம்ப நல்லதா போச்சுன்னு மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கோம்னே.
3: நீ மனசுக்குள்ள பேசுறதா நினைச்சிட்டு பைய பேசுறப்பா, எனக்கு கேக்குது. தம்பி அந்த திட்டத்தை பத்தி ஒன்னு படி பாப்போம்.
4: ஏனே இந்த திட்டம் 2003 தொடங்கி இருக்காங்க.
3: என்ன திட்டம்பா, பேரை சொல்லு.
4: தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்ட கற்றல் குறித்த தேசிய திட்டம். இந்த திட்டம் 2003 தொடங்கி இருக்காங்க.
3: 2003 தொடங்கினாங்க. ஆங்கிலத்துல கூட அதுக்கு ஒரு பேர் சுருக்கமா கொடுத்திருப்பாங்களா? மனசுல நிக்கமாய் சொல்லு பாப்போம்.
4: எப்படின்னு கரெக்டா சொல்றீங்க?
3: எனக்கு தெரியாதாப்பா, எனக்கு தெரியாத திட்டங்களா சொல்லு.
4: NPTEL.
3: இப்ப சொல்லு தமிழ்ல.
4: தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்ட கற்றல் குறித்த தேசிய திட்டம்.
3: இது என்னன்னு புரியுதா தம்பி? இந்த திட்டத்துல ஒரு முக்கிய சாரம்சம் என்னன்னா, 22 துறைகள்ல 600 மேற்பட்ட பாடத்திட்டங்களை வந்து உட்புகுத்தி இருக்காங்கப்பா.
4: அக்கு வேற ஆணி வேற சொல்றீங்க, எப்ப இதெல்லாம் படிச்சீங்க?
3: எப்ப படிச்சனா? கல்கத்தாக்கு போயிருந்த தெரியாதா உனக்கு?
4: ஏனே அந்த 6 மாசத்துலயானே நான் கூட உங்களை காணல அப்படின்னு சொல்லி பேப்பர்ல போடுறதுக்காக இது பண்ணிட்டு இருந்தேன்.
3: அடிப்படையில ஆயிரக்கணக்கான பேர் கலந்துகிட்டதுல அண்ணனும் முதன்மையா கலந்துகிட்டேன். அண்ணனை கடைசி நாள்ல அங்கீகரிச்சு ஒரு சான்றிதழ் கொடுத்தாங்களே, அத கூட உங்ககிட்ட காட்டணும்ல, மறந்துட்டியா?
4: அன்னைக்கு கூட நீங்க சான்றிதழ கொண்டு காமிக்கும் போது பூரி கிழங்கு சிக்கன் வடை இதெல்லாம் வாங்கி தந்தன.
3: ஏ என்னப்பா, எதை கொண்டு எது கூட முடிச்சு போடுங்க? படிக்கக்கூடிய அவ்வளவு பேரு நம்மளையே பாக்குறாங்க. அண்ணனை ஏளனமா பேசி கூட்டத்துல கேவலப்படுத்தணும்னு எத்தனை நாளா திட்டம் போட்டிருக்க?
4: இன்னே வருதுன்னு தன்னால

0: உங்களுக்கு வாங்கி தந்தத மறக்க முடியறேன்.
1: சரிப்பா சரிப்பா. தம்பி, நான் சொல்லி தந்தது ஞாபகம் இருக்குதா? 22 துறைகள்ல 600க்கும் மேற்பட்ட படிப்புகளை மக்கள்கிட்ட விழிப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ரீதியில நூலக ரீதியா கொண்டு வந்திருக்காங்களே, இந்த மாதிரி கொண்டு வருகிறதுனால ஆராய்ச்சியாளர்கள் உருவாகுவாங்க, பேராசிரியர்கள் உருவாகுவாங்க, இடைநிலை அப்படிங்கிற தன்மையில விடுகிறது காப்பதிலு ஆக்கத்தோடும் ஊக்கத்தோடும் படிப்பு படிச்சு டாக்டரேட் வாங்குற மாதிரியான நிலைய இந்த திட்டம் கொடுக்குத. இந்த திட்டத்தினுடைய முக்கிய சாராம்சம் என்னன்னா, இணைய விளையாட்டும் காணொலி வாயிலாகவும் இந்த பாடத்திட்டங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கறதுதான். முக்கியமான துறைகள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. தம்பி கூட அதை ஒண்ணு விலாவாரியா படிச்சு பாரு, பாப்போம் கீழே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாரு. எந்தெந்த துறைகள் அதுல சம்பந்தப்பட்டிருக்கு?
0: இந்த திட்டத்தை IITS மற்றும் இந்திய அறிவியல் கழகம் IISc ஆகியவற்றினுடைய கூட்டு முயற்சியினால செயல்படுத்துறாங்களா?
1: புரியுதா? எல்லாருமே ஒரு பெரியாள் ஆகணும், அறிவு ஜீவியா திகழணும், அவங்களுடைய அறிவு திறனால இந்தியால உணவு உற்பத்தி பெருகணும், கல்வி ரீதியா யாரும் பிந்தங்களுக்கு உள்ளாயிரக்கூடாது, அடுத்தவங்கள்ட்ட ஆலோசனை அப்படிங்கிற கேட்கக்கூடிய தன்மையை வேறறுத்து இவங்க ஆலோசனை சொல்ற மாதிரியான தன்மையை உருவாக்கணுங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய அம்சம். புரியுதா?
0: புரியுதுண்ணே. இதெல்லாம் பெரிய கல்வி நிறுவனங்கள்லண்ணே.
1: ஆமாப்பா, அனுபவபூர்வமான நிறைய தகவல்களை சேகரிச்சு விழா வாரிய அவங்க அத்துப்படி ஆனதுக்கு பிறகு சொல்லி கொடுக்கக்கூடிய பக்குவமான பாடத்திட்டங்கள் தான் இதுல உட்படுது.
0: ஏனே இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வாரீங்க?
1: என்ன சொல்ல வாரனா, விழா வாரிய இவ்வளவு நேரம் உயிரை கொடுத்து சொல்லி இருக்க, இன்னும் என்ன சொல்ல வாரீங்க? அதாவது கல்லூரி அளவுக்கு படிக்க போக முடியாதவங்க சாதா அஞ்சல் வழி அப்படின்னு இருக்குது பாரு, அதே மாதிரி ஒரு நடைமுறையில நீ ஒரு 2-3 பெரிய நிறுவனங்களை சொன்ன பாரு, அந்த நிறுவனங்கள்ல உள்ள பேராசிரியர்கள் இணைய வாயிலாகவும் காணொலி வாயிலாகவும் தகவல்களை குறிப்பா மாணவர்கள்ட்ட எடுத்து சொல்றதன் வழி கிராமத்திலையும் கூட பேராசிரியர்களை பார்க்கலாம், மருத்துவர்களை பார்க்கலாம், இன்னும் எத்தனையோ விதமான தொழில ஈடுபாடுடையவங்களை உருவாக்கக்கூடியதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய அம்சம். புரியுதா?
0: புரியுதுண்ணே.
1: என்ன வாங்கி தர போற எனக்கு?
0: மனுஷன பாரு, தின்ன கடலை இன்னும் ஜீரணமாயிருக்காது, அதுக்கிடையில அடுத்த தீவனத்துக்கு தயாராயிட்டாரே.
1: நீ என்ன நாள் வார்த்தை சொல்லிட்டு போ, எனக்கு கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. இப்படித்தான் நீங்கிறது அனுமானத்துக்கு வந்துட்டேன். இப்ப மனசுல நினைக்கிறத சொல்லட்டுமா?
0: சொல்லுங்க பாப்போம்.
1: இவ்வளவு தூரம் அண்ணன் கஷ்டப்பட்டு சொல்லிருக்காங்கள, அண்ணனுக்கு வாங்கி கொடுக்கல என்ன தப்பு? எவ்வளவு நான் செலவு பண்ணலாம அப்படின்னு தானே நினைச்ச?
0: அவரு பக்கம் கொண்டு வந்துட்டாரே. ஆமாண்ணே, ஆமாண்ணே. ஏனே இன்னும் நீங்க ஏதாவது படிக்க வேண்டிய இருக்கா, இல்ல குறிப்பெடுக்க வேண்டிய இருக்கா, இல்ல கிளம்பிடுவோமா?
1: தம்பி, மத்தியான ஆகாரத்துக்கு நேராயிட்டு. சாயங்காலத்துக்கு அவன் ஆயிட்டான், இப்ப தம்பிக்கு அளவு கடந்த தகவல்களை சொல்லிருக்கேன். இந்த தகவல்கள் யாராவது சொல்லுவாளா உனக்கு?
0: யாரும் சொல்ல மாட்டாங்கண்ணே. அண்ணன் மனசு யாருக்கும் வராதுனே. நீங்க ஒரு பெட்டகம்னே, அறிவு ஜீவினே, இருக்கிறத எல்லாருக்கும் வாரி கொடுக்கக்கூடிய.
1: போதும்பா போதும்பா, இன்னைக்கு என்ன சாப்பாடு மத்தியானம் அத சொல்லு.
0: வாரு வைப்போம். அமுத சுரபியில் இதுவரை தொழில்நுட்பம் மேம்படுத்தப்பட்ட கற்றல் தேசிய திட்டம் உரையாடல் கேட்டீர்கள்.
2: உரையாடலில் பங்கேற்றோர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை, எஸ் சிவகுமார்.
3: அமுத சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
4: நொடிகளில் சில நுட்பங்கள்.
5: நெல் சாகுபடியில் துத்தநாக சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் மேலாண்மை தகவல்களை தருகிறார்
0: நாகர்கோவில் விதை சான்றளிப்பு துறை வேளாண்மை உதவி இயக்குனர்
5: ஆர் சுரேஷ் அவர்கள்.
6: நெல் தொடர்ந்து சாகுபடி செய்யும் வயல்களில் துத்தநாக சத்து பற்றாக்குறை ஏற்படுகிறது. பயிர்களின் வளர்ச்சிக்கும் பச்சை உற்பத்திக்கும் ஒளி சேர்க்கைக்கும் முக்கியமான பங்கு வகிப்பது துத்தநாக சத்தாகும். இந்த துத்தநாக சத்தை அறிவது எப்படி என்றால், இலைகளில் துருப்பிடித்த மாதிரியான புள்ளிகள் காணப்படும் மற்றும் செடிகள் வந்து வளர்ச்சி குன்றி காணப்படும். கதிர்கள் வெளிவந்தாலும் கதிர்கள் சாவியாக காணப்படும். சோ இந்த துத்தநாக சத்தை நாம் வந்து தவிர்க்க வேண்டுமென்றால் விவசாயிகள் துத்தநாக சல்பேட்டு 1 ஏக்கருக்கு 10 கிலோ வீதம் நாம் நடவிற்கு முன்பாக கண்டிப்பாக இடுதல் வேண்டும்.
4: அமைப்பில் உதவி எஸ் சிவகுமார்.
7: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

நேர்களை நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மரச்சீனி சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இலவு விலை சி அலசி ஜோனி அவர்கள். அமுத சுரபி, இதில் ஒருங்கிணைந்த பண்ணையம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னையில் ரூகோ சுருள் வெள்ளை ஈ கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள். வேளாண் பெருமக்களை நிகழ்ச்சி உங்களுக்காகவே கேட்க தவறாதீர்.

செல்ல குழந்தைகளை, இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420 2907722 இணைப்பெண் 04652 அலைபேசி எண் 8903257739. இன்றிரவு 8:30 திரைக்களஞ்சியம். இதில் இசை என்ற தலைப்பில் இரணியல் சி பழனியாண்டி பிள்ளை அவர்கள் தொகுத்து அனுப்பியிருக்கும் திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

நேர்களை இன்றிரவு 10:05 உங்கள் அபிமான நிலா மற்றும் உங்கள் விருப்ப பாடல்களோடு உங்கள் விருப்ப பாடல்களை சுமந்து நேரலையாக வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னையில் உள்ள பூங்கா ரயில் நிலையம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சின்னசேலம் ரயில் நிலையம், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் ரயில் நிலையம் ஆகியவற்றை பிரதமர் திறந்து வைத்ததாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாரம்பரியம் சார்ந்த வடிவமைப்புடன் நவீன வசதிகளை கொண்டதாக இந்த ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா

0: மித்ரா கூறியுள்ளார். டிடி நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், சர்வதேச அளவில் பொருளாதார வளர்ச்சி பின்னடைவை சந்தித்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கடந்த சில ஆண்டுகளாக சீராக உள்ளதாக குறிப்பிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இப்பணிகள் மாநிலத்தில் இரண்டு கட்டங்களாக நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுய விவர கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கியுள்ளதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் 31ஆம் தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெறப்படும் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது வழங்கும் தகவல்கள்தான் திட்டங்களுக்கு அடிப்படையாகும் என்று தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமது சுய விவரங்களை தாம் பதிவேற்றம் செய்துள்ளதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிர்வாகத்தில் தவறுக்கு இடமளிக்கக்கூடாது என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். நீட் தேர்வுக்கு எதிராக சில அரசியல் கட்சிகளின் வெறுப்பு பிரச்சாரங்களை முறியடித்து மாணவர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தேர்வில் சென்னையைச் சேர்ந்த வெங்கடாபதி வேலாயுதம் 12ஆம் இடத்தை பிடித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 12 மாணவர்கள் சிறப்பிடம் பெற்றுள்ளதாக வெளியான செய்திகளும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் தடையின்றி நடைபெறுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் குவிந்து கிடக்கும் நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிடங்குகளில் உள்ள மூட்டைகள் அரவை ஆலைகளுக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஊடகத்துறையை அச்சுறுத்தும் வகையில் செயல்படும் போக்கினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நெறியாளருக்கு எதிராக காவல்துறை மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளார். கருத்து சுதந்திரத்தை பறிப்பதும் மறுப்பதும் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதுதொடர்பான வழக்கு விசாரணை நீதிபதி திரு முகமது ஷஃபீக் முன்பு வந்தபோது, தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் திரு விஜயநாராயணன் ஆஜராகி இந்த நியமனங்கள் பாரபட்சமின்றி நடைபெற்று வருவதாக கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கினை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பா வெள்ளிப்பதக்கத்தையும், ஆடவர் 125 கிலோ எடைப்பிரிவில் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங் ஹிங் சியுங்கை வென்றார். ஆசிய கேடட் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா மக்வானா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101.01. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:06. பட்டாம்பூச்சிகள் வண்ண கனவுகளோடு எண்ணச் சிறகு விரிக்கும் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. செல்ல குழந்தைகளா, இது உங்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில சூப்பர பாடலாம், கவிதை சொல்லலாம், கதை சொல்லலாம், திருக்குறள், பொது அறிவு, ரைம்ஸ், தமிழ் பாடல்கள் பாடலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602409029072. இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் 8903257039. இதோ பட்டாம்பூச்சிகள் சிறகடிச்சு வந்தாச்சு. வணக்கம், வணக்கம். யார் இந்த பட்டாம்பூச்சி? முதல்ல நிகழ்ச்சியில பறந்து வந்திருக்க அந்த பட்டாம்பூச்சி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ,

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாரது ரொம்ப உற்சாகமா வந்திருக்கிறீங்க, பேர் சொல்லாமா?
1: காற்றலை மூலத்தில் சர்ஜன் பேசுறேன்.
0: சர்ஜன், சர்ஜன்.
1: ஆமா,
0: இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில? ஃபர்ஸ்ட் நீங்க தான் அடிச்சு பிடிச்சு வந்துருக்கீங்க. கதை சொல்ல போறீங்களா? சின்ன கதையா பெரிய கதை வச்சிருக்கீங்களா? சின்ன கதை தானா? நம்ம நிகழ்ச்சி டைமிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அப்படிதானே? அதனால சின்ன கதையோட வந்துட்டீங்க. சொல்லுங்க பாப்போம்.
1: அந்த இடத்துல உள்ள பெரியவர் சொன்னாரு, குழந்தைகளுக்கு நாலு சத்துணை கொடுக்கணும்னு நினைச்சாரு. அப்ப ஒன்னா குடுக்கும் போது சரியான எண்ணிக்கை கணக்கெடுத்து குழந்தைகளை சத்துருண்டை எடுத்து வைத்தாரு. அப்ப குழந்தைங்க போட்டி போட்டுட்டு வந்து இலக்கை எடுத்தாங்க. அப்போ சிறுமி அவளாட்டு முன்னாள் வந்து எல்லாரையும் வரிசையாக நிக்க வச்சா. அதுக்கடுத்த ஒவ்வொருவருக்கும் ஒரு உருண்டை எடுத்து கொடுத்துட்டு கடைசியானதுக்கு சின்ன உருண்டை எடுத்துட்டு அவள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறான். அதான் அந்த பெரியவர் பார்த்துட்டு வீட்டுக்கு அவரோட வீட்டுக்கு போனாங்க.
0: சரி,
1: அவங்க பாப்பாக்கு ஒரு
0: சரி, இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நல்ல பண்போட இருக்கணும். அந்த பொண்ணு வந்து எல்லாருக்கும் நல்லதா வரிசைப்படுத்தி அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த சத்து உருண்டையை வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கா இல்லையா? அவளுக்கு கம்மியா கிடைச்சாலும் சின்ன உருண்டை தான் கிடைச்சாலும் எல்லாருக்கும் நல்லதா கொடுக்கணும். எல்லாரும் வந்து அடிச்சு பிடிச்சு நிறைய பேருக்கு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காம போயிடும். அதனால வந்து அவ வருஷப்படுத்தி எல்லாரையும் நிக்க வச்சு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தா இல்லையா? அதே மாதிரி நற்பண்போட நாம இருக்கணும். சூப்பர் சனிகமா நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு பாராட்டுக்கள்.
1: நன்றி.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: நேர்களே, இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. செல்லக்குட்டீஸ் ஓடி வாங்க. உங்களுடைய கதை கேட்க ரொம்பவே எல்லாரும் ஆவலா இருக்கிறாங்க. உங்களுடைய கதை, கவிதை, பாட்டு, திருக்குறள், அழகாக ஒப்பிக்கக்கூடிய திருக்குறள், இதெல்லாமே கேட்கறதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.

0: உங்க பேசலாமா? என்ன பேருமா? ரக்ஷன் ராமா? எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: மடிச்சல்.
0: மடிச்சல். என்ன படிக்கிறீங்க?
1: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
0: செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு இப்பதான் நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? இதுக்கு முன்னால பேசியிருக்கீங்களா? என்ன சொல்ல போறீங்கம்மா? பாட்டு பாடுறீங்களா? சரி.
1: பள்ளி செல்ல விரும்பு, பாடம் நல்ல கரும்பு, துள்ளி ஓடி ஆடு, சுத்தம்
0: பாடம் வந்து கரும்பா? உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா பாடம் படிக்கிறது? ரொம்ப. சரி, எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கரும்பு மாதிரி ரொம்ப இனிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறது.
1: தமிழ்.
0: தமிழ் ரொம்ப பிடிக்குமா? சூப்பர் சூப்பர் சூப்பர்மா, அழகா பாடுங்க. வாழ்த்துக்கள்.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
2: போன் 233-066.
4: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
5: அப்போ கார் வாங்க போறோமா?
4: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
5: வாவ், கிரேட்.
6: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
0: அழகா ரெண்டு குட்டீஸ் வந்தாங்க. ஒருத்தர் வந்து கதை சூப்பரா கதை சொன்னாங்க, ஒரு நற்பண்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகா கதை சொன்னாங்க. அடுத்ததை வந்து ஒருத்தர் பாட்டு படிச்சுட்டு போயிட்டாரு. அடுத்து யார் வராங்க அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம். வணக்கம். பட்டாம்பூச்சி யார் இது? யாருமா? மோனிஷாவா? மோனிஷா குட்டி, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பழவிளையில இருந்து. என்ன படிக்கிறீங்கப்பா? எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? காமராஜர் பத்தி பேச போறீங்களா? என்ன படிக்கிறீங்கன்னு
1: சொல்லுங்களேன்.
0: ஃபிஃப்த் படிக்கிறீங்களா? சரி பாருங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க.
1: அந்த நாளை

சூப்பர் சூப்பர், அழகா பாடுனீங்கம்மா மோனிஷா, அழகா பாடுனீங்க. ஆனா போன் யார் வச்சிருக்காப்பா? நீங்க தான் வச்சிருக்கீங்களா? பாடும்போது கை அசைச்சு பாடுறதுனால அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அசைஞ்சு விட்டு விட்டு கேக்குது. இனி பாடும்போது இல்ல பேசும்போது அடுத்த நிகழ்ச்சியில வந்து பார்ட்டிசிபேட்

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
4: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
2: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
4: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
5: பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லையில் அடுத்த குட்டிஸ் யாரு, பட்டாம்பூச்சி யாரு அப்படின்னு பாத்திரலாமா? ஹலோ, வணக்கம். வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்கப்பா? பெரும் செல்வ விலையில இருந்தா? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து வந்திருக்கீங்க. ஒரு 4 பேர் வந்துட்டு போயிட்டாங்க, 3 பேர் வந்துட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க வந்துட்டு?

0: காமராஜர் பாட்டா? சரி பாடுங்க கேக்கலாம். முடிஞ்சுதா? சூப்பரா பாடுனீங்களே. யார் சொல்லி கொடுத்தா காமராஜர் பத்தி பாடுறதுக்கு? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? அழகா பாடுனீங்கம்மா, சூப்பர். வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று குட்டீஸ் சுட்டீஸ் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம். அழகா பாடலாம், கதை சொல்லலாம், கவிதை, திருக்குறள், இந்த மாதிரி எதுனாலும் சொல்லலாம். உங்களுடைய திறமைகள் வெளிப்படட்டும் இந்த பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேர்லை நிகழ்ச்சியில். அடுத்து ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாமா? அதுக்கு முன்னால ஒரு பட்டாம்பூச்சி பறந்து வந்துட்டே இருக்கு. ஹலோ, வணக்கம். வணக்கம், லைன்ல வந்துட்டீங்க.

0: சரி, யாரோ ஒருத்தர் லைன்ல வந்துட்டே இருக்கிறாங்க, அவங்கள சந்திச்சுட்டு வந்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்மா.
1: வர்ஷா.
0: உங்க பேர் சொல்லுங்கப்பா.
1: வர்ஷா.
0: வர்ஷா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: கன்னியாகுமரி.
0: சரி, என்ன படிக்கிறீங்கம்மா?
1: அஞ்சாம் கிளாஸ்.
0: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போறீங்க? பொது அறிவு சொல்ல போறீங்களா? பொது அறிவு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? சரி சொல்லுங்க பாப்போம், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.
1: என்னது?
0: ஹலோ வர்ஷா.
1: ஹலோ,
0: என்ன தினம்? ஜூன் ஆறு. உங்களுடைய இணைப்பு வந்து கொஞ்சம் விட்டு விட்டு விட்டு கேக்குதுமா. முதல்ல நீங்க பேசும்போது ஊர் பேர் சொல்லும்போது நல்லா கேட்டுச்சுல. போனை யார்ட்டையாவது கொடுத்துருங்க, இல்லைன்னா கரெக்டா வாய்க்கிட்ட வச்சு பேசுறீங்களா? சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கள். அடுத்து வரும்போது இன்னும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, சரியா? இன்னைக்கு ரெண்டு பொது அறிவு தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னும் அடுத்து வரும்போது ஒரு அஞ்சு பொது அறிவு கொண்டு வரீங்க, ஓகேவா? வாழ்த்துக்கள்ப்பா, சூப்பரா படிக்கணும், சரியா?
1: ஆ.

சொற்கள் எல்லாம் கூட உன் புள்ளங்குள்ள கேட்டிக்கமே. நான் கேட்க கூடாது.

இதுவரை பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி கேட்டீங்க. நிகழ்ச்சியில் குழந்தைங்க ரொம்ப சூப்பராக பொது அறிவு விஷயங்களை தொகுத்து சொன்னாங்க, பாடல் பாடினாங்க, கதை சொன்னாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோட பிரேமா நாகராஜன்.

0: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101 புதுகலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30.

திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் இசை என்ற தலைப்பில் இரணியல் சி பழனியாண்டி பிள்ளை அவர்கள் தொகுத்து அனுப்பியிருக்கும் திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மனித வாழ்க்கை அப்படிங்கிறது பல்வேறு கலை அம்சங்களோட பிணி பிணைஞ்ச ஒன்று. அந்த வகையில திரைப்பட பாடல்களும் சமுதாயத்தில் முக்கிய இடம் பெற்றுள்ளது. திரைப்படங்கள் பல்வேறு பொழுதுபோக்குகளோட நிறைஞ்சிருக்கு. இசை சினிமா பாடல்கள்ல ஒரு முக்கியமான எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இசை இல்லை அப்படின்னா பாடல்களோட முக்கியத்துவம் குறைஞ்சு போகுது. நம்மளோட சினிமா துறையில இசை வந்து அதிக வேகமா வளர்ந்து வருது. இதுல இசை ஒரு உன்னத நிலையும் அடைஞ்சிருக்கு. அந்த இசையை இன்றைக்கு திரைக்களஞ்சியத்துல கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமா வருது தவ புதல்வன் படப்பாடல். டி எம் சவுந்தரராஜன் பாடியது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் கவி வரிகளில்

9864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494845. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

அல்லது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 044-24-2

மொழியே பார்த்தீங்க அப்படின்னா இயல் இசை நாடகம் அப்படிங்கிற முத்தமிழ்களை முத்தமிழை கொண்டு இருக்குது. மனதை பண்படுத்தும் இயற்றமிழ், செவிக்கு இனிமை சேர்க்கும் இசைத்தமிழ், உடலோட அசைவுகளாலும் உணர்ச்சிகளாலும் வாழ்வியல கண்முன்னே காட்டும் நாடகத்தமிழ், இதுதான் தமிழோட முக்கியமான அம்சங்கள், முக்கியமான வடிவங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுல இசை அப்படிங்கிறது ராகம், தாளம் மற்றும் பாவத்தோடு பாடக்கூடிய பாடல்களை குறிக்குது. இது மனிதர்களோட மனசை அமைதிப்படுத்தவும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் கூடிய ஆற்றல் கொண்டது. கர்நாடக இசை மற்றும் நாட்டுப்புற பாடல்கள் இதோட முக்கிய அங்கங்கள், முக்கிய அம்சங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இனி வருவது இசை படத்திற்காக சின்மயி பாடிய பாடல்.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: நேரம் 8:44 குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் இசை என்ற தலைப்பில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தமிழ் திரைப்படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இசை தமிழ், நம்ம இயல் இசை நாடகத்தில் இசை தமிழ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருக்கும். தமிழ் சினிமாவோட தொடக்க காலத்தில் இருந்து பாரம்பரிய கர்நாடக இசை, கிராமிய பாடல்கள், மேற்கத்திய இசை, அப்புறம் நவீன தொழில்நுட்ப இசையோட கலவையாக தான் இந்த இசை அப்படிங்கிறது வந்து காணப்பட்டு வருது. இனி வருவது தொல்லாத மனமும் தொல்லும் படத்துக்காக சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார், பாடல் வரிகள் வைரமுத்து.

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

திரை இசையோட தொடக்க காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாடகங்களை அடிப்படையாக கொண்டு உருவானது தான். தமிழ் திரைப்படங்களில் கர்நாடக இசை மற்றும் செம்மொழி சார்ந்த பாடல்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கே வி மகாதேவன், எம் எஸ் விஸ்வநாதன், ராமூர்த்தி இவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியோட சிறப்பை உணர்த்தும் பல செவ்விலக்கிய பாடல்களை வந்து திரையில் தந்திருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருவிளையாடல் திரைப்படத்தில் இடம்பெற்ற இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை, இது வந்து தமிழ் இசையோட பெருமைக்கு சான்றா எடுத்துக்கலாம் இந்த பாடலை. அடுத்து வருவது திருவிளையாடல் படப்பாடல்.

சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழ

0: ஒரு பழி நேர்ந்தால் மகர்க்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ. வேருக்கு நீரூற்றி விளைக்கின்ற தலைவா, ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கில்லை.
1: சோலை தென்றலாய் சொல்லால் வருடி, காலை பூக்களாய் சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்து மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை, புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
2: நீர்களை திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் இசை என்ற தலைப்பில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ பழைய காலத்தை விட்டுட்டு நவீன சகாப்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இளையராஜா வந்து கிராமிய இசையும் மேற்கத்திய சிம்பனியும் இணைச்சு தமிழ் திரை இசைக்கு உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்று தந்தார் அப்படின்னு சொல்லலாம். அவரை தொடர்ந்து ஏ ஆர் ரஹ்மான், விஜய் ஆண்டனி, அனிருத், தேவா இப்படி நிறைய இசை ஜாம்பவான்கள் நம்மளுடைய இசையை வந்து உலக அளவில் கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க. திரை இசை பாடல்களை நம்ம மக்கள் மத்தியில அதிகமா சேர்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு திரைப்படத்தோட வெற்றிக்கு அதோட பின்னணி இசையும் பாடல்களும் தான் ரொம்ப முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். காதல், வீரம், சோகம், நகைச்சுவை இப்படி எல்லா உணர்வுகளையும் ரசிகர்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுல இசை வந்து ரொம்பவே முக்கிய இடம் வகிக்குது இல்லையா?

திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் இதுவரை இசை என்ற தலைப்பில் இரணியல் சி பழனி ஆண்டிப்பிள்ளை அவர்கள் தொகுத்து அனுப்பியிருந்த திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்தோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: 23 tests and scored 8,032 runs at 57.78 with 26 centuries and 30 half centuries between March 1954 to April 1974. A left-handed batter and also a left-arm fast medium-pace bowler, Sobers claimed 235 wickets in Test cricket. India announced its 20-member squad for the FIH Women's Hockey World Cup 2026 today. Midfielder Salima Tete will lead the Indian side at the prestigious tournament to be held in Belgium and the Netherlands from August 15 to 30th. Goalkeepers Savita and Bichu Devi Karibam have retained their places in the squad. India have been drawn in Pool D alongside China, England and South Africa. The team will begin its campaign against China on August 16 at the Wagenaar Hockey Stadium in Amstelveen before taking on South Africa on August 18 and England on August 20. In badminton, two-time Olympic medalist PV Sindhu has advanced to the semifinals of the Japan Open 2026. Sindhu progressed after Japan's former world champion Nozomi Okuhara withdrew from the women's singles quarterfinal, giving the Indian shuttler a walkover. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi launches development projects worth around 25,000 crore rupees from Haryana, Punjab and Chandigarh. Flags off India's first hydrogen-powered train from Jind. Prime Minister said centre is committed to ease of living and new opportunities for every citizen with the spirit of Nagarik Deva Bhava. Government convenes all-party meeting on Sunday ahead of the monsoon session of Parliament. President Draupadi Murmu to embark on three-nation visit to Moldova, North Macedonia and Romania from Sunday. Legendary West Indian cricketer Gary Sobers passes away. And Indian team announced for FIH Women's Hockey World Cup to be held in Belgium and Netherlands next month. Salima Tete named the captain. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி தொடர்.
3: வணக்கம் நேர்களே, இன்றைக்கு நாம் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனை, சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை ஆகியவற்றின் மேனாள் பேராசிரியரும் இந்தியாவின் தலைசிறந்த பிளாஸ்டிக் சர்ஜனாக சர்வதேச அளவில் அறியப்பட்ட டாக்டர் நெல்லேப்பர் அவர்களுடனான நேர்காணலின் மூன்றாம் பாகத்தை கேட்க இருக்கிறோம்.
4: டயபெட்டிக் ஃபுட் அல்சரை பற்றியான உங்களுடைய ஒரு ரிசர்ச் பேப்பர் கூட இருக்கு. உலக அளவில் என்ன மாதிரி இருக்கு, சென்னையில் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத கூட நீங்க ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியா பண்ணியிருந்தீங்க. டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும், நம்ம கால் அகற்றிடுவாங்களோ, அதிகமாக போகும்போது ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு இல்லைங்களா டாக்டர்? அவங்களுக்கான இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றியான ஒரு ஸ்கோப் அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க.
5: பயமே வேண்டாம், அதாவதுங்க ரொம்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஒரு நூலில் தாங்க. சில பேர் டோட்டலாக அவேர்னஸே இல்லாமல் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு சுகர் இருக்குது, நமக்கு எப்போ வந்தாலும் காலில் புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் செருப்பு இல்லாமல் கண்ட கண்ட இடத்துலையும் நடந்துட்டு கல் மணல் எல்லாம் குத்திட்டு நான் ட்ரெக்கிங் போனேன், வாக்கிங் போனேன் அப்படி எதெல்லாமோ சொல்லிட்டு புண்ணோடு வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல, இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, நீங்கள் இதே எப்படி பண்ணீங்க அப்படின்னு நம்ம அப்புறம் அவங்ககிட்ட சொல்லி இது பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு கேட்டகரி பீப்புள் ஸ்பெக்ட்ரத்தோட ஒரு எண்டு இப்படி இருக்காங்க, இன்னொரு ரெண்டு வந்து ரொம்ப ப்ரொடெக்டர், ஓவர் ப்ரொடெக்டர், ஹைப்பர் ப்ரொடெக்டர், ஐயோ அங்கே பண்ணால் புண்ணு வந்துடும், இங்கே வந்தால் இது வந்துடும் அப்படின்னு சொல்லி. ரெண்டுமே தேவையில்லை, நார்மலான ஆக்டிவிட்டீஸ் வச்சுட்டு நம்ம ரெகுலராக நம்ம ருட்டீன் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருந்தாலே சரியாக போகும். சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ், எப்படி ஹார்ட் காம்ப்ளிகேட் ஆகலாமோ, எப்படி கிட்னி வரலாமோ, எப்படி கண் பாதிக்கப்படலாமோ, அது மாதிரி காலும் பாதிக்கப்படலாம். அதனால் அவங்கள காலை என்றைக்கும் சுத்தமாக வச்சுக்கணும். இன்னும் நிறைய பேர் ஒரு சின்ன பொண்ணு வந்தாலும் கூட காலை கழுவுறதே இல்லை. என்ன சொல்கிறாங்க, தண்ணி படக்கூடாது, எங்கள் பாட்டி சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, எடுத்த வீட்டில் சொன்னாங்க, நாங்கள் எவ்வளோ தூரம் சொன்னாலும் தண்ணீர் வச்சு சுத்தமாக கழுவுங்க, அழுக்கு தண்ணி தான் படக்கூடாது, நல்ல தண்ணி வச்சு சோப் போட்டு நல்லா கழுவுங்க. எந்த ஒரு பொண்ணுக்குமே தண்ணீர் விட்டு கழுவுறது தான் புண்ணு ஆறதுக்குரிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்பிச்சி விடுறோம். அந்த மாதிரிலாம் அவேர்னஸோடு இருந்தாங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சுகர் லெவலை என்றைக்கும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அது ஒரு டயபெட்டிக் டாக்டரை பார்த்துட்டு பண்ணிக்கணும். டெய்லி மார்னிங் வாக்கிங் எக்ஸசைஸ் சொல்கிறாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிடணும். எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பொதுமக்கள் மாதிரி நானும் ஒரு நியூஸ் படிச்சுக்கிறேன், வாரத்துக்கு ஒரு டோஸ் இன்சுலின் கொடுத்தாலே போதும், அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் வரனால நிறைய வந்து இந்த டயபெட்டிக் மக்களுக்கான இனிப்பா

0: செய்தி அப்படின்னு தான் அதை போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல இதெல்லாம் வந்துகிட்டு இருக்குது. டயபெட்டிஸ் கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படி சொல்லி இப்போ டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது. ரிவர்ஸே ஆகாத ஒரு டிசீஸ் அப்படிங்கிறது கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஃபிசிஷியன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால பயம் எதுக்குமே தேவையில்லை.
1: இந்த கேள்வி நான் முதல்ல கேட்டுறப்போன்னு கூட எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் பேசினதுலேருந்து உண்மையிலேயே ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி தேவைப்படுதா?
0: படுது, நிறைய பேஷண்ட்ஸ்க்கு தேவைப்படுது.
1: இப்போ நீங்கள் ரிவர்ஸ் பற்றி சொன்னீங்க, அதனால
0: நிறைய நிறைய பேஷண்ட் ஒபீசிட்டி உள்ளவங்க பாதி பேர் டயபெட்டிக் பேஷண்ட்டை தான் இருப்பாங்க. நாங்கள் லைபோசக்ஷன் பண்ண வேண்டியவங்களுக்கு பாதி பேஷண்ட் டயபெட்டிக்ஸாக தான் இருப்பாங்க. டயபெட்டிக் ஃபுட்டில் உள்ள பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறலாம் எல்லா பேஷண்ட்டுமே டயபெட்டிஸ் எல்லாருக்கும் பண்ணத்தான் சேரும்.
1: ஒரு காலை முழுமையாக அகற்றதுக்கப்புறம் கூட அது பண்ண முடியுமா டாக்டர்? அந்த மாதிரி
0: அது காலை முழுமையாக அகற்றதுக்கு அப்புறம் அப்படிங்கிற வேடையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. காலை முழுவதும் அகற்ற விடக்கூடாது. ஸோ சேவ் லிம்ஸ் ப்ரிவென்ட் ஆம்புடேஷன், இதுதான் எங்களுடைய மோட்டோவை. நம்ம ஒன்று அவேர்னஸோடு இருக்கணும், ஒன்று அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஏர்லியராக போகணும். நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா கால் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கடந்த ஒரு 10 வருடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, வேறு நான் ரிட்டையர்ட் ஆகி இப்போ பண்ணுற எடுத்தாலும் சரி, ஒருத்தருக்கு கூட 1 or 2 fingers கூட நான் எடுத்ததில்லை. ஏன்னா சேவ் லிம், அதுதான் இப்போடைய எல்லா பிளாஸ்டிக்ஸ் மோட்டோவுமே அதுதான். ரொம்ப கவனமா இருக்கணும், நம்ம வந்து பார்த்தலாம், கால் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
1: இந்த டயபெட்டிக் பேஷண்ட் மாதிரி இன்னொரு கவனம் கொடுக்க வேண்டியவர்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள், கைனக்ல இருக்கக்கூடியவர்கள். அந்த சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியும் அல்லது அதற்கான ஒரு தேவை வருகிறது என்றால் அதற்கான சிகிச்சை முறைகள்
0: உண்டு. சமீபத்தில் கூட ஒரு பிரெக்னன்ட் லேடி வந்து தன்னோட ஹஸ்பண்டோட பைக்கில் போகிறப்போ கீழே விழுந்துட்டாங்க. ஸோ தையில் பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஸ்கின் லாஸ் இருந்தது. இன்னொரு தையிலேருந்து எடுத்து கிராஃப்ட் போட வேண்டியிருந்தது. அவங்க 5 months ஓல்டு ப்ரெக்னெண்டாக இருந்தாங்க. அது நம்ம கூட கைனகாலஜிஸ்ட் ஆப்ஸ்டீஷியன்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி, அனஸ்தட்டிஸ்ட் கூட டிஸ்கஸ் பண்ணி ஒரு மைல்டு ரிஸ்க் இருக்கத்தான் செய்யுது. சேஃபான ட்ரக்ஸ், குழந்தையோ அம்மாவோ பாதிக்கப்படாத ஒரு சேஃபான ட்ரக்ஸ் கொடுத்து அவங்க அந்த சர்ஜரியிலேருந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டாங்க. அப்புறம் வந்து அம்மாக்கள் தானே, அவங்க ப்ரெக்னென்ட் மதர்ஸ் ஆல்சோ மதர்ஸ், அவங்க வீட்டில் அவங்க தான் சமைக்கிறாங்க, தண்ணி கொட்டிக்கிடுறாங்க, காலில் பட்டுருது, பாதத்தில் பட்டுருது, குழம்பு சாம்பார் கொட்டிடுது, அப்போ எல்லாம் பாதம்லாம் இதாகி வர்றாங்க, கால்ஸோட வர்றாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்கத்தான் செய்கிறோம், கொஞ்சம் ரிஸ்க்கை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம பண்ணுறோம், சக்ஸஸ் ஆகத்தான் செய்யுது.
1: இந்தியாவில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணக்கூடிய விகிதம் எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
0: அதான் அவேர்னஸ் நிறைய ஆனதுனால விகிதமும் இப்போ அதிகமாகிட்டு இருக்குது.
1: மற்ற நாடுகள்ல இப்ப நீங்க பல நாடுகள் பயணப்பட்டிருக்கலாம், அங்க இருக்கக்கூடிய ரிசர்ச் பேப்பர்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த மருத்துவ முறைகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகளுக்குமான வித்தியாசம் ஏதாவது இருக்கா? ஒண்ணு. ரெண்டாவது, வேர்ல்டுலயே வந்து சென்னை குறிப்பா தமிழ்நாடு அதே போல இந்தியா வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கு, அது குறிப்பாக மெடிக்கல் டூரிசம் அதிகமாக இருக்கு. அதுலயும் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ஹப்பாவே இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க.
0: பிளாஸ்டிக் சர்ஜரி பிறந்த இடம் இந்தியா, அதை மறந்துடவே கூடாது. அந்த காலத்துல சுஸ்ரத் மகாராஜ் தான் வந்து நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரியவே வந்து உலகத்திற்கே அறிமுகப்படுத்தினவங்க. அந்த காலத்தில் வந்து மக்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஆன்டி சோசியல் ஆக்ட் பண்ணுங்க, மூக்கை வந்து எடுத்து விட்டுருவாங்க. சுஸ்ருதா 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நெற்றியிலிருந்து சதை எடுத்து அந்த மூக்கை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் பண்ணாத சர்ஜரியில் அந்த காலத்தில் அவ்வளோ சர்ஜரி பண்ணிக்கிறார். அவர் தான் ஃபாதர் ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் பீப்புளெலாம் நம்மகிட்ட வந்து ஆளும்போது இந்த கலைகளை, அவர் எழுதின புக்கு இருக்குது சுஸ்ருதா சம்ஹிதா அப்படிங்கிற அவர் எழுதின புக்கு, அந்த புக்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துகிட்டு போய் தான் மற்ற ஊர்களெல்லாம் கலைகள் ஆரம்பமானது. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜரி நம்ம ஊர்லேருந்து தான் வெளியூருக்கு போயிருக்குது, மக்களுக்கு நல்லாவே அவேர்னஸ் இருக்குது. சென்னையில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து நல்ல முறையில் டெவலப் ஆகிருக்கு, எல்லாம் 60s ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மற்ற மாநிலங்களுக்கு நம்ம முன்னோடியாகவே எல்லாம் செயல்பட்டு இருந்தோம்,
1: அதனாலதான் இது ஒரு ஹப்பா
0: வந்து மாறிச்சு. ஸோ தமிழ்நாட்டில் நல்ல பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லா வகையிலுமே நல்லா டெவலப் ஆகி, அழகு சிகிச்சையிலிருந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிலிருந்து எல்லாமே நல்ல முறையில் இருக்குது. நிறைய மருத்துவமனைகள், நீங்கள் காஸ்ட்டை பற்றி பேசுனீங்க, வெளிநாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய பிளாஸ்டிக் சர்ஜரி காஸ்ட் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மினிமம்.
1: அது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த டீட்டெயிலாக பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு ஆகக்கூடிய செலவுகள் எவ்வளவு? இப்போ சாதாரண ஒரு ஆவரேஜ் அல்லது மிடில் இன்கம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் பண்ண, இப்போ நீங்கள் சொன்னீங்க ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி, அன்னப்பிளவு ஏற்பட்டிருக்க குழந்தைக்கு அப்படின்னா பண்ணணும், அவருக்கு தேவை இருக்குது, அத்தியாவசியமாகவே இருக்கிறது என்றால் அவங்க இதை செய்ய முடியுமா? அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் என்ன?
0: எல்லா சர்ஜரியுமே அரசு மருத்துவமனையில் இலவசமாக எல்லாருக்கும் பண்ணித்தர்றாங்க, நம்பர் 1 பாயிண்ட், அதில் மாற்றமே கிடையாது. அப்படி இருந்த

0: சில பேர் சில தனியார் மருத்துவமனையில போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறப்போ, தனியார் மருத்துவமனையும் எங்க போனாலும் அஃபோர்டபுள் காஸ்ட்ல சர்ஜரி பண்ணிக்கலாம், பணம் இல்ல அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு சர்ஜரி இல்லைன்னு பிளாஸ்டிக் சர்ஜரி யாருக்கு எதுவுமே கிடையாது. அவங்கவுங்களால எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும் அது இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு போகிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. சாதாரண ஒரு 10-bedded ஹாஸ்பிட்டலில் கூட இன்றைக்கி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் சர்ஜரினா ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணணும், 1000-bedded அல்லது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் கூட பண்ணுறாங்க. பணத்துக்காக யாருக்கும் இன்றைக்கி ஆப்ரேஷன் இல்லை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே அவங்க ஏற்றுக்கலாம்.
1: இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கறதே வந்து ஒரு மல்டிபிள் டேலண்டா உள்ளடக்கி இருக்கக்கூடியதாக இருக்குது. எல்லா துறை விற்பனர்களையும் உள்ள கொண்டு வர, நீங்க குறிப்பிட்டீங்க ஒரு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது சார்ந்திருக்கக்கூடிய துறையை சார்ந்திருக்கூடிய மருத்துவரை கூப்பிடணும். கர்ப்பிணி பெண்ணுனா அது சார்ந்திருக்கூடிய துறை சார்ந்த மருத்துவரை கூப்பிடணும். அதுக்கப்புறம் இந்த சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இதெல்லாம் செஞ்சு வந்ததுக்கு பிறகாக பக்க விளைவுகள் அப்படிங்கறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். டாக்டர், பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யறதுனால பக்க விளைவுகள் ஏதாவது ஏற்படுமா?
0: பக்க விளைவில் வந்து இப்போ ஒரு ஸ்கின் கிராஃப்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தொடையிலேருந்து தோல் எடுத்து ஒரு கையில் உள்ள ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த தொடையில் ஒரு புண்ணு வந்துடும் இல்லையா, அது வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா கொண்டு வரணும் இல்லையா, அந்த ஒரு சின்ன விளைவு. இது வந்து கிராஃப்டில் வந்து அது ஆறிடும், இருந்தாலும் கொஞ்சம் தழும்பு அங்கே கொஞ்சம் சின்ன தழும்பு வரும். ஃப்ளாப், ஃப்ளாப்னா கொஞ்சம் பெருசிய சதையோட எடுத்து கொண்டுட்டு வந்து இன்னொரு இடத்துல வைக்கும்போது அங்கே கொஞ்சம் வந்து அதனுடைய டிஃபிஷியன்சி குறையும். இப்போ ஒரு இடத்துல ஒரு நரம்பு தேவைப்படுது அப்படின்னா ஒரு டோனர் நரம்பு எடுக்கிறோம்னா அங்கே கொஞ்சம் சென்சேஷன் குறையும், கம்மியாக இருக்கும். பட் இது மாதிரியான பக்க விளைவுகள்
1: இது இப்போ எல்லாருக்கும் காமனாக அப்படி நீங்கள் சொல்லிட முடியுமா, இல்லை வந்து அது பிரச்சனை உள்ளவர்களுக்கு தனியாக இருக்குமா? இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், அப்படி தான் ஏதாவது வித்தியாசம் இருக்கா?
0: பொதுவாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் அப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் அவங்க பிளட் சுகரையும் நார்மலாக மெயின்டைன் பண்ணும்போது தான் ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்கும். பட் அவங்க என்னடா நம்ம ஒரு புண்ணோட வந்தோமே டாக்டர் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் சதை எடுத்து வச்சுருக்கிறாரு அப்போலாம் கொஞ்சம் அவங்க ஃபீல் பண்ணும்போது அவங்க கிளைசமிக் கண்ட்ரோல் ஒழுங்காக இருக்கிறது இல்லை. டயபெட்டாலஜிஸ்ட் பார்த்துக்கிட்டாலும் கூட அதெல்லாம் வூண்ட் ஹீலிங்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பக்க விளைவுகள் தான். அல்லது நம்ம கிராஃப்ட் எடுத்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தான் நம்ம கிராஃப்ட் போட்டாலும் சூரிய வெளிச்சத்தில் அதிலெல்லாம் அது படும்போது அதில் கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் வரும், அப்படி நார்மல் ஸ்கின்னை விட வரும், ஈஸியாக பிரேக் டவுன் ஆயிரும், அது கொஞ்சம் திருப்பி ஒர்க்அப் ஒன்றா வரும். ஒர்க்அப் பண்ணிட்டாலும் கூட நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ரெக்கரன்ஸ் வரும். நான் கண்ட்ராக்சர் பற்றி ஏற்கனவே சொன்னேன், சரியாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ரெக்கரன்ஸ் திருப்பி வரும். இதுதான் பக்க விளைவுகள், மற்றபடி ஒன்றும் இல்லை.
1: ரெக்கவரி டைம் ஏதாவது ஒன்று இருக்கா இந்த மாதிரி? நம்ம
0: என்ன சர்ஜரி பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்து ரெக்கவரி டைம் மினிமம் ஒரு 4-5 டேஸ்லேருந்து 2-3 மந்த்ஸ் அதுக்கு ரெக்கவரி டைம்.
1: அந்த நாட்கள் வரைக்கும் இது வந்து
0: ஆமாம், அதெல்லாம் நம்ம முதலே பேஷண்ட் டிஸ்கஸ் பண்ணிடும். செஷன்ஸ் வச்சு எல்லாத்துக்கும் செஷன்ஸ் வச்சு இப்போல்லாம் நாங்கள்லாம் என்ன பண்ணுறது, ப்ரீவியஸாக சர்ஜரி பண்ணிட்டு போனாங்களே அவங்க ஒரு வாலண்டியராக, சில பேர் விருப்பப்பட மாட்டாங்க சில பேர் விருப்பப்படுவாங்க, அவங்கள வச்சே அந்த சர்ஜரி திருப்பி யாருக்கு தேவையோ அவங்க கூட நாங்கள் வந்து பேச சொல்வோம். ஸோ அவங்க எங்கள் கூட பேசுகிற கூட சில பேர் நடப்பாங்க, டாக்டர் எல்லாம் பாசிட்டிவாக தான் பேசுவாங்க. ஸோ பேஷண்ட் டு பேஷண்ட் பேசுகிறப்ப ஈஸியாக பேசிக்கிறாங்க, பேசுறதுக்கு அவசியமே இல்லை. எல்லா பேஷண்ட்டுமே அவங்கவுங்க சொந்தமாக பிளாக் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதிலே இப்போ அவங்களே படிச்சுட்டு வராங்க. சிட்டியை பொறுத்த மட்டும் இப்போ எஜுகேட்டட் மாஸை பொறுத்த மட்டும் இந்த கம்யூனிகேஷன் கேப் அப்படிங்கிறது இப்போ பிகம் வெரி வெரி வெரி வெரி லெஸ் பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி ஃப்ளட்டட் வித் கம்யூனிகேஷன்ஸ். எங்கே திரும்பினாலும் எப்படி வந்தாலும் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நான் டாக்டர்கிட்ட என்ன அவங்க வர்றாங்க அப்படின்னா நான் கேட்குறது உங்கள் டவுட்ஸை என்ற முதல்ல நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த செஷனில் எல்லாட்டாலும் கம் பேக் அகெயின், இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, இன்னும் கோத்ரூ பண்ணுங்க, நீங்கள் எல்லாம் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சாட் ஜிபிடியில் போடுங்க, அதுக்கு என்ன அது சொல்லுதுன்னு சொல்லி கேளுங்க. அப்புறம் எங்கள் கூட வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க, பிளாக்ஸில் படிங்க பேஷண்ட்ஸ். நீங்கள் கேன்சர் சொன்னீங்களே, கேன்சர் பெஸ்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ கேன்சர் பெஸ்ட்டு மக்களுக்கு நிறைய வந்துட்டுருக்குது. ஸோ கேன்சர் சர்ஜன் வந்து பிரெஸ்ட்டை வந்து எடுத்துருவாங்க, நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் பிரெஸ்ட்டை கிரியேட் பண்ணி தருவோம். பொதுவாக அதில் அது யங் ஏஜ் என்ன ப்ராப்ளம் அந்த விஷயம், திருப்பி ரெக்கரன்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதை வந்து ஒரு பெனிஃபிஷியலான பேஷண்ட் கூட பேசிக்கலாம், அவங்க பிளாக்ஸில் அவங்க ஷேர் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம், தென் ஃபைனலாக வந்தாங்கன்னா ஈஸியாகும்.
1: இப்போ நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ரொம்ப அதிகமான இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்குது, அவேர்னஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதை பற்றியான விழிப்புணர்வு, ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரினா என்ன, மருத்துவர்கள்ட்ட எப்படி கலந்தாலோசிக்கிறது, அவங்ககிட்ட என்ன மாதிரி கேட்கறது, இதை பற்றியான விழிப்புணர்வு எல்லாம் எப்படி இருக்கு? நீங்கள் சொன்னீங்க முதல்ல பேசும்போது Tier 3, Tier 4 சிட்டிஸு அந்த மாதிரி நகரங்களில் கூட வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்க, அவர்களெல்லாம் எப்படி

0: அணுகுறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு டாக்டர்.
1: அவங்களுக்கும் இப்போ இந்த நெட் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தானே ஊடுருவி இருக்கு, அது கிராமம் டவுன் டயர் ஒன் டயர் டூ அப்படிலாம் பார்க்கறது இல்லை. ஸோ டிஜிட்டல் வேர்ல்டு எல்லா காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்துட்டாங்க, நிறைய படிக்கிறாங்க, நிறைய அவேர்னஸ் இதுக்கும் மேலேயும் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே இதெல்லாம் நாங்கள் கொண்டாடுறோம். இன்னமும் நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க தான், இட்ஸ் ஆல்வேஸ் அன் இம்ப்ரூவிங்.
0: இந்த வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே அன்னைக்கு பல்வேறு தகவல்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பொதுவாக இதை பற்றியான மக்கள் விழிப்புணர்வு பெறணும் அப்படின்னா சார் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன பொதுமக்களுக்கு?
1: எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, இதை ஃபாலோ பண்ணால் போதும். எல்லாருமே நான் சொன்னது மாதிரி தான், இந்த மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது சார், நீங்கள் தண்ணியே படக்கூடாதுன்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க சார், தண்ணியே படலைன்னு ஒரு இன்ஃபெக்டட் வுண்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ பாட்டி சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் அதில் அது உண்மையா அப்படிங்கிற சிந்திச்சு செயல்படலாம். அது மாதிரி ஒரு கண்ட்ராக்டர்ஸ் வந்துச்சுன்னா இப்படி படுத்தா சரியாக போயிருந்தாங்க, இதை சாப்பிடக்கூடாதுனாங்க அப்படின்னு கொஞ்சம் அறிவியலற்ற சில செயல்கள் செய்கிறாங்க. அப்படி இல்லாமல் அதையும் நல்ல முறையில் அணுகி வந்து வந்து அதுக்கு அந்த துறையில் அனுபவத்துவம் பெற்ற ஒரு மருத்துவரை அதை சந்தித்து அவங்களுடைய சந்தேகத்தை முழுக்க தீர்த்து பண்ணது நல்ல முறையில் இருக்குன்னு, இதுதான் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி டேக்குள்ள மெசேஜாக நான் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி.
0: ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர், ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் வந்து நம்முடைய லிசனர்ஸ்க்காக வேர்ல்டு பிளாஸ்டிக் சர்ஜரி டே ஆன இன்னைக்கு அது பத்தியான விவரங்கள், யாரெல்லாம் செஞ்சுக்கலாம், யாரெல்லாம் வந்து இதை செய்ய தேவை இருக்கு என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்திற்கும் மிக்க நன்றி டாக்டர்.
1: மிக்க நன்றி.
2: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

101 ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 9:31. திரை இசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக கவிதை பாடல் நேரமில்லை படத்தில் கே ஜே ஏசுதாஸ் பாடிய பாடல் இசை எல் வைத்தியநாதன்.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண் கார்டு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: திரையில் தொடர்ந்து நூல்வேலி படத்தில் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ண பாடியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல் கண்ணதாசன்.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066.
2: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
3: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
4: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
5: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
6: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
7: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
8: அடுத்து வருவது சிவப்பு மலர்கள் படத்தில் கே.ஜே. யேசுதாஸ் பாடிய வாலியின் பாடல், இசை எம்.எஸ். விஸ்வநாதன்.

0: சிந்திக்கணுமா சிரிக்கணுமா? ஆ, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே.
1: எதுக்கு கன்ஃபியூஷன்? ஒரே நேரத்துல சிந்திக்கலாம் சிரிக்கலாங்க.
0: என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்?
1: இன்றைய குறுஞ்செய்தி கேட்கணும்.
0: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி.
2: நேரம் 9:46. திரை இசையில் இனி ஊமை விழிகள் படத்தில் மனோஜ் கியான் இசையில் ஆபாவாணன் பாடல். பி.பி. ஸ்ரீனிவாஸ் ஆபாவாணன் குழுவினர் பாடியது.

0: என்ன
1: மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
0: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
1: குறிச்சுக்கிட்டப்பா.
0: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
1: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
0: கூடவே 112 அழைக்கலாம்.
1: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
0: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
1: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
0: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101. ஆகாஷவாணி நகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:01. நிலா மற்றும் நேயர்விருப்ப நேர்லை நிகழ்ச்சி நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கறதுக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா காத்துட்டு இருப்பீங்க. விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420207, 2224 அலைபேசி எண் 8903257309. பதினோரு மணி வரை நிலாமுற்றத்தில் உலா வரலாம் உங்கள் விருப்ப பாடல்களை ரசித்தபடி. இணைப்பில் வரும் முதல் நேயர், ஹலோ, வணக்கம்.

0: அன்பான அன்புக்கு இனிய இரவு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: மதுரையிலிருந்து உங்களுக்கு ஆண்டனி
1: சொல்லுங்க, என்ன பாடல் முதல் நேரம் வந்திருக்கீங்க?
0: ரொம்ப மகிழ்ச்சி கூட, அதற்காக நன்றியும் கூட.
1: சொல்லுங்க.
0: என்ன சி மச்சான் திரைப்படம் சொல்றீங்க?
1: ஆஹா, நம்ம நேர்களுக்குள்ள எவ்வளவு திறமைகள் இருக்கு இல்லையா? எல்லாம் கிடைக்குது. ஆடியில செய்தி சொல்லி, ஆடி பறந்த உடனே ஆடியில செய்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க.
0: ஆமா சரி,
1: உங்களுக்காக அந்த பாடல்.
0: தேங்க்யூ,
1: நன்றி.

0: மித்ரா, இனி நம்ம லாங் டிரைவ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாவும் சேஃபாவும் இருக்க போகுது.
1: அப்போ கார் வாங்க போறோமா?
0: ரமணி ஸ்கோடா உங்களோட புது ஷோரூம் திருநெல்வேலி நாகர்கோவில்ல சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக கிராண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஸ்கோடா கோடியாக்கு 5.5 lakhs வர பெனிஃபிட்ஸ், குஷாக்கு 70,000 அண்ட் கைலாக்கு 50,000 வர பெனிஃபிட்ஸ், ஸ்லேவியாக்கு 1.2 lakhs வர பெனிஃபிட்ஸ் தராங்க.
1: வாவ், கிரேட்.
2: ரமணி ஸ்கோடா, நாகர்கோவில் ஹைவே, திருநெல்வேலி மற்றும் கல்யாண்காடு, நாகர்கோவில். கால் 9500700774.
3: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
4: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
3: பக்தி மாலை.
4: தினமும் காலை 6:15
3: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
4: பக்தி மாலை.
3: உள்ளம் முறியிடுவோம்,
4: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
5: நிலமுற்றத்தின் அடுத்த
6: நேயர்கள் வணக்கம்.
5: உங்களுக்காக அந்த பாடல் இதோ வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாமா?
6: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
5: நன்றி.

0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: நேரம் 10:13. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலா மற்றும் நேயர் வரப்பு நேர்லையாக நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர். வணக்கம். கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாமா? வசந்த மாளிகை படத்திற்காக அந்த பாடல் இதோ.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066.
2: நிலமுற்றத்துல அடுத்ததா பாடல் கேட்கறதுக்காக வரக்கூடிய நேயர் யார் அப்படின்னு சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்மா, உங்க பேசலுங்க. இணைப்பு கிடைச்ச சந்தோஷத்துல அஜிதா அனிதா. சரி சரி சரி, என்ன பாடல்மா?
3: மனோள படத்துல எனக்கு ஒரு சிநேகிதி சிநேகிதி அந்த பாட்டு.
2: சரி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
3: மனோளகுறிச்சி.
2: இதுக்கு முன்னால பேசிருக்கீங்களா?
3: எல்லா தகவலும்
2: என்ன சொல்லுவீங்க?
3: எல்லா நிகழ்ச்சியும் நல்லாதான் இருக்காங்க.
2: எல்லாம் நல்லாதான் இருக்கும் இல்லையா?
3: பிள்ளைங்களுக்கு காலையில யாழை காலுக்கு வந்த சின்ன பிள்ளைங்களை வச்சு பேசுறது அது நல்லா இருக்கும். அடுத்து ஒவ்வொரு குடும்பத்துல என்னென்ன விஷயத்துக்கு எப்படி எல்லாம் இருக்கணும் அது பேசுவாங்க, அது நல்லா இருக்கும். எல்லா தகவலுமே நல்லா இருக்கும்.
2: எல்லா தகவலும் நல்லா இருக்கும். எல்லாம் கேப்பீங்க.
3: ஆமா,
2: வேலைக்கு போற வரைக்கும் கேப்பீங்க.
3: பாக்குறதோடயும் முக்கியமா எனக்கு எஃப்எம் தான் நல்லா பிடிக்கும்.
2: சரிம்மா, நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்காக பிரியமான விளையாட்டுல இருந்து அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாமா?
3: சரிங்க மேடம்.
2: நன்றி நன்றி.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்?
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: இது உங்களின் நினைவிற்கு நாளை காலை 9:02 பன்மொழி பாடல்களையும், 9:30 கான கயிறலியில் மலையாள திரைப்பட பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். நேரம் 10:26. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 நிலாமற்றம். நேயர் விருப்ப நேர்லையாக நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் ஐயா. எங்க இருந்து சார்? சொல்லுங்க. ராமலிங்கம் ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: படம் மதுரை. அதுல வந்து
3: தேடி வந்தேனே புள்ளிமானே. சரி, நீங்க தேடின அந்த பாடல் கிடைச்சாச்சு, கேட்டு ரசிக்கலாமா? நன்றி நன்றி.

0: அட நீயா?
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம். நெய் உள்ளது உதயகுமார்.
1: ஐயா சொல்லுங்க.
2: மேடம், ஒரு பழைய பாடல்.
1: சரி.
2: எஸ் ஜானகி பிபி சீனிவாஸ் பாடினது. படம் வந்து பாதியே தெரியுது பாரு.
1: சரி, என்ன பாட்டு?
2: தென்னங்கீற்று ஊஞ்சலிலே.
1: தென்னங்கீற்று ஊஞ்சலிலே. சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடல் தென்னங்கீற்று ஊஞ்சலிலே. இதோ வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாமா?
2: ஆ, சரி.

0: நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வு மருத்துவ தொடரில் கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் சிறுநீரக பாதை தொற்று குறித்து விளக்குகிறார் மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவர் சரண்யா ஆண்டாள் கிஷோர் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேரம் 10:32 ஆயாச்சு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலா மற்றும் நேர்வரப்ப நேர்லையாக நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் என்ன பாடலோட வராங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: குமரி பண்பலை 101 நாகர்கோயில் வானொலி நிலைய உறவுகளுக்கு பணிவான இரவு.
0: ஐயா வணக்கம், சொல்லுங்க.
1: நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து நான் கேட்ட திரும்ப ஏற்பட்டின் பெயர் 6-8-60 கண்மணியே காதல் என்பது என்ற திரைப்படங்களை ஒளிபரப்புமாறு
0: கண்டிப்பா உங்களுக்காக உங்களை தேடி அந்த பாடல் இதோ வந்து இதற்கு கேட்ட சிக்கல்.

நேர்களை நாளை பிற்பகல் 2:30 நாட்டுப்புற கீதங்கள் நிகழ்ச்சியில் டி ஆர் நாடிராவ் குழுவினர் வழங்கும் பொய்க்கால் குதிரையாட்டம்.

0: வணக்கம்.
1: அன்பான இரவு வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
1: நான் சட்டில இருந்து கமான் பேசுறேன். படம் வந்து ஒரு ஊதாப்பு கண் சிமிச்சுக்கிறது. அந்த படத்துல இருந்து நல்ல மனம் வாழ்க நாடு போட்ட வாழ்க அந்த பாடலே உங்களுக்கு இரவு நேரத்தில் கேட்கிறேன்.
0: வாழ்க வாழ்க, உங்களுக்காக அந்த பாடல் இதோ.

0: சிந்தனைகள் உரை வழங்குகிறார் தமிழ்துறை இணை பேராசிரியர் ப. ஆனந்த விநாயகி அவர்கள். தேனமுது தொடரின் படைப்பாளர் சி. அமுதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம், இது நிலா மற்றும் நேயர்விருப்ப நேரில் நிகழ்ச்சி. வணக்கம் அம்மா, என்ன ஒரு சந்தோஷமா இருக்கீங்க. தங்கமம்மா பேசுங்க, சந்தோஷமா பேசுங்க.
1: படம் அலைகள் ஓய்வதில்லை,
0: சரி,
1: பாடல் ஆயிரம் தாமரை முப்பத்தி,
0: அந்த பாடல் கேக்குறதுல அப்படி என்ன ஒரு சந்தோஷம், சிரிச்சுட்டே இருந்தீங்க. எழுப்பி விடுற மாதிரி பாட்டா இருக்கும். இப்ப எல்லாரும் நிலாமற்றத்துல பாடல் கேட்டு அப்படியே மெய் மறந்து தூங்கலாம் அப்படின்னு இருக்கும் போது, ஏ மன்மதராஸ் அப்படின்னு படப்படா அடிச்சு எல்லாரும் எழுப்பி விட்டுருவீங்க, எல்லாரும் ஆண்டி விளைய தேடி வந்துருவாங்க. சரி, அதெல்லாம் ஒரு மென்மையான ஒரு பாடலா கேட்கலாம். சரி, அவங்களுக்காக அலைகள் ஓய்வதுல இருந்து ஆயிரம் தவறை மட்டுக்களை வந்துட்டே இருக்கு கேட்டு ரசிக்கலாம். நன்றி,
1: நன்றி.

வேளாண் பெருமக்களே, நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி இதில் உழவர் குறிசிந்தனை மரச்சீன் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார். இலப்பு விலை சி அலசி ஜோனி அவர்கள் அமுதசரவியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னையில் ரூகோ சுருள் வெள்ளையி கட்டுப்பாடு தகவல்களை தருகிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் முனைவர் ஜே ஆஷ்லின் ஜோஷி அவர்கள். இலக்கிய சோலையில் இலக்கிய சுடர் கவியரசர் கண்ணதாசனின் தனி கவிதைகளில்

0: நேரம் 10:49 நிமிடம். இது நிலமட்டம் நேயர்களுக்கு நேரலையாக உங்கள் அபிமான குமாரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்கோடியிருக்கு கலீல் ரஹ்மான்மா.
0: தூங்க போற நேரத்திலயும் வந்து உற்சாகமா இருக்கிறீங்க.
1: உண்மைதாம்மா, உற்சாகமா. குமரி பண்பலை நேயர்னா சும்மாவா? உற்சாகத்துல ஒரு குறைவு இருக்காது.
0: குமரி பண்பலை நேயர்னா சும்மாவா? பாடல் கேளுங்க.
1: ஆமா ஆமாமா, உற்சாகமா தான் இருப்பாங்க. அவ்வளவு பேருமே உற்சாகமான பாடல கேட்டு உற்சாகமா தானே இருக்கிறாங்க.
0: கண்டிப்பா.
1: நானும் ஒருத்தம்மா.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு?
1: 1000 பொய்.
0: 1000 பொய். நீங்க என்ன பொய் சொல்ல போறீங்க இப்போ?
1: நான் இப்ப 1001 பொய் சொல்றேன்மா.
0: 1001 பொய் என்ன பொய்யோ?
1: ஆமா, அந்த திரைப்படத்துல இருந்து புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே, தலையர் சொன்னதும் பொய்யே பொய்யே, காதல் ஒன்றுதான் மெய்யே மெய்யே
0: அப்படி
1: பாடல். அந்த இரவு நேரம் நேரம் கண்டு வந்து
0: சரி, உங்களுக்காக அந்த புலவர் சொன்ன அதை பொய் கேட்டுலாமா?
1: கேட்டுலாமா? வாழ்த்துக்கு நன்றியம்மா. நன்றி
0: நன்றி.

0: வணக்கம் நிலாமுற்றம்.
1: வணக்கம் மேடம்.
0: ஐயா வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: கிருஷ்ணன் திருவிழையில இருந்து சுயம்பு. தங்கமலை ரகசியம் படத்துல இருந்து.
0: சரி.
1: அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ.
0: சரி, உங்களுக்காக இதோ அந்த நிலவு வந்துகிட்டே இருக்கு நிலாமுற்றத்துல.
1: நன்றி, நன்றி, நன்றி.

நேர்களை இதுவரை நிலா மற்றும் நேயர் விருப்ப நேர்களின் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இணைப்பில் வந்து பாடல் கேட்ட நேர்களை உங்களுக்கும், இல்லத்தில் இருந்தபடியே பாடல் கேட்ட நேர்களை உங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பிரேமா நாகராஜன். இன்னும் சில நொடிகளில் மனசு மயங்கும் திரைசை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்

அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கெட்டு மாப்பொடி பட ஒன்னு ஒரு கட்டு பாவ திரிப்பச்சா கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க ஓ இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: கட்டிக்கலாமா?
1: அடுத்து ஒழிக்க வரும் பாடல் சின்னவர் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கங்கை அமரன் இயற்றி மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியது. தாக்கும் இளமை கனவுகள் இன்னும் காக்க வைத்தால் எப்படி?

ஒலிக்கு வரும் அடுத்த பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. கங்கை அமரன் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா.

அடுத்து நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இயற்றி இசையமைத்து பாடியது. உடன் பாடியுள்ளார்கள் மனோ, எஸ் ஜானகி. நினைத்தாலே இன்பம் என்றால் அது நீ மட்டும்தான்.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் என்றும் அன்புடன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாக்கியநாதன் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா. காலங்கள் மாறினாலும் கோலங்கள் மாறாது, எப்போதும் எல்லாம் எங்கும் நம்முடன்தான்.

அடுத்து இளவரசன் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. முத்துலிங்கம் இயற்றிய பாடலுக்கு இசை தேவா. தாலாட்டு பாடினால் போதும், தாயுள்ளம் எப்போதும் தன்மகவை பாதுகாக்கும்.

அடுத்து பாண்டிதுரை திரைப்படத்திலிருந்து மனோ சொர்ணலதா பாடியது. பாடலை இயற்றியவர் பிரேசுடன் இசை இளையராஜா. நீ கடந்து போகையில் காகிதப்பூவும் உன் வாசத்தை கடன் வாங்கும்.

அடுத்து மாப்பிள்ளை வந்தாச்சு திரைப்படத்திலிருந்து மனு ஸ்வர்ணலதா பாடியது. கங்கை அமரன் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா. மாலைகள் தோல் சேரும் நாள், மங்கள நாள், நீ இருந்தால், அருகில் இருந்தால் எப்போதும் ஆனந்தம்தான்.

நேர்லேயே நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழகம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருக்கோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தியாகராய நகர் ரங்கராஜன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், பம்மல் புஷ்பா, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, முரளிதரன் விழுப்புரம், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, வீரா செந்தில் முருகன் விளக்கப்பாடி கடலூர் மாவட்டம், பாபு முள்ளக்காடு, பம்மல் புஷ்பா, அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், ஏழு கிணறு அபுதாகிர், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ், சித்ரா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

சின்ன இதழ்கள், செம்பவள கன்னங்கள், சிவந்த மேனி, செதுக்காத புற்சிலை. வண்ண விழி மலராதோ, வாய் திறந்து பேசாதோ, பள்ளி கொள்ள விட மாட்டேன் என்னுயிரே, எழுந்தென்னை பார் பார் பார்!

என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

முடியும். தனனான தன ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள் கவிதை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 101.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து வி தட்சிணாமூர்த்தி இசையில், கண்ணதாசன் இயற்றி, கே ஜே யேசுதாஸ் பாடியது.

நேர்லே, இதுவரை திரையசையில் பக்தி பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10:20.

0: நாம் கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மாம்பலம் எஸ் பி அருளானந்தம் அவர்கள் தவில். ஏகாம்பரேச நாயிகே முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி. கர்நாடக சுத்தசாவேரி ராகம் ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பழைய சீவரம் ஜி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மாமவத்து ஸ்ரீ சரஸ்வதி, ராகம் ஹிந்தோளம், ஆதிதாளம், மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம்,

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் இப்போது கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது யம சுப்புலட்சுமி அவர்களின் குரலில் ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம்.

வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே பார்த்தாய தத்ஸதுஸ சாரதினா த்வயைவ யௌ தர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹ.

வெங்கடேசரணௌ சரணம் பிரபத்யே. ராய பிரபன்ன ஜனதா பிரதமாவகாஹ்யௌ மாதுஸ்தனாவிவ சிசோரமிருதாய மானௌ ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ.